0: தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கும் அவரோடு பேசுவதற்கும் ஈடிணையாக இருக்கவே முடியாது.
1: உன்னத உறவு நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் நேர்களே, நம்மில் பலரும் ஏதோ ஒன்றிற்காக கருத்தோடு ஜெபித்து வந்தும் அதற்கு பதில் கிடைக்காததால் சோர்வடைந்த அனுபவத்தை கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நாம் ஜெபத்தின் வல்லமையை குறித்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். நம் விசுவாச குறைவின் மீதும் அல்லது ஏதோ அறியப்படாத ஒரு பாவத்தின் மீதும் பழியை போடுவது நம் வழக்கமாகிவிட்டது. ஆனால் ஜெபத்தை குறித்து வேதாகமம் போதிப்பது என்ன என்பதை அறியாமல் இருப்பதே மெய்யான பிரச்சனையாகும். நாம் தேவைகளோடு தேவனிடத்தில் வரும்போது ஜெபத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாயிருக்க வேண்டியது அவசியம். அதாவது, நம் ஜெபத்தால் ஏதாவது நடப்பதாக காணப்படாவிட்டாலும் கூட அதை விட்டுவிடாமல் உறுதியாய் ஜெபத்தில் தரித்திருப்பது அவசியம். நாம் ஜெபத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது நடைபெறுவது என்ன என்பதை இன்றைய செய்தியின் மூலம் அறிந்து கொள்வோம்.
0: நம் விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் தருகின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். போதகருக்கான படிப்பை படித்துக் கொண்டிருந்த மூன்று வாலிபர்களை ஒருமுறை சந்தித்தேன். அவர்கள், போதகருக்கு படித்து ஊழியம் செய்ய இருக்கும் மாணவர்களாக எங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமானால் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டார்கள். ஆம், இளம் போதகர்கள் வழக்கமாக கேட்கும் கேள்வி இதுதான். பொதுவாக அவர்கள் பெரிய நீளமான வேத இறையியல் சார்ந்த தத்துவ இயல் சார்ந்த பதிலை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் தரும் பதிலோ மிக எளிய, மிக தெளிவான பதிலாக இருக்கும். அதே பதிலைத்தான் இன்று நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். ஏனெனில் இதைத்தான் எந்த ஒரு பிரசங்கியும் அறிந்திருக்க வேண்டிய முக்கிய பாடமாகும். ஊழியத்தின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் போதகராயிருந்தாலும், பல ஆண்டுகள் ஊழிய அனுபவம் கொண்ட போதகராயிருந்தாலும், அவருக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் ஒன்றேதான். ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு அவருடைய வாழ்வில் காணப்பட வேண்டிய மிக முக்கிய செயல் முழங்காலில் நின்று ஜெபிப்பதும் வேத வார்த்தைகளோடு தேவனுடன் தனித்திருப்பதுமே ஆகும். இது உங்கள் வாழ்க்கையின் மற்ற செயல்களை காட்டிலும் முதன்மைத்துவம் பெற்றதாக இருக்க வேண்டும். ஒரு போதகரின் வாழ்க்கையில் எது உண்மையாய் இருக்கிறதோ அதுவே அவருடைய திருச்சபையாரின் வாழ்க்கையிலும் உண்மையாய் இருக்கிறது. நீங்கள் தனிமையில் வேத வசனத்தோடு நேரம் செலவழிப்பதும், தேவனோடு தனித்திருப்பதும், தேவனோடு ஐக்கியம் கொள்வதும், தேவனுடன் பேசுவதும் மிகவும் முக்கியத்துவம் நிறைந்த செயலாகும். இவற்றிற்கு ஈடாக வேறு எதுவும் கிடையாது. பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே பல காரியங்களை நமக்கு நினைவூட்டுகிறார். நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வரப்பட்டோம், நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட ஒப்புரவாகும்படிக்கு நாம் அவருடனே சிலுவையில் அறையப்பட்டோம், அவருடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு எழுந்தோம், அவரோடு நாம் வீற்றிருக்கிறோம், அவருக்குள் மறைக்கப்பட்டோம்.

0: அவரோடு கூட திரும்பவும் வருவோம். இயேசு கிறிஸ்து நம் ஜீவனாக மாறினார். இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டிருக்கும் போது இவை எல்லாம் சாத்தியமாயிற்று. நாம் அவருக்குள் பரிபூர்ணம் அடைகிறோம். பழைய மனிதனை ஒதுக்கி தள்ளிவிட்டு நம்மில் புதிய மனிதனை தரித்துக் கொள்ளும் போது நாம் மற்றவர்களைப் போல் இல்லாமல் விசேஷித்தவர்களாக மாறுகிறோம். நாம் இந்த உயர்ந்த நிலையை அடைவோம் என்று ஒருபோதும் எண்ணியதில்லை. இவ்வாறு இருப்போம் என்று கனவு கூட கண்டதில்லை. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் புத்தம் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். ஆகவே பழைய வாழ்க்கை முறை இனி நமக்கு ஒத்து வராது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் சில புதிய காரியங்கள் இப்போது நமக்கு ஏற்றதாய் காணப்படுகிறது என்று பவுல் இங்கே கூறியுள்ளார். பவுல் கூறும் உண்மை இதுதான். அதாவது நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாய் மாறும்போது நமக்கும் பிறருக்கும் உள்ள உறவில் மாற்றம் ஏற்படுகிறது. குடும்பத்தின் உறவுகளில், வேலை ஸ்தலங்களில் உள்ள உறவுகளில் மாற்றம் ஏற்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு விசுவாசியின் வாழ்வில் அடிப்படையான மற்றும் அத்தியாவசியமான செயலாகிய ஜெப வாழ்விலும் மாற்றம் ஏற்படுகிறது என பவுல் கூறுகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதாக கொலோசியர் 4:2 கூறுகிறார். அதாவது ஜெப வாழ்க்கைக்கு என்று உங்களை ஒப்புக் கொடுத்து விடுங்கள் அல்லது அர்ப்பணித்து விடுங்கள் என்று கூறுகிறார். என்னோடு கூட கொலோசியர் 4:3 உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். பரிசுத்த பவுல் இதை சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார் என்பதை நினைவுபடுத்துகிறேன். 2-4 என்ன கூறுகிறார் என்று வாசிக்கிறேன், கேளுங்கள். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் வாசித்த இந்த பகுதியில் பரிசுத்த பவுல் சாராம்சமாக 2 காரியங்களை கூறுகிறார். முதலாவது, நம் ஜபத்தின் சரியான நோக்கம் எப்படியாக இருக்க வேண்டும் என்றும், அடுத்ததாக ஜபிக்கும்படியாகவும் ஒரு பலமான வேண்டுகோள் விடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்பதை 2 மீண்டும் ஒருமுறை பாருங்கள். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். இங்கே பரிசுத்த பவுல் நம் நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இடைவிடாமல் என்ற பதத்தின் மூலம் விளக்குகிறார். அந்த வார்த்தையானது ஜபிப்பதற்கு நம்மை அர்ப்பணித்துவிட வேண்டும் என்று கூறுகிறது. இந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க சொல் தடைகள் இருப்பினும் விடாமுயற்சியுடன் செய், தாக்குப்பிடி என்ற பொருளை தருகிறது. அதாவது அதை தொடர்ந்து செய், அதே நிலையில் தொடர்ந்து இரு, அதை விட்டுவிடாதே, துரிதமாக விட்டுவிடாதே, ஆனால் தொடர்ந்து ஜபித்துவா என்ற பொருளை அந்த வார்த்தை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 7:7-8 கூறியது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இன்றைய நாட்களில் விசுவாசிகளிடம் காணப்படும் பிரச்சனைகளில் ஒன்று என்னவென்றால், நாம் கேட்கிறோம், எதிர்பார்க்கிறோம், அதுவும் உடனடி பதில் எதிர்பார்க்கிறோம். பதில் கிடைக்காவிட்டால் அந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக கேட்பதை மட்டுமல்ல ஜெபிப்பதையே நிறுத்திவிடுகிறோம். தேவன் என் மீது கோபமாயிருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்க மறுத்து விடுகிறோம். 2, ஒருவேளை என் வாழ்வில் பாவம் இருக்க வேண்டும். 3, இதை நான் பெற்றுக்கொள்வது தேவனுடைய சித்தமாக இருக்காது என்று சொல்லி நம் ஜபத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறோம். நாம் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் அதை தேவன் உடனடியாக கேட்டு நமக்கு உடனடி பதில் அளிப்பார் என்பதாக வேதத்தில் எங்குமே கூறப்படவில்லை. பவுல் கொலோசியர் 4:2 இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லும்போது இந்த வசனத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தடுத்து நிகழும் தொடர்ச்சியான செயலை குறிக்கிறதா இருக்கிறது. அதாவது இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து விழித்திருங்கள், ஸ்தோத்தரிக்கும் மனப்பான்மையுடனே இவைகளை தொடர்ந்து செய்யுங்கள் என்பதாக கூறுகிறது. இதுவே ஜபத்தை குறித்த சரியான மனப்பான்மை ஆகும் என பவுல் கூறுகிறார். பரிசுத்த பவுல் கொலேசு மக்களுக்கு ஜெபிக்குமாறு ஊக்கம் கொடுக்கிறார். அதே செயலூக்கம் என் உள்ளத்திலும் இருக்கிறது. அந்த செயலூக்கத்தை நான் உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறேன். கிரமமாய் கடைபிடிக்கும் ஜெப வாழ்க்கையானது உங்களுக்கு கொண்டு வரும் ஆசீர்வாதங்களை பட்டியலிட்டு பாருங்கள். ஜெபமானது என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருமானால், ஜெபம் ஏன் ஒரு கிறிஸ்தவ வாழ்வில் முதன்மைத்துவம் பெற்ற ஒரு செயலாக இருக்கக்கூடாது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிப்பதை தொடர்ந்து செய்யுங்கள். ஜெபிப்பதில் நிலைத்திருங்கள். ஜெபத்திற்கு வரக்கூடிய எல்லாவிதமான தடைகளையும் சோதனைகளையும் சாத்தானின் தாக்குதல்களையும் சமாளித்து தாக்குப்பிடித்து தொடர்ந்து ஜெபியுங்கள். இவ்வாறாக பரிசுத்த பவுல் கூற காரணம்தான் என்ன? தேவனோடு நாம் ஜெபத்தில் நேரம் செலவிடும் போது முதலாவதாக இயேசு கிறிஸ்துவோடு உள்ள தனிப்பட்ட நெருங்கிய உறவு மேலும் நெருக்கமடைகிறது, மேலும் ஆழமானதாக ஆகிறது. இரண்டாவதாக, தேவன் யார், அவர் எப்பேற்பட்டவர், அவர் எவ்வளவு பெரியவர், அவரது மகத்துவம் என்ன போன்ற காரியங்களை குறித்த நமது எண்ணம் மிகவும் பறந்து விரிகிறது. மூன்றாவதாக, விசுவாசத்தில் நாம் நேர்மையான மனப்பான்மை கொண்டிருப்போம். வெறுமனே மனதளவிலான நேர்மையான மனப்பான்மை அல்ல, தேவனுடைய கண்ணோட்டத்தில் காரியங்களை பார்க்கிறோம். இதுவரை ஒருபோதும் நம்பியிராத அளவில் அவரை நம்ப ஆரம்பிக்கிறோம். நான்காவதாக, ஜெபத்தை வாழ்வில் முதலாவது இடத்தில் வைக்க ஆரம்பிக்கும் போது நமது இருதயத்தில் சுத்திகரிக்கும் செயலானது தொடர்ந்து நடைபெறுகிறது. ஐந்தாவதாக, கீழ்ப்படிதலின் மேல் விருப்பம் உண்டாகிறது. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் உங்கள் உள்ளத்தில் கீழ்ப்படிதலின் மேல் வாஞ்சை உண்டாகும் விதத்தில் கிரியை செய்கிறார். ஆறாவதாக, நம் வாழ்வில் அழுத்தங்கள் பதற்றங்கள் மறைய ஆரம்பிக்கிறது. இதுவரை நமக்கு கிடைக்காத அமைதி சமாதானத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். ஏழாவதாக, நம் தேவைகள் சந்திக்கப்படுகின்றன. நம் தேவைகளை நமக்கு அருளுகிறவராக தேவனை காண்கிறோம். தேவனை நம்பி அவரை சார்ந்திருக்க ஆரம்பிக்கிறோம். எட்டாவதாக, தேவனோடு ஐக்கியம் கொள்வதும் ஜெபிப்பதுமே நமது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரே வழியாகும். நீங்களும் நானும் தேவனுடன் நேரம் செலவிட ஆரம்பிக்கும் போது நாம் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்கிறோம். நம் வாழ்வில் மாற்றம் நிகழ்கிறது. ஒன்பதாவதாக, உங்கள் ஆவிக்குரிய வாழ்விலும் அன்றாட தியான வாழ்விலும் உங்கள் சாட்சியின் வாழ்விலும் முன்பு எப்போதும் இராத வகையில் மிகுந்த வல்லமை காணப்படுகிறது. பத்தாவதாக, உங்கள் முழு வாழ்விலும் மாற்றம் ஏற்படுகிறது. நீங்கள் பலன் கொடுக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். உங்கள் அன்றாட வாழ்வில் மட்டுமல்ல, தேவனுடன் ஆவிக்குரிய முறையிலும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறீர்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெபம் முதல் இடத்தை பெறுகிறது. நம் வாழ்வில் மிக சிறந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் ஜெபமே முதலிடம் பெறுகிறது. ஜெபத்திலே நீங்கள் தேவனோடு பேசும்போது அகில உலகத்தையும் சிருஷ்டித்தவரிடம் பேசுகிறீர்கள். அவரால் எதையும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் செயலாற்ற முடியும். காரணம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த உண்மையை நாம் அறிந்திருப்போமானால் நிச்சயமாக ஜெபத்திற்கு முதலிடம் கொடுப்போம். இங்கே பவுல், தேவனே என்னை ஆசீர்வதியும், நீ செய்த நன்மைக்கு நன்றி, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே என்று ஏறெடுக்கும் பெயரளவு ஜெபத்தை குறித்து பேசவில்லை. சில குடும்பங்களில் நடக்கும் அரை தூக்க ஜெபத்தை குறித்தும் இங்கே அவர் பேசவில்லை. நாம் சற்று நிதானமாக கொலோசியர் 4:2 கவனிப்போமானால் அங்கே பவுல் ஜெபத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று இந்த வசனத்தில் கூறுகிறாரே, அதன் பொருள்தான் என்ன? நடு இரவு வரை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பதிலும், நண்பர்களோடு சேர்ந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வதிலும் நேரத்தை செலவழித்துவிட்டு மிகுந்த களைப்போடு படுக்கைக்கு செல்லும்போது, தேவனே நான் மிகவும் களைப்போடு இருக்கிறேன், நேற்று இரவு நான் கூறின ஜபக்குறிப்புகள் உமக்கு தெரியும், அதை சற்று ஞாபகப்படுத்தி பாரும், இன்று இரவு எனக்கு நல்ல நித்திரையை தாரும் என்று சொல்லும் ஜபம் விழித்திருக்கும் ஜபமாக மாற முடியாது. நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது தேவன் யார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பார்த்த காட்சிகளின் எண்ணங்களோடும் உலக களியாட்டுகளின் சிந்தையோடும் சர்வ வல்லவரின் பிரசன்னத்திற்கு வரக்கூடாது. அன்பானவர்களே, பரிசுத்தமான தேவனிடம் அணுகி நம் இருதயத்தை ஊற்றும் போது நம் ஜெபத்திலே எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நிலைத்திருக்க வேண்டும். லூக்கா 11 மற்றும் 18 கூறப்படும் உவமைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? 11 ஒருவன் தன் சிநேகிதனிடத்தில் பாதி ராத்திரியில் போய், என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் வந்திருக்கிறான், அவன் சாப்பிடுவதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று கூறினான். இங்கே அந்த நபர் தனது நண்பன் கேட்டதற்காக அவனுக்கு உதவி செய்யாமல் அவன் தொடர்ந்து வருந்தி கேட்டுக்கொண்டே இருந்தபடியினால் உதவி செய்தான் என்று வாசிக்கிறோம். 18 அதிகாரத்தில் நாம் எதை பார்க்கிறோம்? ஒரு விதவையானவள் அநீதியான நியாயாதிபதியிடம் சென்று தனக்கு நீதி செய்யும்படி விடாமல் தொந்தரவு செய்தாள். அதற்கு அந்த நியாயாதிபதி என்ன சொன்னான் தெரியுமா? இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இந்த இரண்டு உவமைகள் மூலமாக தேவன் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புவது எது என்றால், நாம் அவரை தொடர்ந்து தேடும்போது, அவரிடத்தில் தொடர்ந்து வேண்டுதல் செய்யும்போது நமக்கு பதில் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அரை தூக்கத்தில் நீங்கள் தேவனிடம் மந்தாடுவீர்கள் என்றால் உங்கள் ஜெப வாழ்விலே நீங்கள் விழிப்புடன் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளின் சிறந்த நேரங்களும் ஆண்டவருக்கானது. அது காலையோ சாயங்காலமோ எதுவாக இருந்தாலும் அது தேவனுக்குரிய நேரம். அந்த நேரங்களில் நாம் ஜெபிக்கும்படி தேவனால் ஊக்குவிக்கப்படுகிறோம். ஆகவேதான் பவுல் ஜெபத்திலே விழிப்போடு இருங்கள் என்று கூறுகிறார். நாம் விலகி ஓடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை அறிந்த பவுல் இடைவிடாமல் விழித்திருங்கள் என்று வலியுறுத்துகிறார். நம்மில் எத்தனை பேர் ஜெபிக்க துவங்கின சிறிது நேரத்திற்குள்ளாகவே எண்ணங்களை சிதறவிடுகிறோம், அல்லது சோம்பலோடு காணப்படுகிறோம், அல்லது ஜெபம் முழுவதும் விழிப்புடன் இருந்து சாத்தானை எதிர்த்து நிற்கிறோம்? நாம் ஜெபிக்கும் காரியத்திலிருந்து நம் மனதை திருப்பும் போது நாம் எண்ணக்கூடாத காரியங்களை சாத்தான் எண்ணும்படி செய்கிறான். நம்மை திசை திருப்புகிறான். நம்மை ஜெபிக்க விடாதபடி தடை செய்கிறான். உண்மை ஒன்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் முழங்கால்கள் முடக்காத வரை உங்கள் கிறிஸ்தவ வாழ்விலே வல்லமையும் இருக்காது, எந்த ஒரு நல்விளைவும் இருக்காது. இங்கே பவுல் சிக்கலான அவசர ஜபத்தை குறித்து பேசாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை முறையை குறித்தே பேசுகிறார். காரணம், விசுவாசிகள் ஜபிக்க துவங்கும் போது அதனால் ஏற்படும் விளைவுகளை நன்கு பவுல் அறிந்திருந்தார். ஆனபடியால் முதலாவது நம்மிடம் இருக்க வேண்டிய தன்மை என்னவென்றால், சாத்தானின் சூழ்ச்சிகளையும் சகித்துக் கொள்ள தொடர்ச்சியாக ஜெபிப்பதில் நிலைத்திருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், விழிப்புடன் இருக்க வேண்டும். அது மட்டுமா? நம் ஜெப வாழ்வில் இருக்க வேண்டிய இரண்டாவது தன்மையை எட்ட முடியும். அது என்னவென்றால், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம். அதாவது எல்லா காரியத்திற்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாம் அறிந்தபடி பவுல் இந்த கடிதத்தை சிறைச்சாலையில் இருந்து எழுதினார். நீங்களும் நானும் நம் வாழ்வில் சில கஷ்டமான சூழ்நிலைக்காக ஜெபிக்கும்போது அபய குரல்களுடனும் முனங்கல்களுடனும் தேவனிடம் வந்து, தேவனே, என் நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது, எல்லாம் கோணலாகத்தான் இருக்கிறது என்று கூறுகிறோம். இங்கே நாம் செய்வது என்ன? தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க தவறிவிடுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்படும் போது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே நாம் சில உண்மைகளை கற்றுக்கொள்ளவும் விசுவாசத்தில் வளரவும் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் தேவனை பார்க்கவும் தேவனுடைய புதிய வழிகளை கற்றுக்கொள்ளவும் அவரது சமயத்திற்காக காத்திருக்கவும் அவரையே அறிந்து கொள்ளவும் ஆயத்தமாக இருப்போம். இது எதை காட்டுகிறது என்றால், நம் பொறுமையை காட்டுகிறது. இங்கே பவுல் நமக்கு ஜெபத்தை குறித்த தெளிவான மனப்பான்மையை கொடுக்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஜெபத்தை குறித்து நம் மனப்பாங்கு எப்படி இருக்க வேண்டும் என்று அறிந்து கொண்ட நாம் ஜெபத்தை குறித்து நாம் வகுக்க வேண்டிய திட்டங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். ஜெபத்தை குறித்த திட்டம் உங்களுக்கு இருக்கிறதா? என்ன சகோதரனே, நான் வேலைக்கு சென்றாலும் வீட்டில் இருந்தாலும் ஜெபிப்பேன், அதில் தவறுவது இல்லை. ஆனால் ஜெபத்தை குறித்து திட்டமிடுவது என்றால் என்ன என்பது எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லலாம். இதை குறித்து நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ளப் போகிறோம். காரணம், ஜெபமே நம் வாழ்வில் முதன்மையானது. நான் இப்பொழுது சொல்லப்போகும் ஆலோசனைகள் உங்கள் ஜெப வாழ்க்கைக்கு நிச்சயம் உதவியாக இருக்கும். உங்கள் ஜெப வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை காண்பீர்கள். மேலும் நீங்கள் தேவனுடன் கொண்ட உறவிலும் உங்கள் ஜெபத்தை குறித்த எண்ணத்திலும் நிச்சயம் வித்தியாசம் ஏற்படும். முதலாவதாக, நாம் ஜெபத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும். நீங்கள் ஜெபத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்காவிட்டால் அதற்கான நேரத்தை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆகவே ஜெபத்திற்கு என்று நேரத்தை ஒதுக்குங்கள். உங்கள் ஜெப நேரத்தை எழுதி உங்கள் பார்வைக்கு படும்படியான இடத்தில் தொங்க விடுங்கள். அப்படி செய்யாவிட்டால் உங்கள் ஜெப நேரத்தை தவறவிடலாம். நாளடைவில் அந்த நேரம் உங்கள் எண்ணத்தை விட்டு மறைந்தே போய்விடும். நீங்கள் ஜெபிக்கும் நேரம் காலையோ மாலையோ நடு இரவோ எதுவாயினும் பரவாயில்லை. ஆனால் தூக்க கலக்கத்துடன் ஜெபிப்பது ஜெபமாக இருக்காது. பவுல் விழிப்புடன் ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே நம் மனதில் புத்துணர்வுடன் இருக்கும் நேரத்தை ஜெபத்திற்கு என்று தெரிந்தெடுக்க வேண்டும். அதற்காக நீங்கள் சற்று முன்னதாகவே எழுந்திருக்கலாம், அல்லது சற்று பின்பதாக தூங்க செல்லலாம். ஜெபத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது மிக அவசியம். உலகத்தின் சத்தம் உறங்கின பின்பு நீங்கள் உன்னத தேவனுடன் உரையாடும் நேரத்தை வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? உலக சத்தம் முக்கியமா? உன்னதரின் சத்தம் முக்கியமா? அநேக சமயங்களில் நம்மை உருவாக்கிய ஆண்டவருக்கு உகந்த நேரத்தை கொடுக்க தவறிவிடுகிறோம். தேவன் என்னிடம் பேசுவதை கேட்க நான் ஆவலோடு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆம், உங்கள் விருப்பம் அவருக்கு தெரியாதா என்ன? தினமும் உங்களுடன் பேச விரும்புகிறார். ஆனால் நீங்களோ தொலைக்காட்சியின் களியாட்டுகளில் உழன்று போய் காணப்படுகிறீர்கள். அப்படியானால் ஜெபிக்க விருப்பம் இருக்கிறது, ஆனால் ஜெபிக்க நேரத்தை ஒதுக்குவதற்கு விருப்பமில்லாமல் இருக்கலாம். ஆகவே ஜெபத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வையுங்கள். இரண்டாவதாக, ஜெபிப்பதற்கான இடத்தை தெரிவு செய்யுங்கள். நான் எங்கு வேண்டுமானாலும் ஜெபிக்க முடியும் என்று சொல்கிறீர்களோ அது உண்மைதான். ஆனால் ஜெபம் செய்வதற்கான ஒரு குறிப்பிட்ட இடம் மிகவும் அவசியம். உங்கள் வீட்டில் கூடுதலாக ஒரு அறை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், அல்லது அடிக்கடி உபயோகிக்கப்படாத ஒரு இடம் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். அந்த இடத்தை நீங்கள் ஜெபத்திற்கு தெரிவு செய்யலாம். அங்கே நீங்கள் போய் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஜெபமாகவே இருக்கும். அந்த இடத்திற்கு சென்றவுடன் நீங்கள் ஜெப நிலையில்தான் இருப்பீர்கள். அந்த இடம் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு இடமாக மாறும். அன்பானவர்களே, இதுவரை ஜெபத்திற்கான நேரத்தை குறித்தும் இடத்தை குறித்தும் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து நாம் ஜெபத்திற்கான திட்டத்தை குறித்து பார்ப்போம். அநேக மக்கள் தங்கள் மனதில் எது முதலாவதாக வருகிறதோ அதற்காகவும் தினந்தோறும் ஜெபித்த காரியங்களுக்காகவும் விண்ணப்பம் செய்கிறார்களே தவிர திட்டமிட்ட ஜெபம் செய்ய தவறிவிடுகின்றனர். அவர்கள் செய்யும் ஜெபமெல்லாம் என் குடும்பம், என் தேவைகள், என் தனிப்பட்ட வாழ்க்கை, எனக்கு பாதுகாப்பு போன்றவற்றையே சார்ந்திருக்கும். இதற்காகவே அவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஜெபங்களின் வார்த்தைகள் கூட ஒரே மாதிரியாக இருக்கும். நீங்கள் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்வதனாலே அது ஜெபமாக மாறிவிட முடியாது. நீங்கள் ஜெபிக்கும்போது யாருடன் பேசுகிறீர்கள் என்பதை உங்கள் மனதில் நிறுத்துங்கள். நீங்கள் தேவனிடம் பேசுகிறீர்கள். ஆகவே நம் ஜெபத்திற்கு ஒரு திட்டம் தேவை. அந்த திட்டம் மிகவும் எளிதானது. வெவ்வேறான மக்களுக்கு வெவ்வேறான திட்டம் தேவை. ஆனால் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக, நீங்கள் உங்கள் ஜெப குறிப்புகளை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வையுங்கள். அந்த குறிப்புக்காக ஜெபிக்க ஆரம்பித்த தேதியையும் உங்கள் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்த தேதியையும் உங்கள் ஜெப நோட்டில் எழுதி வையுங்கள். இவ்விதம் நீங்கள் விசுவாசத்தில் வளர்ச்சி அடைய முடியும். ஜெப திட்டத்திலே இடம்பெற வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால், வேதத்தை வாசித்து அதை தியானியுங்கள். உங்கள் ஜெப வாழ்க்கை சிறப்புடையதாக மாற வேண்டும் என்றால் அது வேத வாசிப்புடன் ஒன்றர இணைய வேண்டும். ஜெபமானது வேத வாசிப்புடன் இணையவில்லை என்றால் நிச்சயம் நீங்கள் ஏதோ ஒன்றை இழக்கத்தான் நேரிடும். உங்கள் ஜெபமானது ஜெப குறிப்பு கையேட்டுடனும் வேத வாசிப்புடனும் நின்றுவிடாமல் ஒரு நோக்கம் உடையதாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, உங்கள் ஜெபங்களின் நோக்கம்தான் என்ன? உங்கள் ஜெபம் முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் உள்ள உங்கள் உறவையும் ஐக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் ஜெபத்தின் மூலம் உங்கள் தேவையை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் சரி. மூன்றாவதாக, தேவன் உங்களை திறப்பின் வாயில் நிற்கத்தக்க மனிதர்களாக மாற்றும்படியாக ஜெபியுங்கள். அன்பானவர்களே, உங்கள் ஜெப வாழ்க்கையை திட்டமிடுங்கள். அது வாழ்விலே மாற்றத்தையும் தேவனுடன் உள்ள தொடர்பிலே வளர்ச்சியையும் நிச்சயம் கொண்டு வரும். ஆகவே அன்பானவர்களே, உங்கள் ஜெபம் தெளிவான திட்டத்தோடு இருக்கட்டும்.
1: அன்பான சகோதரனே, சகோதரியே, ஜெபத்திலே தேவனுடைய சித்தத்தையும் சிந்தையையும் அறிய முற்படும் போது அவரை தனிப்பட்ட வகையிலும் நடைமுறையிலும் அறிந்து கொள்கிறோம். நம் விருப்பங்கள் தேவனுடைய விருப்பங்களுக்கு இசைந்தவாறு இருக்கும்போது நம் பிரச்சனைகளுக்கான பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறது. உங்களை ஜெபத்திற்கு அர்ப்பணம் செய்யுங்கள். பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவையே சார்ந்திருக்க வேண்டும். நம் சொந்த பலத்தினாலும் திறமையினாலும் செய்யப்படும் எந்த ஒரு செயலுக்கும் நித்தியத்திலே மதிப்பு இருக்காது. யோவான் 15:5-8 வசனங்களில் இயேசு கிறிஸ்து கூறியதை கேளுங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சிஷ்யராயிருப்பீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்கள்.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டு

காலத்தில் நாடு கடத்தப்பட்டு பாபிலோன் தேசத்தில் இருந்து கொண்டு எருசலேமில் இருக்கும் தேவாலயத்தை நினைத்து எப்பொழுதும் சன்னதியில் வந்து நிற்பேன் என்று ஏற்க பெருமூச்சு விடுகிறார் சங்கீதக்காரர். சங்கீதம்

நாம் யாவரும் எழுந்தார்படியிட்டு அப்பா சமூகத்தில் இந்த காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து காலைதோறும் உம்முடைய கிருபை எங்களுக்காகவே புதிதாக இருக்கிறது அப்பா. உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா, 1000 கோடி நன்றிகள். நீர் எவ்வளவு நல்ல தெய்வம். நல்ல தெய்வத்தை போற்றி துதித்து பாட, உம் நாமத்தை உயர்த்த மற்றும் ஒரு நாளை எங்கள் வாழ்நாட்களில் கூட்டி கொடுத்த அன்பு தெய்வத்தை உயர்த்துகிறோம் அப்பா.

அப்பா, பாவியாயிருந்த எங்களை உமோடு கூட ஒரே ஆவியாக இணைத்த அந்த கல்வாரியை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. நன்மை ஒன்றுமே எங்களிடத்தில் இல்லாதிருந்தோம். நாடி வந்தி, தேடி வந்தி, கடவுளை தேடி மனுஷன் எங்கெங்கேயோ ஓடும்போது கடவுளாகிய நீ, அப்பாவாகிய நீ மனுஷனை தேடி வந்தி. தேடி வந்தது மட்டுமல்லாமல் தேடி வந்து மீட்டீரே. அந்த கல்வாரியை நினைத்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் அப்பா. இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் போதே எங்கள் நாவுக்கெல்லாம் அது சுகிர்ந்தமாக ஸ்வீட்டாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உங்க இனிமையான நாமம், இன்பமான நாமம், தேனிலும் மதுரமுள்ள நாமத்தை துதிக்க எங்களையெல்லாம் ஒன்று கூட்டினீரே. எல்லாரும் உம்மை ஆராதிக்க இந்த மீடியாவை, இந்த காணொளி வாயிலாக அன்பு மக்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்க நீங்கள் பாராட்டுகிற இரக்கத்துக்காக நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக அப்பா. எங்களோடு காணொளியில் இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். சிலுவையில் நீர் எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த அத்தனை ஆசீர்வாதத்திற்கும் பங்கு உடையவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி விடுவீராக. தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொண்டு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் உங்கள் மலர்ந்த முகங்களை இந்த காணொளி வாயிலாக காண தேவன் பாராட்டின இரக்கத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்கிறோம். இயேசு நாமம் தேனிலும் மதுரம் உள்ள நாமம். இயேசு நாமம் தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ள நாமம். இந்த நாமத்தை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு என்னும் நாமம் என் நாவுக்கு சுகிர்தம், நானிலும் தனில் என் அரணே என்று சொல்லி பாடி அப்பாவை நாம் சந்தோஷத்தோடு மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா.

தீர்த்தம் நானிலம் தானில் என் ஆரணே ஓ டேஸ்ட் அண்ட் சீ தி லார்ட் இஸ் குட் பிளஸ்ட் இஸ் எ மேன் ஹூ ட்ரஸ்ட் இன் ஹிம் என்று வாசிக்கிறோம் ஆ என்ன இன்பம் ஓ ஆ அப்படின்லாம் எப்போ வரும்னா ஏதாவது ஒரு ஆச்சரியத்தை நாம் பார்க்கும்போது நம்மையே அறியாமல் வருகிற வார்த்தை தான் ஆங்கிலத்தில் அழகாக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு தமிழில் எழுதிட்டாங்க மொழிபெயர்த்துட்டாங்க ஆனால் ஆங்கிலத்தில் ஓஹெச் போட்டு ஒரு எக்ஸ்க்ளமேஷனும் போட்டு ஓ டேஸ்ட் அண்ட் சீ அப்படி தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதை பல நேரம் பலருக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த கேள்விக்குறியெல்லாம் மாற்றி ஒரு ஆச்சரியக்குடி அப்படி அந்த கேள்விக்குறி கீழே ஒரு புள்ளி இருக்கும் பாருங்கள் அந்த கேள்விக்குறியை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு நீளமாக ஒரு கோடு போட்டு ஒரு புள்ளி வச்சுருவார் பாருங்கள் வாழ்க்கையே மாறிவிடும் இப்படி தான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 26 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கும் ஒரு குடும்பம் இப்படித்தான் கணவரை இழந்தது ரெண்டு பிள்ளையோடு ரெண்டு பிள்ளைகளோடு இளம் விதவை 32 வயது இளம் விதவை வாழ்க்கை என்னாக போகிறதோ என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு தான் அவர்கள் வாழ்க்கை துவங்கிற்று ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து அவர்களை சந்தித்தார் சந்தித்து இப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களை நடத்துகிற வாழ்க்கையை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு உங்கள் கணவர் இருந்தால் கூட உங்களை இப்படி நடத்திருக்க மாட்டார் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாங்க உங்கள் அப்பா இருந்தால் கூட இப்படி உங்களை நடத்திருக்க மாட்டார்னு அந்த குடும்பத்தை அந்த குடும்பத்தினுடைய எல்லா கேள்விக்குறியும் ஆச்சரியக்குறியாக மாற்றிவிட்டார் அந்த குடும்பம் யாராக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் உங்கள் மத்தியில் நின்று அவருடைய நாமத்தை புகழ எங்களை தனியாக இல்லாமல் அணியாக அழைத்தாரே எங்கள் குடும்பத்தில் தான் எங்கள் அம்மா 32 வயதாக இருக்கும்போது எங்கள் அப்பாவை இழந்து விதவையான அந்த நேரத்தில் எப்படி வளர்க்கப் போகிறார்களோ என்கிற வாழ்க்கை தான் மாற்றி கேள்விக்குறியெல்லாம் மாற்றி எங்களை எங்கள் வாழ்க்கை ஆச்சரியப்படுத்துவார் என்றால் எங்கள் குழுவை ஆச்சரியப்படுத்துவார் என்றால் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி செய்து அவர் மகிமைப்படுத்துவார் இந்த காலை நேரத்தில்

பிரேமை இருக்கிற இடத்துல எழும்பி நின்றப்பா, எங்களை கேள்விக்குறியோடவே இல்லைப்பா. பலத்துக்கு மேல பலன் மட்டும் தருகிறவர் அல்ல, அந்த கேள்விக்குறியை மாற்றி ஆச்சரியத்தை கொடுக்கிறவர். அந்த பலத்துக்கு மேல பலன் தந்து எங்க வாழ்க்கையில பதிலை கொடுத்து எங்களை உயர்த்துகிற தெய்வமே, உங்களை மனதார போற்றுகிறோம் அப்பா. உம்மோடு ஒன்றாக இணைந்து விடுகிற வாழ்க்கை, உம்மோடு இணைகிற மனுஷன் துடிக்க மாட்டான். துள்ளுவான்னு நேத்து நாங்க வாசிச்சோமே, கேட்டோமே, இந்த மீன் துள்ளுவது போல் உங்க சமூகத்துல துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல. இந்த காலை வேளையில

0: அப்பா, எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறோம். அனுதினமும் எங்களோடு பேசுவது போல இந்த நாளிலும் தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக எங்களோடு பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.
1: Thank you அப்பா.
0: எல்லாரும் அமர்ந்து கொள்வோம்.
1: Thank you Jesus.
0: Thank you Jesus.
1: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். அநேக பகுதிகளிலிருந்து எங்களோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இணைகிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. உங்களிடமிருந்து அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கவும் கர்த்தரை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் கிருபை பாராட்டி வருகிறார். அவருக்கு ஸ்தோத்திரங்கள். ஆமென்,
0: ஆமென்.
1: ஸோ இந்த ஜெபத்தை குறித்த காரியங்களையும் நடைமுறை கிறிஸ்தவத்தை குறித்த காரியங்களுக்கும் ஆண்டு தொடர்ந்து அப்படின்னு மட்டும் பேசிட்டு வர்றார். ஏன் அது சாத்தியம் இல்லை அப்படின்னா, நம்மிடத்துல ஜெபம் இல்லாததுனால தான் நடைமுறை கிறிஸ்தவம் நமக்கு காணல் நீராகவே இருக்குது. வாழ்க்கையில் ஜெபம் இருக்குது, ஜெபமே வாழ்க்கையா இல்லை? தேவைக்காக ஜெபிக்கிறோம். ஜெபம் எனக்கு தேவை அப்படிங்கிறத மனசில் வச்சு ஜெபிக்கிற கூட்டம் ரொம்ப குறைவு. ஆண்டவரோட இருக்கிறது அதை நாம் பெருசாக நினைக்கிறோம், ஆனால் அவரோட நாம் இசைந்திருக்கிறத முக்கியமாக கருதுறாரு. இப்போ டெவிலோட நோக்கம் அவரோட இரு, ஆனால் அவரோட இசைந்திருக்காத. ஏன்னா அந்த இசைவுக்குள்ளே தான் தேவனுடைய பலத்த அசைவுகள் ரிலீஸ் ஆகுதுங்கிறது சத்ருவுக்கு மிக நன்றாகவே தெரிஞ்சிருக்குங்கிறதுனால தான் அவரோட இருக்கிறது அவனை ஒன்றும் பண்ணுறதில்ல. யூதாஸ் கூட தான் அவரோட இருந்தான், ஆனால் அவரோட என்ன செய்யலை?
0: செஞ்சில்லை.
1: ஸோ சத்ருவ அச்சுறுத்துகிற ஒரு காரியம், கத்தரோட இசைந்திருந்து நாம் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறோம் பாருங்கள், அந்த உன்னத அனுபவம் டெவில் என்ன செய்யுதுன்னா ரொம்ப பயமுறுத்துது. அவன் பயப்படுற ஒரு காரியம், நம்மளை கண்டெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை. நமக்கு இருக்கிற ஒரு விசேஷித்த ஒரு ஸ்லாக்கியம், ஒரு உரிமை என்னென்னா, வானாதி வானங்களையும் படைத்த தேவனோட நாம் கிறிஸ்துவுக்குள்ளே சங்கமிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் அவரோடு இசைஞ்சு ஒரே ஆவியாக முடியும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவரோடு உறவாடுகிற மனுஷங்களுக்குள்ள நிகழுகிற இந்த உன்னதமான ஒரு அனுபவம் அவனை ரொம்ப பயமுறுத்துது. ஏன்னா நீ முன்னால் பாவி, ஆனால் இப்போ அவரோட எசைஞ்சதுனால எப்படி ஆயிட்டேன்னா, அவரோட ஒரே ஆவி ஆயிட்ட. நீ இந்த பாவி ஒரே ஆவி ஆகிறது அவனுக்கு
0: பிடிக்கலை,
1: பயப்படுறான் ரொம்ப. ஏன்னா அந்த இசைவுக்குள்ள இருந்து தான் தேவனுடைய பலமான அசைவுகள் பிறக்கிறதுங்கிறது நாம அறிஞ்சிருக்கிறத விட சத்ரு ரொம்ப நல்லாவே
0: அறிஞ்சிருக்கான்.
1: அப்ப இரண்டு நபர்களுக்கு இடையில காணப்படுகிற அந்த இசைவுங்கிறது நாம் நினைக்கிறது போல லேசான காரியமே இல்லை. அது மிக மிக வலிமையான ஒரு ஒரு ஒரு ஒரு காரியம். ஆமென்,
0: ஆமென்.
1: அவரோட இருக்கிறவன் இல்லை, அவரோட செஞ்சிருக்கிறவன் அவருக்குள்ளே காணாமல் போயிடுறான், காணப்படாமல் போய்விடுகிறான். ஏனோக்கு சும்மா காணப்படாமல் போகலை, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் ஏனோக்கு காணப்படாமல் போனான். தேவன் அவனை
0: எடுத்துக்கொண்டார்.
1: இப்போ இப்பொழுதும் கூட நாம் அவரோட எப்பொழுதெல்லாம் நாம் சஞ்சரிக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்குள்ளே நம்மளை பார்க்க முடியல.
0: நம்மளை பார்க்க முடியல.
1: அப்போ இசைவுன்னு வர்றப்போ தேவனோட இசைந்து இருக்கிற அனுபவத்தில் நமக்குள் நம்மை காண நம்மால் முடியாமல் போயிடுது. நமக்குள்ளே நம்மளையே நாம நமக்கே தெரியலன்னா அப்புறம் பிசாசுக்கு எப்படி தெரியும்? இந்த அனுபவத்துல தான் பவுல் சொல்றார், வாழ்வது நான் அல்ல,
0: கிறிஸ்துவே
1: கிறிஸ்துவே கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே
0: வாழ்கிறார்.
1: கிறிஸ்துவும் இல்ல,
0: கிறிஸ்துவே
1: கிறிஸ்துவேங்கிற ஒரு ஏகார அந்த இடத்துல ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார். ஏன்னா கூட அனுபவம் யாருக்கு உண்டாகுதுன்னா, அவரோட சஞ்சரிக்கிற மனுஷனுக்கு, அவரோட எசஞ்சிருக்கிற மனுஷன் அவருக்குள்ள காணாம போயிடறான்னு என்ன அர்த்தம்? அவனுக்குள்ள அவனை காண அவனாலேயே
0: முடியல,
1: முடியாம போயிரு. கோபத்தை பார்க்க முடியல, அந்த அசுத்த எண்ணங்களை பார்க்க
0: முடியல,
1: மனுஷிகத்துக்கு ஏதுவான காரியங்கள் எதுவும் இப்ப கம்ப்ளீட்டா உள்ளுக்குள்ள பார்க்க
0: முடியல.
1: ஏன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு? தேவனோட இசைந்து அவரோட ஒரே ஆவி ஆயிட்டார்.
0: ஆமென்.
1: இந்த இசைவுதான் நம்மள அவரோட ஒருவர் ஆக்குது. ஆமென்.
0: ஆமென்.
1: இசைவு என்பது நாம் அவருக்குள்ளேயும் அவர் நமக்குள்ளேயும் இருக்கிற அனுபவம்.
0: எஸ்.
1: அவருக்குள்ள நான் இருக்கிறேன், எனக்குள்ள
0: அவர் இருக்கிறார்,
1: அவர் இருக்கிறாரு. இந்த அனுபவத்தில் தான் தேவனுடைய பலத்த அசைவாடுதல்களை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுடைய அந்த அசைவாடுதல் ஏன் இல்லை அப்படின்னா, அவங்க தேவனோட அந்த அளவுக்கு எசஞ்சு வாழல. என்ன செய்யல?
0: எசஞ்சு வாழல.
1: தேவனோட இசைந்து இருக்கிற பொழுது அந்த நாள் முழுவதும் அவருடைய அந்த அந்த அசைவாடுதல நம்ம அனுபவிச்சுட்டே இருக்க முடியும்.
0: எஸ்.
1: அசைவாடுதல்னா மலையை விட்டு நான் இறங்கிட்டேன், ஆனா அவங்க மகிமை இன்னும் என்னை விட்டு என்ன செய்யல?
0: இறங்கலப்பா,
1: இறங்கல ஆண்டவரே. அந்த உன்னதமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.

0: அந்த அந்த இசைவுக்குள்ள இருந்து தான் தேவனுடைய அசைவே ரிலீஸ் ஆகுது. இசைவுக்குள்ள தான் தேவனுடைய அசைவு பிறக்குது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப ஜெப அறையில போயிட்டு வெளியில வந்தாலும் ஜெபம் இன்னும் நிக்க மாட்டேன்னு.
1: ஆமென்.
0: துதிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்தாலும் துதி இன்னும் நிக்க மாட்டேன்னு. மனசுக்குள்ள அந்த பாட்டு சத்தம் ஓடிக்கிட்டே என்ன செய்யுது?
1: இருக்கு
0: இருக்கு. பிரசங்கத்தை முடிச்சாலும் பிரசங்க நமக்குள்ள நிக்க மாட்டேன்னு.
1: எஸ்.
0: அப்படின்னா தேவ பிரசன்னம் ஹெவியா என்ன செஞ்சிருச்சு? அவரோட நம்முடைய நாம கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிட்டோம்? உறவாடி ஒரே ஆவி ஆயிட்டோம். அதனாலதான் இந்த இந்த காரியம் நிகழுது. ஆண்டவர் ஆண்டவருடைய மெனுசினுடைய சக்சஸ் பாருங்களேன். யோவான் 10:30 யோவான் 10:30
1: நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார்.
0: நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்?
1: ஒன்றாய் இருக்கிறோம்.
0: நான் நல்லா இருக்கேன்னு சொல்லல.
1: ஒன்னா இருக்கு,
0: எனக்கு ஒரு குறையும் இல்லப்பா, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர் பேசல. நானும் பிதாவும்
1: ஒன்றாய் இருக்கிறோம்.
0: ஒன்றாய் இருக்கிறோம். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, ஐ அண்ட் த ஃபாதர் ஆர் ஒன் ஹார்ட் அண்ட் மைண்ட்.
1: எஸ்.
0: ஐ அண்ட் த ஃபாதர் ஆர் ஒன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. மெசேஜில் எப்படி இருக்குன்னா, ஐ அண்ட் த ஃபாதர் ஆர் ஒன் ஹார்ட் அண்ட் மைண்ட்.
1: ஆமென்.
0: எனக்கு எங்க அப்பாவுக்கு இருக்கிறது ஒரே இருதயம்,
1: ஒரே சிந்தை,
0: ஒரே சிந்தை.
1: ஆமென்.
0: சொல்லிட்டு ஜீசஸோட ஜெபம் பாருங்க. யோவான் 17:21 அவர் எப்படி ஜெபம் பண்ணார்? 21:22 வசனம் கூட வாசிக்கலாம்.
1: அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும்,
0: அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும்,
1: பிதாவே
0: நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக
1: நீர் என்னிலேயும்
0: நான் உம்மிலேயும் இருக்கிறது போல
1: அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன்.
0: அப்ப இந்த உன்னத அனுபவத்துக்கு எப்ப வர முடியும்? ஒன்றாய் இருக்கிற அனுபவத்துல ஜீசஸ் எப்படி வந்தாங்க? நீர் என்னிலேயும் நான்
1: உம்மிலேயும்.
0: அவர் பிதாவுக்குள்ள இருந்தார், பிதா அவருக்குள்ள இருந்தார். இதுதான் என்னது? ஒன்றா இருக்கிற
1: அனுபவம்.
0: அனுபவம். இதே மாதிரி நாமளும் இருக்கணும்னு அவர் ஜெபம் பண்ணார் பாருங்க. 22 வசனம்,
1: நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்.
0: அப்ப தேவனோட இசைந்து இருக்கிற மனுஷங்கள்லாம் யாருன்னா, நல்லா இருக்கிறவன் இல்லை, அவரோட ஒன்னா இருக்கிறவன்.
1: ஆமென்.
0: என்ன செய்தா
1: இருக்கா?
0: இருக்கா? என்ன நல்லா இருக்கு, நல்லா இருக்கணும்னு ஜோம் பண்ணு, சாமிட்டு போய் நல்லா இருக்கணும்னு ஜோம் பண்ணு அப்படின்னு பிசாசே சொல்லுவான். ஆனா அவன் நமக்கு தராத ஜெப குறிப்பென, அவரோட மட்டும் போய் நான் ஒன்னா இருக்கணும்னு மட்டும் என்ன பண்ணிடாத, நீ
1: ஜெபம் பண்ணிடாத.
0: போனியா உன் தேவையை சொல்லிட்டு அப்படி விறுவிறுன்னு வந்துரு. அதுக்கு மேல அங்க என்ன செய்ய கூடாது? உனக்கு
1: இருக்கப்படாது,
0: இருக்கப்படாது. ஆனா ஜீசஸ் அருமையா சொல்றாங்க, ஒன்னா இருக்கிற அனுபவம்.
1: எஸ்.
0: அந்த தேவனோட இசைந்து இருக்கிறவங்க தான் இந்த அவரோட ஒன்றா இருக்கிற அனுபவத்தை வாஞ்சிப்பாங்க. தந்தையவர்கள் பாடல்ல கூட அருமையான அந்த வரி பாருங்க, உம்மை நான் ஆதாயமாக்கவும்,
1: உம்மை நான் ஆதாயமாக்கவும்.

0: அதுல வந்த அந்த வார்த்தை எவ்வளவு டெப்தான வேர்டு பாருங்க. உம்மை நான் ஆதாயமாக்கவும்
1: உம்மோடு
0: ஒன்றாகவும்.
1: எஸ்,
0: அந்த வேர்டு தான் உம்மோடு
1: ஒன்றாகவும்
0: ஒன்றாகவும். அந்த அந்த ஆவில இசைவை விரும்புறவங்களுடைய கதறல், நான் உம்மோடு ஒன்றாக நாண்டுகிறேன். சொல்
1: ஆமென்.
0: ஜீசஸ் வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னா, அவருக்குள்ள ஏன் அவ்வளவு எனர்ஜி? எப்பவும் பாருங்க, ஜீசஸோட மினிஸ்ட்ரியில பயங்கர பிரிஸ்கா தான் இருக்கும். எல்லாமே எப்படி இருக்கும்? விறுவிறுன்னு இருக்கும் எல்லாமே. எப்படி இவ்வளவு எனர்ஜி அவருக்கு எங்க இருந்து வந்துச்சு? நிச்சயமா மாம்சத்துல இருந்து அந்த எனர்ஜி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா?
1: இல்ல,
0: வாசிக்கிற அவரே களைப்பா இருந்தாரு, சில இடத்துல ஓய்ந்திருந்தார், தனித்து போனார், இளைப்பாரும்படி, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அது மாம்சத்திலிருந்து வந்த பலனே
1: இல்லை.
0: அவ்வளவு அவ்வளவு ஜனங்களை சந்திச்சு,
1: ரிஸ்கின் மத்தியிலையும் பிரிஸ்க்,
0: எவ்வளவு ஜன கூட்டம், அவருடைய அபிஷேகத்தை சுமக்கிற நாமே இவ்வளவு பிஸியா இருக்கிறப்ப அபிஷேகமே ஊழியம் செய்யறப்ப எப்படி இருந்திருக்கோம்? ஆனாலும் பாருங்க, எந்த விதத்திலும் அவர் சோர்வடையில, கலக்கமடையில, அவ்வளோ தூரம் அவர் பிரிஸ்கா இருக்கிறார். ஆமென்,
1: ஆமென்.
0: ஏன்னா அவர் அவர் பிதாவிலும் பிதா அவரிலும் இருக்கிற அந்த ஒற்றை வாழ்க்கை அனுபவம் அவருக்கு இருந்ததுனால அவருக்குள்ள அவ்வளவு எனர்ஜி.
1: ஆமென்,
0: ஆமென்,
1: ஆமென்.
0: பார்த்தாலே அது ஒரு தீர்க்க தரிசன பார்வை
1: தான்.
0: வாய திறந்தாலே அதுக்குன்னு ஏதாவது ஜோம் பண்ணி டங்ஸ்ல பேசி தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய அவசியமே
1: இல்ல.
0: பார்த்த உடனே இது முதற்கொண்டு நீ மனுஷனை பிரிக்கணும்னா
1: இருப்பா.
0: ஆமென். Full of spirit.
1: Yes. Hallelujah.
0: ஆவியினுடைய நிறைவிலேயே இருந்து ஊழியம் செய்கிற அந்த அனுபவம் எல்லாத்தையும் நமக்கு லெகுவாக்கிறது.
1: ஆமென்.
0: கடினமான காரியம் கூட ஆவியின் நிறைவுக்கு வர்றப்ப எப்படி ஆயிருது? ரொம்ப
1: லெகுவாயிருது.
0: ஸோ ஜீசஸோடைய மினிஸ்ட்ரியை நம்ம பார்த்தோம்னா எப்பவும் பிதாவோட பேசிட்டு இருப்பாரு, இல்லைன்னா பிதா அவரோட
1: பேசிட்டு இருப்பாரு.
0: இந்த ரெண்டு அனுபவம் இல்லைன்னா பிதா தம்மோட அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதை ஜீசஸ் வந்து மக்கள்கிட்ட பேசிட்டு இருப்பாரு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இப்போ ஜீசஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பிதாவோட பேசிட்டு இருக்கிறாரு. பிதா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஜீசஸோட பேசிட்டு இருக்கிறாரு. பிதாவும் ஜீசஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மக்களோட பேசிட்டு.
1: ஆமென்.
0: இந்த மூணு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல எப்பவும் இருந்துகிட்டே இருந்தார்.
1: ஆமென்.
0: இந்த மூணு இடத்துல
1: ஏதாவது
0: ஒரு இடத்துல பார்க்க முடியும், அங்கதான் அவர் இருப்பார். அதுதான் அவர் இருக்க வேண்டிய இடங்கிறது அவர் அறிஞ்சிருந்தார்.
1: ஆனா
0: மனுஷன் தான் இருக்க விரும்புற இடத்துல இருக்கிறான், தான் இருக்க வேண்டிய இடத்துல அவன் என்ன செய்கிறது இல்ல, இருக்கிறது இல்ல, பிசாசு இருக்க விடுறது இல்ல. நம்ம பிரச்சனையே நாம இருக்க வேண்டிய இடத்துல இல்லைங்கிறத நம்ம பிரச்சனை. அது இருக்கா, இது இருக்கா, அது இல்லை, இது இல்லை அப்படிங்கிறது நம்ம பிரச்சனை இல்லை. இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேனா? யார் கழுத்திலே இருந்த பாம்பு யாரையோ பார்த்து கேட்டான், கரடா சௌக்கியமா அப்படின்னு. உடனே அந்த கரடுன்னு சொல்லிச்சான், யாரும் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் ஏதோ சௌக்கியம் இல்லை, எல்லாம்
1: சௌக்கியமே.
0: இப்போ என்ன கெத்து பாருங்க, அதுக்கு கருடனை கண்டு அது என்ன செய்யலை?
1: பயப்படவே இல்லை.
0: ஆனால் அந்த இடத்த விட்டு இங்கே வந்தால் அரண்டு மிரண்டு என்ன செஞ்சிடும்? அப்போ நாமளும் பிசாசு நம்மளை பார்த்து என்ன சௌக்கியமா அப்படின்னு கேட்டா நாமளும் சொல்லணும்,
1: யாவரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே.
0: நான் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிறேன், சௌக்கியமா இருக்கிறேன். நான் இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யறேன்?
1: சௌக்கியமா
0: இருக்கிறேன். பேசாமோ வேலையை பார்த்துட்டு என்ன செய்ய போயிட்டு
1: ஓடிக்கிட்டே இருக்க
0: சொல்லுங்க. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம்
1: எல்லாம் சௌக்கியம்.
0: நம்ம தான் சொல்லணும்.
1: ஆமென்.
0: விசாரிச்சு பார்த்து
1: நம்ம தான் சொல்லணும்.

0: எவ்வளவு ஒரு ஒரு ஞான செறிவுள்ள பாட்டு பாருங்க. ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: இந்த இந்த லவ் சாங், இது எல்லாமே அப்பாவோட இதுல வந்து நிறைய பாட்டு. என்னது
1: லவ் சாங்?
0: உறவில் பூத்த மலர்கள்னு சொன்ன மாதிரி அவ்வளவு தூரம் அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடிய அந்த அந்த வேர்ட்ஸ் பாருங்க. உன் மடிதான்

0: வாழ்வு
1: மடியில தமிழ அனுபவம்
0: அடுத்த
1: அந்த ஸ்டான்ஸா பிரிக்க இயலாதையா பறிக்க முடியாதையா.

0: ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: இந்த ஒண்ணா இருக்கிறவர் பாருங்க, ஆண்டவரோட
1: ஒண்ணா
0: இருக்கிறவன பாக்குறப்ப பிசாசுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆதங்கம் என்னன்னா, பிரிக்க முடியலையே, பறிக்க முடியலையே,
1: பிரிக்க இயலவில்லையே,
0: அவரை விட்டு பறிக்க
1: பறிய முடியவில்லை.
0: இப்படி இருக்கிறானே ஆண்டவர் எந்நேரம் உங்களோட எப்படி இருக்கிறான், ஒன்னா இருக்கிறானே. அதனால இவன் என்ன செய்ய முடியல, உங்களை விட்டு
1: பிரிக்கவும் இயலவில்லை, பறிக்கவும் முடியவில்லை.
0: இந்த லைஃப் ஸ்டைல் ஜீசஸ்க்கு இருந்ததுனாலதான் எதை குறிச்சும் அவருக்கு பயமே
1: இல்லை,
0: எதை கண்டு அவர் பின்வாங்கியதே
1: இல்லை.
0: இல்ல, அவரை பகைச்சவங்க தான் அவரை கண்டு பயந்தானே ஒழிய அவரு யாரை கண்டு பயப்படும். அரெஸ்ட் பண்ண வர்றவனை கண்டு நம்ம தானே பயப்படுவோம், அதான உண்மை. கைதி செய்ய வர்றவனை கண்டா
1: கைதிக்கு போலீஸ் பயம்
0: பயம். ஆனா அங்க போலீஸ் பொத்துணிக்கல விடுறார். அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸ் என்ன செய்யறார், கீழே
1: பொத்துன்னு விழுறார்,
0: பொத்துன்னு விழுறார். அந்த மாதிரியான ஒரு எதை கண்டோம் ஏன் பயம் இல்லைன்னா, அந்த அளவு பிதாவோட இசைந்து இருந்த அனுபவம். அவரே அருமையா சொல்லற பாருங்களேன், மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள்
1: சிதறடிக்கப்படும்
0: என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில நீங்க எல்லாரும் என்னை மீது என்ன செய்வீங்க,
1: இடரல் அடைவீர்கள், சிதறடிக்கப்படுவீர்கள்.
0: ஆனாலும் நான் தனித்திறேன்,
1: என்
0: பிதா என்னோட இருக்கிறார். அதான் பாருங்க, எல்லாரும் என்னோட இல்லை, ஆனாலும் நான் தனியா இல்லை. நீங்க எல்லாரும் என்னோட போனதுனால நான் தனியா நிக்கிறேன்னு நினைக்காத, என் பிதா என்னோட என்ன
1: செய்யறார்.
0: இதனாலதான் அவருடைய அந்த சுவிசேஷ புத்தகங்களை பார்க்கிறப்ப ஒரு ஒரு ஒரு ராஜாதி ராஜாவோட ஜெய கம்பீரம், ஒரு ராஜரீக மகத்துவம். அவர் வந்தாலே பரதேசி மாதிரி தான் வருவாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு
1: கூடுகளும்
0: உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க
1: இடமில்லைன்னு
0: சொல்லி சிங்கிளா தான் வருவாரு. ஆனா இதோ ஒரு ராஜ பவனி மாதிரி இருக்கு.
1: ஆமென்.
0: ராஜாதி ராஜா இருந்தா அந்த இடத்துல என்ன ஒரு அதிகாரம், ஒரு ஆளுமை, ஒரு ஆளுகை இருக்குமோ, அந்த மாதிரி திக்கா இருக்கும் அவர் வந்தாலே.
1: ஆமென்.
0: என்ன அவரு அந்த அளவு பரலோகத்தோட அப்படி அட்டாச்சா இருந்தார், செஞ்சிருந்தார். கவனிச்சு பண்ண ஒரு டீப்பான காரியத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா அவரோட உறவாடி ஆவியில நாம் அப்படி செஞ்சிருக்கிறப்ப அந்த இசைகள நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு,
1: நம்முடைய நட
0: எல்லாத்துலையுமே அந்த அந்த அந்த ராஜரீகம் காணப்படும். அந்த மாதிரி இசைவில் தான் எதை குறிச்சும் நமக்கு ஒரு
1: கவலை இல்லை,
0: கவலை இல்லாம பயம் இல்லாம. நீ எதை குறிச்சு நான் என்ன செய்யணும்,
1: கவலைப்படணும்,
0: பரலோகமே கூட இருக்கு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நான் பரலோகத்தில் இல்ல, பரலோகம் என்கிட்ட இருக்கு.
1: ஆமென்.
0: என்னடா பண்ண முடியும் உங்களால, என்னடா செய்வீங்க நீங்க, என்ன செய்ய முடியும் உன்னால என்னைய. இந்த மாதிரி நாம பேசக்கூடிய அந்த அந்த ஒரு தைரியம், அந்த ராஜாவோட ஜெய கம்பீரம் அப்படியே நமக்குள்ள கடந்து வர்றத நம்மளால அனுபவிக்க முடியும். காசு இருக்கு, பணம் இருக்குன்றத விடுங்க, அவருடைய அவருடைய ஜெய கம்பீரம்.
1: ஆமே.
0: இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து என்னைய தீர்க்க தரிசனம் சொன்னா, அவர்களுடைய தேவனுடைய ஜெய கம்பீரம். கம்பீரம் சொல்லுங்க, கம்பீரம்,
1: கம்பீரம்,
0: யாரோட கம்பீரம்,
1: ராஜாதி ராஜாவுடைய ஜெய,
0: ராஜாதி ராஜாவோட ஜெய
1: கம்பீரம். ஆமென்.
0: அது இசைவில இருக்கிற ஒரு ஆண்டிக்கும் அது வந்துடும்.
1: எஸ்.
0: அரசனுடைய லட்சணங்கள் எல்லாமே அவரோட இசைஞ்சிருக்கிற எந்த ஆண்டிக்கும் வந்துடும், அடிமைக்கும் வந்துடும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு இது.
1: எஸ்.
0: எதை குறிச்சும் பயமும் இல்லை அவருக்கு. அதான் அன்னைக்கு அப்பாவோட வெளியில போனப்ப அப்பா சொல்றாங்கட்டு இங்க வர்ற அப்பதான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்குள்ள வந்து
1: பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சு ஒரு 12 பேரை கூட வச்சு என்ன பண்ண போறாரு? சாப்பாடு அவரால் கொடுக்க முடியுமா? நாளைக்கு என்ன தேவை? எதையுமே கண்டுக்கவே இல்லை. லேவி மத்திய ஆயத்துறையில் இருக்கிற பெரிய கலெக்டர் அவரை கூப்பிடுறாரு, அவருக்கு எப்படி சாப்பாடு? எதையுமே கவலைப்படலை.
0: நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க, லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க. அதாவது நம்ம உலக பிரகாரமா நீங்க திங்க் பண்றப்ப ஒரு கலெக்டர் ரேங்க்ல இருக்கிறாரு, யாரு?
1: மேத்யூ.
0: மேத்யூ ஆண்டவர் பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தா, ஒரு நாசரேத் ஊரிலிருந்து வந்த தச்சர்னு தான் உலகம் சொல்லுது. அப்படிதான் பார்த்துச்சு, யோசேப்பின் குமாரன் இவன் தச்சன் அல்லவா. படிக்காதவர், கல்லாதவராக இருந்தும் வேத எழுத்துக்களை இவ்வளவு நல்லா அறிஞ்சிருக்கிறாரு. சமாரியன், போஜன பிரியன், பெயெல்செபூலின் ஆவிகளால பிசாசுகளை
1: துரத்துகிறார்.
0: இந்த மாதிரி உலகம் கண்ணாபின்னு அவரை குறித்து பேசி எங்க பார்த்தாலும் நெகட்டிவான காரியங்களை பேசுற நேரத்தில் ஒரு கலெக்டர் வேலையை விட்டுட்டு பின்னாடி போறான். அவரை பார்க்குறப்ப இவ்வளவு ஒரு செக்யூர்டான ஜாபை விட்டுட்டு இவர் பின்னாடி போறமே, நம்மளை காப்பாத்துவாரா, வாழ்ந்துடலாமா அப்படிங்கிற அந்த எண்ணம் அவனுக்குள்ள என்ன செய்யல?
1: வரவே இல்லை.
0: ஒரு வேதாயத்தில் சொல்லோவியத்தில் நினைக்கிறேன், வேலையை விட்டு எல்லாம் விட்டுட்டு போனவன் பேனாவை மட்டும் பயில வச்சுட்டு போயிட்டானா. மேத்யூ எடுத்துட்டு போனது
1: பேனாவும்,
0: கையெழுத்து போடுற பேனாவை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டாரா. கடைசியில் அதான் சுவிசேஷமாவே வந்துச்சு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அவர் பின்னாடி போறதுக்கு காசு வேணாம், பணம் வேணாம், ஒத்த பேனா போதும்.
1: ஆமென். யாருக்கோ தீர்க்க தரிசனம்,
0: ஒத்த பேனா போதும், உங்க கையில இருக்கிற
1: ஒத்த பேனா.
0: எனக்குலாம் அதான் அந்த ஞாபகம் இருக்கு, நான் பைபிள் ஸ்கூல் போன உடனே என்ன இருக்காண்டவரே, எங்க இருந்து நம்ம ஆரம்பிக்க, என்ன பண்ண, என்னடா இருக்கு, நல்லா எழுதவே இல்லை நீ, ரிட்சிக்கு போறதுக்கு முன்னாடி எதையாவது பார்த்தேன்னு அப்படி தத்ரூபமா எழுதவே இல்லை. அதனால உனக்கு நான் சொல்ற காரியத்தை என்ன செய்ய,
1: எழுது.
0: அந்த ஒத்த பேனாதான் இன்னைக்கு வரைக்கும் இங்கே கொண்டு வந்துச்சு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நான் ஒரு போதகருங்கிறத விட நான் கர்த்தருடைய எழுத்தாணிங்கிறத என்னுடைய காலிங்க. ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: அதில் தான் எனக்கு சந்தோஷம், திருக்கரத்தின் எழுத்தாணி அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். தட்ஸ் மை காலிங். அழைப்பினுடைய ஆதாரமே அந்த ஒத்த பேனா தான்.
1: எஸ்.
0: ஆமென். பைபிள் ஸ்கூலில் எழுதி எழுதி எழுதி அந்த பேனாவில் இருக்கிற அந்த ரப்பர் இருக்கு பாருங்க, ஃப்ரண்ட்ல அந்த கிரிப்பு போட்டிருப்பாங்க பாருங்க, அந்த கிரிப்பு வந்து எழுதி எழுதி எழுதி அந்த கிரிப்பு வந்து அப்படி லூஸ் ஆகி புஷ்ஷு ஆயிரும்.
1: நாங்கள் பார்த்துருக்குறோம், நானும் பீட்டர் அண்ணன் பார்த்துருக்குறோம் பைபிள் ஸ்கூல்ல இருக்கிறப்ப.
0: அப்படி கொஞ்ச நேரத்தில் அப்படி சில அந்த அதிகமாக அதை யூஸ் பண்ணல கலண்டர் பாருங்க, அந்த இது வந்துட்டு மணிக்கணக்கு உட்காந்து.
1: ஹல்லேலூயா.
0: ஸோ அவர் பின்னாடி போறதுக்கு காசு வேணும், பணம் வேணும் இல்லை, சொல்லுங்க, ஒத்த பேனா போதும்,
1: ஒத்த பேனா போதும்.
0: மோசம் எதை நம்பி பின்னாடி போனார், அந்த ஒத்த கோல கையில் எடுத்து, அந்த ஒத்த கோல கையில் வச்சுக்கிட்டு என்னோட ஒன்னா மட்டும் அப்புறம் பாரு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஐயோ ஒத்தையில நிக்கிறேன்னே இல்லை, ஒத்தையில என்ன செய்யல, என்னோட ஒன்னா நிக்கிறேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இது வந்து பார்வோனுக்கு முன்னாடி மோசே நிக்கிறப்ப ஏதோ ஒரு வனாந்தரத்துல இருந்து வந்த ஒரு மெய்ப்பனோட பேசுற உணர்வு பார்வோனுக்கு நிச்சயமா வந்திருக்காது. ஏதோ இன்னொரு பேரரசனோட பேசுற ஒரு சம்பாஷணைய ஒரு மெய்ப்பன் ராஜாட்ட பேசுற மாதிரி இல்லை, ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை மிரட்டுறான், அனுப்பிடு, உனக்கு ஒரு நாள் தவணை தர்றேன். என்ன சொல்ற, இந்த மாதிரி மிரட்டல் துணியில ராஜாட்ட
1: பேசுறப்பிரண்டு
0: மோசே ஆரோனோ மிரண்டு போய் என்ன செய்யல,
1: பேசவே இல்லை பார்வோன் கிட்ட.
0: பார்வோன் மிரள்றான். ரெண்டு ராஜாக்கள் பேசுற மாதிரியான ஒரு
1: சம்பாஷணை
0: அது இருந்துச்சு. ஹல்லேலூயா. பிலாத்து முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க, ஏறது முன்னாடி நிறுத்துறாங்க, சும்மா ஏதோ கைதி கைதிட்ட பேசுற மாதிரி ஏறது என்ன செய்ய முடியல, அவற்றை
1: பேசவே முடியல.
0: உன்கிட்ட பேசணுங்கிற அவசியம் எனக்கு
1: இல்லவே இல்லை.
0: நானே சொல்றாரு, இன்றைக்கும் நாளைக்கும் நடமாடி
1: நடமாட வேண்டும் என்ற
0: பிசாசுகளை என்ன செய்யணும்,
1: துரத்தணும்,
0: துரத்தி மகிமை அடையணும். போய் அந்த
1: நரிக்கு சொல்லுங்கள், ஹல்லேலூயா.
0: அந்த நரிக்கு என்ன செய்யுங்க, போய்
1: சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிரிக்க இயலாதையா
0: நடுக்கமோ கலக்கமோ இருக்குல்ல,
1: இல்லவே இல்ல.
0: நீ ராஜா, ஆனா நான் ராஜாதி ராஜா.
1: எஸ், ஆமென்.
0: ராஜாவோட பழகிறவனுக்கே அவ்வளவு தெம்புனா ராஜாதி ராஜாவோட ஒன்னாகிறவனுக்கு என்ன ஆகும்?
1: எஸ்,
0: அதனாலதான் ஆண்டி கூட எப்படி ஆயிடறான்,
1: அரசன்.
0: என்னடா இவன் ராஜாதி ராஜா மாதிரி என்ன செய்யறான், பேசுறான்னா அவன் இருக்கிற இடம் அப்படி.
1: எஸ்,
0: அவன் எசைஞ்சிருக்கிற நபர் அப்படி. அந்த அனுபவத்தில் அவனுக்கும் எதிர்காலத்தை குறிச்ச பயம் இல்லை. தம்முடைய பிதா தமக்காக ஆயத்தமன் வச்சிருந்த நன்மைகளை குறிச்ச நிச்சயம் ஆண்டவருக்கு இருந்ததுனால தான் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் எந்த ஒரு நாளையும் எதிர்கொள்ள அவர் பயந்ததே இல்லை. இன்னைக்கு பொழுது எப்படி விடியுமோ, இன்னைக்கு அதுக்கு என்ன செய்வோம் இதுக்கு என்ன செய்வோங்கிற கலக்கமோ கவலையோ
1: இல்லவே இல்லை.
0: அதனால அவர் சொல்ற, நாளைக்காக
1: கவலைப்படாது,
0: கவலைப்படாது. ஆக இது பறவை பாரு, காட்டு புஷ்பங்களை பாரு, சிம்பிளா முடிச்சிட்டார். ஃபியூச்சர் குறிச்ச கவலைய சிம்பிளா முடிச்சிட்டார். எதை பாரு, காக்காயை பாடுறா, பூவை பாடுறா,
1: புல்லை பாரு,
0: புல்லை பாடுறா. அது புல்லு, நீ புல்லடா அப்படிங்கிற,
1: ஹல்லேலூயா.
0: அது புல்லு,
1: நீ புல்ல.
0: புல்லுக்கே இவ்வளவு உடுத்து வச்சா புள்ளைக்கு உடுத்து வைக்க மாட்டேன்னா கேப்பா பயப்படுற.
1: சாலமோன் கூட அப்படி உடுத்துருந்த இல்லப்பா, ஹல்லேலூயா.
0: யாரோட கம்பேர் பண்றாரு,
1: ராஜரீக மகத்துவம்
0: மாதிரி யாருமே உடுத்துனதே
1: இல்ல.
0: அவர் சொல்றாரு, அவன் உடுத்தாதத நீ உடுத்துவ
1: அப்படின்னு.
0: அவன மாதிரி யாரும் உடுத்துனதே
1: இல்ல.
0: எல்லா வெரைட்டியும் அவன் உடுத்திட்டான ஆண்டவரே. இல்லடா, அவன்லாம் உடுத்தாதத
1: நீ உடுத்துவ,
0: நீ உடுத்துவ. ஆமென் சொல்ல,
1: ஆமென்.
0: அதனால நாளைக்காக நீங்க என்ன செய்யாதீங்க,
1: கவலைப்படாதீங்க.
0: கவலையோடு இருக்கிறவர் இப்படி சொல்ல முடியுமா? இதெல்லாம் கவலை இல்லாதவர் பண்ண பிரசங்கம். கவலையோடு இருக்கிறவர்களுக்கு கவலை இல்லாதவர் பண்ணின பிரசங்கம். ஏன் இவ்வளவு இவ்வளவு கம்பீரம், எந்த விதமான கலக்கமும் இல்லைன்னா அந்த அளவு அவற்றோட இருந்ததுனால அவர் பேசல, பிதாவோட செஞ்சிருந்ததுனால பேசினார். தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஏதோ இருந்தா தான் பேச்சு வரும்னு நீ சொல்லாத. காசு இருந்தா, பணம் இருந்தா, சொத்து இருந்தா, படிப்பு இருந்தா, பதவி இருந்தா, அப்பதான் என்னால பேச முடியும்னு சொல்லாத. நீ அவரோட எசைஞ்சிருந்தா இருக்கிறவன் பேச முடியாத பேச்செல்லாம் நீ பேசுவேன்.
1: ஆமென்.
0: எல்லாம் இருக்கிறவன் பேச முடியாத ஒரு பேச்ச என் நேரம் அவரோட எசைஞ்சிருக்கிறவன் பேச முடியும். சகல சௌபாக்கியங்களோட இருக்கிற ஒரு மனுஷன் பேச முடியாத பேச்ச என் நேரம் அவரோட எசைஞ்சிருக்கிற ஒரு மனுஷன் பேச முடியும். இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்லது இருந்தா தான் என்னால பேச முடியும்னு சொல்லாத. நல்லவராகி என்னோட எசைஞ்சிருந்தா இந்த நாள் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு நல்ல நாள் தான்.
1: ஆமென்.
0: நாள் நல்லா இருக்குமா, நல்ல நாள் கெட்ட நாள்லாம் இல்ல. நல்லவரோட எசைஞ்சிருந்தா எல்லா நாளும்
1: நல்ல நாளே. அதான் நாங்க கும்பகோணம் போறப்ப அண்ணன் வந்து அந்த கல்யாணத்தில் வந்து ஒரு சின்ன வாழ்த்து செய்தி சொல்ல முடியாது சொல்லும்போது, நீங்கள் எல்லாம் ஒன்னா இருந்தால் நல்லா இருப்பீங்க அப்படின் போது, ஜேக்கப் மனோகர் பாஸ்டரு ஒரு பிராமன்லேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட சீனிவாசன்ற ஒரு ஐயா வந்தார். அப்போ தான் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அப்போ அவங்க பாஷையில் காதில் பேசினார், சீனிவாசன் சார் நீங்கள் அவரோடு ஒன்னா இருந்தீங்கன்னா நன்னா இருப்பேள் அப்படின்ட்டு சொன்னார். அதனால அண்ணுகிட்ட பேசுறப்பெல்லாம் நீங்க ஒன்னா இருந்தா நன்னா இருப்பேன்,
0: நன்னா இருப்பேன். ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: சீக்ரெட் வந்து அவரோட எசஞ்சிருக்கிறது தான், அவரோட எசஞ்சிருக்கிறது. ஒன்று குருந்தியர் 2:9 பாருங்க, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை,
0: அவைகள் மனுஷருடைய இருதயத்தில்
1: தோன்றவும் இல்லை.
0: ஆமென்,
1: ஆமென்.
0: அப்ப என்ன ஃபெய்த்னா, இன்னைக்கு எனக்குன்னு உள்ள ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. அதை என் கண்ணு இன்னும் காணல, என் காது இன்னும் என்ன செய்யல,
1: கேட்கல,
0: கேட்கல. அப்ப இன்னைக்கு நான் ஏற்கனவே ஆயத்தம் பண்ண ஒண்ணு எனக்கு இருக்கிறதுனால இந்த நாளை ஃபேஸ் பண்ண எனக்கு எந்த பயமும்
1: இல்லை.
0: இல்லை, இந்த நாளில் நான் வாழ தேவையான எல்லாத்தையும் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டு தான் இந்த நாளை எனக்கு தந்தார்.
1: ஆமென்.
0: ஆதாம் இந்த பூமியில் தன்னுடைய முதல் நாளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முந்தின 6 5 அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் படைச்சிட்டார். நீ முதல்ல உன் நாளை பார்க்குறப்ப உனக்கு எதுவுமே குறை என்ன செய்யக்கூடாது,
1: இருக்கவே கூடாது.
0: சொல்ற ஆல்ரெடி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான்
1: எஸ்
0: இவன் கண்ணே முழிச்சு என்ன செய்யறான்
1: பாக்குறான். அதான் சொல்லுவாங்க, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை அறிந்து வணங்க
0: அப்படின்னு. தேவனுடைய பலத்த அசைவுகளை நம்முடைய ஊழியத்திலையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நாம பார்க்கணும் அப்படின்னா, நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த நாள் முழுவதும் அவரோட என்ன செய்யலாம் அப்படிங்கறது இல்ல, எவ்வளவு நேரம் இன்னைக்கு அவரோட எசஞ்சிருக்கலாம் அப்படிங்கறதுதான் முக்கியம். அவரோட உறவாடி அவருக்குள்ள எசஞ்சிருக்கலாம், ஒரே ஆவியா இருக்கலாம்.
1: ஆமென்.
0: அதுதான் சக்சஸ். சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை பாருங்க, சங்கீதம் 19:14 நாள் முழுசு நான் உங்களோட இணைஞ்சிருக்கேன் ஆண்டவரே. பவர்ஃபுல்
1: பிரேயர். என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக.
0: என் வாயின் வார்த்தைகளும்
1: என் இருதயத்தின் தியானமும்
0: உமது சமூகத்தில்
1: பிரீதியாய்
0: இருப்பதாக. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் அது எதுன்னு நான் மறந்துட்டேன். மே மை வேர்ட்ஸ் அண்ட் மை அன்ஸ்போக்கன் தாட்ஸ், மே மை வேர்ட்ஸ் அண்ட் மை அன்ஸ்போக்கன் தாட்ஸ். என்னுடைய வார்த்தையும் நான் பேசுகிற என்னுடைய வார்த்தையும் பேசப்படாத என்னுடைய சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. இதுதான் அவரோட செஞ்சிருக்கிற ஒரு ஒரு உன்னதமான ஒரு அனுபவம்.
1: ஹல்லேலூயா.
0: இந்த இசைவு இருந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் இந்த பலத்த அசைவுகள் ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். When we become one with him. Amen.
1: Amen.
0: இந்த காரியத்தை தான் ஆண்டவர் அருமையா தம்முடைய அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்றப்ப அவங்களுக்கு சொல்றாரு பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 14:15
1: அப்பொழுது அவர் 3:14 மார்க், அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார்.
0: அந்த முதல் வார்த்தை அவர்கள் தம்மோடு இருக்கவும், that they might be with him.
1: Yes.
0: Hallelujah. The plan was that they would be with him. முதல்ல காரியம் that they would be with him. முதல்ல அவரோட இருக்கிறது. அண்ட் தென் ஹி வுட் சென்ட் தம் முதல்ல அவரோட இருக்கிறத குறித்து பேசுகிறாரு, அதுக்கப்புறம் தான் அனுப்பப்படுறத குறித்து பேசுகிறார். அப்போ யார் அனுப்புறாரு? அவரோட எசஞ்சு இருக்கிறவனை தான் அனுப்புறாரு. அவரோட எசஞ்சிருக்கிறவனை தான் அனுப்புறாரு. இந்த ரகசியத்தை அவங்களுக்கு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஆனால் அப்போஸ்தலர் 6:4 அதை அப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அப்போஸ்தலர் நிற்கிறாங்க பாருங்க. பந்தி விசாரணை செய்யறது எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு,
1: நாங்களோ
0: ஜெபம் பண்ணுவதிலும்
1: தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள்.
0: Hallelujah. Hallelujah. And we will stick to our assigned tasks of prayer and speaking God's word.
1: Hallelujah. Hallelujah.
0: Stick. அதோட என்ன செய்யணும் எப்பவுமே?
1: Stick.
0: ஒட்டிக்கிட்டு.
1: Hallelujah.
0: அதை விட்டுட்டு என்ன செய்ய மாட்டோம் நாங்கள்? வரவே
1: மாட்டோம்.
0: மாட்டோம். ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஜீசஸ் இருந்த இடத்துக்கு இவங்களும் வந்துட்டாங்களா? ஒன்று ஜீசஸ் அவங்களோட பேசுறாரு, ஜெபத்தில் இவங்க ஜீசஸோட என்ன செய்யறாங்க?
1: பேசுறாங்க.
0: பேசுறாங்க. போதிக்கிறப்ப இவங்க ஜீசஸ் இவங்களும் பேசினதை இப்ப மக்கள்கிட்ட பேசுறாங்க.
1: ஆமென்.
0: இதே இடத்துலதான் யாரு இருந்தா?
1: ஜீசஸ்.
0: ஜீசஸ் இருந்தார் அந்த இடத்துக்கு. அப்போஸ்தலரும் வந்துட்டாங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த இடத்துக்கு வந்துட்டா எல்லாம் சௌக்கியமாயிரும்.
1: எஸ்.
0: இதுதான் நம்ம இருக்க வேண்டிய
1: இடம்.
0: இடம் ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா நீ கடினமா உழை அப்படின்னு சொல்லல. நம்மள கடினம் என்ன செய்யல? உனக்கு நான் கொடுத்துருக்கிற காலிங்க நிறைவேற்றி முடிக்க நீ கடினமா உழைக்கணும்னு சொல்லல ஆண்டவர் நம்மளை பார்த்து. அது போல நீங்க என்னோட எசைஞ்சிருங்கப்பா அப்படிங்கிற அழைப்பை நிறைவேற்ற நாம கடினமா உழைச்சி அழைப்பை நிறைவேற்றணுங்கிற அவசியம் நமக்கு இல்ல. அவரோட நாம எசஞ்சு இருக்கிறப்ப அப்பதான் அந்த அழைப்பை நிறைவேற்ற தேவையான கிரேஸ் நமக்கு கிடைக்குது. பவுல் சொல்றாரு, மாம்சத்துல ஒரு மனுஷன் பட முடியாத பிரயாசத்தை வீக்கான பாடியில இருந்து பவுல் பட்டிருக்கிறார். ஆமா, மாம்சத்துல நல்ல திடகாத்திரமா இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆகாத எனர்ஜி மாம்சத்தில் பலவீனமாக இருந்த பவுலுக்குலேருந்து ரிலீஸ் ஆச்சு. இவ்வளோ பிரயாசம் எப்படியா வந்துச்சு அப்படின்னா, நான் இல்லை, அவர் எனக்கு அருளின அந்த கிருபை. உங்க எல்லாரை விட நான் அதிகமாக என்ன செய்யணும்? பிரயாசப்பட்டவன் சொல்கிறார். சொல்லிட்டு நான் சொல்கிறார், நான் இல்லைப்பா, எனக்கு அருளப்பட்ட
1: கிருபை.
0: கிருபை என்ன அப்படி பிரயாசப்பட வச்சுச்சு?
1: ஹல்லேலூயா.
0: அவரோட இசைந்து இருக்கிறப்ப இந்த கிருபையினால பலப்படுற உன்னத அனுபவம் நமக்குள்ள ரிலீஸ் ஆகிற எனர்ஜி லெவல வேற. அது அவருடைய எனர்ஜி. அவருடைய பணிய, அவருடைய காரியத்தை செய்ய அவருடைய எனர்ஜி நமக்கு வேணும்.
1: ஆமென்.
0: நம்ம பலத்தை பயன்படுத்தி அவருடைய பணியை செய்ய முடியாது. அவர் அருளுகிற பலத்தை வச்சுதான் அவரது பணியை செய்ய முடியும். இந்த அவரது பலத்தை அனுபவிக்க தான் நம்ம அவரோட செஞ்சிருக்க வேண்டியிருக்கு.
1: ஆமென்.
0: ஜூடாஸ் காரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவன் அவரோட இருந்தவன், ஆனா அவரோட எசஞ்சிருக்கல. அவரோட இருந்தவன், 12 அப்போஸ்தலர்ல ஒருத்தனா
1: இருந்தவன்,
0: ஆனா அவரோட
1: எசஞ்சிருந்தவன்
0: இல்ல. இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணி பாருங்க. அவரோடு இருந்த யூதாஸ் காரியோத் அவரோடு மட்டும் எசஞ்சிருந்திருப்பான்னா காரியம் வேற மாதிரி போயிருந்தது. வேத வல்லுநர்களுடைய சில கருத்துக்கள்ல ஒரு மர்மமா இருக்கிற ஒரு ஒரு கேள்வி ஒன்று உண்டு. பரலோகத்தில் அந்த 12 அப்போஸ்தலர்கள்ல யூதாஸோட இடத்தை நிரப்புனது உண்மையிலேயே மத்தியாசா அல்லது
1: பவுலா?
0: பவுலா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வந்து ஸ்காலர்ஸ் மத்தியில் இருக்கு. ஆக்சில் நான் வாசிக்கிறப்ப அன்னைக்கு தான் தெரியுமா. அப்போ இதை நம்ம சும்மா இந்த மெசேஜுக்காக எடுத்தோம் அப்படின்னா, இந்த பய எவ்வளோ பெரிய அழைப்பை இழந்துட்டான் பாருங்க.
1: ஹல்லேலூயா.
0: ஆக்சுவலாக பவுல் இருந்த இடத்துலலாம் யார் வந்திருந்துருக்கணும்?
1: ஜூடாஸ்.
0: ஜூடாஸ் வந்திருக்கணும். இப்போ யூதாஸ் காரியத்தை மட்டும் பவுல போல கத்தரோ பவுல் ஜீசஸோட எசைஞ்சிருந்த மாதிரி அவரோட எசைஞ்சிருந்திருப்பான்னு சொன்னா, ஐ திங்க் ஒரு ஒரு குளோபல் இம்பாக்டை கொடுத்துருக்க வேண்டிய ஒரு ஆள், குளோபல் இம்பாக்ட் விட இந்த யுகத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்க வேண்டிய ஒரு அப்போஸ்தலர் இருந்திருக்கலாம்.
1: ஹல்லேலூயா.
0: இருந்தும் எசெஞ்சில்ல, அதனால இழந்தாச்சு. கேசி எலிசாவோட இருந்தவன், ஆனா என்ன செய்யல,
1: எசெஞ்சில்ல.
0: ஒருவேளை எசெஞ்சிருந்திருந்தா
1: எலிசாவை விட
0: அவர் ரெண்டுன்னா இது எத்தனை மடங்கு ஆயிருந்திருக்கும். நம்ம லைஃப்ல எடுத்து பாருங்க, நம்மளோட இருந்த சில ஆட்கள் நம்மளோட எசைஞ்சிருந்திருந்தா, நம்மளோட இருந்தவங்க
1: நம்மளோட எசைஞ்சிருந்திருந்தா,
0: பிசாசு என்ன பண்றான், இரு. ஆனா நீ எசைஞ்சிருந்தா நிறைய சுதந்திரிச்சிருவ, அதனால இடையிலேயே கலண்டு. ஸோ ஜீசஸோட லைஃப்பில் மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, நம்மளோட லைஃப்லேயே நம்ம பார்க்குறோம், நாம் இசைந்திருக்க நம்மளோட இசைந்திருக்க வேண்டியவர்கள் நம்மளோட இசைந்திருக்காமல் போனதுனாலேயே அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்திச்சிருக்கிற இழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்பு. நான் எந்த பாயிண்ட்டை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன்னா, எந்த இடத்துல கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரோ அது நீ விரும்பின இடம் இல்லை, அந்த இடத்துல இருக்கணுங்கிறது உனக்கான தேவனுடைய திருவுள சித்தம். அந்த இடத்த விட்டு நகர்ந்துறாரு. அது நீ இருக்க விரும்புகிற இடம் அல்ல, நீ இருக்க வேண்டிய இடம்.
1: ஹல்லேலூயா.
0: இந்த ஏரியால ஒரு புரிதல் இல்லாததுனால இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம அவங்க விரும்பின இடத்துக்கு புறப்பட்டு போனதுனால அவங்க இழந்த ஆசீர்வாதங்கள், ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அதாவது எனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின ஒரு காரியத்தை நான் விரும்புகிற இடத்துல இருந்துக்கிட்டு சுதந்திரிக்க முடியாது, நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து தான் அதை சுதந்திரிக்க முடியும். அடிக்கடி எங்கள் லீடர்ஸ் மீட்டிங்ஸில் நான் பாஸ்டர்ஸ் மத்தியில் பேசுகிற காரியம் தான், தங்கச்சி மட்டும் சின்ன கிராமம் தான், அங்கே இருக்கிறது ஒரு சிங்கம் காடு தான், வந்து பாருங்க இந்த ஊர் மனாந்திரமான இடத்துல இருக்கிறோம். சில எல்லாம் பேசுறப்ப சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் சென்னையில் இருந்தீங்கன்னா, நீங்க எல்லாம் இந்த சிட்டியில் இருந்தீங்கன்னா, நீங்க எல்லாம் அங்க இருந்தீங்க
1: வந்து சூப்பரா இருக்கும்
0: அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இடத்த மாத்தலாமா, இந்த வரம் இருக்கும் கிருபை இருக்காது.
1: ஆமென்.
0: இந்த பொட்டக்காட்டுல இருந்து இப்படி பிரசங்கம் பண்ணணுங்கிறதா எங்களுக்கான தேவனுடைய திருவுள
1: சித்தம்.
0: இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் இவ்வளவு
1: அவருடைய க்ளோரி
0: எனர்ஜி
1: எனர்ஜி அவர் தந்த தரிசனம்.
0: வெயில் கொடுமையா இருக்குன்னு குழு கொடைக்கானலுக்கு போலாமா, அங்க போய் நான் ஊழியம் செய்யற ஆண்டவரே நமக்கு இது செட் ஆகாதுன்னு சொன்னா ஒர்க் அவுட் ஆகுமா?
1: ஆகாது.
0: எனக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஆனா அவருடைய ஒர்க் நடக்காது. அவருடைய காரியம் என்ன செய்யும், கம்ப்ளீட்டா
1: முடங்கிவிடும்.
0: ஸோ சத்தியம் என்னன்னா, சிலர் எந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை நாட்டி இருக்கிறாரோ, நாம் எங்கே இருக்க வேண்டுமோ, அந்த வேர்டு முக்கியம், அது ஒருவேளை நான் விரும்புகிற இடமா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுதான் நான் இருக்க வேண்டிய இடம்.
1: ஆமென்.
0: அப்படி இருக்கிற பொழுது தான் நமக்குன்னு ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை நம்மளால் சுதந்திரிக்க முடியும்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: இதை புரிந்து கொள்ளாம நாம புறப்பட்டு எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா உண்டாகிற விளைவு என்னன்னா, எனக்குன்னு ஆயத்தம் பண்ணினதை நான் இழந்துடுறேன் பாருங்க, அதுதான் உச்சக்கட்ட இழப்பு. ஈடு செய்ய முடியாத இழப்புகள்னு சொல்றேன் பாருங்க, அது என்ன தெரியுமா, நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நான் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்காம போறது ஈடு செய்ய முடியாத இழப்பு. இஸ்ரவேல் ஜனம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்காமலே போயிட்டான். யூதாஸ் காரியோத் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமலே போயிட்டான். இஸ்ரவேல் ஜனம் எல்லாம் கத்தரோடு இருந்தாங்க, கத்தர் அவங்களோடு இருந்தாங்க. ஆனால் அந்த ஜனத்தோட மிஸ்டேக் என்ன, கத்தரோட எசைஞ்சு இருக்கலை. எப்பவும் வணங்கா கழுத்துள்ளவன், முரட்டாட்டம், சண்டை, முறுமுறுப்பு, இதை பண்ணி பண்ணிய கடைசியில் அந்த எசைஞ்சிருக்காததுனாலேயே அவங்க வாக்கு தத்த தேசத்தை, அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாமலே போனது பிதாக்களை பொறுத்த வரைக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு

0: எங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: நான் உங்களோட செஞ்சிருந்து இருந்து இல்லை, உங்களோட செஞ்சிருந்து நான் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: நான் இன்னும் உங்களோட பேசணும்னு நான் இருக்கிறேன் பாருங்க. ஆனா உங்க வந்தாலே வளர்ந்துருது எனக்கு செய்தி. அதனால இன்னைக்கு நான் இந்த இந்த மெசேஜை நான் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ நாளைக்கு இருக்கதே இருக்கு நமக்கு நாளைக்கு. ஆமாம் சொல்லுங்க. அதனால நாளைக்கு நாம் என்ன செய்வோம், தொடர்ந்து இதை கண்டினியூவா நாம் தியானிப்போம். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் எதில் நம்மளை ஹைலைட் பண்ணுறாரு, நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கும் பட்சத்தில் நீ சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதம் தப்பாது.
1: எஸ்,
0: தப்பவே தப்பாது. சிலர் சுதந்திரிக்கிற ஆசீர்வாதம் ஏன் இவ்வளோ மகிமையாக இருக்குன்னா, அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததுனால அதை சுதந்திரிக்கிறாங்க. தட்ஸ் ஆல். அச்சா, அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஒருவேளை ரொம்ப காலம் நீங்கள் உடன்வழியில் இருக்கிறது உங்கள் மனசுக்கு ஒரு விதமான சோர்வை உண்டாக்கியிருக்கலாம். எனக்கு திடீர்னு ஆவியில் உணர்த்துறாரு ஆண்டவர். எலியாவுக்கு தண்ணீர் வார்க்கிறது, எலிசாவுக்கு என்னடா எப்போ பார்த்தாலும் இவருக்கு
1: கைகளுக்கு தண்ணீர்
0: தண்ணீர் வார்த்துக்கிட்டு இதுக்குத்தானா நான் அவ்வளோ பெரிய ஏறுமாடை விட்டுட்டு நான் வந்தேன், இதுக்குத்தானா நான் வந்தேன், இதுக்குத்தானா வந்தேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எண்ணமும் அவருக்குல எழலை. அவருக்கு நல்லா தெரிஞ்சு இதுதான் நான் இருக்க வேண்டிய இடம். ஆண்டவர் ஜாஷுவாவை ஞாபகம் மூட்டுறாரு. மோசே கீழே 40 வருஷம் இப்படியே பின்னாடியே போகணும். என்னன்னாலும் அவராக எதையும் செய்ய முடியாது. மோசையை பார்த்து பார்த்து தான் செய்யணும் எதுனாலும். மோசை என்ன நினைக்கிறாரு, மோசை என்ன யோசிக்கிறாரு, மோசையோட பார்வை என்ன, மோசையோட என்ன விருப்பம் என்ன, அப்படியே விட்டு பிரியவே முடியாது. யாரை விட்டு பிரிய முடியாது? மோசையை விட்டு பிரியவே முடியாது. இப்படியே ஒரு 40 இயர்ஸ் என்னவாவே இருந்துட்டாரு,
1: உடன் ஒளியராகவே
0: இருந்துட்டார். ஆனால் அதுதான் அவர் இருக்க வேண்டிய இடம். எலிசாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் எலிசா இருக்க வேண்டிய
1: இடம்.
0: அந்த இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததுனால தான் அடுத்த தலைமுறையை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு லீடர்ஷிப் அவங்க கையில் வந்துச்சு. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, மேபி இந்த தலைமுறையில் நீ ஒரு உடன் ஒளினாக இருந்திருக்கலாம், ஆனால் வரும் தலைமுறைக்கு நீ தான் தலை சிறந்த ஒரு தலைவனாக இருக்க போகிற.
1: ஆமென்.
0: நீ தான் அவர்களை நடத்த போகிற, அவருடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்த போகிற வல்லமையான ஒரு ஆயுதமாக இருக்க போகிற. நீ தான் அந்த யுத்த புருஷன்னு ஆண்டவர் சொல்கிறார் காலையில் உங்களை பார்த்து.
1: ஹல்லேலூயா.
0: இந்த தலைமுறையில் நான் உடன்வழியராகவே நான் போயிட்டேனே, இல்லை வர்ற தலைமுறையில் நீ தான்.
1: ஆமேன்.
0: நீ தான். என்ன, நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்ததுனால நீ தான் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு எல்லா விதத்திலும் தகுதியானவன். அந்த இடத்துல கொண்டு வந்து ஜாஷுவா வச்சதை போல, அந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு எலிசாவை வச்சதை போல. சோ இருக்க வேண்டிய இடத்துல எவ்வளவு காலம் வேணாலும் இருக்கலாம். என்ன, அதான் நான் இருக்க வேண்டிய
1: இடம்.
0: ஆனா நீங்க இருக்க விரும்பின இடத்துல கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. அவரோடு இருந்து சண்டை போட்டு இருந்துட்டான், முறைச்சுக்கிட்டு விரைச்சுக்கிட்டு, அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்லி குற்றம் சொல்லிக்கிட்டு அவரோட இருந்துட்டான். ஆனா அவரோட இல்லாம அவன் விரும்பின இடத்துல
1: கொஞ்ச நேரம் கூட இருக்க,
0: கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல, செத்தே போயிட்டான், சுருண்டான். ஸோ இருக்க வேண்டிய இடத்துல எவ்வளவு கஷ்டனாலும் சரி, எத்தனை வருஷனாலும் இருந்துடலாம். ஆனா இட்ஸ் எ வார்னிங். நம்ம எல்லாருக்கும் ஒரு வார்னிங் ஆண்டவர் கொடுக்குறாரு. நீ இருக்க விரும்புகிற இடத்துல என்ன விட்டுட்டு உன்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது, துடிச்சிருவனி.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவரே, நான் இருக்க வேண்டிய இடத்துல என்னை வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களோட ஒரு இசைந்து இருக்கிற பாத்திரமா என்று நீங்க வச்சிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த உன்னத அனுபவத்துல தான் எனக்காக நீங்க ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்கிற ஒரு யுத்த புருஷனை நான் எழும்புறேன் ஆண்டவரே.
1: ஹல்லேலூயா.

ஆமாண்டவரே, அதான் நாங்கள் இருக்க வேண்டிய இடம். உம்மோடு எசைஞ்சிருக்கிறதா நாங்கள் இருக்க வேண்டிய இடம் இருக்கிறோம். ஆனால் ஒரு நாளில் எவ்வளோ நேரம் உங்களோட நாங்கள் எசைஞ்சிருக்கிறோங்கிற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்போம்னா, நாங்கள் விரும்புகிற இடத்துல தான் அதிகமாக இருக்கிறோமே ஒழிய நாங்கள் இருக்க வேண்டிய இடத்துல கொஞ்சமாக தான் இருக்கிறோம். இதுதான் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற குறைபாடு. என்னோட எசைஞ்சிருக்கிறது தான் நீ இருக்க வேண்டிய இடங்கிறத இன்னைக்கு உணர்த்தி காட்டுறீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். இதுபோல் நீ இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிறப்ப தான் உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரிக்க முடியும்னு பிளெஸ்ஸிங்கை குறித்து எங்களோட நீங்கள் பேசுறதுக்காக மக்கள் நன்றி. கொஞ்சம் கூட வலது பக்கம் இடது பக்கம் நாங்கள் சாய முடியாத விதத்தில் உங்கள் மேகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் துணிக்கிற இந்த சத்தத்துக்காக நன்றி. மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறீங்க. கவலை இல்லைப்பா, பயம் இல்லைப்பா. இந்த நாளில் உம்மோடு எசைஞ்சிருக்கிற உம்முடைய ஜனத்துக்கு நீங்கள் எந்தெந்த நன்மையெல்லாம் நீங்கள் ஆயத்தமாக வச்சுருக்கிறீங்களோ அதையெல்லாம் நாங்கள் இன்றைக்கி முழுசாக சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய சமூகத்திலிருந்து இந்த நாளை நாங்கள் துவங்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் பாராட்டுற இந்த கிருபைக்காக நன்றி. இன்னும் இந்த காரியங்களை குறித்து நாளைக்கு எங்களோட பேசுங்க. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: சங்கீதம் 34:8 திருப்போம். 34 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதக்காரன் ருசித்து பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவரதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து கடந்த 3 வாரங்களாக நாம் போதித்து வருகிறோம். முதலாவது எபிரேயர்களது நிருபம் 12 அதிகாரத்தின் மூலமாக சிட்சை எப்படி உண்டாகிறது என்பதை குறித்து பார்த்தோம். கர்த்தர் சிட்சிக்கிற விதம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகிற எல்லா பொல்லாப்புகளுக்கும் கர்த்தர் தான் காரணமா? அநேகர் சொல்லுகிறார்கள், இவையெல்லாம் கர்த்தருடைய சிட்சை, கர்த்தர் இப்படிதான் சிட்சிக்கிறார், இப்படிதான் நம்ம வழி நடத்துகிறார், இதெல்லாம் கர்த்தருடைய சிட்சை. சில நேரத்தில் தீமையை கொடுக்கிறார், ஏனென்றால் அது கர்த்தர் சிட்சிக்கிற விதம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் அவன் செய்கிற தவறு என்று தெரிந்தால் அவனை சிட்சிக்கிறது இப்படிதான் சிட்சிக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அது அப்படி அல்ல என்பதை நாம் தெளிவாக எடுத்து காண்பித்தோம். மாம்ச பிரகாரமான தகப்பன்மார் மாம்ச பிரகாரமாக நம்ம சிட்சிக்கிறார்கள். அவர்கள் இந்த மாம்சத்துல 2 போட்டாதான் நமக்கு விளங்குது இல்லையா? ஆனா ஆவிக்குரிய தகப்பனாயிருக்கிற நம்முடைய பரலோகப்பி தான் மாம்சப்படி நம்மை சிட்சிக்கிறது கிடையாது, அவர் ஆவிக்குரியபடி சிட்சிக்கிறார். மாம்ச பிரகாரமான தகப்பன்மார் மாம்சத்தின்படி சிட்சிக்கும் போது ஆவிக்குரிய தகப்பன் ஆவிக்குரியபடி சிட்சிக்கிறார். அது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உண்டாகிருக்கிற சிட்சை. எப்போதும் தேவன் நமக்கு பொல்லாப்பு செய்பவர் அல்ல. சிட்சை என்று சொல்லுகிற வார்த்தையே புதிய ஏற்பாட்டில் பல இடங்களிலே போதனை என்றுதான் வருகிறது. தேவனுடைய வார்த்தையை போதிப்பதை குறித்து தான் சிட்சை என்கிற அதே வார்த்தை தான் அந்த இடத்துல உபயோகப்படுத்திட்டு இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் அட்மோனிஷன் என்கிற வார்த்தை எல்லாம் அதுல இருந்து தான் வருது. சிட்சை என்கிற என்று எபிரேயர் 12 சொல்லி இருக்கிற அதே வார்த்தை போதிப்பதை குறித்து மற்ற இடங்களிலே போதனை என்று அங்கே மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆகையால் சிட்சை வேற ஒன்றும் இல்லை, சிட்சை போதனை தான். தேவன் தம்முடைய வார்த்தையை போதித்து நம்மை சிட்சிக்கிறார், அதுதான் அவர் சிட்சிக்கும் முறை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய விதத்திலே நம்மை சிட்சிக்கிறதா இருக்கிறது. அதை கொண்டுதான் ஆவிக்குரிய தகப்பனாகிய அவர் ஆவிக்குரியபடி சிட்சிக்கிறார் என்று பார்த்தோம். ஆனால் இவை எல்லாம் பார்க்கும்போது உடனே ஒரு பெரிய கேள்வி, நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய பேருக்குள்ள 1008 கேள்விகள் கர்த்தரை குறித்து. அவர் அவ்வளவு நல்லவர் அல்ல என்பதை அநேக கிறிஸ்தவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர் என்பதை பிரசங்கம் பண்ணும் போதே எல்லாருக்கும் 1000 கேள்வி, அது எப்படி இப்படி சொல்லி இருக்குது, அங்க இங்கே அப்படி சொல்லி இருக்குதே, இங்கே ஆண்டவர் இப்படி பண்ணார்ன்னு இருக்குது, அங்க இப்படி பண்ணார்ன்னு இருக்கு, அப்ப அப்படியும் பண்றாரு இல்லையா அப்படின்னு. கர்த்தர் நல்லவர் என்பதை போதித்து பாருங்க, நிறைய இடத்துல ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு 1008 கேள்வி, கர்த்தர் நல்லவரா இல்லையா என்பது குறித்து 1008 கேள்வி. ஆகவேதான் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியமும் பெரிய ஒரு முன்னேற்றம் அடையாமல் இருக்கும், ஒரு பெரிய விரக்தியோடு உள்ளத்திலே தேவனுக்கு முன்பாக ஒரு கோபத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தேவனோடு பெரிய ஐக்கியமோ உறவோ அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கை தோல்வியானதாக விரக்தி உள்ளதாக இருக்கும். ஏனென்றால் தேவனை பற்றி 1000 கேள்விகள் அவருக்கு உள்ளத்திலே பதிலளிக்கப்படாத கேள்விகள் 1008 இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பது திட்டவட்டமாக வேதத்தில் விளங்குகிறது. இதை நாம் அலசி ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர் அல்ல, பொல்லாததை செய்கிறார் என்பது போல இருக்கிற வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். அது உண்மை அப்படிதான் சொல்லுதா, அதன் அர்த்தம் அதுதானா என்பதை பார்க்கும் போது நம்முடைய மனதிலே தெளிவு உண்டாகிறது. மனதிலே தெளிவு உண்டாகும் போது ஆண்டவரை குறித்த ஒரு நல்ல எண்ணம் உள்ளத்தில் உண்டாகிறது. ஒரு நல்ல எண்ணம் நமக்குள்ள உண்டாகும் போது ஆண்டவர் இன்னும் அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறோம், நல்ல ஐக்கியப்படுகிறோம். ஆண்டவரை குறித்து ஒரு அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பயம் நம்மை ஆட்கொள்ளாது. ஆண்டவருடைய உறவிலேயும் ஐக்கியத்திலேயும் நாம் வளர ஆரம்பிக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். அது இல்லை என்றால் இந்த காரியங்கள் ஒரு பெரிய தடையாக மாறிவிடுகிறது. ஆகியால் தான் அப்படிப்பட்ட வசனங்களை அலசி ஆராய்ந்து நாம் பார்க்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, பகுத்து அறிய வேணும் என்று. ஏன் பகுத்து அறிய வேணும்? இங்க எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகவே இதை பகுத்தறிய வேண்டும். ஆகவே யோபுவை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். யோபு ஒரு நல்ல மனுஷன் என்பதை முதல் 1-2-3 வசனங்களை சொல்லுகிறது. ரொம்ப உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷன் என்று. ஆனால் இந்த நல்ல மனுஷனிலே ஒரு கோளாறு, நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், நல்லவர்களா இருந்தால் போதாது. நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர், எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய நல்ல கிறிஸ்தவ விசுவாசிகள் இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்ல விசுவாசியா? நல்ல விசுவாசி. நல்ல விசுவாசியா இருப்பது நல்லதுதான், நல்ல விசுவாசியா இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும், அதை நான் குறைவு சொல்லல. ஆனால் நல்ல விசுவாசியா இருக்கிறது போதாது, அதுதான் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு இது புரியுறது இல்ல. ஒரு நல்ல விசுவாசிக்கு எப்படி இப்படி நடக்கலாம், ஒரு நல்ல விசுவாசிக்கு எப்படி இப்படிப்பட்ட தீமைகள் அவருக்கு வந்து நேரிடலாம், ஒரு நல்ல விசுவாசிக்கு இப்படி எல்லாம் நடக்கலாமா? யோபு உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷனாச்சே. இதுதான் அநேகருடைய கேள்வி. இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கை குறித்தும் அநேகருக்கு தான் கேள்வி. நான் நல்ல விசுவாசியாச்சே. நல்ல விசுவாசி இல்லைன்னு யாருமே சொல்லல. நல்ல விசுவாசியா இருக்கிறது தப்புன்னு யாரும் சொல்லல. நல்ல விசுவாசியா இருக்கணும், அவசியம். நல்லவர்களா இருக்க வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க நான் சொல்றதே. ஆனால் நல்லவர்களா இருக்கிறது போதாது. நிறைய நல்லவர்கள் கர்த்தருடைய வார்த்தை குறித்த அறிவும் ஞானமும் விவேகமும் இல்லாதபடினாலே பிசாசுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறார்கள் என்பது குறித்தான் போன வாரத்தில் பார்த்தோம். இதை புரிந்து கொள்ளாமல் கர்த்தரை நாம் தவறு சொல்லுகிறது தவறு. கர்த்தர் மேல எல்லா தவறையும் வைப்பது தவறு. யோபு நல்ல மனுஷன்தான், உத்தமமான மனுஷன்தான். அவன் ஒன்னும் பெரிய அளவில் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அவன் பெரிய திருடிரல, கொலை செய்திடல, வேசித்தனம் விபச்சாரம் பண்ணல, அவன் பெரிய குற்றங்கள் எதுவும் செய்திடல. நல்ல மனுஷன்தான். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இந்த உலகமும் சகல காரியங்களும் சில ஆவிக்குரிய விதிமுறைகளை அடிப்படையாக வைத்துதான் இயங்குகிறது. சென்ற வாரத்தில் அதுக்கு தான் பயத்தை குறித்து அதிகமாக போதித்தோம். ஏனென்று சொன்னால் இந்த சரீர பிரகாரமான உலகத்திலே, இயற்கை உலகத்திலே பல விதிமுறைகள் இருக்குது, விதிகள் இருக்கிறது. புவி ஈர்ப்பு விதின்னு ஒன்று இருக்குது, லா ஆஃப் கிராவிட்டி. இந்த லா ஆஃப் கிராவிட்டின்றது நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதும் வேலை செய்யுது, முழிச்சிருக்கும் போதும் வேலை செய்யுது, எப்பவும் வேலை செய்யுது. நமக்கு யாரும் இது எனக்கு தெரியாதியான்னு சொல்ல முடியாது. உளுந்த பிறகு கை காலை உடைச்சிட்ட பிறகு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் கத்துக்கணும். லா ஆஃப் கிராவிட்டி படி தான் வாழணும். எனக்கு இந்த லா ஆஃப் கிராவிட்டின்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரியாதியா? நான் நினைச்சேன் 20-ஆம் மாடியிலிருந்து ஒரேடியா குதிச்சிடலான்னு. குதிச்சா காக்கா எல்லாம் பறக்குது, நாம ஏன் பறக்க முடியாது? நாமளும் லேண்ட் ஆகிடலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியாது, இழுத்துரும்னு கை காலெல்லாம் ஒடிஞ்சு போச்சு அப்படின்னா டூ லேட். அது விதி, அது வேலை செய்யுது. விதினா லா சொல்றேன், லா. விதினா வேற மாதிரி நினைச்சு கூடாது. சிலர் ஜனங்களுடைய மன மைண்ட் எப்படி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியாது. அதனால தெளிவா பிரசங்கம் பண்ண வேண்டியதாரு. அவர் சொல்லிட்டாரு விதின்னு அப்படிம்பாங்க. பிறகு அதை சொல்ல நானு விதின்னு சொன்னா லாவை சொல்றேன். பிரமாணம் அப்படி சொல்லுவோமே, பிரமாணம், இயற்கை பிரமாணங்கள். புவியீர்ப்பு பிரமாணம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. நீங்க அதை மீறினா பல தீமைகள் நேரலாம். அது மீறினா அதற்கேற்ற தண்டனையை நாம் பெற்று விடுகிறோம். அது அது வந்து பெரிய கடவுளுடைய தண்டனை அப்படிலாம் கிடையாது. அது புவியீர்ப்பு பிரமாணம் வச்சிருக்காரு, அது கீழ்படிஞ்சு கரெக்டா நடக்கணும். முதலாவது மாடியிலிருந்து தொப்புன்னு கீழே குடிச்சா, எனக்கு அப்படி ஒரு ஆள் தெரியும் பாருங்க, நல்ல குடிப்பாரு. குடிச்சிட்டு இந்த போர்ட்டிகோ மாதிரி ஒரு இதுல உட்காந்துட்டு நாலு பேரோட உட்காந்து குடிச்சுட்டு, இந்த வீடுகளில் போர்ட்டிகோ மாதிரி இருக்கு இல்லையா முன்னாடி, அந்த கார்போர்ட் மாதிரி, அதுக்கு மேல உட்காந்து குடிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு ஏதோ ஒரு உற்சாகத்துல, மதுபானம் சில நேரத்தில் சில உற்சாகங்களை ஏற்படுத்துது பாருங்க, தவறான உற்சாகத்தை. தடார்னு இறங்கிட்டாரு கீழே, என்னத்தையோ பார்த்து கால் எடுத்து இப்படி வச்சாரு கீழே இறங்கினாரு. அடுத்த நாள் வர்றாரு, பாவம் பருதாமா அடுத்த நாள். பிறகு கொஞ்சம் நாளைக்கு பொறுத்து சில மாசங்களுக்கு பொறுத்து பாக்குறேன், அவரை ரொம்ப தெரிஞ்சவர் எனக்கு அந்த காலத்துல. அண்ணன் அண்ணன்னு தான் கூப்பிடுவேன். ஆனா இவர் குடிகார அண்ணன் பாருங்க, குடியில வந்து அந்த புவியீர்ப்பு பிரமாணத்தை பற்றி மறந்துட்டாரு. மறந்துட்டு அன்னைக்கு பாக்குற கால் இப்படி வளைவா இருக்குது, என்னென்ன எப்படி இருக்குது கால், என்ன என்ன ஆச்சு என்ன? அதுதான் பாங்க உட்கார்ந்து ஒரு நாள் கொஞ்சம் ஜாஸ்தி குடிச்சிட்டேன், குடிச்சுட்டு என்னமோ நினைச்சு மடார்னு இறங்கிட்டேன் அப்படின்ற. இப்போ இவர் கடவுளை திட்டலாமா? கடவுளை எப்படி என்ன எப்படி பண்ணலாம், நான் யாரு தீங்கு செய்தேன், யாருக்கு நான் என்ன பண்ண, நான் பாட்டு உட்காந்து ஒரு ஒரு ஒரு சின்ன பாட்டில வாங்கி லேசா குடிக்கலாம்னு பார்த்தேன், கடவுளை என்ன காப்பாத்த வேண்டாமா? கடவுள் உங்களை காப்பாத்துறதுக்கு தான் இருக்காரு. ஆனால் இந்த புவியீர்ப்பு பிரமாணங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, என்ன பண்றது, அதன்படிதான் வாழணும். இயற்கை பிரமாணம், இது போல ஆவிக்குரிய பிரமாணம் இருக்குது பாருங்க. அதுதான் யோபுவின் வாழ்க்கையிலே அவன் ஒரு பிரமாணத்தை மீறி விட்டான். அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் எல்லாம் அவன் கெட்டவன்றதுனால நடக்கல, அவன் பொல்லாதவன்றதுனால நடக்கல. ஒரு நல்ல விசுவாசி அவன், அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் மத்தியிலே ஒரு நல்ல உத்தமமான ஒரு மனுஷன் தான், நல்ல ஒரு கிறிஸ்தவன் சொல்லலாம். இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் படி சொன்னா நல்ல பாவங்களும் செய்யாம ஒரு ஒழுங்கா இருக்கிற ஆளு, அப்பேற்பட்ட ஆளு, ஆனா கொஞ்சம் ஞானம் இல்லாத ஆளு சில விஷயத்துல. ஏன் என்று சொன்னால் ஒரு பயம் அவனை ஆட்கொள்ளுகிறது. பயம் என்ன? விசுவாசத்துக்கு எதிரான சக்தி என்று பார்த்தோம். விசுவாசம் வந்து இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தின் படி பார்த்தா விசுவாசம் என்கிறது ஒரு பெரிய ஒரு சக்தி. மலைகளை கூட பெயர்க்குமாம் விசுவாசம். அது ஒரு போர்ஸ், அது ஒரு லா, அது ஒரு பிரமாணம், விசுவாச பிரமாணம் அப்படின்னு இருக்குது ஆவிக்குரிய உலகத்திலே. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் எழுதி இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் இருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்திலே நாம் வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்றால் விசுவாசத்தை கொண்டுதான் வாழ வேணும், இல்லைன்னா வேற வழியில வாழவே முடியாது. நான் இப்படி வாழ்ந்துருவேன், அப்படி வாழ்ந்துருவேன், அப்படி எல்லாம் வாழ முடியாது. விசுவாசம் தான் பிரமாணம், விசுவாசத்தின்படி தான் வாழணும். இப்படிதான் வச்சிருக்கார் ஆண்டவர். விசுவாசம் இல்லைன்னா அது ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கவே இருக்காது. இந்த விசுவாசம் எப்படி இருக்குது? அதுக்கே அது அந்த அது போலவே ஆவிக்குரிய உலகத்திலே ஃபியர், பயம் என்கிறது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு பிரமாணம். விசுவாசத்துக்கு நேர் ஆப்போசிட், அது எதிர்மறையானது. விசுவாசம் என்ன செய்தோ அதற்கு எதிர்மாறாக அது செய்கிறது. எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்பப்படுகிறவர்கள்னா நாம் விரும்புகிறவைகளின் உறுதி அப்படி சொல்லலாம். நம்புகிறதுனா எதையோ நம்பி இருக்கிறோம், விரும்பி இருக்கிறோம், அதன் உறுதி. விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நாம் விரும்பி கேட்டுக்கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதற்கு உறுதியாக இருக்கிறது விசுவாசம். பயம் என்ன தெரியுமா? ஆப்போசிட். பயம் நாம் விரும்பாதவைகள் நிச்சயமாய் நடக்கும் என்கிற உறுதி. இருக்கிறீங்களா? விசுவாசம் நாம் விரும்புகிறவைகள், நாம் விரும்பி கேட்டுக் கொள்ளுகிறவைகள், அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்கிற உறுதி. அது நமக்கு உண்டாயிருக்கிறது என்ற உறுதி. அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை குறித்த உறுதி விசுவாசம். பயம் என்னன்னா நாம் வேண்டாதவைகள், விரும்பாதவைகள் இவைகள்லாம் வந்து நமக்கு நேரிடுமோ என்கிற நேரிடும் என்கிற உறுதியை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறது. இதுதான் யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது என்பதை நான் போன வாரத்தில் சுட்டி காண்பித்தேன். பயத்தை குறித்து அதிகமா பேசணும். ஆவிக்குரிய விசுவாசிகள் இதை நல்லா தெரிஞ்சு வைத்துக் கொள்ளணும். நல்லவர்கள் தான் நாம், ஆனால் ஆவிக்குரிய பிரமாணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் வெறும் நல்லவனா இருந்தா போதாது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஞானத்தையும் அறிவையும் பெற்றவர்களா இருக்க வேண்டும். அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வழிவகுக்குகிறது. ஆகவே விசுவாசிகளை தயவு செய்து அறிந்து கொள்வோம். அறிவுள்ளவர்களா இருப்போம். அறிவில்லாமல் இருந்தால்தான் ஜனங்கள் அழிந்து போகிறாள்னு சொல்லி இருக்குது விசுவாசிகளை குறித்து. அறிவில்லாததுனால என்னுடைய ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் என்று, சங்காரமாகிறார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. அறிவில்லாமல் எப்படி ஆவிக்குரிய காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை குறித்த பெரிய அறிவு நமக்கு உண்டா இருக்க வேண்டும். நம் நல்லவர்களா இருக்கலாம், ஆனால் பயத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தால், பயம் நம்முடைய வாழ்க்கையில வந்து தங்குவதற்கு, நம்மை ஆட்கொள்வதற்கு, நம்மிடத்தில் பெருகுவதற்கு, நம்மை பிடிப்பதற்கு நீங்கள் அனுமதித்தீர்கள் என்றால், எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் சரி, நீங்க சிகரெட் குடிக்கிறது இல்லை, குடிக்கிறது இல்லை, நான் அது பண்றதில்லை, இது பண்றதில்லை, பண்றதில்லைன்றதுக்கு பதினஞ்சு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அவ்வளவு நல்லவர்களா இருப்பாங்க. ஆனால் இந்த பயம் என்கிற இந்த ஒரு காரியத்தை வாழ்க்கையில் அனுமதித்து விட்டால் ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை நாம் மீறி விடுகிறோம். விசுவாசம் கிரியை செய்யாதபடிக்கு ஒரு பெரிய தடையை ஏற்படுத்தி விடுகிறோம். ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு தோல்வியை நாம் சந்திக்க நேரிடுகிறது. ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி, தோல்வி, அடியை நாம் அங்கே நமக்கென்று நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால் இந்த புவியீர்ப்பு பிரமாணத்தை கவனிக்கலாம் எப்படி அடி விழுதோ அது போலதான். பயம் என்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை மீறி விடுகிறோம். மீறி விடும் போது எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நேரிடுவதற்கு நாம் வழியை வகுத்து விடுகிறோம். சொன்னா யோபுவை சுற்றி தேவன் வேலி அடைச்சிருந்தார், எல்லா பக்கத்தையும் வேலி அடைச்சிருந்தார்னு போட்டிருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க பின்னால முன்னால சைட்ல எங்கேயும் பிசாசு நுழைய முடியாது. அவ்வளவு வேலி அடைச்சிருக்காரு, அவ்வளவு பாதுகாப்பு, எல்லா சைட்லயும் அடைச்சிட்டாராம். அழகா போட்டிருக்கு ஆங்கிலத்துல, ஆன் ஆல் சைட்ஸ், எந்த பக்கம் பிசாசு நுழைய முடியாது. அவனுடைய கம்ப்ளைண்டே அதுதான், நுழைய முடியலையே, இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறேன் என்று. ஆனால் அவனுடைய பயம், யோபுடைய பயம் அதுக்கு வழிவகுத்து விட்டது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். திருப்போம் யோபு 1 அதிகாரத்துக்கு. போன தடவை இந்த
1: பயத்தை குறித்து பேசணும், அது குறித்து இன்னும் தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் இது ஒரு பெரிய ஆவிக்குரிய பிரமாணம். இதை நாம் சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தோல்விகளை சந்திக்க நேரிடுகிறது. யோபு 1:19 21 வரை வாசிக்கிறேன். வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டில் நாலு மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்று. ஆனால் அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இது இவனுடைய பிலாசபி. என்ன நடந்தது என்பதை குறித்து ஏதாவது நடக்கும் போது நாம் என்ன பண்றோம், உடனே பிலாசபர்ஸ் ஆயிடுறோம். நம்ம எல்லாருமே பெரிய தத்துவம் பேச ஆரம்பிச்சிடறோம். ஏன் இப்படி நடந்தது அப்படின்றதுக்கு பெரிய விளக்கங்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே அப்படிதான் ஒரு விதத்துல. ஏன் இப்படி நடந்ததுன்றதுக்கு அப்படியே கொஞ்சம் அலச ஆரம்பிக்கிறோம், ஆராய ஆரம்பிக்கிறோம். அலசி ஆராய்ஞ்சா பரவாயில்ல, அது வேதத்தை வைத்து அரசு ஆராய்ந்தா பரவாயில்ல, தெய்வீக ஞானத்தின்படி அலசி ஆராய்ந்தால் பரவாயில்ல. யோபு அப்படி அலசி ஆராயல, அவன் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன சொல்ற ரியாக்ஷன், ஒரு பிலாசபர் மாதிரி பேசுறான். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய், அது எவ்வளவு உண்மை சொல்றாங்க எல்லாரும். சரி உண்மைதான் சொல்லுறான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், ஆனால் அது உண்மை இல்ல பாருங்க. அதுதான் அது விளக்கி சொல்லியிருக்கேன், நான் திரும்ப சொல்ல விரும்பல. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லுவது உண்மை கிடையாது. கர்த்தர் கொடுத்தார், ஆனா இங்க எடுத்தது கர்த்தர் கிடையாது. அதை நான் இன்றைக்கு போதிக்க போகிறேன். அவன் இங்கு ஞானம் இல்லாமல் பேசுகிறான், அறியாமல் பேசுகிறான், தெரியாமல் பேசுகிறான், ஞானம் இல்லாமல் பேசுகிறான். நல்ல மனுஷன், ஒரு உத்தமமான மனுஷன், அவன்கிட்ட ஒன்றும் பெரிய பாவங்கள் கிடையாது, தப்பு கிடையாது. இன்னும் கேட்டா 22 வாசித்துட்டு அங்க நிறைய பேர் இடறுகிறார்களா? 22 சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க பாத்தீங்களா ஐயா, அவன் சொன்னது ரொம்ப நூத்துக்கு நூறு உண்மை. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருன்னு சொன்னான் இல்லையா, வேதம் என்ன சொல்லுது அதை பற்றி? வேதம் சொல்லுது இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்படியா சொல்லியிருக்கீங்க? அவன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தான்னு சொன்னது கரெக்டு, இவன் பாவம் செய்யல, அவன் சொன்னது பாவம் அல்ல, அவன் கரெக்டா தான் சொன்னான்னு சொல்லி. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும், கொஞ்சம் மனசையும் யூஸ் பண்ணணும், ஆவியானவருடைய உதவியும் யூஸ் பண்ணணும், கொஞ்சம் சிந்தித்து அலசி ஆராய்ந்து பார்க்க வேணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்ன்னு சொன்னது ஏதோ அவன் சொல்றான், இதை வந்து கர்த்தருடைய வார்த்தையா, இது வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றோமே. அவன் ஒண்ணும் பாவமே செய்யல, இப்படி சொன்னது பாவமே கிடையாது, தவறே கிடையாது என்று 22 சொல்லுகிறது என்று அநேகர் இன்றைக்கு அதை சொல்லுகிறார்கள். அவன் தேவனை பற்றி குறை சொல்லல, யோபு பாவம் செய்யவில்லை எல்லாவற்றிலும் என்று சொல்லி இருக்கிறதே. அப்புறம் எப்படி நீங்க 21 கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்ன்றது தவறு என்று சொல்லலாம் என்று அநேகர் கேட்கிறார்கள். நல்லா கவனிக்க வேண்டும், யோபு இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி இருப்பது எதுனா, தேவனை பற்றி தேவன் தான் இப்படி செஞ்சிட்டாரு, எனக்கு தீங்கு செஞ்சிட்டாரு, எனக்கு பொல்லாப்பு செஞ்சிட்டாரு, தேவன் எனக்கு கொடுமை பண்ணிட்டார், தேவன் கெட்டவர் அப்படின்னு அவன் பேசல, அதான் இங்க சொல்லி இருக்குது. அவன் தேவனை பற்றி ஒரு குறையா சொல்லல. இன்னும் கேட்டா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான், ஒரு நல்ல மனுஷன் பாருங்க, அவன் வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை பற்றி குறையா சொன்னா அவன் குறை சொல்லல, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படி எடுக்கலாம், நான் இவ்வளவு உத்தமமான வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, கர்த்தர் எனக்கு எப்படி எப்படி செய்யலாம், கர்த்தர் எனக்கு இந்த தீங்கு எப்படி பண்ணலாம், இந்த பொல்லாப்பை என்னுடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தர் அனுமதிக்கலாம் அப்படி எல்லாம் குறை சொல்லல. அது வரைக்கும் இவை எல்லாவற்றிலும் அன்றைக்கு நடந்த அது வரைக்கும் அவன் பண்ண அந்த காமெண்ட் வரைக்கும் கர்த்தர் பேர்ல எந்த குறைவும் அவன் சொல்லவில்லை, கத்திர குறையா சொல்லல. இன்னும் கேட்டா கத்திர கொடுத்தார் கத்திர எடுத்தார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் சொல்றான், அதைதான் சொல்லி இருக்குது. அவன் சொன்னது ரைட்னு சொல்லல, அவன் குறை சொல்லல தேவனை. நிறைய விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்க, நீங்க பாத்திருப்பீங்க நிறைய விசுவாசிகள், அவர்களும் இந்த வசனத்தை ரொம்ப உபயோகப்படுத்துவாங்க. கத்திர கொடுத்தார் எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், அவன் கத்திர குறை சொல்லவே மாட்டாங்க. நல்ல ஆட்கள் கத்திர கொடுத்தார் யா கத்திர எடுத்தார் போட்டோம்,
0: நாளைக்கு இன்னொரு தீங்கு நடந்து அது அது அப்படி போச்சுன்னா கத்தர் கொடுத்தாரியா, கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவங்க பல்ல கடிச்சிட்டு கத்தர் கொடுத்தாரு, கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆட்கள் பாருங்க, கத்தரை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க. இவர் பாவம் செய்யற ஆட்கள் கிடையாது. இவர்கள் கத்தரை பற்றி குறை சொல்ற, கத்தர் இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தரை ஸ்தோத்திரிப்பாங்க. அவர்களுக்கு நடந்த தீமைகளுக்காக, அவர்கள் நடந்த பொல்லாப்புகளுக்காக கத்தரை துதிப்பாங்க, ஸ்தோத்திரிப்பாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம், கத்தாவே நீர் கொடுத்தீர், நீர் எடுத்தீர், இதெல்லாம் நீர் கொடுத்தீர், நிலத்தை கொடுத்தீர், வீட்டை கொடுத்தீர், பிள்ளைகளை கொடுத்தீர், எல்லாத்தையும் கொடுத்தீர், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீர், கத்தருக்கு ஸ்தோத்திரம், கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்க நல்ல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். யோபுவை போல நல்ல மனிதர்கள். பழங்குச்ச 22வது வசனம், 22வது வசனம் அதை தான் சொல்லுது. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்படின்னு சொன்னா அவர் நல்ல மனுஷன். கத்தரை குறை சொல்லல, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்லி அவரை ஸ்தோத்தரிச்சான ஒழிய அவன் குறை சொல்லவே இல்லை. ஆனால் அதன் பிறகு வாசித்தீர்கள் என்றால் குறை சொல்றான் நிறைய இடத்துல. அதன் பிறகு வரும் அதிகாரங்கள்ல இந்த தவறான ஒரு அடிப்படையில் அவன் வாழ்ந்து கொண்டு கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்தார் நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னாலே அது பல விதமான தவறான எண்ணங்களுக்கு வழிவகுக்கிறது. பின்னாலே பல இடங்களில் குறை சொல்லுகிறான். டேக்ஸ் பைபிள் என்கிற ஒரு பைபிள் இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. டேக்ஸ் பைபிள்னு ஒரு விலையுயர்ந்த பைபிள், ஒரு 1500 ரூபா 2000 ரூபா ஆகும் வாங்குறதுனா. அதுல பல நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க, ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு அவரு, பல ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி எழுதியிருக்காரு. அதுல இந்த யோபுவின் புஸ்தகத்தை அவர் எல்லாத்துக்கும் 50 பாயிண்ட் கொடுக்குறாள், எதை எடுத்தாலும் ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் கொடுப்பாரு, அப்படி அலசி ஆராய்ஞ்சி வச்சிருக்காரு அவரு. யோபு கிட்டத்தட்ட 75 முறை அவன், 74 முறை அவன் தேவனை குறித்து குறை சொல்றான். இதுக்கு பிறகு, இது வரைக்கும் குறை சொல்லல, இதுக்கு பிறகு குறை சொல்றான், 74 முறை குறை சொல்றான்னு சொல்லி கணக்கு போட்டு அதை வசனம் வாரி எழுதி வச்சிருக்காரு அவர். ஆகவே இதுவரைக்கும் குறை சொல்லல, இதுவரைக்கும் தேவனை பற்றி குறை சொல்லல அவன், இதுவரைக்கும் யோபு பாவம் செய்யவில்லை, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார்ன்னு தான் சொன்னான். அதன் பிறகுதான் குறை சொல்லுகிறான், அதன் பிறகுதான் அவன் பேசுகிறான். நல்லா கவனிக்க வேண்டும், ஞானம் அவனுக்கு இல்லை, தனக்கு நடந்த காரியத்தை குறித்த விவேகம் அவனுக்கு இல்ல, அறிவு இல்ல, சரியான தெளிவு கிடையாது, ஆகையால் இப்படி பேசுகிறான். உண்மையில பார்த்தா அது உண்மை, அப்படி நடக்கவில்லை. வாழ்க்கையில ஞானம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஞானம் இருந்திருந்தால் பயத்தை அனுமதித்திருக்க மாட்டான், ஞானத்திற்கு அவன் செவி கொடுத்திருப்பான், ஆனால் பயத்தை தன்னுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கவே மாட்டான். பயத்தை அனுமதியாதிருந்தால் இவைகளுக்கெல்லாம் வழி உண்டாயிருக்காது. பெரிய ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை குறித்த அறிவு இல்லாமல் அவன் வாழுகிறான். விசுவாசம் எப்படி வல்லமையாய் கிரியை செய்து மலைகளை பெயர்க்கிறதோ, அது போல பயம் வந்து மலைகளை உருவாக்குகிறது, பிரச்சனைகளை உருவாக்குகிறது, அழிவையும் நாசத்தையும் ஏற்படுத்துகிறது, பிசாசுக்கு வழியை திறந்து விடுகிறது. தெய்வீக பாதுகாப்பு நம்மை சுற்றி போடப்பட்டிருந்தாலும் நம்முடைய பயம் நாமே பிசாசுக்கு கதவை திறந்து விட்டது போல, பிசாசு அதை உடைச்சிட்டு உள்ள வர முடியாது, பிசாசு தேவனுடைய வேலையை நகர்த்த முடியாது, பிசாசு அதை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் பயப்படும் போது அது ஒரு ஆவிக்குரிய பிரமாணமாக இருக்கிறது, அந்த வேலையின் கதவுகள் அந்த பயத்தின் மூலமாய் திறக்கப்படுகிறது, பிசாசானவன் தாராளமாக நம்முடைய வாழ்க்கையில் நுழையும்படியாக வழி உண்டாகி விடுகிறது. இந்த ஒரு அறிவு இந்த உத்தமமான மனுஷனுக்கு இல்லாமல் போய்விட்டது. நல்ல மனுஷன் எல்லாம் சொல்லுவோம், நல்ல மனுஷன், நல்ல மனுஷங்க, ஆனால் ஞானத்தை சரியா எப்படி ஆவிக்குரிய ஜீவியம் காரியங்கள் நடக்கிறதுங்கிற பற்றி ஒரு சரியான அறிவு அவனுக்கு இல்லை. நீதிமொழிகளுக்கு திருப்போம், ஞானத்தை பற்றி ஒரு காரியத்தை வாசிப்போம். ஞானத்தை எப்படி தேட வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஞானம் எவ்வளவு முக்கியம், வாழ்க்கையில வெற்றி வேண்டுமா, வாழ்க்கையில ஜெயத்தோடு வாழ வேண்டுமா, நமக்கு எதிர்த்து வருகிற சகல சத்துருவின் கிரியையும் நாம் மேற்கொள்ள வேண்டுமா, வல்லமுள்ளவர்களா வாழ வேண்டுமா? ஞானம் ரொம்ப முக்கியம். வெறும் நல்லவர்களா இருந்தால் போதாது. நிறைய நல்ல கிறிஸ்தவர்கள் பிசாசு நடையில தோல்வி அடைகிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை குறித்த அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஞானம் இல்லாதனால நல்லவர்களா இருந்தாலும் தோல்வியாகிறது. வாசிப்போம் நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து, ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பாருங்க, வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க, விளக்கி சொல்றேன். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, அது சந்தடியுள்ள தெருக்களில் சந்தியிலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? அதாவது பேதைகள் என்று சொன்னா ஒண்ணு தெரியாதவங்க, கெட்டவங்க இல்ல, இன்னசென்ட், ஒண்ணு தெரியாதவர்கள். இன்னும் சிலர் ஞானத்தை நிந்திக்கிறார்கள், முட்டாள்தனத்திலேயே வாழ விரும்புகிறார்கள். அவர்கள் நினைத்துக் கொள்றாங்க, அவர்களுக்கு நல்லவர்களா இருந்தா போதும், நான் இதை விட்டேன் அதை விட்டேன், நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், எனக்கு ஜபம் இருக்குது, உபவாசம் இருக்குது, அது இருக்குது இது இருக்குது, அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க சிலர். பாருங்க, என் கடிந்து கொள்ளுதலை கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா தான் கர்த்தருடைய ஞானம் உண்டாகிறது. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள், என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்வதெல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும். இன்னசென்ட் பீப்புளை பற்றி சொல்லியிருக்கு, பேதைகள் ஒன்னும் அறியாமல் இருக்கிறவங்க, அவருடைய மாறுபாடு அவருடைய அறிவில்லாத அந்த தன்மை அவர்களை கொல்லுமா? மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். நிறைய பேர் இதை வாசிட்டு அந்த 26 வசனத்துல இருந்து வாசிக்கும் போது பயங்கரமா சொல்லியிருக்காரு. அத என்ன சொல்றாங்க, கர்த்தர் இப்படி பண்ணலாமா ஐயா, என்ன சொல்லியிருக்காரு, நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படுங்காரும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன், நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். இப்படி சொல்லலாமா, கத்தர் இப்படி பண்ணலாமா? சிரிப்பேன்றாரு, நமக்கு வர பிரச்சனையை பார்த்து அவர் சிரிப்பாராம், நம்ம கூப்பிடும் போது வரமாட்டாராம், புயலும் சூறாவளியும் நேரிடும் போது நெருக்கமும் இழுக்கணும் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன், நகைப்பேன், சிரிப்பேன், கேலி பண்ணுவேன்றாரு ஆண்டவர். இது நல்லதா, இப்படி பண்ணலாமா? அதுதான் யார் கத்தர் நல்லவர்னா என்னால ஏத்துக்கொள்ள முடியல, இப்படிலாம் பண்ணுவார்னு எழுதியிருக்க அப்படிங்கிறார். கத்தர் அப்படி பண்ணுவார்னு எழுதி இல்ல, நல்லா வாசித்து பார்க்கணும். ஞானம் பேசுது, ஞானம் தான் பேசுகிறது. ஞானம் சொல்லுது, நான் வந்து உங்களை தேடி வந்து உங்க கதவை தட்டி உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணியாச்சு, என்னை வெளிப்படுத்த விரும்புகிறேன், என்னை காண்பிக்க விரும்புகிறேன், என்னை உங்களுக்கு நிறைவாய் கொடுக்க விரும்புகிறேன். ஆனா கொடுக்க விரும்பினாலும் நீங்க அதை வெறுக்கிறீங்க. வெறுக்கும் போது என்ன ஆகிறது, நீங்கள் உங்களுக்கு ஆபத்து வரும்போது, புயலும் சூறாவளியும் நேரிடும் போது, இணருக்கும் இடுக்கணும் வரும்போது, ஆபத்து கால வரும்போது, அப்பொழுது நான் வரமாட்டேன். ஏன் என்று சொன்னால், ஏற்கனவே நீங்கள் விசுவாசத்தில் இயங்குகிறது கிடையாது, மூடத்தனத்தில் இயங்குகிறீர்கள், பயத்தில் இயங்குகிறீர்கள், ஆவிக்குரிய பிரமாணத்தை குறித்து கவலைப்படுகிறது இல்லை, அதை குறித்த அறிவு உண்டாகிறது இல்லை, அதை குறித்த அறிவை வெறுக்கிறீர்கள். ஆகவே பிரச்சனை வரும்போது ஐயோ ஐயோன்னு கூப்பிடும் போது, நான் அப்பொழுது வர முடியாது, வரமாட்டேன். ஏன் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிறது ஞானத்தினாலும் தேவனை அறிகிற அறிவினாலும் வசனத்தின் அறிவினாலும் வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆகவே ஞானத்தினாலும் அறிவினாலும் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். ஞானத்தை திடீர்னு ஆபத்து நேரத்தில் கூப்பிட்டா வரப்போறது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஞானத்தையும் அறிவையும் நாம் பெருக்க வேண்டும். ஆவிக்குரிய பிரமாணங்களை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள,
1: நாம் முயற்சி எடுக்கும் போது, முயற்சி எடுக்காமல் இருக்கும் போது, நமக்கு ஆபத்து வரும்போது அது கை கொடுக்க போகிறது இல்லை, ஞானம் கை கொடுக்க போகிறது இல்லை. அதை பற்றி தான் இங்க சொல்லி இருக்கிறது. ஆபத்து நேரத்தில் ஞானம் நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும். ஞானத்தின்படி நடந்து கொண்டால், தேவனை அறிகிற அறிவை வளர்த்தால் உங்களுக்கு ஆபத்து நேரிடும் போது உங்களுக்கு அது கை கொடுக்கும். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவை உங்களுக்கு அது போதிக்கும், வழி அது காட்டும். வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு காரியம் ஞானம் தான், அறிவு தான். தேவனுடைய வார்த்தை அறிகிற அறிவு, ஞானம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்றால், அதை வெறுத்தால், அதை வேண்டாம் என்று தள்ளினால், அதற்கு முதலிடம் கொடுக்காவிட்டால், வாழ்க்கையில் ஆபத்து நேரிடும் போது, சூறாவளி வரும்போது, புயல் வரும்போது, அது நமக்கு கை கொடுக்காது. அதான் இங்க சொல்லியிருக்கு. கர்த்தர் நான் வந்து உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லல. அவர் சொல்ற ஞானம் உங்களை தேடி வருது, நீங்க ஞானத்தை தேடி போங்க. ஞானம் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது, உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஞானத்தை விரும்புங்கள், ஞானத்தை நாடுங்கள், ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஞானத்தில வளருங்கள், தேவன் அறிகிற அறிவில வளருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி

இப்ப ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்டது போல கேட்டு அவங்க பாட்டுக்கு பேசாம போயிடலாம். போயிட்டு இதை கை கொள்ளாமல், இதை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருசா எண்ணாமல், இத ஒரு முக்கியமான காரியமா எண்ணி இதை தங்களுடைய வாழ்க்கையிலே அவள் கொண்டு வராமல் இதை ஒரு சாதாரணமாக காரியமாக எண்ணலாம், எண்ணினால் அப்பதான் சொல்லி இருக்குது அசட்டை பண்ணுகிறோம். அசட்டை பண்ணும் போது ஆபத்து நேர்ற போது இந்த ஞானம் வந்து கை கொடுக்காது. இந்த ஞானத்தை இம்பை பண்ணி கொண்டால், இதை ஏற்றுக்கொண்டால், நம்முடைய வாழ்க்கையில் இதை வைத்தால், சரி என்ன கேட்டோம், பயத்தை பற்றி பிரசங்கம் பண்ணாங்க ரெண்டு வாரமா. பயம் ஒரு பெரிய ஆவிக்குரிய பிரமாணமா இருக்கிறது, விசுவாசத்துக்கு எதிரான ஒரு பிரமாணம். விசுவாசம் நம்மளை தூக்குது பிரச்சனையிலிருந்து, பயம் நம்மளை பிரச்சனைக்குள்ள தள்ளுது. விசுவாசம் வெற்றியை கொடுக்குது, பயம் தோல்வியை கொடுக்குது. விசுவாசம் வாழ்வை கொடுக்கிறது, பயம் அழிவை கொண்டு வருகிறது. பயத்துக்கு நமக்கு வாழ்க்கையில் இடமே கொடுக்க கூடாது. பயத்தின் எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதை அனுமதித்தால் பிசாசு நாம் உள்ள அனுமதிக்கிறோம் என்கிற காரியத்தை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை தள்ளினால், அது வேண்டாம், இது எனக்கு முக்கியம் இல்லை என்று சொல்லி அப்படி வாழ்ந்தால், ஆபத்து வரும்போது, பிரச்சனை வரும்போது ஞானம் உங்களுக்கு கை கொடுக்காது. எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கை கொடுக்காது. ஆனால் இதை ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை வரும்போது நாம் நம்மை அலசி பார்க்க முடியும். என்ன பிரச்சனை, எப்படி நாம் இடம் கொடுத்தோம், பயத்தை வெளியேற்ற முடியும், விசுவாசத்துல வாழ முடியும், ஜெயிக்க முடியும். ஞானம் நமக்கு கை கொடுக்கும் ஞானத்தை ஏற்றுக்கொண்டால். ஞானத்தை தள்ளினால் அது நமக்கு கை கொடுக்காது என்று வேதவசனம். நீதிமொழிகள் 3:21 இருந்து வாசிப்போம், அந்த வசனத்தையும் சேர்ப்போம். நீதிமொழிகள் 3:23 வாசிப்போம், 21. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படித்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பார். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பார் என்று எழுதியிருக்கிறது. அதாவது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், கால் இடராது, படுக்கும் போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். சரியான திகழும் துஷ்டரின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். இத யோபு 3 கம்பேர் பண்ணுவோம். யோபு 3:25-26 வசனங்களை நாம் இதோடு ஒப்பிட்டு பார்ப்போம். யோபுக்கு நடந்த காரியங்களை, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. எக்ஸாக்ட் ஆப்போசிட் பாருங்க. இங்க சொல்லி இருக்குது, நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், கால் இடராது, படுக்கும் போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். எப்ப அது அப்படி இருக்கும், இவைகளை உன் கண்களை விட்டு பிரியாமல் இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக் கொள்ளும் போது, அது உன் ஆத்மா ஜீவனும் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது, எப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது எப்ப ஞானத்தை எடுத்து நம்முடைய கழுத்துக்கு அலங்காரமாக, நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனாக ஞானத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, தெய்வீக ஞானத்தை விரும்பி அதை நாடும் போது, கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டாகிற அறிவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அது கழுத்துக்கு அலங்காரமாம், ஆத்மாவுக்கு ஜீவனமாயிருக்கும். அது பயமின்றி வழியில் நடப்பாய், கால் இடராது, படுக்கும் போது பயப்படாது இருப்பாய், படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். அருமையானவர்களே, அப்படிதான் இருக்குதா? தேவனுடைய வார்த்தையின் அறிவு நமக்கு அதிகமாய் உண்டாயிருக்கும் போது நிச்சயமாய் அது உண்டாயிருக்கும். அறிவில்லாதிருக்கும் போது யோபுவுக்கு நடந்ததை நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நல்ல மனுஷன் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, தெல்லாம் சொல்லுங்க, யோபு நல்ல மனுஷன், ஆனா தூங்கும் போது பயம் எப்பவுமே இருந்துட்டு இருக்குது அவருக்குள்ள. நல்ல மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், உத்தமமான மனுஷன், தூங்கும் போது பயம், காலையில் எந்திரிச்ச உடனே பயம். என்ன பயம், என் பிள்ளைகள்லாம் அதை தப்பு பண்ணிட்டாங்களோ, சரி என்ன பண்ணலாம், தப்பு பண்ண அந்த காலத்துல பலியிடலாம், அவள் பாவ நிவாரணத்துக்காக பலியிடணும். பாருங்க,
அதான் முறை, ஆண்டவர் கத்து கொடுத்த முறை. போய் பலியிடுறாரு. சரி, பலியிட்ட பிறகு அவன் வந்து தூங்கலாம் இல்லையா?

பலியிட்ட பிறகும் பயம், இந்த பலி போதுமா, சரி சாயந்தரம் வேணா ஒழுங்கு பண்ணுப்பா, இன்னும் ரெண்டு ஆட்டுக்கடாவாடி சாயந்தரமும் நம்ம பலிட்டுறோம், இதுக்குள்ள இன்பிட்வீன் கேப்ல ஏதாவது தப்பு பண்ண போறானு பசங்க, காலையிலும் சாயந்தரத்துக்குள்ள ஏதாவது தப்பு பண்ணிட்டானா, இல்ல அந்த பலி சரியா கேட்கலன்னா என்ன பண்றது, இன்னும் எதுக்கும் சாயங்காலமும் பலியிட்டுருவோம், சரி சாயங்காலம் பலியிட்ட பிறகாவது போய் ஒழுங்கு நிம்மதியா தூங்க வேண்டாமா, தூக்கம் கிடையாது பாருங்க, பசங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா, ஏதோ தீமை நமக்கு வந்து நேரிடுமோ, ஏதாவது பொல்லாப்பு வந்து நமக்கு நேரிடுமோன்னு பயம், காலையில சீக்கிரமா பலியை ஏற்பாடு பண்ணுப்பா, திருப்பியும் எதுக்கும் பலி, காசுதான் இருக்குது பணக்கார, கத்த நிறைய ஆசிரியர் வச்சிருக்காரு பாருங்க, போடு பலிய ஆட்டுக்கடாவும் மாட்டுக்கடாவும் எல்லாம் போட்டு பலிட்டு, சரி காலையில பலிட்டு திருப்பியும் பயம் பாருங்க, ஓயாத பயம் சொல்லுறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பு நேரிட்டது, தத்தளிக்குது அவனுடைய உள்ளம், இப்படிதான் வாழ்ந்து கொண்டு வருகிறான், நல்ல மனுஷனா இல்லையா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, நல்ல மனுஷன், இன்னைக்கு நான் கேட்கிறேன் எத்தனை நல்ல கிறிஸ்தவர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இப்படி வாழ்ந்து கொண்டு இதை ஒரு ஆவிக்குரிய ஜீவன் நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்க ஆவிக்குரிய ஜீவன் என்ன நினைக்கிறாங்க, சரி நான் அதை பண்ணல இதை பண்ணல, குடிக்கல நான் திருடல நான் கொள்ள அடிக்கல நான் கொலை பண்ணல நான் அது பண்ணல இது பண்ணல நான் நல்லவன், சரி நல்லவன், ஆனா நல்ல மனுஷருடைய உள்ளத்துல என்ன இருக்கு பாருங்க, விசுவாசம் கிரியை செய்தா பயம் இருக்குதா, பயம் பெரிய அழிவின் சக்தி, இந்த பயத்தோடையே தூங்குகிறார்கள், பயத்தோடையே எந்திரிக்கிறார்கள், பயத்தோடையே வாழுகிறார்கள், பயம் அவர்கள் ஆட்கொள்ளுகிறது, தத்தளிப்பா இருக்கிறது அவருடைய வாழ்க்கை, ஆனா அதை நீக்கணுமே, இந்த பயம் என்னத்துக்கு நமக்கு, நம்ம கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறார், நம்ம நேசிக்கிறார், நம்ம சுற்றி வேலி போட்டிருக்காரு, பிசாசு உள்ள நுழைய முடியாது, நான் பாவம் செய்தா அதை நான் அறிக்கையிட்டா கர்த்தர் அதை சரி பண்ணிடுறாரு, ஒன்னு யோவான் ஒன்னு என்ன ஒன்னு ஒன்பது என்ன சொல்லிருக்குது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் நம்மை சுத்திகரித்து அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை சுத்திகரித்து கழுவுகிறதா சுத்தமாக்குகிறதா, இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் பாவத்தின் குற்ற உணர்விலே பயத்திலே இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சந்தேகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த பயம் அவருடைய வாழ்க்கையில பிசாசுக்கு வழியை வகுக்குகிறது, அதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், வேதம் சொல்லுது ஞானத்தை உன் கண்ணை விட்டு பிரியாமல் வைத்துக்கொள், எப்போ அது முன்னாலே இருக்கட்டும், மெய்ஞானம் நல்ல ஆலோசனை ஏற்றுக்கொள் காத்துக்கொள், ஆத்மாவுக்கு அது ஜீவனா இருக்கும், கழுத்துக்கு அலங்காரமா இருக்கும், அப்பொழுது நீ பயமின்றி நடப்பாய், எல்லாரும் சொல்லுவோம் நீ பயமின்றி நடப்பாய், இப்படி சொல்லுங்க, நான் பயமின்றி நடப்பேன், என் கால் இடராது, படுக்கும் போது பயப்படாமல் இருப்பேன், படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும், துன்பமாயிருக்காது இன்பமாயிருக்கும், படுத்தா டக்குன்னு தூங்கணும், அதுதான் கிறிஸ்தவ விசுவாசிக்கு அழகு, இருக்கீங்களா, தூங்கலாம் ஏதோ பிரச்சனை, ஒழுங்கா எந்திரிச்சு என்ன பிரச்சனைன்னு பார்த்து பயம் சந்தேகம் குழப்பம் இவையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் அல்லது வெளியேற்றிட்டு தான் தூங்கணும், ஏன்னா இதெல்லாம் அழிவின் சக்திகள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சுகவீனத்தையும் பலவீனத்தையும் பலவிதமான அழிவையும் ஏற்படுத்தக்கூடிய சக்திகள், பிசாசு அப்படிதான் வேலை செய்யறான் பாருங்க, சந்தேகத்தையும் பயத்தையும் உள்ளத்துல உண்டாக்கி அவைகளால் நாம் ஆட்கொள்ளப்படும் போது பிசாசுக்கு வழிவகை திறந்து விடுகிறோம், அப்புறம் வந்து கர்த்தர் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு, கர்த்தர் தான் கத்தர் ஏன் அப்படி செய்யலாம், நான் எவ்வளவு நல்ல விசுவாசி அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க பாருங்க, Why do bad things happen to good people, நல்லவர்களுக்கு ஏன் தீமைகள் நேரிடுன்னு நிறைய புத்தகம் உலகத்தில் எழுதியிருக்காங்க, இன்னும் ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்கல்ல, நல்லவர்களுக்கு ஏன் தீமை நேரம், நல்லவர்களுக்கு தீமை ஏற்படாதுன்னு உலகம் பைபிள்ல சொல்லி இல்ல, ஆவிக்குரிய பிரமாணத்தின்படி அதை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு, எப்படி இயற்கை பிரமாணத்தை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டோ அது போலவே ஆவிக்குரிய பிரமாணங்களை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு, அதுதான் நீங்க சொல்லியிருக்கு, படுத்தும் படுக்கும் போதும் நித்திரை இன்பமா இருக்கும், சடுதியானத்திகளும் துஷ்டர்களின் பாதுகாப்பு வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பார், அப்ப பயத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும், யோபு நல்ல மனுஷன் மறந்து போகவே கூடாது, இன்னைக்கு இருக்கிற பெஸ்ட் விசுவாசி மாதிரி அந்தாள், ஆனால் ஒரு பிரச்சனை பயம், காலையிலையும் மாலையிலையும் எந்நேரம் பயம், சுகம் இல்லை, இளைப்பாறுதல் அமைதல் இல்லை, தத்தளிப்பு பயம் அவனுடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு கொண்டிருந்தது,
திருப்போம், முதலாம் அதிகாரம் 22 வசனத்துல பார்த்தோம், அன்னைக்கு வரைக்கும் அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை என்று. அதன் பிறகு நிறைய குறை சொல்லுகிறான். டேக்ஸ் பைபிள்ல சொல்லி இருக்குது, 74 முறை 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் முன்பாக அவன் வைக்கிறான். 74 ஒன்னு ரெண்டு இல்ல, 74 குற்றஞ்சாட்டுகளை அவன் தேவன் பேர்ல வைக்கிறான். தேவன் இப்படி பண்ணிட்டார், கர்த்தர் இப்படி பண்ணார். நிறைய நல்ல விசுவாசிகள் வைக்கிற மாதிரி இன்றைக்கு, ஹலோ, நல்ல உத்தமமான நல்ல விசுவாசிகள் இன்றைக்கு செய்யறது போல இவனும் 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் பேர்ல வைக்கிறான். தேவன் எனக்கு இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, நான் என்ன பண்ணேன், நான் கர்த்தருக்காக வாழலையா, கர்த்தர் என்ன இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் பேர்ல வைக்கிறான். அப்படி வைத்தவனை இங்க பாருங்கள், யோபு 42 அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன், அறிவில்லாமல் ஆலோசனையும் மறைக்கிற இவன் யார், ஆகையால் எனக்கு தெரியாதையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் வேஸ்ட்டுங்கிறான். ஹலோ, இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் ஆண்டவரே என்னுடைய அலப்பு, நான் அலப்புனதெல்லாம் போட்டு குழப்பி வச்சிருக்கிறேன், அது எதையும் பேசி 74 குற்றஞ்சாட்டுகளை சொல்லி உன் பேர்ல அப்படி சொல்லி இப்படி சொல்லி எல்லாத்தையும் நான் அலா 6000 சொல்லி தத்துவத்தை பேசி எல்லாத்தையும் போட்டு அலப்பிட்டேன், நான் அலப்பினேன், நீர் எனக்கு செவி கொடும் அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும், என் காது நான் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதே என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். ஏன் மனஸ்தாபப்படுறான், கர்த்தரை பற்றி பேசக்கூடாத காரியங்கள் எல்லாம் பேசிவிட்டான், சொல்லக்கூடாத காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டான், கர்த்தரை பற்றி வேண்டாத காரியங்கள் எல்லாம் பேசி அலப்பி வைத்ததுனால அவன் சொல்லுகிறான், நான் இதெல்லாம் பேசிட்டான் ஆண்டவரே, ஆகையால தயவு செய்து என்னை மன்னியும், நான் இதெல்லாம் பேசிட்டேன், நான் பேசினது தவறு, எனக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் பேசியிருக்கிறேன் என்று சொல்லி அவன் இப்படி அங்கே அறிக்கை செய்கிறான். பாருங்க, நிறைய பேரு அந்த முதல் சில வசனங்கள்ல வர்றது, நான் நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா திரும்பி போகிறேன், கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார், இதையே பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க, இதையே பிடிச்சி இதை இவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க, இவன் பண்ண தப்ப இவங்க பண்ணிட்டே இருக்கிறாங்க, இவன் வந்து நான் அலப்பிட்டான்டவரே, நான் போட்டு எல்லாத்தையும் குழப்பிட்டேன், நான் தெரியாத அறியாதெல்லாம் பேசிட்டேன், இதெல்லாம் தேவையே இல்லை, நான் பேசியிருக்க கூடாது என்று சொல்லி அவன் பேசுகிறான். அவன் சொல்றான், தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கிறான், தேவனிடத்துல அவன் வந்து மனம் திரும்புகிறான். இப்படி பண்ண பிறகு அவர்கள் இந்த 42 அதிகாரத்துக்கு வர்றதே கிடையாது பாருங்க, அவர்கள் அங்கேயே இருந்துட்டு எங்க, அவர்கள் முதல் 2-3 அதிகாரத்திலே இருந்துகிட்டு அங்க யோபு சொன்னதையே திருப்பி திருப்பி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய விசுவாசிகளும் அப்படிதான் இருக்கிறாங்க, அந்த முதல் 2-3 அதிகாரத்தை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்க, அதனாலதான் சொல்லுவாங்க நானும் இன்னொரு யோபையா. நிறைய யோபுகள் இருக்கிறாங்க இன்றைக்கு, ஆனா 42 அதிகாரத்தில் இருக்கிற யோபு மாதிரி நிறைய யோபு கிடையாது. இந்த யோபு நல்ல யோபு பாருங்க, உத்தமமான மனுஷன். ஆமா, பேசினானா பேசினான், தவறான காரியங்களை பேசினானா பேசினான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்த தப்பு பேசினான், ஆனா கடைசியில என்ன பண்றான், மனம் திரும்புகிறான் அவன், கடைசியில அதெல்லாம் விட்டு மனம் திரும்பி தேவனண்டியில் வருகிறான். அவன் நான் தயவு செய்தது தப்பு என்பதை ஒத்துக்கொள்ளுகிறான். அங்கே பாருங்க 8 வசனத்தை பாருங்க, 42 அதிகாரம் 8 வசனம், ஆதலால் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை எடுங்கள், என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன், என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். பாருங்க, ஃப்ரெண்ட்ஸும் யோபுனுடைய சிநேகிதர்கள்
இருக்கிறாங்க இல்லையா, இந்த யோபு புத்தகத்துல வாசிக்கிறான் அவர்களை பற்றி. பயங்கரமான சிநேகிதர்கள், இப்படிப்பட்ட சிநேகிதர்கள் உங்களுக்கு இருந்த விரோதியே தேவையில்லை. அப்பேற்பட்ட சிநேகிதர்கள் வாசித்து பாருங்க யோபுவின் புத்தகத்தை, விரோதிகளே தேவையில்லை. சிலருக்கு அப்படிப்பட்ட சிநேகிதர்கள் நிறைய இருக்காங்க நமக்கும் இல்லையா. அப்படியெல்லாம் பேசுறாங்க ஆளுங்க. அவர்கள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, யோபு இப்ப கரெக்ட் ஆயிட்டான், அவன் வந்து அவன் இப்ப கரெக்டா பேசுறான். அவன் பேசினது போல நீங்க பேசல, நீங்களும் அவனை மாதிரி உழப்பிட்டு அவனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அவன் வந்து நான் அலப்பினேன் உழப்பினேன் என்ன மன்னி ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான். வந்து நான் பேசுனது தப்பு, நான் என் வாயை மூடிக்கிறேன், எனக்கு புத்தி கெட்டாததையும் நான் அறியாதையும் அலப்பினேன் சொல்லி அவன் மன்னிப்பு கேட்டுட்டான், அவன் மனம் திரும்பிட்டான். அவன் வந்து தான் செய்ததெல்லாம் நான் சொன்னதெல்லாம் தப்பு, 74 குற்றஞ்சாட்டும் தப்பு ஆண்டவரே, நான் அலப்பிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான். அவருக்கும் யோபுவுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இவங்க எல்லாம் பேசினாங்க ஆனா அவளுடைய தவறுகளை உணரவே இல்லைன்னு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படியே இன்னும் இவர்கள் தத்துவ ஞானிகளாவே இருந்துகிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரை பற்றி அதையும் இதையும் பேசி உழப்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவர்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படவில்லை, ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமே தவறாச்சே, இது உண்மை அல்ல அல்லவே, நான் ஞானத்தை அல்லவா தெரிந்து கொள்ள வேண்டும், இது ஞானம் அல்ல, இது அறிவு அல்ல, விவேகம் அல்ல, கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல என்பதை குறித்த ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்படாமல் போய்விட்டது. ஆனா யோபுவுக்கு எப்படியோ அந்த உணர்வு வந்துருச்சு பாருங்க. யோபு எப்படியோ அந்த ஞானத்துக்குள்ளா வந்து விட்டான், அந்த உணர்வுக்குள்ளா வந்துட்டான், அவன் சொன்னது தவறு என்பதை உணர்ந்து இங்கே அவன் அறிக்கை செய்கிறான். ஆனா யோபு நண்பர்களோ அவளுடைய தவறை உணரவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை, அதை அறிக்கை செய்யவும் இல்லை. ஆகியால் தான் ஆண்டவர் சொல்றாரு, தாசனாய் யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்கிறார். நிதானிக்கல, பகுத்தறியல, எது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது எது பிசாசிடத்திலிருந்து வந்தது என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே நீங்கள் போய் யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்யட்டும், நான் அவன் முகத்தை பார்த்து உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடக்காதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்ற. அதன் பிறகு வாசிப்போம், அதன் பிறகு யோபு 42:10 வாசிப்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிற இருப்பை மாற்றினார். இப்பதான் டேர்னிங் பாயிண்ட், அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுகிறது. இந்த சிற இருப்பை மாற்றினார். God turned Job's captivity என்ற ஆங்கிலத்தில் turned என்று சொன்னால் திருப்பிட்டார். திருப்புறது என்ன, என்ன டேபிள் திரும்பிடுச்சு, turning of the table னு சொல்வாங்க. எப்படின்னு சொன்னா, முதல்ல யோபுவை பிசாசானவன் சிறைப்படுத்தி வைத்திருந்தான், பயத்தின் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில நுழைந்து அவனை சிறைப்படுத்தி அவனை தனக்கு அடிமையாக்கி அவனை அடித்து அவனுக்குள்ள எல்லாவற்றின் மேலும் கையை வைத்து அதை நாசமாக்கி பிசாசானவன் இவனை தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்திருந்தான், சிறைப்படுத்தி விட்டான். அதான் இங்க சொல்லி இருக்குது. அவன் சிறைப்படுத்தப்படவில்லை என்றால் அவனுடைய சிறையிருப்பை திருப்பினார் என்று ஏன் சொல்லணும், சொல்ல வேண்டியதில்லை. யோபு சிறைப்பட்டிருந்தான், பிசாசுக்கு அடிமையாய் போய்விட்டான், பிசாசுக்கு கதவை திறந்து விட்டதுனால அந்த பிசாசு உள்ள வந்து எல்லாவற்றையும் ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டான். பாருங்க, பிசாசுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, அந்த காலத்துல பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் நான் போவேன் காலேஜுக்கு, இங்க இருந்து ட்ரெயின் ஏறினா பஸ்ல ஏறி பிறகு போய் ட்ரெயின் ஏறுவோம் காலேஜ் தாம்பரம் போறதுக்கு. டெய்லி இதேதான் போராட்டம் பாருங்க, அந்த பஸ்ல ஏறதுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்க, எல்லாம் தொங்கிட்டு இருப்பான், இன்னும் அதுக்கு மேல ஏறிக்கிட்டே இருப்போம் நம்ம. ஆனா கொஞ்சம் நாம தொங்கிட்டு இருப்போம், எவனாவது ஒருத்த வந்து கொஞ்சம் கால வைக்கிற கொஞ்சம் இடம் கொடுங்கம்மா, கொஞ்சம் தள்ளுங்க சார் உள்ள, லேசா காலை வைப்பான் பாருங்க, இவ்வளவு இடம் கொடுத்தீங்கன்னா அப்படி காலை வைப்பான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா நீங்க தொங்கிட்டு இருப்பீங்க, அவன் உள்ள இருப்பான், தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் என்னையா கொஞ்சம் இடம் கேட்டா கடைசியில என்ன பிடிச்ச வெளியே தெளிக்கியன்னா, அது அப்படிதான் சரிங்க விஷயமே. பிசாசானவன் அப்படிதான் பாருங்க, அவன் கொஞ்சம் இடம் கேப்பான், கொஞ்சம் கேப் கொடுத்தா போதும் அவனுக்கு, லேசா திறந்து விட்டா போதும், லேசா ஒரு வாசல் எங்கேயாவது முன்ன பின்ன சைட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல திறந்து விட்டா போதும், பயமோ அல்லது வேற எந்த பயம், ஒரு காரியம் தான், அந்த ஒரு காரியத்தை பற்றி தான் இப்ப பேசுறோம், பிறகு பல காரியங்களை பின்னாடி பேசுவோம். பயம் என்கிறது இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தில ஒரு முக்கியமான ஒரு காரியம், அது பயமா இருக்கலாம், இன்னும் சிலருக்கு வேற ஏதாவது இருக்கலாம், பாவம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது பிசாசுக்கு வழி தருகிறதுக்கு, பாவம் சந்தேகம் பயம் கீழ்ப்படியாம தேவனுடைய சித்தத்துல நடக்காம இருக்கிறது, இதெல்லாம் பிசாசுக்கு வழியை திறக்குது பாருங்க. பயம் ஏதாவது ஒரு கொஞ்சம் வழி திறந்து கொடுத்தா போதும், அவனுக்கு ஃபுல்லா வந்து உள்ள உட்காந்து ஃபுல்லா ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறான்.
அவன் ஆளுகிற இடம் வந்து அழிவும் நாச மோசம் நிறைந்த இடமா இருக்குது. அவனை பிசாச உள்ள விட்டுட்டா அந்த வீடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த இடம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிசாசுக்கு இடத்தை கொடுத்துட்டா அவன் வந்து சீரழிக்கிறவன், உள்ள வந்து பூந்துட்டு நாசமாக்குகிறான் அவன். இதையே நான் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். இயேசு சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன். உள்ள வருவன் ஒன்னே நிறைய பேருக்கு பயமா இருக்குது. நாங்களே அஞ்சாறு பேர் இருக்கிறோம், இவர் வேற வர்றேங்கிறாரு. நிறைய பேருக்கு விருந்தாளி வர்றாங்கனாலே பயம் பாருங்க. எல்லாம் கோழியை வாங்கணும், அதை வாங்கணும், செய்யணும், பிடிக்கணும், அவங்களை கவனிக்கணும். எதுக்கு இப்ப விருந்தாளி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பயம் யாருக்குமே. விருந்தாளினா அவ்வளவு ஒரு பெரிய ரொம்ப ஒரு உற்சாகம் ஏற்படுறது இல்லை. அது ஏற்பட்டாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஏற்படும், அதுக்கப்புறம் போயிடும். ஏன்னா கவனிச்சு கவனிச்சு சலிச்சு போயிடும் இல்லையா? ஏன்னா இன்னொரு ஆளு கெஸ்ட் வந்தா தங்குவாரு, இவர் வேற வர்றேங்கிறாரு, கதவை தட்டுறேங்கிறாரு, நுழைஞ்சா அங்கேயே தங்கிடுறேங்கிறாரு. திறந்தால் உள்ள வருவேன், போஜனம் பண்ணுவேன், பிறகு அங்கேயே தங்குவேன்றாரு. ஆனா அருமையானவர்களே, இயேசு வர்றது பிசாசு வர்றது மாதிரி இல்ல. இயேசு வர்றது அருமையான ஒரு காரியம். இயேசுக்கு கதவை திறந்து விட்டா வாழ்க்கையில அவர் உள்ள வந்து, நீங்க நினைக்காதீங்க அவருக்கு என்னமோ நீங்க ஆக்கி போடணும், அவருக்கெல்லாம் நீங்க செய்யணும், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய போறார். இது அருமையான விருந்தாளி. ஆகவேதான் இன்றைக்கு இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாதது வந்து மூடத்தன் அறியாம, அது ஏதோ பெரிய அவர் வந்துட்டாருன்னா நான் அப்படி செய்ய முடியாது, ஜாலியா இருக்க முடியாது, நான் சந்தோஷமா இருக்க முடியாது, இப்படியா நான் நினைக்கிறாங்க பாருங்க ஜனங்க. இயேசு என் வாழ்க்கையில வந்துட்டாருன்னா அப்புறம் நான் சன்னியாசி ஆயிடணும், அந்த அடி வளர்த்து காவி போட்டு பிறகு நான் எல்லாத்தையும் உலகத்தெல்லாம் வெறுத்து. கிடையாது அருமையானவர்களே, இயேசு வர்ற வாழ்க்கை கதவை தட்டுறாரு. திறந்தீர்கள் என்றால் உங்களை மாதிரி ஒரு பாக்கியவான் இருக்க முடியாது. திறந்து உள்ள விட்டீர்கள் என்றால் அவர் சொல்றார், நான் உள்ள வருவேன், போஜனம் பண்ணுவேன். போஜனம் அவர் வந்து உங்க வீட்டுல போஜனம் பண்ணாருன்னா, உங்க வீட்டுக்கு வாழ்க்கைக்குள்ள வந்தாருன்னு சொன்னா அதுக்கப்புறம் குறைவே கிடையாது. உள்ள வந்து திறந்து விட்டீங்கன்னா அவர் வந்து அங்கே ஆண்டு கொண்டார் என்றால், கிரைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் திஸ் ஹோம் என்று நிறைய வீட்டுல பாப்பீங்க இல்லையா? எங்க வீட்டுல சின்ன வயசுல இருந்து இருக்குது எனக்கு அந்த விளக்கம். பல வருஷத்துக்கு பிறகுதான் எனக்கு புரிஞ்சது, கிரைஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் திஸ் ஹோம், கிறிஸ்து இந்த வீட்டுக்கு தலையாயிருக்கிறார் என்று சொன்னால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, அந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அங்க வந்து அவர் சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இல்ல, நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும் போது கிடையாது. நம்ம கஷ்டப்படாதபடி நம்ம காக்கிறவர், நமக்கு பராமரிக்கிறவர், நம்ம தேவையை சந்திக்கிறவர், நமக்கு பலத்தை தருகிறவர், சுகத்தை தருகிறவர், ஆரோக்கியத்தை தருகிறவர். என்ன ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்க. இதெல்லாம் ஒரு இது ஒரு ஆவிக்குரியபடி ஒரு அருமையான ஒரு காரியம். அதே மாதிரிதான் பிசாசு கதவு திறந்து விடும் போது ஆப்போசிட்டா நடக்குது பாருங்க. அவனுக்கு லேசா கதவு திறந்து விட்டா ஃப்ரிட்ஜ் எல்லாம் காலி ஆயிடும், சுகமெல்லாம் போயிடும், ஆரோக்கியம் எல்லாம் போயிடும், பலன் எல்லாம் போயிடும், காசு எல்லாம் போகுது. ஏன்னா பிசாசு உள்ள வந்தாச்சு. இது பெரிய உலக மகா திருடனுமே. ஏதேன் தோட்டத்திலேயே ஆண்டவர் விடாதேன்னாரு. அவனை உள்ள விட்டுறாத, விட்டு விட்டுனா போச்சு, விடாத. அதனால கேட்ல கரெக்டா காப்பா பென்ஸ போட்டு காப்பு திறக்க கூடாது. ஒரு விரோதி இருக்கிறான், இதை காத்துக்கொள், காடிட்னு சொன்னார். அதுதான், ஏன்னா உலக முகத்தை திருடர்கள்தான் தாவப்பானவன். இவன் வந்தான்னா என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஒரு நயா பைசா இல்லாம எல்லாத்தையும் சுருட்டி வாட்டி மொட்டை அடிச்சுட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் உள்ள விடாதேங்கிறார். அருமையானவர்களே சொல்லுகிறேன், நல்லவர்களாம் இருக்கலாம், பயத்தை அனுமதித்தீர்கள் என்றால், பயத்தை என்டர்டெயின் பண்ணா. என்டர்டெயின் வார்த்தை கொஞ்சம் கவனிக்கணும். என்டர்டெயின்னா நிறைய பேர் பயத்துக்கு அப்படியே இடம் கொடுக்கறது. பரவாயில்ல இருந்துட்டு போகுது, கொஞ்சம் பயம் தான், அது ஒன்றும் அவனும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கிறது பயம். பயத்தை அனுமதித்து அது வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை பயம் ஆட்கொள்ளுமானால் பிசாசுக்கு இடத்தை திறந்து கொடுக்கிறீர்கள். பிசாசத்துக்கு இடத்தை திறந்து கொடுக்கும் போது அழிவும் நாச மோசங்களும் பல விதமான தீமைகளும் நேரிடுது. அப்புறம் வந்து நான் நல்ல கிறிஸ்தவனாச்சு, எனக்கு அர்த்தம் இப்படி பண்ணாருன்னு சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது. பிசாச வெளியே வைங்க, உள்ள வரக்கூடாது. அவன் வெளியே பார்த்து பொறாம படட்டும், அவன் வெளியே நிக்கட்டும். காம்பவுண்ட் சவருக்கு வெளியே அவன் நிற்கட்டும். அவன் உங்களை மீறி உள்ள வர முடியாது. நீங்க பயத்தினால கதவை திறந்து விட்டாதான் வெளியே உள்ள வர முடியும். பாவத்தினால கதவை திறந்தாதான் வெளியே வர முடியும், உள்ள வர முடியும். அவன் நீங்கள ஏதாவது மொரட்டாட்டம் பண்ணி கதவை திறந்தாதான் அவன் உள்ள வர முடியும். இயேசு உங்களுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளட்டும். இயேசு ராஜாவாக இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையின் தலைவராய் அவர் இருக்கட்டும். உங்களுடைய குடும்பத்தின் தலைவராய் அவர் இருக்கட்டும். அவருடைய பராமரிப்பும் ஆசீர்வாதம் சந்தோஷமும் சமாதானமும் உங்களை ஆட்கொள்ளட்டும்.
அவன் சிறைப்படுத்திட்டான் பாருங்க, அவன் உள்ள வந்தானா சிறைப்படுத்துறான். இயேசு உள்ள வந்தா விடுதலை ஆக்குகிறார் நம்ம. ஆமென். சிறையிருப்பை திருப்பினாராம். இவ்வளவு நாள் பாவம் சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருந்தான். இவ்வளவு நாள் யோபு சிறையிருப்புல நல்ல மனுஷன், எல்லாம் சொல்லுங்க நல்ல மனுஷன். அது ஏன் திருப்பி திருப்பி சொல்றதுன்னா நிறைய பேருக்கு அது பெரிய ஒரு இது. நல்ல மனுஷனுக்கெல்லாம் அப்படி நடக்குமா? நம்ம நல்லவர்கள் இருந்தா ஒண்ணுமே நடக்காது. நல்லவனுக்கு நடந்ததுதான் இதெல்லாம். உத்தமமான மனுஷனுக்கு நல்லவர்களா இருந்தா போதாது, அறிவோடு இருக்க வேண்டும். சிறையிருப்பை திருப்பினார். திருப்பினார்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நேரம் யோபு வந்து அவன் சிறையிருப்புல வச்சிருந்தான், இப்ப யோபு டேபிள் டர்ன் ஆயிடுச்சு. இப்ப யோபு பிசாசை சிறைப்படுத்துகிறான், லாக்அப்ல வைக்கிறான் இவன். அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனை ஏற்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். அருமையானவர்களே, ஒருவேளை பிசாசு வந்து பயத்தின் மூலமாகவும் மற்ற காரியங்கள் மூலமாகவும் உடைய வாழ்க்கையில வந்து சிறை படுத்தி இருந்தால், நாசமோசங்களை ஏற்படுத்தினால், அந்த சிறையிருப்பை தேவன் திருப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? டேபிளை டேர்ன் பண்ண விரும்புகிறார் தேவன், வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இந்த குரூசேட்ல போகும்போது நான் தான் ஜனங்களுக்கு சொல்லுவோம் பாருங்க, சில நிமிஷம் பேசுவேன் நான், எப்பவுமே அதை சொல்ல நான் தவற மாட்டேன் அவர்களுக்கு. இந்த அருமையான ஜனங்கள் பாவம், எல்லாம் கிராமத்திலேருந்து வர்ற ஏழைகள் ஒன்றும் தெரியாது பாருங்க அவங்களுக்கு. நான் சொல்லுவேன், பிசாசு வந்து தலையில உட்காந்துக்கிட்டு ஆட்டி இருக்கிறான். நிறைய பேர் பிசாசு வாழ்க்கையில பூந்துக்கிட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறான். பல விதமான அழிவுகளை அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். நீங்க எல்லாம் பிசாசுக்கு வாழ்க்கையை திறந்து விட்டீங்க. எல்லாம் மந்திரவாதம், பில்லிஜுனியா, அது இது எல்லா விதமான காரியத்தையும் வச்சு உங்கள் வாழ்க்கைய பிசாசுக்கு ஃபுல்லா திறந்து கொடுத்து அவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறான். நான் பிரசங்கிக்கிற இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால், இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்தால், அந்த பிசாசு உங்களை இன்றைக்கு ஆட்டி படைச்சு உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குற அந்த பிசாசின் மீது உங்களுக்கு அதிகாரத்தை தர்றார். அதான் முதல் அவர் பண்ற வேலை. சிறையிருப்பை திருப்புகிறார். ரிவர்ஸ் ஆயிடுது எல்லாம். அவன் உங்களை சிறையிருப்புல வச்சிருந்தது மாறி இப்ப நீங்க அவனை சிறையிருக்க பண்ணுகிறீர்கள். அவன் மீது அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறார். இயேசு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். அவனுடைய அதிகாரங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார். நீங்கள் வெற்றியுள்ளவர்களா வாழ முடியும் தான் சொல்லுவேன் நான் ஜனங்களுக்கு. அருமையானவர்களே, அதையே சொல்லுகிறேன். இன்றைக்கு நீங்கள் இங்கே இருக்கலாம். உங்கள் சிறையிருப்பை தேவன் திருப்ப விரும்புகிறார். அதில் எனக்கு மாறாத நம்பிக்கை இருக்கிறது. திருப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயத்தை நீக்க வேண்டும், பாவத்தை அகற்ற வேண்டும். பிசாசுக்கு என்னத்தை வழி என்ன வழியை திறந்து கொடுத்ததோ அந்த காரியங்களை நீக்க வேண்டும், போக்க வேண்டும். தேவன் சிறையிருப்புகளை திருப்புகிறவர், நல்லவர். என்ன ஆச்சு? இதை வாஸ்து முடிச்சிருவோம். சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்து எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தருளிந்தார். கத்தர் பாருங்க எப்படி பண்றார், அவர் மைண்ட் எப்படி திங்க் பண்ணது பாருங்க. இன்சூரன்ஸ் கம்பெனியும் என்ன சொல்லும், போனதுல ஒரு 70% தர வாங்கிக்கணும். ஆனா கத்தர் என்ன சொல்றாரு, வாப்பா போச்சா, இந்த பிசாசு இப்படியா பண்ணான், எவ்வளவு பெரிய வெற்றியை நான் தர்றேன் பாரு. பிசாசு அழுகணும் இன்னும், அப்பேற்பட்ட வெற்றி உனக்கு நான் தர்றேன். நீ இழந்து போனதுக்கு டபுளா தர்றேன். உனக்கு இழப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? கத்தர் சிறையிருப்பை திருப்பும் போது டபுளா வரும். அதை விசுவாசிக்கிறேன். கத்தர் டம்புறவர், ரெண்டு மடங்கு கொடுங்கிற. பிசாசு இருந்ததை அழிச்சிரான், கத்தர் ரெண்டு மடங்கு ரெட்டத்தனையா திருப்பி கொடுங்கிறார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கத்தர் அவன் மேல் வரப்பண்ண சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவன் கொடுத்தார்கள். கத்தர் யோபின் மேல் முன்னிலையை பார்க்கலும் அவன் பின்னிலையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 1,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திலும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும், இரண்டாம் மகளுக்கு கெட்சியாள் என்றும், மூன்றாம் மகளுக்கு கேரானுப் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திலே போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தாப்பன் அவர்கள் சகோதரன் நடுவே அவர்கள் சுதந்திரத்தை கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 உயிரோடு இருந்து 100 தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூர்ண வயதுள்ளவனாய் மறித்தான். சிறையிருப்பு திருப்பப்பட்ட வேண்டிய வாழ்க்கை கம்ப்ளீட்டா டேர்ன் ஆயிடுச்சு. எல்லாம்
பிசாசு ஒன்றுமில்லாமல் போனா அவனுடைய அதிகாரம் அளிக்கப்பட்டது. வெற்றி யோபுவுக்கு ரெண்டு மடங்கா கத்தர் அவனுக்கு தருசா அளித்ததை ரெண்டு மடங்காக அவனுக்கு கர்த்தர் தந்து அவனுடைய வாழ்க்கையில வாழ்க்கையை நன்மையால் திருப்தி ஆக்குகிறான். அடுத்த வாரம் தொடர போறேன். ஒரு காரியத்தை நன்றா அணிந்து கொள்ள வேணும், பிசாசு பொல்லாத பிசாசு, கர்த்தர் நல்லவர் இல்லையா? The devil is a bad devil, God is a good God. எல்லாரும் சொல்லுங்க, ஆங்கிலத்திலே சொல்லுங்க, devil is a bad devil, God is a good God. அது அழகா வருது பாருங்க இங்கிலீஷ்ல, அது சில தமிழ்ல அழகா வருது, சில இங்கிலீஷ்ல நல்லா வருது. கர்த்தர் நல்ல தேவன், அவர் ஒருபோது நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. நல்லவர்களா இருந்தால் போதாது, ஆவிக்குரிய பிரமாணங்களை அறிந்து அதன்படி வாழ வேண்டும், தேவனுடைய வார்த்தையை அறிந்து அதன்படி வாழ வேண்டும், பிசாசின் மீது ஜெயத்தை எடுக்க வேண்டும், பிசாசை வாழ்க்கையிலிருந்து வெளியே தள்ள வேண்டும், வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் வாழ்க்கையில். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நல்லவர்களா இருப்பது அவசியம், அதற்கு மேலாக அறிவுள்ளவர்களா இருந்து பிசாசை ஜெயித்து வென்று ஜெயத்தோடு வாழ்வது மிகவும் முக்கியம். எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. நல்ல தேவன் அவர், நம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நல்லவர், வல்லவர், போதுமானவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரங்க தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநேகருடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறவர், திருப்புகிறவர். உங்களுக்கும் இன்றைக்கு அது நேரிட முடியும், அநேகருக்கு அவசியமா இருக்கலாம், அது இன்றைக்கு அது நேரிட முடியும். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார், வெற்றியை தருவார். பிசாசு தோற்கடிக்கப்பட்ட பிசாசு, ஒன்றுமில்லாதவன் அவன், அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவனுக்கு நாம் தான் இடம் கொடுக்கிறோம் அநேக நேரத்தில், ஆனா அவனுக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு நாமத்தில் பயத்தையும் சந்தேகத்தையும் தேவனுக்கு பிரியமில்லாத சகல காரியங்களை வெளியேற்றுவோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நிலைநாட்டுவோம். அதுக்கு புறமான எல்லா காரியத்தையும் இயேசு நாமத்தில் வெளியேற்றுவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கேட்ட சத்தியத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர், எனக்கு நன்மைகளை மாத்திரமே செய்கிறவர். பிசாசின் சகல அடிமைத்தனத்திலிருந்தும் என்னை விடுதலையாக்குகிறவர். நல்வாழ்வை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, சகல நிறைவை, செழிப்பை எனக்கு தருகிறவர், நிறைவாய் தருகிறவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, பிரைஸ் யூ ஜீசஸ். ஸ்தோத்திரங்க தாவே. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். நல்ல தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியா, என் மனக்கண்களை திறக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் தாமே அந்த அறிவை எங்களுக்கு ஊட்டுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சந்தேகங்களையும் நீக்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தவர் நல்லவர் என்கிற ஆழமான அறிவை எங்களுக்குள்ளே வைக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களை நன்மையால் திருப்தியாக்க நீர் விரும்புகிறீர். நன்மைகளின் தேவன், நன்மைகளை செய்கிற தேவன், நன்மைகளை மாத்திரம் செய்கிற தேவன். நன்மையும் கிருபையும் மாத்திரமே இவர்களை தொடரட்டும். மற்றெல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் விலக்கி வைக்கிறோம். தெய்வீக சமாதானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சகல நன்மைகளையும் இயேசுவின் நாமத்தில் நிலைநாட்டுகிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த சகல நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.

அன்புடையீர், இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துதாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை வெளியிடுவதற்கு உதவி செய்த உழைத்த இசையமைப்பாளர் சகோதரர் எஸ் ஆர் பேட்ரிக்கே, இசை வாசித்த அன்பு நண்பர்கள் ஒளிப்பதிவாளர் சகோதரர் டெரிக் மற்றும் உதவியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை கேட்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய புதிய ஆராதனை அபிஷேகத்தினாலே நிரப்பும்படி நான் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், எம்படை இருப்பின் யார்படை ஜெயிக்கும்?

அடக்கூடி கொழுவிருந்து கூட்டங்கூடி நடனமாடி கையை தட்டி பாட்டு பாடி கத்தரி நாம துதிச்சு பாட ஓடோடி வாங்கடியோ பெண்டுகளா.

0: ஐயா ஐயா, யார் ஐயா நடந்து போற அந்த வழியில?
1: ஏசா வந்திருக்காரு.
0: என்னது, ஏசு சாமியா?
1: ஆமாங்க.
0: ஓ, தாவீதின் குமாரனா?
1: ஆமாங்க, தாவீதின் குமாரன் தாங்க.
0: தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். எனக்கு இறங்கும். எனக்கு இறங்கும்.

வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் யோசேப்பினுடைய தலையின் மேல வைத்த ஏழாவது ஆசீர்வாதத்தை குறித்து நாம் வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 41 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 41 அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 41 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 41 வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக்குனேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணிகளை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாய் கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் இருந்து நம்ம ஒரு 6 யோசேப்பினுடைய தலையின் மேல ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம தியானிச்சோம். இன்றைக்கு 7 நாளிலே இந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறது, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ரொம்ப ஹைலைட்டான வசனங்கள் வந்து இப்ப நம்ம வாசித்த வசனம்தான். அந்த எகிப்து தேசத்திலே அவன் ஒரு அடிமையாக வந்தான். எகிப்து தேசத்திற்குள்ளே அவன் உள்ளே வரும் போது அவனுடைய எல்லாமே அவனை விட்டு எடுக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தகப்பன் அவனுக்கு கொடுத்த வஸ்திரம் அவனை விட்டு எடுக்கப்பட்டது. தன்னுடைய தகப்பனார் அவனுடைய வீட்டிலே அவனுக்கு கொடுத்த அதிகாரம் அவனை விட்டு எடுக்கப்பட்டது. அன்பு அவனை விட்டு எடுக்கப்பட்டது. இதற்கு முன்பாக யோசேப்பு எதெல்லாம் வச்சிருந்தானோ எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியில அவனை மட்டும் நிர்வாணியாய் ஒன்றும் இல்லாத ஒருவனாய் எகிப்து தேசத்திற்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுடைய சோதனை காலத்தை ஆண்டவர் முடிய பண்ணினார். அவனுடைய சோதனை காலம் முடிஞ்சதற்கு பிறகு இப்ப ஆண்டவர் அவனை ஒன்றொன்றாய் அலங்கரிக்க ஆரம்பிக்கிறார். அவனுக்கு கொடுத்த அலங்காரத்தை குறித்து தான் நாம் வாசித்தோம். இன்றைக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த 7 ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கர்த்தர் அவனை அலங்கரித்தார். அவனுடைய தகப்பனார் கொடுத்ததை பிடுங்கினார்கள். அவனுடைய வீட்டிலே இருந்த அதிகாரத்தை எல்லாமே எடுத்து போட்டார்கள். ஆனா ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து திரும்பவும் ஆண்டவர் அவனை என்ன பண்ணார்னா, கர்த்தர் அவனை அலங்கரித்தார். இன்றைக்கு இந்த ஜபத்திலே இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட பாதைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற பதவி ஒருவேளை எடுக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணம் உங்களுடைய கரங்களிலிருந்து ஒருவேளை பிடுங்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நிறைய உங்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டு இன்றைக்கு யோசேப்பை போல, நிர்வாணியை போல, ஒன்றுமில்லாதவர்களைப் போல, ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன் பாஸ்டர், ஒரு காலத்துல நான் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு என் கையில எல்லாமே பிடுங்கப்பட்டு போயிருச்சு. என்னுடைய கார் பிடுங்கப்பட்டு போயிருச்சு, என்னுடைய பைக் என்னை விட்டு பிடுங்கப்பட்டு போயிருச்சு, என்னுடைய வீடு என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டுச்சு. எதுவுமே இல்லாம இப்பொழுது ஒன்றுமே இல்லாத இருக்கிறவர்களை பார்த்துதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த 7 ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாத்தையும் பிடுங்கினாங்க, ஆண்டவர் திரும்ப எல்லாவற்றினாலும் அவனை அலங்கரித்தார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை திரும்பவும் ஆண்டவர் அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதனால் ஆண்டவர் அலங்கரிப்பார். எந்த காரியமெல்லாம் உங்களுக்கு மனிதர்கள் தராமல் இருந்தார்களோ அதனால ஆண்டவர் மிகவும் மீண்டும் உங்களை அலங்கரிப்பேன் என்று கர்த்தர்
கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் தியானித்த போது கர்த்தர் யோசேப்புக்கு 10 விதமான அலங்காரத்தை அவனுக்கு கொடுத்தார். நாம் வேகமாய் சொல்லிவிட்டு இந்த 10 விதமான அலங்காரத்தையும் சொல்லிட்டு அதற்கு பிறகு நான் உனக்கு உங்களுக்கு இந்த அலங்காரம் பெற்றுக்கொள்வதற்கு அவன் கடந்து வந்த 3 பாதைகளை குறித்து உங்களுக்கு சொல்லி ஜெபித்து முடிக்க போகிறேன். நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் 41 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவனை முழு தேசத்திற்கும் அதிகாரியாக்கினான். நம்பர் 1, யோசேப்புக்கு கொடுத்த முதல் அலங்காரம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனை முதல்ல எதுல அலங்கரிச்சார் தெரியுமா? அவனை ஆண்டவர் அதிகாரியாய் அலங்கரித்தார். அந்த பட்டணத்திலே அநேகம் பேர் அவனிடத்திலே அதிகாரம் செலுத்தினார்கள். போத்திபாருடைய மனைவி அவன் பேரிலே அதிகாரம் செலுத்தினார்கள். போத்திபார் அவன் மேரிலே அதிகாரம் செலுத்தினார். நிறைய பேர் அவனை அதிகாரம் செலுத்தினார்கள். ஆனா ஆண்டவர் இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? அவனை அதிகாரி ஆக்கி கர்த்தரவனை அலங்காரம் பண்றாரு. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களை அலங்காரம் பண்ணுவாரு. எப்படி தெரியுமா? எந்த காரியத்தை நீங்கள் உங்களை அவர்கள் செய்தார்களோ அந்த பதவியில உங்களை வைத்து அலங்கரிக்க வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக நீங்கள் 42 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, முத்திரை மோதிரத்தை கலட்டி. அப்போ இரண்டாவது அவனுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, முத்திரை மோதிரம் அவனுக்கு கிடைக்கப்பட்டது. இது நீங்க நினைக்கிறது மாதிரி சாதாரணமானது அல்ல. அப்பொழுது ராஜாக்களுக்கு மட்டும்தான் இந்த முத்திரை மோதிரம் இருக்கும். சோ இந்த முத்திரை மோதிரம் இருக்கிற ஒரு நபர் ஒரு சீட்ல அவர் எதை எழுதுகிறாரோ எழுதி இந்த முத்திரையை வச்சுட்டார் அப்படின்னா யார் நினைச்சாலும் மாற்றவே முடியாது. நான் நம்புறேன் யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவன் பேரிலே ஒரு முத்திரை குத்தினார்கள். என்ன முத்திரை குத்தினாங்க தெரியுமா? உன் சொப்பனம் நிறைவேறுமா பாத்துக்கலாம்ப்பா, உன் சொப்பனை நிறைவேறதான் போகுதா அப்படின்னு. நீ எங்க போனாலும் நல்லா வரமாட்ட, நீ எங்க போனாலும் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு அவன் பேரிலே ஒரு முத்திரை குத்தினார்கள். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு யோசேப்பை எப்படி அலங்கரிச்சாரு தெரியுமா? கர்த்தர் முத்திரை மோதிரத்தை அவன் கையில கொடுத்து, எப்பா நீ எந்த காரியத்துல முத்திரை போடுறியோ அந்த முத்திரையை மாற்றுவதற்கு ஒருவரும் இல்லை என்கிற அளவிற்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் நம்புறேன் இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நீங்க சொல்லுகிறதெல்லாம் எனக்காக தான் இருக்கிறது, அவங்க அப்படிதான் பண்ணினாங்க, என் பேர்ல ஒரு முத்திரை குத்துனாங்க, நீ இனி திரும்பி வரமாட்டேன்னு முத்திரை குத்துனாங்க, அவ்வளவுதான் உன் தரிசனம் நிறைவேறாதுன்னு முத்திரை குத்துனாங்க. ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை உனக்கு அப்படிப்பட்டதா இருந்தாலும் வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் யோசேப்புனுடைய ஆசீர்வாதத்தை உங்க தலைமையில வைப்பாரு. அப்போ உங்க கையில ஆண்டவர் முத்திரை கொடுப்பாரு. அந்த முத்திரையை நீங்க குத்துவீங்க. அதை உடைப்பதற்கு ஒருவரால முடியாது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக அவனுக்கு கொடுத்த மூன்றாவது ஆசீர்வாதத்தை குறித்து நீங்கள் 42 வசனத்தில் வாசிப்பீர்களானால், மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தி. என்ன வஸ்திரத்தை உடுத்துறாங்களாமா? மெல்லிய வஸ்திரம். இதற்கு முன்பாக வஸ்திரம்னு சொல்லும் போதே உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும், யோசேப்பு போட்டது. யோசேப்பு சின்ன வயசுல போட்டது மாதிரி வஸ்திரத்தை யாருமே போடல, அவனுடைய சகோதரர்கள் யாருமே போடல. அவனுடைய தகப்பனார் அவனை விசேஷமாய் நேசிக்கிறதுனால வேதம் சொல்லுது பலவர்ண அங்கிய கொண்டு போய் போட்டாராம். பலவர்ண அங்கிய போட்டு தம் பிள்ளைய அழகு பார்த்தாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவனுடைய பலவர்ண அங்கியை அவனை விட்டு கழட்டி அதை ஒரு ஆட்டனுடைய ரத்தத்துல தோய்த்து தன்னுடைய தகப்பனாரிடத்துல கொண்டு காமிச்சாங்க. இந்த வஸ்திரம் உங்களுடைய, இந்த வஸ்திரத்தை பாருங்க, இது உங்க பிள்ளையினுடைய வஸ்திரமா? அப்ப நான் நம்புறேன் ஏற்கனவே அவர்களுக்கு எது மேல கண்ணு அப்படின்னா வஸ்திரத்தின் மேலதான் கண்ணு. உனக்கு மட்டும் நல்ல வஸ்திரமா? உனக்கு மட்டும் பலவர்ண அங்கியா? அதற்காக அந்த பலவர்ண அங்கியை பொறாமை கொண்டு உரிந்தார்கள். ஆனா ஆண்டவர் திரும்பவும் யோசேப்பை எப்படி அலங்கரிச்சாரு தெரியுமா? அவங்க அப்பா போட்டது பலவர்ண அங்கி,
நீங்க அதை வாசித்து பாத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் காசு கம்மியானதுதான், ஆனா மெல்லிய வஸ்திரம் என்கிறது விலை உயர்ந்த வஸ்திரம், ராஜாக்கள் போடுகிற வஸ்திரம். இந்த ராஜாக்கள் போடுகிற அதான் அவங்க அப்பா நினைச்சிருந்தா கூட அவ்வளவு காஸ்ட்லியான ஒரு வஸ்திரத்தை வாங்கி கொடுக்க முடியாது. அவங்க அப்பா நினைச்சாருன்னா பல வர்ணம் அங்கேதான் அவனுக்கு வாங்கி கொடுக்க முடியும். ஆனா ஆண்டவர் யோசேப்பை எப்படி அலங்கரிச்சாரு தெரியுமா? கர்த்தர் மெல்லிய வஸ்திரத்தினால், காஸ்ட்லியான வஸ்திரத்தினால ஆண்டவர் அவனை அங்கீகரித்தார். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை சீக்கிரமா அலங்கரிப்பாரு. எப்படி தெரியுமா? உங்கள் மேல் பொறாமைப்பட்டு ஒருவேளை உங்களுடைய தகப்பனார் கொடுத்திருந்த சின்ன சின்ன ஆசீர்வாதத்தெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா மனுஷன் கொடுத்திருந்தாங்கன்னா எனக்கு நல்லா இருக்குமே நீங்க நினைச்சிருக்கலாம். மனுஷன் கொடுத்தா பல வர்ண அங்கியே தான் கொடுப்பான், ஆனா இயேசு ராஜா உங்களுக்கு கொடுக்கும் போது நான் நம்புறேன் ஆண்டவர் மெல்லிய வஸ்திரத்தை, விலை உயர்ந்த வஸ்திரத்தை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுவோம். நம்பர் 4, நான்காவது இந்த யோசேப்புக்கு கிடைச்ச நான்காவது அலங்காரம் என்ன அப்படின்னா, நீங்க அந்த 42வது வசனத்தை வாசிக்கும் போது, மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. அடுத்து அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவனுடைய கழுத்துல செயின். நான் நம்புறேன் இதுக்கு முன்னாடி அவன் போட்டிருந்தானோ இல்லையோ தெரியல, இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரோ என்னமோ தெரியல, ஆனா அவங்க அப்பா வாங்கி கொடுக்காத, அவன் இதுவரையிலும் போற்றாத அடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கும் போது நீங்க இழந்தது மட்டும் இல்ல, உங்க கைவிட்டு போனது மட்டும் இல்ல, ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பாரையானால் நம்ம நினைக்காதது, நமக்கு இதுவரைக்கும் கிடைக்காததை கொண்டு ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹாலேலூயா. நம்பர் 5, ஐந்தாவதாக வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் 43வது வசனத்தை வாசிக்கும் போது, தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி, அவனுடைய பார்வோனுடைய இரண்டாவது ரதத்தின் மேல. யோசேப்புக்கு கிடைச்ச அஞ்சாவது அலங்காரம் என்ன அப்படின்னா, பார்வோன் அவனை ரதத்தின் மேல ஏறி உட்கார வைக்கிறாரு. கவனிங்க, அவங்க அப்பா வீட்டுல இருக்கும் போது அவன் எங்க போனான் தெரியுமா? தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு கொடுக்கும் போது நடந்தே போனான், ஓடி போனான். அவனுக்கு வாகனம் கொடுக்கப்படல. நான் நம்புறேன் அவன் வாகனத்தை ஓட்டுகிற அளவுக்கு, வாகனத்தை கொடுக்கிற அளவுக்கு அவங்க அப்பா அன்னைக்கு பெரிய ஆளா இல்லாம இருந்திருக்கலாம் ஒருவேளை. ஆனா ஆண்டவர் அவனை அலங்கரிக்கும் போது அவனுக்கு சாதாரணமான வாகனம் அல்ல, ராஜா ஏறி போகிற வாகனத்தை ஆண்டவர் அவனுக்கு தந்தார், ஆண்டவர் அவனுக்கு தந்தார். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை திரும்பவும் அலங்கரிப்பார். நீங்க ஒரு காலத்துல நடந்து போனீங்க, ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு போனீங்க, ஆண்டவர் ஆனா திரும்ப உங்களை அலங்கரிக்கும் போது நீங்க நினைச்சு பார்க்காத, உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி உங்களுக்கு எட்டாததை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹாலேலூயா. நம்பர் 6, ஆறாவதாக இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆறாவது அலங்காரத்தை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது, 43வது வசனம், தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்றலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாய் கூறுவித்து, தென்றலிட்டு பணியுங்கள் என்று அவருக்கு முன்பாய் கூறிட்டு. கவனிங்க, இப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், இவன் என்ன சொப்பனம் பார்த்தான் தெரியுமா? இவன் தன்னுடைய சகோதரர்களிடத்துல இருக்கும் போது அந்த ஒரே ஒரு சொப்பனத்தை பார்த்ததுக்கு தான் அவங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க. இவன் பார்த்த சொப்பனம் என்ன சொப்பனம், தன்னை எல்லாரும் வணங்குறது போல சொப்பனம் பார்த்தான். அவங்க அப்பாவே பிடிச்சி சத்தம் போட்டாரு, டேய் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் வணங்குவேனாப்பா, உங்க அம்மா அவனை வணங்குவாங்களா, நாங்கெல்லாம் அவனை வணங்கணுமா? அதான் எல்லாருடைய அரிக்கட்டும் சாய்வா இருந்துச்சு, என்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிந்துருந்துச்சு. அந்த சொப்பனத்து நிமித்தம் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த தரிசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு அலங்காரமா கொடுத்தாரு பாத்தீங்களா. அன்னைக்கு பார்வோனே சொல்றாரு,
எல்லாரும் தென்றலிட்டு பணிய சொல்லுப்பா, எல்லாரும் கீழே விழுந்து வணங்க சொல்லுப்பா, என் பையன் வரான். பார்வோன் மூலமாய் ஆண்டவர் கட்டளையை பிறப்பிக்க பண்ணினார், கட்டளை பிறப்பிக்க பண்ணினார். நான் நம்புறேன் உங்க தரிசனத்துல எத்தனையோ பேர் கிண்டல் பண்ணிருக்கலாம், உங்க தரிசனத்துல எத்தனையோ பேர் நக்கல் பண்ணிருக்கலாம். 15 வருஷத்திற்கு முன்பாக உங்களுடைய தரிசனத்தை பாக்குறவங்க, ஆமா ஆமா இவன் பெரிய கலெக்டராக போறான், இவன் பெரிய டாக்டராக போறான், இவன் பெரிய இன்ஜினியராக போறான், இவன் என்ன செய்ய போறான் அப்படின்னு உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ யார் சொல்லி இருந்தாலும், 15 வருஷம் தாண்டி கத்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தினால கர்த்தர் அவனை அலங்கரிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். இந்த 7வது நாள் ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் கர்த்தருடைய பாதத்துல நின்னு சொல்றேன், இன்றைக்கு காலையில முழுக்க தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டுட்டு உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுறாரு, உங்களுடைய தரிசனங்கள் நிறைவேறுகிற காலம் வரும், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சொப்பனங்கள் நிறைவேறுகிற காலம் வரும். யோசேப்புக்கு கர்த்தர் கட்டளையிடுவாரே ஆனால் உங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சோ நம்பர் 7வது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து நீங்க வாசிக்கும் போது 43வது அதிகாரம் பின்னணியிலே வாசியுங்கள். தெண்டலிட்டு பணியுங்கள் என்று சொல்லி அவனுக்கு முன்பாய் கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஹலோ, ஒரு பட்டணத்திற்கு அல்ல, ஒரு பகுதிக்கு அல்ல, எகிப்து தேசம் முழுமைக்கும் ஆண்டவர் அவனை 7வதாக எப்படி அலங்கரிக்கிறார் அப்படின்னா, வேதம் சொல்லுது அவன் நினைச்சிட்டு போனது, நான் இந்த சிறைச்சாலையிலிருந்து எடுக்கப்பட்டா போதும்ப்பா. அந்த பானை பாத்திர கர தலைவனிடத்துல சொல்றான், எனக்கு வேற ஒண்ணுமே வேணாம், நான் களவாய் கொண்டு வரப்பட்டவன், நான் இந்த சிறைச்சாலைக்குள்ள வர்றதற்கு ஒரு தவறு கூட பண்ணலப்பா, ஒரு தப்பு கூட பண்ணல, அதனால எப்படியாவது இந்த சிறைச்சாலையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா போதும். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அலங்காரம் ஒண்ணுக்கு இல்ல, முழு தேசத்திற்கும். இந்த ஜபத்துல இருக்கிற அநேகரையும் அநேகருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர், நீங்க நினைக்கிறீங்க என் சொந்தக்காரனுக்கு முன்னாடி மட்டும் கத்தரை என்ன ஆசீர்வதிச்சா போதும், என் எதிரிக்கு முன்னாடி மட்டும் என்ன கத்தரை ஆசீர்வதிச்சா போதும், என் ஆப்போசிட் வீட்டுக்காரனுக்கு முன்னாடி மட்டும் கத்தரை என்ன ஆசீர்வதிச்சா போதும், என் பிள்ளைய ஆசீர்வதிச்சா போதும், அந்த குடும்பத்திற்கு முன்னாடி மட்டும் ஏசப்பா என்ன ஆசீர்வதிச்சா போதும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல மகனே, இல்ல மகளே, நான் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பேன் தெரியுமா, அங்க மட்டுமல்ல, நீ நினைக்காத, உனக்கு எட்டாத, ஓ ஹாலேலூயா, நீ கிரகித்து பார்க்காத, ஓ நீ நினைத்திருக்காத அந்த எல்லா இடங்களிலேயும், நீ நினைக்கிற ஒரு இடம் ரெண்டு இடம் அல்ல, பல இடங்களிலே உன்னை அலங்கரித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற கர்த்தருக்கு கரங்களை தட்டி, யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அலங்காரத்திற்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஹாலேலூயா. சோ ஆண்டவர் அவனுக்கு

கர்த்தர் உங்களுடைய கரங்களிலே தந்து உங்களை அங்கே தலை நிமிர பண்ணி உங்களை அங்கே வெற்றி பெற செய்து உங்களை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுவோம், ஆமென். சோ நம்பர் 8, 8வதாக ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த 8வது ஆசீர்வாதத்தை நீங்க வாசிக்கும் போது, நீங்க 44வது வசனத்தை பின்னணிய வாசிக்கும் போது, ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றார். அவனுக்கு கிடைக்கிற 8வது அலங்காரம் என்னன்னா, எப்பா உன் உத்தரவு இல்லாம யாருமே எதையும் செய்ய முடியாதுப்பா, யாருமே செய்ய முடியாது. நீங்க அப்படியே பிளாஷ்பேக் வாங்க, ஒரு காலத்துல யார்கிட்டுமே கேட்காம யோசேப்ப பந்தாடுனாங்க. யோசேப்ப கேக்குறதுக்கு யாருமே இல்ல, யாருமே இல்ல. அவனை அடிச்சா கேக்குறதுக்கு யாரும் இல்ல, அவனை வித்து போட்டா கேக்குறதுக்கு யாரும் இல்ல, அவனை குழியில தூக்கி போட்டா கேக்குறதுக்கு யாரும் இல்ல, அவனை சிறைச்சாலையில போட்டா கேக்குறதுக்கு யாரும் இல்ல. அவன் தப்பு பண்ணல, பண்ணாத தப்புக்காக அவனை தூக்கி அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, ஆனா அவனுக்குன்னு கேக்குறதுக்கு யாருமே இல்ல, யாருமே இல்ல. நினைச்சவங்க எல்லாம் அடிக்கிறாங்க, போறவங்க எல்லாம் திட்டுறாங்க, கூட பிறந்த சகோதரெல்லாம் அப்படி பண்றாங்க. ஆனா ஆண்டவர் அவனை எப்படி அலங்கரிச்சாரு தெரியுமா, கர்த்தருடைய பிள்ளையே. எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஆண்டவர் அவனை முழுமைக்கு அதிகாரி ஆக்குறது மட்டும் இல்ல, எப்பா உன்னை யாருடைய பெர்மிஷன் இல்லாம உன்னை தூக்கி போட்டாங்க, ஆனா நான் இன்னைக்கு உன்னை எப்படி அலங்கரிப்பேன் தெரியுமா, உன் பெர்மிஷன் இல்லாம ஒருவனும் கைய கால கூட அசைக்க முடியாது, கைய கால கூட அசைக்க முடியாது. நம்புறீங்களா, நம்புறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோசேப்பனுடைய தலையின் மேல கர்த்தர் கொடுத்த அலங்காரம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஒருவேளை இந்த ஜபத்துல இருக்கிற உங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு அவங்க சொல்லலாம். உன்னை கேட்கறதுக்கு யார் இருக்கா, உன்னை கேட்கறதுக்கு எந்த மனுஷன் இருக்கிறான், உன்னை தூக்கி போட்டு மிதிச்சா கூட யாரும் கேட்க மாட்டாங்க, உன்னை செயல போட்டா கூட யாரும் கேட்க மாட்டாங்க, உன்னை துரத்துனா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் உங்களை மிரட்டி கொண்டு இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்களுடைய மனசை உடச்சிட்டு இருக்கலாம். நீங்க நினைக்க மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் யார் எனக்காக, எனக்குன்னு யாருமே இல்லையே, என்னை தட்டி கேட்கறது கூட யாரும் இல்லையே, என் பிள்ளைய தட்டி கோக்குறது கூட யாரும் இல்லையே, என் பிள்ளை சித்திரவதப்படுது, என் பையன் சித்திரவதப்படுறான், கேட்கறதுக்கு யாருமே இல்லை, மனம் போன போக்குல என் பிள்ளைய உபத்திரவப்படுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஒரு நாள் சீக்கிரமா வரும், ஒரு நாள் ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பாரு. உங்க பர்மிஷன் இல்லாம எதையுமே எடுத்துட்டு போகவே முடியாது, உங்க பர்மிஷன் இல்லாம ஒருவரும் அதை செய்யவே முடியாது. இன்னைக்கு நீ இருந்ததுக்கு அப்புறம், நீங்க இருந்ததுக்கு அப்புறம் கூட உங்களை மதிக்கல இல்ல, உங்களை ஒரு பொருட்டாவே எடுக்கல இல்ல, அவங்க பாட்டுக்கு உள்ள போறாங்க வர்றாங்க, நீங்க யாரோ. கனம் இருந்தும் கனமற்றவர்களாய், மரியாதை இருந்தும் மரியாதையற்றவர்களாய், தகுதி இருந்தும் தகுதியற்றவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். யோசேப்புனுடைய அடுத்த அலங்காரம் என்ன தெரியுமா, ஆண்டவர் அவனை அவனுடைய உத்தரவு இல்லாம ஒருத்தரும் கையையும் காலையும் அசைக்க கூடாதுன்ற அதிகாரத்தை கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. 9வது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த 9வது அலங்காரம், நீங்க வந்து 45வது வசனத்தை வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம், ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்பிராவின் குமாரத்தியாகிய அஸ்தாத்தை அவளுக்கு மனைவியாக கொடுத்தான். ஹலோ, அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அவன் வெட்கப்பட்ட தேசம், அவன் துரத்தப்பட்ட தேசத்துல அவனுக்கு ஒரு முடிசூட்டுதல் விழா நடைபெறுகிறது. அவன் அப்படி நினைச்சு பார்க்கல, எனக்கு இந்த சிறைச்சாலையிலேருந்து வெளியே வரந்தா போதும்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு நல்ல திருமணத்தை பார்வோன் மூலமாய் பார்த்தான். அவனுக்கு முடிசூட்டுதல் நடந்துச்சு, அவனை ஆண்டவர் முடிசூட்டினான். மேலதாள சத்தத்தை அவன் கேட்பான்னு நினைக்கல, சந்தோஷ சத்தத்தை அவன் கேட்பான்னு நினைக்கல, ஆனா அவனுடைய அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குன்றத கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க யாரோ ஒருத்தர்
எனக்கு நீ வாழ்க்கை

இல்ல பாஸ்டர், எனக்கு நீ எதிர்காலமே இல்ல பாஸ்டர். எனக்கு எங்க எதிர்காலம், எனக்கு என்ன திருமணம் ஆக போகுது, எனக்கு எங்க குழந்தை பிறக்க போகுது, எனக்கு எந்த எதிர்காலமுமே இல்ல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல இல்ல, யோசேப்புக்கு எதிர்காலம்ன்ற ஒரு அலங்காரத்தை, மேலதாளம் சொல்ற ஒரு அலங்காரத்தை ஆண்டவர் கொடுப்பது உண்மையானால் உங்களையும் அலங்கரிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 10, பத்தாவது ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த பத்தாவது அலங்காரத்தை நீங்க வந்து அதே 45வது வசனத்தை வாசிக்கலாம். போத்திப்ராவின் குமாரத்தி ஆகிய அஸ்தாத்தை அவளுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். எனக்கு ரொம்ப இந்த வார்த்தை பிடிச்சிருச்சு. யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான், டூர் கிளம்பிட்டார். எகிப்து தேசம் முழுமையும் பார்க்கறதுக்கு டூர் போயிட்டார். அப்படின்னா இனி அவரை கேட்கறதற்கு யாருமே இல்லை. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஒரு கூண்டுக்குள்ள அடைஞ்ச குருவி, அடைச்சு போட்டப்பட்ட ஒரு குருவி. விலங்கு, வேதம் சொல்கிறது அவனுடைய கைகளிலே விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். நீங்க நினைச்சு பாருங்க, ஜெயில விலங்கு போட்டு உள்ள உட்காண்டாங்க. எங்கேயுமே அவன் ஃப்ரீயா போக முடியாது, அவன் அடிமை, அவன் அடிமை. நீ எங்கேயும் போக முடியாதுப்பா, அந்த வீட்டில் வேலைக்காரனா தான் இருக்கணும், நீ சிறைச்சாலையில் தான் இருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, 10வது அலங்காரத்தை கொடுத்தாரு, அவனை கத்தர் ஃப்ரீ பண்ணாரு. இப்ப சுதந்திரமாய் நீ எங்க வேணாலும் போலாம்ப்பா, எங்க வேணாலும் வரலாம். இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் கடன் பிரச்சனைனால, இன்னும் பலவிதமான சூழ்நிலையினால, பாஸ்டர் இந்த வார்த்தை வேற யாருக்கும் இல்லை, எனக்கு எனக்கு தான் பாஸ்டர். நான் தான் ஒரு அடைஞ்சு கிடக்கிற ஒரு குருவியை போல, என்னை யாருமே அடைக்கல, ஆனா நானே போய் ரூமுக்குள்ள அடைஞ்சிட்டேன். எனக்கு வெளியே வர்றதற்கு விருப்பம் இல்லை, என் முகத்தை யார் முன்னாடியும் காண்பிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அவ்வளவு அவமானப்பட்டுட்டேன். நான் யாருக்கு போய் என் முகத்தை காண்பிப்பேன், நான் கூண்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற ஒரு குருவி, நான் கூண்டுக்குள்ள இருக்கிற ஒரு விலங்கு பாஸ்டர். நான் வெளியே வர வேண்டாம், இனி நான் வெளியே வரமாட்டேன். ஆனா அப்படிப்பட்ட இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், யோசேப்பனுடைய தலை மேல ஆண்டவர் வச்ச ஆசீர்வாதத்திலே 10வது அவனுக்கு கொடுத்த அலங்காரம், அவன் ஆண்டவர் ஃப்ரீயா ஃப்ரீயா, இனி உன்னை பயப்படுத்துவார் இல்லப்பா, இனி உன்னை கட்டி போடுவார் இல்லப்பா, இனி உன்னை கொஸ்டின் பண்ற ஆள் இல்லப்பா, இனி உன் தலைய கொட்டுறதற்கு யாருமே இல்லப்பா, இனி வெங்கலம் போட்டு அப்படியே சங்கிலி போட்டு உன்னை கட்டி போடுறதுக்கு யாருமே இல்லப்பா, இனி உன்னை கூட்டு போடுறதுக்கு யாருமே இல்லப்பா. இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த ஜபத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை நீ அப்படிப்பட்ட பூட்டி போடப்பட்டிருக்கிற நிலைமையில நீ இருப்பாயானால் ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் உன்னை ஃப்ரீ பாடா மாட்டுவார், வெகு சீக்கிரத்துல உன்னுடைய கைகளிலே கட்டப்பட்டிருக்கிற விலங்குகள் அத்து விழும், உன்னுடைய கால்களிலே கட்டப்பட்டிருக்கிற விலங்குகள் அத்து விழும். இன்னைக்கு உன்னை கட்டி போட்டிருக்கிற கடன், உன்னை கட்டி போட்டிருக்கிற பண நெருக்கடிகள், கட்டி போட்டிருக்கிற வியாதி, ஓ கட்டி போட்டிருக்கிற மன குழப்பங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ பேட கொடுத்து உங்களை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஹலேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்றீங்க? நான் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த இந்த சத்தியம் இப்பதான் எனக்கு தெரியும், ஆனா இதுக்கு முன்னாடியே என்னுடைய வாழ்க்கையில நான் அடிக்கடி ஜெபிக்கிற ஜபம், ஆண்டவரே நீர் என்ன அலங்கரிங்க, ஆண்டவரே நீர் என்ன அலங்கரிங்க, ஆண்டவரே எங்க அப்பா என்ன அலங்கரிக்கலப்பா, எங்க அம்மா என்ன அலங்கரிச்சு என்ன அழகு பார்க்க முடியாதுப்பா, எனக்கு அலங்காரம் எதுவுமே இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் அப்படி ஜெபிச்சிருக்கிறேன், படிப்புன்ற அலங்காரம் எனக்கு இல்லப்பா, அழகுன்ற அலங்காரம் எனக்கு இல்லப்பா, பண அலங்காரம் எனக்கு இல்லப்பா, வரங்கள் அலங்காரம் எனக்கு இல்ல, கிருப அலங்காரம் எனக்கு இல்ல, எனக்கு எந்த அலங்காரமுமே இல்லப்பா, நான் ஒரு நிர்வாணமாக்கப்பட்டவன், என்னிடத்துல எடுத்து எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல.
ஒரு காலத்துல ஒரு அலங்காரம் கூட எனக்கு இல்லை. ஒரு அலங்காரம், படிப்பை கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும், அழகை கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும், பேக்ரவுண்டை கேட்டா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏதாவது உனக்கு இருக்காப்பா? உன்னை வேலைக்கு எடுக்கிறதுக்கு என்னப்பா? உன்னை வேலைக்கு வச்சுக்கணும்னா ஏதாவது உனக்கு குவாலிட்டி இருக்காப்பா? எதுவுமே இல்லை. எங்க பாஸ்டர் கூட வேலை ஸ்தலத்துல கொண்டு போய் சேர்த்து விடும் போது சொன்னாரு, அவனுக்கு ஒன்னும் தெரியாது, அவனுக்கு ஏதாவது கத்து கொடுக்கணும்னா கத்து கொடுங்க. எதுவும் கத்து கொடு, அவன்கிட்ட குவாலிட்டி எதுவும் இல்லை, சும்மா வச்சுக்குங்க. எப்படியாவது ஏன் முன்னேறணும் தான். அந்த ஏதோ டீ வாங்குறதுக்கு, பேப்பரை எடுத்துட்டு வர்றதுக்கு, ஒரு பிரஸ்ல ஜாயின் பண்ணி விடும் போது அப்படிதான் சொன்னாரு பாஸ்டர். ஏதோ சும்மா அவனை ஒத்தாசைக்கு வச்சுக்கோங்க, மற்றபடி அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் அவன்கிட்ட எதிர்பார்க்க வேண்டாம், சும்மா ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கு இந்த பலிபீடத்துல இருந்து நான் ஒவ்வொரு நாள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணியிருக்கிறேன், என்னை நீங்க அலங்கரிங்கப்பா, என்னை அலங்கரிங்க. ஆனால் இன்று ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மையோடு சொல்வேன், நிறைய அலங்காரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்ன அலங்கரிச்ச தெய்வம், என்ன அலங்கரிச்ச தெய்வம. ஆத்துமாக்களை கொடுத்து கர்த்தர் அலங்கரிச்சிட்டாரு, வார்த்தைகளை கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, கொஞ்சம் பாடுற தாளந்தை கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, இன்னும் பொருட்களை கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, சாப்பாடை கொடுத்து அலங்கரிச்சிட்டாரு, துணிமணிகளை கொடுத்து அலங்கரிச்சாரு. இப்படியே சொல்ல போனா எத்தனையோ அலங்காரத்தை என் தலைமையில கத்தர் வச்சிட்டாரு. இப்ப இந்த ஜபத்துல இருக்கிற எத்தனை பேர் உங்க கையை உயர்த்தி கேக்குறீங்க, ஆண்டவரே நீர் என்னை அலங்கரியும். சத்தமா கேளுங்க பார்க்கலாம், எங்க அப்பா எனக்கு ஒரு அலங்காரத்தையும் வச்சுட்டு போகலப்பா, எங்க அம்மா எனக்கு ஒரு அலங்காரத்தையும் வச்சுட்டு போகலப்பா. ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு எந்த அலங்காரத்தையும் வச்சுட்டு போல, என்ன உங்களை தவிர வேற யாருப்பா அலங்கரிக்க முடியும், யாருப்பா அலங்கரிக்க முடியும் சொல்லுங்க. கையை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் கேளுங்க, வீட்டுல இருந்துட்டே கேளுங்க, ஆண்டவரே நீர் என்னை அலங்கரியும். ஹல்லேலூயா. அது சோகமான நினைவா இருக்கலாம், பிறர் செய்த தீமைதான், ஆனா அவங்களுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கிறதுக்கு வல்லவர், அலங்கரிக்கிறதுக்கு வல்லவர்.

ஹல்லேலூயா. சோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யோசேப்புனுடைய தலையின் மேல் வைத்த ஏழாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவனை அலங்கரிச்சிட்டாரு. ஆண்டவர் அவனை அலங்கரிச்சிட்டாரு. இன்னைக்கு எதுவுமே இல்லாம ஒரு வீடு, ஒரு வாகனம், எனக்குன்னு ஒரு அலங்காரம் கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தரையும் பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்புனுடைய அலங்காரம் உங்க தலை மேல. திரும்பவும் நாளைக்கு காலையில 6 மணிக்கு நீங்க இந்த ஜபத்துல நீங்க என்ன சந்திக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 1000 டைம் ஆவது உங்க கை வலிக்கிற வரைக்கும் கைய உயர்த்தி, அப்பா என்ன வேற யாரும் அலங்கரிக்க முடியாதுப்பா, உங்களுக்கு யாராவது ஒரு பைக் உங்களுக்கு வாங்கி கொடுத்து உங்களுக்கு அலங்கரிப்பாங்களா, உங்களுக்கு யாராவது ஒருத்தர் திருமணம் பண்ணி வச்சு உங்களை அலங்கரிப்பாங்களா, உங்களுக்கு ஒரு வீடை வாங்கி கொடுத்து யாராவது ஒருத்தர் உங்களை அலங்கரிப்பாங்களா, யாரும் அலங்கரிக்க மாட்டாங்க, யாரும் அலங்கரிக்க மாட்டாங்க. உங்கள்ட்ட இருக்கிறத புடுங்கிறதுக்கு பார்ப்பாங்க, உங்கள்ட்ட இருக்கிற அலங்காரத்தை எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இன்னும் எப்படி அவனை குறைவு பண்ணலாம், இன்னும் எப்படி அவனுடைய கையில் இருக்கிறதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல மகா, இல்ல மகா, நான் உன அலங்கரிப்பேன், நீங்க ஜெபிச்சிட்டே இருங்க. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை தாழ்மையோடு சொல்லுறேன், இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல போய் நான் ஜெபிக்கிற ஜபத்துல, என் தனி ஜபத்துல ஒரு முக்கியமான ஜபம், ஆண்டவரை பார்த்து ரெண்டு கையை உயர்த்தி என்னை அலங்கரிச்சு அழகு பார்க்கிறவர் நீங்க மட்டும்தான்ப்பா. ஒரு பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளைய அவ்வளோ அழகு அலங்கரிச்சு, அதான் பூவை வச்சு, இன்னும் அவங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு, ட்ரெஸ்ஸை போட்டு முன்னாடி நிற்க வச்சு நிறைய பேர் அழகு பார்ப்பாங்க, அலங்கரிச்சு அழகு பார்ப்பாங்க. நான் அப்படியே கற்பனை பண்ணி பார்ப்பேன், என்ன அலங்கரிக்கிறது, அலங்கரிச்சு பார்க்கறதுக்கு யாருப்பா இருக்கா, இவன்ட்டு இருக்கிறது போயிடுச்சுன்னா பரவாயில்லன்னு பார்க்கறது நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன அலங்கரிங்கப்பான்னு நிறைய கெஞ்சி எனக்கு நிறைய அலங்காரத்தை ஆண்டவர் தந்தது உண்மையானால் இன்று உங்களுக்கும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புறீங்களா, நம்புறீங்களா? என் அலங்கரியமப்பா, என் பிள்ளை அலங்கரியம், என் பிள்ளை ஒன்றும் இல்லாம இருக்காங்கப்பா அலங்கரிங்கப்பா, நான் ஒன்றும் இல்லாம இருக்கிறப்பா என்ன அலங்கரிங்கப்பா, என்ன அலங்கரிங்க. ஒரு காரியத்தையாவது நம்ம தியானிப்போம், இந்த ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கிறதுக்கென்று ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில 14 வருடங்களை தாண்டி ஆண்டவர் அவனை அலங்கரிச்சார். ஆனா இந்த 14-15 வருஷத்துலயும் இந்த யோசேப்பு ஒன்ன மட்டும் அவன் செஞ்சிட்டே இருந்தான். நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் வந்து ஆதியாகமம் 40:14 வாசிக்கும் போது, 40:14, இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும், நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கிலே வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். கவனிங்க, பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு இவன் வந்து சொப்பனத்திற்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டான். அதே போல பானபாத்திரக்காரனுடைய தலைவன் வந்து இப்ப ராஜாவுக்கு முன்னாடி போறான். போகும்போது அந்த பானபாத்திரக்கார தலைவனிடத்துல யோசேப்பு சொல்றாரு, எப்பா நீ என்ன, ஒருவேளை இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுனால நீ என்ன தப்பா நினைச்சிருக்கலாம், ஆனா நீ தப்பா நினைக்கிற ஆள் கிடையாது, நான் ஒரு எபிரேயன், இந்த இடத்துல களவாய் கொண்டு வரப்பட்டவன், இந்த காவல் கிடங்குல நான் வர்றதுக்கு நான் ஒன்றும் செய்யலை, நான் எந்த தப்பும் பண்ணலை, ஒரு தப்பும் பண்ணலை. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்த வாக்கு தத்தங்களை அவன்
மறக்கவே இல்லை, மறக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. இனி நான் என்ன பண்ண போறேன்? இனி வெளியே வரவா போறேன்? இனி என்ன நீதிமான்னு சொல்லி காமிச்சு என்ன பிரயோஜனம்? 15 வருஷம் கடையில் கடந்துட்டோம், 15 வருஷம் படாத பாடுபட்டுட்டோம், அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைச்சிருச்சு, சிறைச்சாலையில் நல்ல சொகுசான வாழ்க்கை, சாப்பாடு கிடைக்குது, அங்கே இருக்கிற கைதிகளை விசாரிக்கிறதுக்கு இவன் கையில தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, சோ போஸ்டிங் கிடைச்சிருச்சு, போதும் போதும், இதுக்கு மேல எதுவும் வேண்டாம், இப்படியே காலத்தை ஓட்டிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கல. அவனுடைய இருதயத்தின் ஆழத்திற்குள்ள ஒரு வாக்கு தத்துவம் துணிச்சுட்டே இருந்துச்சு. இல்ல இல்ல, யோசேப்பே உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? நீ இந்த இடத்துல படுத்து கிடக்க வேண்டிய ஆள் இல்லப்பா, நீ இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் இல்லப்பா. அவனுக்குள்ளே ஒரு வாக்குத்தத்தம், அவனுக்குள்ளே ஆண்டவர் கொடுத்த தரிசனம், அவனுக்கு கொடுத்த சொப்பனம், திரும்ப திரும்ப அவன் விசுவாசித்து கொண்டே இருந்தான். சோ உங்களை ஆண்டவர் மறுபடியும் உங்களை அலங்கரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யுங்க. ஆண்டவர் இதற்கு முன்பாய் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் ஒருவேளை உங்களுக்கு நடக்காமலே போயிருக்கலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்கும் உங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். பாஸ்டர், ஆண்டவர் பொய் சொல்றாரு பாஸ்டர், போன வாரம் இப்படி சொன்னாரு நடக்கல, போன வருஷம் இப்படி சொன்னாரு நடக்கல. ஒவ்வொரு வருஷமும் பிரச்சனைக்கு போகும்போது எனக்கு நல்ல நல்ல வாக்கு தத்தங்கள் வந்து கொண்டே இருக்குது. ஆண்டவர் வாக்கு தத்தத்தினால பேசிட்டே இருக்கிறாரு, ஆனா இது வரைக்கும் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கூட நடக்கல, ஒரு வாக்கு தத்தம் கூட எனக்கு நிறைவேறல, எல்லா வாக்கு தத்தங்களும் பொய் ஆயிருச்சோ, பொய் சொல்லுதோ அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த ஜபத்துல நினைத்து கொண்டு இருப்பீர்களே. ஆனால் இல்ல இல்ல, ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கணும் அப்படின்னா கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் ஒருவேளை நடக்கக்கூடிய சாத்திய கூறுகள் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் யாரெல்லாம் அந்த வாக்கு தத்தத்தை நான் நம்புற ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தம் எனக்காய் நீ சொன்னது, என் பிள்ளைக்காய் சொன்னது, இதை ஒரு காலத்துல நான் சுதந்திரிப்பேன், இதை ஒரு நாள்ல நான் சுதந்திரிப்பேன்னு வாக்கு தத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை ஆண்டவர் அலங்கரிக்க வல்லவராயிருக்கிறார், அவங்களை ஆண்டவர் அலங்கரிப்பார். சோ இந்த யோசேப்பனுடைய வாழ்க்கையில நான் நம்புறேன், இவன் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இவனை அலங்கரிக்கிறதுக்கு காரணம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் விசுவாசித்தான். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த காலத்தை எதுக்கு கொடுக்கிறார் தெரியுமா? வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறார்ல. நீங்க ஒரு ஜபத்துக்கு போனா அங்க ஒரு வாக்கு தத்தம் உங்களுக்கு வருது, நீங்க யூடியூப்ப ஓபன் பண்ணா அங்க ஒரு வாக்கு தத்தம் உங்களுக்கு வருது, அது உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி இருக்குது, உங்க பிரச்சனைக்கு ஏற்றது மாதிரி இருக்குது. ஆனா வாக்கு தத்தம் மட்டும்தான் கிடைக்குதே தவிர எதுவுமே நடக்க மாட்டேங்குது. வாக்கு தத்தம் வருது பாஸ்டர், ஒரு வாக்கு தத்தமா, 1000 வாக்கு தத்தம் வருது. நான் சூழ்நிலையில போகும் போதெல்லாம் கர்த்தர் சர்ச்சில் எனக்காகவே பேசுறாரு, பாஸ்டர் எனக்காகவே பேசுறாரு, வாக்கு தத்தம் மட்டும் வருதும் ஆனா நிறைவேறலையே. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுப்பாரே, ஆனால் அந்த வாக்கு தத்தம் அப்படியே பேங்க்ல போட்டது மாதிரி ஒன்னொன்னாய் பெருகி கொண்டே இருக்கிறது. நாட்கள் வரும், யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்தி அந்த வாக்கு தத்தத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி உங்களை அலங்கரிக்க வல்லவராய் இருக்கிறார். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வாக்கு தத்தத்தை மறக்க கூடாது, வாக்கு தத்தத்தை மறக்க கூடாது. வாக்கு தத்துவம் எனக்கு நிறைவேறாமலே போகும்னு அவிசுவாசிக்க கூடாது. எனக்கு வாக்கு தத்தம் வேணாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் வாக்கு தத்தத்தை பிடிச்சு கொண்டு, வாக்கு தத்தத்தை பிடிச்சு கொண்டு, நீங்க பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு அந்த சின்ன காடு உங்களுக்கு கிடைச்சிச்சு இல்ல, உங்களுக்கு ஆண்டவர் பேசின அத்தனை வாக்கு தத்தங்களையும் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நீங்க நினைச்சு பார்த்துட்டே இருங்க. இந்த காலம் என்ன காலம் தெரியுமா? இந்த 14 வருஷத்துல யோசேப்பு வாக்கு தத்தத்தை ஒண்ணு கூட மறக்கவே இல்லை. அவனுடைய இருதயத்தின் ஆழத்துல வாக்கு தத்தத்தை நம்பிட்டே இருந்தான். ஆண்டவர் அவன் அலங்கரிச்சாரு. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது ஆண்டவர் இவனுடைய வாழ்க்கையில இவனை அலங்கரிக்கிறதுக்கு இரண்டாவது காரணம், நீங்கள் 39 அதிகாரத்தில் 20 வசனத்தை வாசிக்கும் போது, 39:20 வாசிங்க. யோசேப்பின் எஜமானன்
அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். அப்படின்னா இவனுக்கு நிறைய பாடுகள், சிறைச்சாலையிலே பாடுகள் மேல் பாடுகள், 15 ஆண்டுகளும் பாடுகள். ஆனா இவன் ஆண்டவர் அலங்கரிக்கிறதற்கு பாடுகளை சகித்து கொண்டான். தேவ பிள்ளையே, உங்கள் ஆண்டவர் ஒரு காலம் அலங்கரிக்கிற காலம் வரும். நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா ஆண்டவர் ஒரு நாள் உன்னை அலங்கரிப்பாரு. உன்னை சுற்றி பலவிதமான அலங்காரத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆனா அந்த அலங்காரமான நாட்கள் உங்களுக்கு வர்றதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பாடுகளை நீங்க சகிக்கணும். வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கணும், பாடுகளை சகிக்கணும். பாடுகளை சகிச்சுட்டே இருங்க. பாடுகளுக்கு உங்களை அர்ப்பணிச்சுட்டே இருங்க. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 3, 3வது இந்த யோசேப்பனுடைய வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச ஒண்ணு, இவனுடைய ஆண்டவர் இவன் அலங்கரிக்கிறதுக்கு 3வது காரணம், நீங்கள் 39வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், அந்த இடத்துல இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்படின்னா இவன் அலங்கரிக்கப்படுவதற்கு 3வது என்ன அர்த்தம் அப்படின்னு நம்புறேன், இவன் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நேசத்தை மட்டும் அவன் எடுத்து போடவே இல்லை. அவனுக்கு எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ என்னென்னமோ வந்ததுக்கு அப்புறமும் ஆண்டவரை நேசிச்சுட்டே இருந்தான். அவனுக்கு வேற எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் வரல, பாவத்துல இன்ட்ரெஸ்ட் வரல, அங்க இருக்கிற வேற ஒன்றுலையும் இன்ட்ரெஸ்ட் வரல. அப்பா, உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களுக்கு விரோதமா நான் எதுவும் செய்ய மாட்டேன், உங்களோடையே நான் வாழுவேன். இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கிற காலம் உங்களுக்கு வர வேண்டும் என்று நீங்க நினைப்பீர்களே ஆனால், யாரெல்லாம் ஆண்டவரை கண்ணு முன்னு தெரியாம நீங்க நேசிக்கணும். சும்மா நேசிக்க கூடாது. ஆண்டவரை அவர்தான் உங்களுடைய எல்லாத்திற்கும் எல்லாமா இருக்கணும். அவர்தான் உங்களுடைய ரசனையா இருக்கணும். அவர்தான் உங்களுடைய பேச்சா இருக்கணும். அவர்தான் உங்களுடைய பாடலா இருக்கணும். உங்களுடைய பார்வை, உங்களுடைய சிந்தை, உங்களுடைய நடக்க எல்லாமே அவராய் மாறும்போது சீக்கிரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்களை அலங்கரிப்பார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, நீங்க அலங்கரிக்கப்படணும்னு நினைச்சா 3 காரியம். 1, வாக்கு தத்தங்களை விசுவாசிச்சுட்டே இருங்க. 2வது, பாடுகளை சகிச்சிருங்க. 3வது, ஆண்டவரே நினைச்சிட்டு இருங்க. கத்தர் மேலேயே அன்பு வச்சிட்டு இருங்க. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை அலங்கரிக்க வல்லவராயிருக்கிறார். ஹாலேலூயா. இந்த 7வது நாள் ஜபத்தை நான் இன்னும் ஒரு சில நிமிடங்களை முடிக்க போறேன். முடிஞ்சவங்க முழங்கால் படியிடுங்கள். முடியாதவர்கள் நீங்கள் இருக்கிற இடங்களிலே எழும்பி நின்று கொள்ளுங்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாரும் திருச்சபையில் ஆராதிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனா இந்த நீங்க இந்த கண்டினியூவா இந்த 21 நாளும் தவறிடவே கூடாது. ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் இருப்பார்கள், ஆனால் இன்னைக்கு அவங்க கவனிக்கலனா கூட திரும்பவும் அவங்கள்ட்ட சொல்லி 21 நாளை அவங்க அட்டன் பண்ண செஞ்சிருங்க. முழங்கால் படிடுறீங்களா? எழும்பி நின்று கொள்றீங்களா? அப்பாவை பார்த்து கையை உயர்த்தி இப்போ எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம், ஆண்டவரே, யோசேப்பை அலங்கரித்த தெய்வம் என்னை அலங்கரிக்க வல்லவர் என்று சொல்லுங்க. ஹாலேலூயா. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. அப்பாவை பார்த்து, ஆண்டவரே, நீர் என்னை அலங்கரியும், என் பிள்ளைகளை அலங்கரியும். இதோ உன்னை பலத்தினால் ஆண்டவர் அலங்கரிப்பார். கர்த்தர் உன்னை தைரியத்தினால் அலங்கரிப்பார். ஓ, கர்த்தர் உனக்கு கிருபைகளை கொடுத்து கர்த்தர் உன்னை அலங்கரிப்பார். கர்த்தர் அலங்கரிக்கிற காலம் வந்தது. யோசேப்பினுடைய தலையின் மேல் இருக்கிற அலங்காரம் உங்களுக்கும் எனக்கும் வந்து சேரும். நம்புறவங்க கையை உயர்த்தி, இயேசுவே, நீர் என்னை அலங்கரியோ.

கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, நான் உன்னை அலங்கரிப்பேன். இன்னைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கலாம். எனக்கு ஒன்னும் இல்லை பாஸ்டர், நான் நிர்வாணமாக்கப்பட்ட ஒரு பிள்ளை, எவ்வளவு உழைச்ச, எவ்வளவு சம்பாதிச்ச, ஆனா என் கையில ஒன்னும் இல்லை. என் கூட இருந்தவங்க நிறைய பேர் வீடு வாங்கிட்டாங்க, என் கூட இருந்த நிறைய பேர் கார்ல போறாங்க, என் கூட இருந்தவங்க பெரிய பெரிய அலங்காரத்தோடு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே இருக்கு பாஸ்டர், ஆனா எனக்கு ஒரு அலங்காரம் கூட இல்ல, ஒரு அலங்காரம் கூட இல்ல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு, யோசேப்பு 14 வருஷம் ஒரு அலங்காரமும் இல்லாம இருந்தவனுக்கு கர்த்தர் 10 விதமான அலங்காரத்தை கொடுப்பாரே, ஆனால் இன்று இந்த ஜெபத்துல இருக்கிற உன்னை அலங்கரிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனை கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். குடியிருக்கிற அந்த வீட்டுல கர்த்தருடைய மகிமை, கேட்கிற இடத்துல அந்த மகிமை, கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்த அந்த 7வது ஆசீர்வாதத்தை தலையின்மேல வையோ, தலையின்மேல வையோ ஆண்டவரே, வையோ உங்க மகிமை தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நடத்தட்டும் சுவாமி. திரும்பவும் அவங்கள நாளைக்கு காலையில 6 மணிக்கு சந்திக்கும் போது புது பலத்தோட உங்க பிள்ளைகளை பார்க்கட்டும் ஆண்டவரே. இந்த செய்தி, இந்த வார்த்தைகள் லட்சக்கணக்கான பேருக்கு போய் சேரட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஊழியத்தை தாங்குகிற, இந்த ஊழியத்திற்கு கொடுக்கிற, ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிற, எங்களை நேசிக்கிற பிள்ளைகளை இப்போ ஆண்டவர் பலப்படுத்துங்க ராஜா. நன்றி அப்பா. அவங்கள நல்லா வைக்கிறத பார்க்கணும் ஆண்டவரே. என் ஊழியத்துல இணைக்கப்படுற ஒருத்தர் கூட கஷ்டப்படுற செய்தி என் காது கேட்க கூடாது ராஜா. இந்த 21 நாட்களும் தடையில்லாம என் பிள்ளைங்க கலந்து கொள்றதற்கு ஆண்டவர் ஒரு இரக்கத்தை கட்டளையிடும். உங்க திரு சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், நீர் கூட இருப்பீராக. என் பிள்ளைகள் அனுப்பின ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்திற்கும் பதிலை கர்த்தர் தருவீராக ராஜா. கரங்கள்ல தாழ்த்துறோம், இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அநியோன்ய ஐக்கியம் நம்மனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.

கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியன் பேர் வினோத் பிரட்டோ. அதே போல் இந்த கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எனக்கு இந்த கிரைஸ்ட் காலிங் சேனல் மூலியமாக பாஸ்டர் டேனியல் அவருக்கு நான் கொடானக்கூடிய நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துகிறதற்கு இது ஒரு நல்ல தருணமாய் நான் ஆசைப்படுகிறேன். அதே போல் சங்கீதக்காரன் வசனம் 117:17 சொல்வது போல், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன், கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் எனக்கு சாவு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்துவத்தை நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா நான் அந்த நிலைமையை தான் கடந்து வந்திருக்கேன். இப்போது இதை தான் உங்களுக்கு நான் சாட்சியாக விவரிக்க போகிறேன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் மதுரை மாவட்டம். என் தாத்தா பேர் வந்து இருதயசாமி பிள்ளை, எங்கள் பாட்டி பொன்னம்மாள் ஜோசப். இருவரும் மதுரையை சேர்ந்த சௌரஸ்வர ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருந்தார் எங்கள் தாத்தா. எங்கள் பாட்டி அதே ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. எங்கள் தகப்பனார் வந்து அந்த காலத்திலே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், தமிழ்நாடு பாலிடெக்னிக்னால் மதுரையிலே ரொம்ப ஃபேமஸான பாலிடெக்னிக். அந்த பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ முடிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக சொந்தமாக ஒரு டூ வீலர் கடை வச்சுருந்தாங்க. ஃபாரின் பைக்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி நிறையா சேல் பண்ணுவாங்க. என்ன நோக்கத்தோடு கடவுள் எங்கள் தாயின் தகப்பனையும் இணைச்சாருன்னு தெரில. எங்கள் தகப்பனுக்கு ஒரு 35 வயது வரைக்கும் திருமணம் ஆகலை. நிறைய பொண்ணு பார்த்து எதுவுமே அமையலைன்ற ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மா மதுரை. டோட்டலாகவே எல்லாமே டீவியேஷன் ஆச்சு. கடவுள் ரெண்டு பேரும் இணைச்சார். 1978 கல்யாணம் ஆச்சு. 2 வருஷமாக குழந்தை இல்லை. 1980 நான் பிறந்தேன். என்னை ஒரு நல்ல பக்தியான குடும்பத்தில் தான் என்னை வளர்த்தாங்க. அதே போல் என் தாய் குடும்பம் பார்த்திங்கன்னா, அவங்க எங்கள் தாத்தா வந்து ஏர்ஃபோர்ஸில் வாரண்ட் ஆஃபீஸராக இருந்தார். எங்கள் பாட்டி ஹவுஸ் ஒய்ஃபு. அவங்களுக்கும் நல்ல ஒரு ஃபேமிலி. இருவரையும் இணைச்ச தேவன். அடியான ஒரே ஒரு புள்ள தான். எங்கள் குடும்பத்தில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பையன்தான். என்னை நல்லா வளர்த்தாங்க. கடவுளுக்குள்ளே நல்லா பரிபூர்ணமாக வளர்த்தாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து நல்லா தான் வளர்த்தாங்க. எங்கள் அப்பா ஆர்சி பேக்ரவுண்டை சேர்ந்தவர், எங்கள் அம்மா சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு. ஆனால் எங்கள் அப்பா கடைசி மரிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உண்மையான சத்தியம் என்னன்னு அறிஞ்சு அவர் சிஎஸ்ஐக்கு மாறினார். அதுக்கப்புறம் உண்மையான சத்தியத்தின் மூலயமா நாங்கள் வந்து பெந்தைகோஸ்தில் லாஸ்ட்டில் போயிட்டுருந்தோம், பெந்தைகோஸ்தி சபையில். அதில் தான் எங்கள் அப்பா மரித்தார். இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடியனை நல்லா வளர்த்தாங்க. சிறு பிள்ளையில் நல்லா கர்த்தருக்குள்ள ஜபத்தில் சர்ச்சுக்கு போகிறதில் எல்லாமே நான் நல்லா தான் வளர்ந்தேன், வச்சேன், நல்லா தான் இருந்தேன். என்னை நல்லா கவனிப்பாங்க. ஒரே பிள்ளைனால என்னை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. எனக்கு அதிகமாக செல்லம் கொடுத்தாங்க. இது மாத்திரம் இல்லாமல் நான் பிறந்து 41 நாளாக அழுதுகிட்டே இருப்பேனா. எப்பயுமே பகல்லையும் அழுவனா, நைட்டும் அழுவனா, ஏன் அழுவேன்னே தெரியாதான். அழுதுகிட்டே இருப்பேனா. கரெக்டாக 41வது நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒலிபறிக்கை மூலயமா டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் பிரசங்கம் போயிட்டுருந்ததான். அப்போ என் தாய் குடும்பத்தில் எல்லோரும் உட்காந்து, எங்கள் சித்தி மாமா எல்லோரும் உட்காந்துருக்கும்போது அப்போ டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் அந்த ஒலிபறிக்கையில் சொல்கிறாங்களாம். என்ன சொல்கிறாங்களாம், தன் மகன் அழுகிறானேன்னு சொல்லிட்டு தன் ஒரு தாய் வந்து தன் பிள்ளையே மடியில் வச்சுட்டு ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால இந்த ஆவிகளின் கட்டுகள் எல்லாம் அந்த பிள்ளையை விட்டு வெளியேறும். அவன் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரனாக சாமுவேலை போல் ஒரு தீர்க்கதரிசியாக வருவான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அன்னைக்கு நான் அழுகையை நிப்பாட்டினேனா. அன்னைக்கு நிப்பாட்டினது தான் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அழவே இல்லையா. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு இது, சரி நமக்கு தான் இது ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இப்படியே என் லைஃப் அப்படியே கடந்து போயிட்டே இருந்துச்சு. நான் வந்து ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 7th grade ஸ்கூலில் படிச்சு சேர்த்து விட்டாங்க. நார்மலாக எப்பயும் போல் அட்மிஷன் கிடச்சிச்சு, சேர்த்தாங்க. நான் எப்பயும் போல் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போது போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகி போச்சு, 2nd standard படிக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபிக்ஸுனா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப கை கால்லாம் வெட்டிட்டு ரொம்ப எச்சலாம் அந்த மாதிரிலாம் வராது. ஒரு மாதிரி தலை ஷேக் ஆகிட்டு கை கால் ஷேக் ஆகிட்டு ஒரு மாதிரி இதாகணும். எங்கள் அப்பா அந்த காலத்திலே எடுக்காத டெஸ்ட்டே கிடையாது. பிரெயினில் இஇஜிலேருந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. அப்போது எடுக்கும்போது டாக்டர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, தலையில் போகிற பிரெயினில் போகிற பிளட்டு வந்து 1 second கிளாட் ஆகுது. அந்த கிளாட் ஆகிறனால தான் இவருக்கு ஃபிக்ஸ் வருது. ஸோ இவர் வந்து எப்போனாலும் ரோட்டில் நடந்து போகும்போது கூட கீழே விழுகலாம். ஸோ இவரை வந்து எப்பயுமே நீங்கள் டென்ஷன் படுத்தக்கூடாது, ரிலாக்ஸாக இருக்கணும், எந்த டென்ஷனான காரியமும் அவருக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ எனக்கு எங்கள் அப்பா அம்மா அப்படியே விளையாட்டிலேயே ஒரு இது இன்ட்ரெஸ்டாக இது பண்ணாங்க. நான் என்ன பிடிக்கும் என்ன விளையாடுவேன் இப்படியே தான் இருப்பேன். என்னை ரொம்ப கேர் பண்ணாங்க. ஒரு ஒரு நாள் ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இப்படியா என் வாழ்க்கை கடந்து போச்சு. அப்படியே செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 9 முறை ஃபிக்ஸ் வந்துச்சு. அடிக்கடி ஃபிக்ஸ் வரும். அப்போ டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவாங்க. அப்போ கடைசியாக டாக்டர் என்ன சொன்னார், ஒரு டேப்லெட் ஒன்று கொடுத்தாங்க. அதை கொடுத்து இதை கடைசி பரியந்தம் மரண பரியந்தம் இந்த டேப்லெட் யூஸ் பண்ணும், ஏன்னா இதை நிப்பாட்டினா அவருக்கு ஃபிக்ஸ் வந்துடும். திடீர்னு ரோட்டில் கூட விழுந்து கிடந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக இந்த டேப்லெட்டை நான் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போது எங்கள் அம்மா அடிக்கடி இந்த சிபிஎம் சர்ச் போவாங்க. அப்போ அங்கே ஒரு மூத்த தாயார், அவங்க பேர் அம்மாச்சின்னு சொல்லுவாங்க, அப்போ அவங்க உயிரோடு இல்லை, அவங்ககிட்ட ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போய் ப்ரேயர் பண்ணாங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணிவிட்டு இயேசுவின் நாமத்தினால இந்த டேப்லெட்டை இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, கடவுள் வந்து உங்கள் பிள்ளைய பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிச்சு இனிமேல் இந்த மாத்திரை வேண்டாம், நம்ம கூட கடவுள் இருக்காரு, நமக்கு இந்த ஃபிக்ஸ் வராதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு அன்றைக்கி தூக்கி அந்த மாத்திரையை ஜெபிச்சுட்டு தூக்கி போட்டுட்டோம். அதிலேருந்து இன்றைக்கு வரைக்குமே என் வாழ்க்கையில் ஃபிக்ஸ் வந்ததே கிடையாது. செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th வரைக்கும் ஒரு 9 தடவை வந்தது. இப்போ வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் நம்பி அந்த டேப்லெட்டை நாங்கள் தூக்கி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எனக்கு ஃபிக்ஸுன்னு ஒரு சிம்டம்ஸ் என் லைஃப்பில் கிடையாது. இப்படியா என் ஸ்கூல் வாழ்க்கை கடந்து போச்சு. இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்தனால அடிக்கடி ஸ்கூலுக்கு போகாதனால எனக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் சரியாக இல்லை. ஃபவுண்டேஷன் இல்லாதனால என்ன ஆகிப்போச்சு, மேக்ஸ் சரியாக வரல. ஏன்னா பிகினிங்கில் அந்த 4th 5th தான் மேக்ஸோட ஃபவுண்டேஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அடிக்கடி லீவ் போட்டனால எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வரல. ஸோ நான் 10th வரைக்கும் ப்ரமோட் ஆகி போயிட்டேன். 10th எனக்கு சுத்தமாக மேக்ஸ் வரல. மிஸ் எல்லோரும் முன்னாடி இந்த சம்மு போடும்பாங்க, எனக்கு போட தெரியாது. இதனால் நான் அசிங்கப்பட்டு என்ன பண்ணிட்டேன், ஸ்கூலுக்கு போகாமல் எங்கள் வீட்டில் கேட்டால் ஸ்கூலுக்கு போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு நான் அப்படியே கட் அடிச்சுட்டு வெளியில் அப்படியே சுற்றிட்டு கரெக்டாக ஸ்கூல் முடிஞ்சவுடனே வீட்டுக்கு போயிட்டேன். இப்படியா ஒரு 1 வீக் இதே மாதிரி நான் பண்ணேன். அப்போது ஒரு மிஸ் மூலியமாக எங்கள் டீச்சருக்கு தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி வினோத் வந்து என் டியூஷனுக்கும் நான் போகலை. அப்போ அந்த டியூஷன் மிஸ்ஸு எங்கள் மிஸ்கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வினோத் வந்து டியூஷனுக்கும் வரல ஸ்கூலுக்கு வரல. ஸோ அவங்க மிஸ்ஸு எங்கள் அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வினோத் வரலன்னு கேட்டவுடனே எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க, இல்லையே அவன் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொன்ன உடனே அந்த மிஸ்ஸுக்கு பயங்கர கோபம். அப்போது என் மேலே அவங்க ரொம்ப அளவு கடந்த பிரியம். ஏன்னா எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. நான் இப்படி கட்டடிச்சேன்னு தெரிஞ்சவுடனே என் மேலே ரொம்ப ஆக்ரோஷமாக ஆகிட்டாங்க. ஆக்ரோஷமாகிட்டு உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வா, நான் கண்டிப்பாக டிசி கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ எங்கள் தாயும் என் தகப்பனும் நானும் 3 பேரும் ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போனவுடனே எங்கள் அப்பா சொன்னார் பிரின்ஸிபால்கிட்ட, சார் என் பையன் பண்ணது தப்பு தான், நாங்கள் ஒத்துக்கிறோம், நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, பிரின்ஸிபாலும் இறக்கப்பட்டு சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், சரி பார்க்கலாம். ஆனால் எங்கள் மிஸ்ஸு வந்து அதை அந்த தீர்ப்பை ஒத்துக்கவே இல்லை, சுத்தமாக இல்லை, நான் கண்டிப்பாக டிசி கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் தாயும் தகப்பனும் அப்படி வெளியில் வராங்க. அப்போது ஒரு பிரதர் வராரு, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. அவர் எனக்கு தெரியாது, அன்றைக்கி தான் அவர் அறிமுகமாகிறாரு. எங்கள் அப்பா பேர் சேகர். அப்போ அவர் கேட்குறாரு, என்ன சேகர் இந்த பக்கம் ஸ்கூலுக்கு அப்படின்னு கேட்கப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி இல்லைப்பா, நான் என் பையன் இந்த மாதிரி மேக்ஸ் வரலன்னு சொல்லி கட்டடிச்சு ஸ்கூலுக்கு சுற்றிட்டான், டிசி கொடுப்பேன்னு நிற்கிறாங்க, அவங்க மிஸ்ஸு ரொம்ப அவன் மேலே கோபமாக இருக்காங்க கிளாஸ் டீச்சரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறப்ப அவர் அடுத்த வார்த்தை கேட்குறாரு, நான் யார் அந்த டீச்சர் பேர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது ஆர்த்தர் தேவசிங் அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் அப்பா. சொன்னோடனே அடுத்த வார்த்தை, சேகர் ஆர்த்தர் தேவசிங் வேறு யாரும் கிடையாது, என்னுடைய மனைவி தான், நான் என் ஒய்ஃப்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாரு. எங்களுக்கு நான் ஆச்சரியம், என்னடா டிசி கொடுக்க நம்ம போயிருக்கோம், திடீர்னு வந்து இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருதுன்னு சொல்லி அந்த மிஸ்ஸை கூப்பிட்டு அவர் அவங்க ஹஸ்பண்ட் தான் அவர், அவர் பேசுகிறாரு இந்த மாதிரி, ஏய் அவங்க நல்ல ஃபேமிலி நல்ல குடும்பம், ஏதோ அந்த பையன் மேக்ஸ் வரலன்னு இந்த மாதிரி பண்ணிட்டான், இந்த பையனுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்ததே நான் தான், அதனால் இவனை எப்படியாவது நீ வந்து கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணி இவனுக்கு சேர்த்துக்கோ, இவனுக்கு நல்லா சொல்லிக் கொடு, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டோட பையன், நான் தான் இந்த ஸ்கூல்லே அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்னோடனே அந்த மிஸ்ஸுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் உடனே பிரின்ஸிபாலை பார்த்து, இல்லை நான் அந்த பையனுக்கு நான் ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுத்துக்கிறேன், இந்த ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் பண்ணி அந்த பையனை இது பண்ணுங்கள் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க.
ஸோ எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அந்த அந்த தேவ மனுஷன் அந்த எங்கள் மிஸ்ஸோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, சேகர் நான் என்றைக்குமே வரமாட்டேன், இன்றைக்கி ரேர்ச்சியாக வந்தேன், பார்த்தா இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, பரவாயில்ல நான் வந்தது நல்லதாக போச்சு, இல்லைனா இன்றைக்கி உன் பையனுக்கு டிசி கொடுத்துருப்பாங்க அப்படின்றாங்க. அப்போது சின்ன பிள்ளையிலேருந்தே கடவுள் என்னோடய காரியத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட கடவுள் என்னோடையே இருந்து என் கூடவே இருந்தார். இதை நான் புரிஞ்சிக்காமல் அப்படியே உலகபூர்வமாக அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து மேக்ஸ் வரலன்னு சொல்லி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ப்யூர் சயின்ஸ் எடுத்தேன். ப்யூர் சயின்ஸ் எடுத்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருப்பேன், நல்லா விளையாடுவேன், நல்லா இது படிப்பேன். சயின்ஸ் ஓரளவுக்கு மற்றதெல்லாம் படிப்பேன், மேக்ஸை தவிர. ஸோ மேக்ஸ் வரலன்னு தான் சயின்ஸ் எடுத்தேன். அதை படித்து ப்ளஸ் டூவில் நல்லா மார்க் வாங்கினேன். ஓரளவுக்கு ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு மார்க் இல்லை, ஆவரேஜான மார்க்கு தான் வாங்கினேன். ஆனால் என் மார்க்குக்கு சீட்டு கிடைக்கிறது கஷ்டம், இந்த மாதிரி தான் ஒரு அனுபவத்தில் இருந்தேன். அதே போல் எனக்கு எங்கள் அப்பா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கலை. எனக்கு அமெரிக்கன் காலேஜ் மதுரை இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் இன் மதுரை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு பிரிட்டிஷ் காலத்து காலேஜ். அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்போ எந்த கோர்ஸ் எடுக்கிறதுன்னு நாங்கள் தடுமாடிக்கிட்டு இருக்க நேரத்தில் மைக்ரோ பயாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த கோர்ஸுக்கு நான் அப்ளை பண்ணுன்னா எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அப்ளை பண்ணேன். அந்த ஒரு தருணத்துலேயும் நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணால் நாளைக்கு தான் லாஸ்ட் நாள் அந்த சர்டிஃபிகேட்டை நான் கொடுக்கறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு மொதல் நாள் எங்கள் வீடு தேடி ஒரு தெரிஞ்சவர் மூலயமா இது பண்ணி அவர் வீட்டுக்கே வந்து என் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு போனார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா நம்ம வீடு தேடி வந்து கொடுக்குற அளவுக்கு கடவுள் செஞ்சுருக்காருன்னு எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் சித்தப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தெரிஞ்சவங்க எங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு போனார். நான் தான் லாஸ்ட்டு, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டுன்னா அதுக்கு மொதல் நாள் கொண்டு அந்த ஃபார்மை நான் சப்மிட் பண்ணுறேன். ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னென்னா, எனக்கு தான் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் கிருபையினால் அந்த அமெரிக்கன் கல்லூரியில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் எம் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி நான் ஜாயின் பண்ணேன். எங்கள் செட்டிலே நாங்கள் நாலாவது பேட்சு. எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. எங்கள் அப்பா வந்து நல்ல நண்பர்களை சம்பாதிக்கலை, ஆனால் என்னுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா கெரியரில் நான் ஒரு நல்ல நண்பர்களை சம்பாதிச்சேன். நல்ல ஒரு நிறைய கிறிஸ்தவ நண்பர்கள், முஸ்லீம் நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. என் ஸ்கூல் லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா முகமது ஜாபீர், வினோத் பிரபு, ஆண்ட்ரூ, ஐசக், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் என் கூடவே இருப்பாங்க. எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே எங்கள் அம்மா கூட ஒரு சொந்த தாய் தகப்பனை போல் பாசமாக பழகுவாங்க. அப்படி தான் நான் வாழ்ந்தேன். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு பிஎஸ்சி சீட்டு கிடச்சிச்சு. அப்போது என் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி என் கூட வந்தாங்க. வினோத் பிரபு, ஆண்ட்ரூ பிரதீப், இவங்கெல்லாம் எங்கள் ஸ்கூலில் செவன்த் இயரில் படித்தவங்க தான். இவங்க அப்படியே என் கூட வந்து பிஎஸ்சியில் ஜாயின் பண்ணாங்க. மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டில், அதே டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் படித்தோம். படித்து நல்லா அப்படியே போயிட்டுருந்துச்சு லைஃபு. ஸோ பிஎஸ்சி படிக்கும்போது நான் அந்தளவுக்கு ரொம்ப அறிவாளியெலாம் கிடையாது, ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். நான் ப்ளஸ் டூலேயும் மார்க் கம்மி தான், ஆனால் என் சீட்டு கிடைக்காது. ஆனால் ஆச்சரியமாக இருந்துச்சு, கடவுள் எனக்கு அந்த சீட்டை பிஎஸ்சியில் ஒரு வாய்ப்பை எனக்கு அருள்னாரு. அதில் நான் ஜாயின் பண்ணி பிஎஸ்சியில் செகண்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணேன். பட் ஆனால் எம்எஸ்சியில் நல்லா படித்தேன். எம்எஸ்சி அதே காலேஜில் நாங்கள் செகண்ட் பேட்சு, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி அமெரிக்கன் காலேஜில் செகண்ட் பேட்ச் நாங்கள் தான். நல்லா படித்தோம், வைராக்கியமாக படித்தேன். கடைசி நிமிஷத்தில் வரும்போது எங்களால் ஃபீஸ் கட்ட முடியல. எங்கள் அப்பாவால் கட்ட முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லோனுக்கு நானும் எங்கள் அப்பா தகப்பனாரும், ஏன்னா ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் வேலை பார்த்தனால எங்கேயுமே லோன் கிடைக்கல. என் தகப்பன் அலைஞ்சார் பயங்கரமாக, போய் ஒரு சிட்டி யூனியன் பேங்க்கு எல்லா பேங்க்கும் அலைஞ்சாங்க. நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. கடைசி எங்கிட்ட ஒரு லேண்டு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, அதை வச்சு தான் வாங்கினோம். அதுக்கே நாங்கள் டெய்லி போவோம். அந்த மேனேஜர் இங்கே உட்காருங்க பாரு, நாங்கள் அப்படியே ஒரு அனாதை போல் உட்காந்துருப்போம். எனக்கா மனசுக்குள்ள நம்மனால் நம்ம தகப்பனும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுவேன். இப்படியா என் வாழ்க்கை கடந்து போச்சு. ஸோ எம்எஸ்சி முடித்தேன். எம்எஸ்சி முடிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ன பண்ணுவேன், இப்படியே சிகரெட் குடிக்கிற பழக்கம் வந்துச்சு. சும்மா ஜாலியாக அப்படி சிகரெட் குடிப்பேன், அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு, எல்லோரும் பெருமையாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. நிறையா குடிக்க மாட்டேன், இருந்தாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு இப்படி குடிச்சிட்டு இருந்தேன். ஒரு ஜாலிக்காக ஆரம்பித்தது தான். அப்புறம் கரெக்டாக 2005 என் தகப்பனார் தவறினார் மதுரையில்.
எங்கள் தகப்பனார் தவறின உடனே அப்படியே என்ன பண்ணேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னை கைட் பண்ண யாருமே இல்லை. மதுரையிலேருந்து எங்களை சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. 25 வருஷம் சொந்த ஊரில் இருந்துட்டு திடீர்னு சென்னைக்கு எங்களை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் மாமா எங்கள் அம்மாவோட தம்பி எங்களை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்க தான் எங்களை பார்த்தாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா 2 லாஸு, அவங்க தகப்பனார் இறந்து 4 நாளையில் எங்கள் அப்பாவும் தவறிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மாவோட எங்கள் அம்மாவை என்னால் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. அப்போது எனக்காக ஒரு மனசில் பட்டுச்சு, சரி கொஞ்சம் தள்ளி வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஜாப்பு பார்த்திங்கன்னா எனக்கு தூத்துக்குடியில் ஒரு மெரெயின் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஜாப் கிடச்சிச்சு. குவாலிட்டி கண்ட்ரோல் ஃபிலம் சூப்பர்வைசராக ஜாப் ஜாயின் பண்ணேன். எனக்கு சேலரி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான சேலரி தான். நான் எம்எஸ்சி படித்தேன், இருந்தாலும் எனக்கு ஒரு 5000 தான் எனக்கு சேலரி கிடச்சிது. 2 வருடமாக நான் வேலை பார்த்தேன் அங்கே. என்னால் அதுக்கு மேலே என்ன, -5 டிகிரி டெம்பரேச்சர், அங்கே அமோனியா கேஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது உடம்புக்கு ஒத்துக்கலை. அதனால நான் திருப்பி சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனேன். சென்னையில் ஷிஃப்ட் ஆகி அப்போலோவில் ஒர்க்கு ஜாயின் பண்ணேன். இந்த மாதிரி என் வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது, நான் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக எனக்கு ஃப்ரெண்டாக ஒரு அனிதான்னு சொல்லி ஒரு சகோதரி எனக்கு அறிமுகமானாங்க. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. எப்படி அறிமுகம் அப்படின்னு பார்த்தா, அவங்களும் மதுரை தான், நான் அமெரிக்கன் காலேஜ். எங்கள் அமெரிக்கன் காலேஜ் பேக் சைடு தான், அவங்க மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜில் டி ஃபார்ம் படித்தாங்க. இப்படி நல்ல ஒரு அறிமுகமான ஃப்ரெண்டு கிடைக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் பர்சனலாக ஷேர் பண்ணுவோம். எங்கள் கஷ்டத்தை சொல்லுவோம், அவங்களோட ப்ராப்ளத்தை கஷ்டத்தை சொல்லுவாங்க. இப்படி அறிமுகம் ஆகும்போது எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. இந்த ரிலேஷன்ஷிப்பு பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அது காதலாக மாறிச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பணும். அப்போது அவங்க வந்து ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க, என் ஒய்ஃபு. ஆனால் அவங்க வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தனால அவங்களுக்கு கிறிஸ்டியன் மேலே ஒரு நல்ல ஃபெய்த் உண்டு. பைபிள் வாசிப்பு, அந்த ஸ்டேஜில் நின்று கடவுளை பற்றி இது பண்ணுறது, நல்லா படித்து நல்ல ஒரு வைராக்கியமாக இருந்தாங்க. ஸோ இது மூலமாக எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு நெருக்கம் ஏற்பட்டுச்சு. இப்படியாக இருக்கும்போது எங்களுக்குள்ளே நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு 5 வருட காலமாக ஒருத்தர் ஒருத்தர் விரும்பணும். ஸோ எங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, என்ன சூழ்நிலை வந்தாலும் வீட்டில் சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 5 வருடம் கழித்து தான் எங்கள் வீட்டில் நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்கள் வீட்லேயே ஒன்றும் சொல்லலை. ஆனால் சொல்லப்போனால் வாழ்க்கையில் என் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் டோட்டலாகவே வேறு டீவியேஷன் இருந்தாலும் கடவுள் இணைச்சார் எங்கள் 2 பேரையும். எங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமே எங்களுக்கு நிச்சயம் கிடையாது எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருந்தோம். எனக்கு தகப்பனார் கிடையாது, என்னை கைட் பண்ண யாருமே இல்லை. மாமா தான் என்னை ஃபுல்லாக என்னை பார்த்துக்கிட்டாங்க, அவங்க தான் எல்லாமே பண்ணணும். எனக்கு அந்தளவுக்கு பண வசதியும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் என் கல்யாணம் நடந்துச்சு. அவங்க வீட்லேயும் அந்தளவுக்கு ரொம்ப வசதி இல்லை, நார்மலான அவரேஜான ஃபேமிலி. அவங்களுக்கு 2 அக்கா ஒரு அண்ணன் இருந்தாங்க, அவங்க தான் ஃபுல்லாக எல்லாமே கைட் பண்ணி அவங்க அப்பா அம்மா எல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. அப்போ அவங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன நெருடர்கள், அவங்க அக்கா 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தனால சரி அது தேவையில்லாமல் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், ஏதோ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம். இப்படி தான் நடந்துச்சு. 2012 எங்கள் கல்யாணம் நடந்தது. திண்டுக்கல்லில் ஒரு ஆர்சி சர்ச்சில் தான் நடந்துச்சு. அப்போது நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு வர்றோம். கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாங்கள் நல்ல ஒரு ஃபேமிலியை லீட் பண்ணி போனோம். எங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதிரி குடும்பத்தில் அப்பப்போ வரும் போகும். இது எல்லார் வீட்லேயும் வர்றது தான், அதையும் போல் தான் எங்கள் வீட்லேயும் நடந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் மனம் உகர்ந்து கல்யாணம் பண்ணனால அப்படியே சகிச்சு போனோம். என் தாயும் எனக்காக சகிச்சுப்பாங்க, அவங்களுக்குள்ளே நல்லா பேசிப்பாங்க. இப்படி தான் என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. இப்படியாக போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் எனக்கு பார்த்திங்கன்னா, எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை அப்படியே சுற்றி சுற்றி என்னை சுற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னால் அது எப்படி மேற்கொண்டு போகணும்னு எனக்கு ஒன்றுமே என்னால் முடியலை. அப்போ அந்த பிரச்சனையில் இருந்தலா என் மனைவி நிறையா பிரச்சனையிலேருந்து என்னை மீட்டெடுத்தா, என்னை கூடவே இருந்து என்னை தாங்கினா, வழி நடத்துனா. அப்போ இப்படியாக போயிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக நாங்கள் சிஎஸ்ஐக்கு இல்லை தான் இது பண்ணோம், இது மேரேஜுக்காக தான் சிஎஸ்ஐயில் போனோம். அப்போ 2020 திடீர்னு எனக்கு ரொம்ப பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, வெளியில் வந்து கடன் பிரச்சனை, வீட்டில் சமாதானம் இல்லை, பயங்கர ஒரு குழப்பமான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது
ஃபெய்த் ப்ரேயர் ஹவுஸ்னு ஒரு சர்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒருத்தங்க சொன்னாங்க. அந்த சர்ச் போங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் எங்களை கடவுள் வேறு பிரித்து சிஎஸ்சிலேருந்து டிவியேட் பண்ணி அந்த சர்ச்சு கொண்டு போனார். அப்போ எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு, ஏன்னா திடீர்னு நம்ம சிஎஸ்சியை விட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சர்ச்சுக்கு நம்ம டிவியேட் ஆகுறோமே, இதனால் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. ஆனால் அங்கே போயிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணால் எங்களை சத்தியத்துக்குள்ளே கடவுளுக்குள்ளே வழி நடத்துனாங்க. அவர் மூத்த பாஸ்டர் பேர் பாஸ்டர் பிரகாசம் ஐயா, அந்த ஆண்டியும் ஒரு ஊழியக்காரங்க தான். அவங்க மூத்த பையன் பேர் எபினேசர், அவரும் ஒரு ஊழியக்காரு. ரெண்டாவது பையன் பேர் கிடியன் பிரகாசம், அவரும் ஒரு ஊழியக்கார் தான். எங்களை நல்லா லீட் பண்ணாங்க. இப்படியா எங்கள் லைஃப் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் சர்ச்சுக்கு ஒரு பக்கம் போனாலும் ப்ரேயர் பண்ணாலும் என்னை பிசாசு ஒரு பக்கம் வஞ்சிச்சுட்டே இருந்தான். எப்படின்னா உலகத்து பூர்வமாக சினிமா பார்க்குறது, சிடி வாங்கி பார்க்குறது, இப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, பிள்ளைங்களை ஹோட்டல் கூப்பிட்டு போகிறது, மனைவியை சந்தோஷப்படுத்துறது, இதை வாங்கி கொடுக்குறது, இப்படியா எனக்கு கடவுளை விட்டு ரொம்ப டீவியேஷன் ஆகிட்டே இருந்தேன். என் மனைவி இந்துலேருந்து வந்தாலும் ரெண்டு தடவை பைபிள் வாசித்துருக்காங்க, மூணாவது தடவை படிச்சுட்ருக்காங்க. என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க, ஏன் நீங்கள் சர்ச் போனால் ஒரு ப்ரேயர் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறீங்க, ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேறீங்க, சர்ச்சில் உட்காந்துருப்பேன் எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கறக்கும், அப்படியே தூக்கம் மாதிரி வரும். இந்த மாதிரி பிசாசு போராட்டம் அதிகமாக என் வாழ்க்கையில் இப்படியே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை நான் எப்படி மேற்கொள்கிறதுன்னு தெரியல. நான் இப்படியா என் லைஃப் போயிட்டே இருந்துச்சு. போயிட்டே இருக்கும்போது என் மனைவி சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஸ்தோத்திரம் கூட சொல்ல மாட்டேறீங்க, நானாவது ஒரு ஹிந்து பேக்ரவுண்டில் வந்து நானே இவ்வளோ வைராக்கியமாக இருக்கேன், நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு. நான் வந்து சரி அப்படியே உலக பூர்வமாக போனதுனால அப்படியே டிவேட் ஆகிட்டேன். டோட்டலாகவே என் கேரக்டரே மாற்றிட்டேன். இப்படியா என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஸோ சிஎஸ்சி ஓப்பனாக சொல்ல போனால், சிஎஸ்சி சர்ச்சில் நான் போகும்போது வெளியில் அந்த பைக் நிப்பாட்ட இடத்துல தான் நிற்பேன். பிரசங்கம் ஒரு பக்கம் எடுப்பாங்க, நான் காணிக்க போடுவேன், முடிஞ்சதும் வந்துடும். இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டுருந்துச்சு. அப்புறம் ஒரு சிறிய சபையாக இருந்தாலும், அது ஒரு பெந்தேகோசை பேக்ரவுண்ட் சபை, அந்த சபைக்கு போனவுடனே எங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா எங்களை கைட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க நல்லாவே எங்களை கவனித்தாங்க. கடவுளுக்குள்ளே நல்லாவே என் ஒய்ஃப் டோட்டலாக சேஞ்சு, எப்படிலாம் ஹிந்துவிலேருந்து வந்து அவங்களுக்கு சத்தியம் தெரியாமல் இருந்துச்சோ, அந்த சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் சத்தியம் தெரிஞ்சு

எனக்கு வேலை இல்லை, எனக்கு எப்படி பண்ணுறதுன்னே எனக்கு தெரில. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது கடைசி சுடர் ஹாஸ்பிட்டல்னு அங்கே ஒரு 2 வருடம் வேலை பார்த்தேன். அதே போல் எனக்கு திருமணமாகி கரெக்டாக 2013 எனக்கு முதல் குழந்தை பிறந்தது. என் குழந்தை பேர் ஏஞ்சலின் கிரேஸு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு பொம்பளை பிள்ளைனா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்கு கூட பிறந்தது யாரும் இல்லை. தங்கச்சினா ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு கடவுள் கிருபையாக ஏஞ்சலின் கிரேஸ்ன்ற ஒரு பெண் குழந்தையை எனக்கு அருளினார். அவளை நாங்கள் நல்லா வளர்த்தோம். நல்லா பக்தியாக இருப்பாள், நல்லா பாட்டு பாடுவாள், ஜெபம் பண்ணுவாள், எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதே போல் 2017 சாம் ஷாலோம் என்ற ஒரு ஆண் மகனை எங்களுக்கு பொக்கிஷமாக கடவுள் கொடுத்தார். இரு பிள்ளைகளும் எம்சிசி கேம்பஸ் ஸ்கூலு, சென்னை தாம்பரத்தில் இருக்கிற கேம்பஸ் ஸ்கூலில் தான் சேர்த்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு அட்மிஷன்லாம் ஒரு மிராக்கல் தான். ஏன்னா எங்களுக்கு கைட் பண்ண யாரும் இல்லை, எங்களுக்கு லீட் பண்ண யாருமே இல்லை. அப்போ என் ஒய்ஃபு சொல்லுவாள், நிறைய பேர் சொல்கிறாங்க எம்சிசி ஸ்கூல் நல்லாயிருக்கும், அங்கே வேணால் பிள்ளைய சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ஐடியாவில் 2 பேரும் போகிறோம். நாங்கள் அங்கே செக்யூரிட்டி கேட்குறோம், இந்த மாதிரி எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. அட்மிஷனுக்குன்றாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் அங்கே ஆஃபீஸில் கேட்குறோம், எதுக்கு வந்தீங்க, இந்த மாதிரி எங்கள் பிள்ளைங்களை சேர்க்கணும், அட்மிஷனுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குறோம். கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைங்க அட்மிஷன் முடிஞ்சு அப்படின்னோடனே நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே திரும்பி வந்தோம். திரும்பின உடனே கரெக்டாக அந்த பிரின்ஸிபால் அனிதான்னு கூப்பிட்றாங்க. அவங்க கூப்பிட்ட அனிதா வந்து ஆஃபீஸில் உள்ள அனிதா, ஆனால் என்னுடைய மனைவி பேர் அனிதா. அப்போ என் ஒய்ஃபு டக்குன்னு திரும்பி, சொல்லுங்கள் மேடம் அப்படின்றாங்க. உடனே அவங்க, இல்லை உங்களை கூப்பிடல, நான் ஆஃபீஸில் உள்ளவங்களை கூப்பிட்டேன். எனிவே ஏன் இவ்வளோ சோகமாக போகிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு அடுத்த வார்த்தை அவங்க பிரின்ஸிபால் கேட்டாங்க. அப்போ என் மனைவி சொன்னால், இல்லை மேடம் இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் அட்மிஷனுக்காக வந்தோம், ஆனால் அட்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே, எதை வச்சு இந்த ஸ்கூலை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, கடவுளுடைய ஸ்கூலு, கிறிஸ்டியன் ஸ்கூலு, பிள்ளைங்களில் சேர்த்தா நல்லா கிறிஸ்துக்குள்ளே நல்லா வளருவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே, அடுத்த வாரத்தை அவங்க கேட்குறாங்க, நீங்கள் யார் உங்களுக்கு ரெஃபர் பண்ணால்? ஸோ எங்கள் பாட்டியோட தம்பி, அவர் வந்து அவர் சிஎஸ்ஐயில் ஒரு மெம்பராக இருந்தாங்க. அவர் பேரை நான் சொன்னேன். சொன்ன உடனே அடுத்த வாரத்தை அவருக்கு உங்கள் அம்மா என்ன வேணும் அப்படின்ற அந்த பிரின்ஸிபால் கேட்டாங்க. அடுத்த வாரத்தை கேட்டவுடனே அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மாவுடைய தாய் மாமா அப்படின்னு நான் சொல்கிறேன். சொன்ன உடனே அடுத்த வாரத்தை உங்கள் அம்மா பேர் பரிமலாவான்னு கேட்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. என்னடா எங்கள் அம்மா பேர் கொண்டு பிரின்ஸிபால் சொல்கிறாங்களே அப்படின்னோடனே, சரி நீங்கள் போங்க, நான் வேணால் மேனேஜ்மெண்ட்டை பேசி வேணால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டேயே கால் பண்ணி, உங்கள் பொண்ணுக்கு ஸ்பெஷல் அட்மிஷன் நான் வாங்கியிருக்கேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் ஜாயின் பண்ணுற அன்றைக்கி அந்த பிரின்ஸிபால் சொன்ன வார்த்தை, உண்மையிலே உங்கள் டாட்டர் வந்து வெரி லக்கி, அன்றைக்கி நீங்கள் வந்த அன்னைக்கு இப்போ அந்த வாட்ச்மேன் வந்து புது வாட்ச்மேனு, பழைய வாட்ச்மேனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை உள்ளே அனுமதி பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் எதேர்ச்சி அனிதான்னு கூப்பிட்டேன், உங்கள் பேரும் அனிதாவாக இருந்தனால தான் நீங்கள் திரும்பினீங்க. இன்றைக்கி அணி உங்கள் பொண்ணு இந்த ஸ்கூலில் சேருதுன்னா இது கடவுளுடைய கிருபை அப்படின்னாங்க. எங்களுக்காக ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கடவுள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதமாக வழி நடத்துகிறாரு. நம்ம பிள்ளைக்கு ஒரு அட்மிஷன் காரியம் முதற்கொண்டு கடவுள் எவ்வளோ தயவாய் அன்னைக்கின்னு பார்த்து அந்த வாட்ச்மேன் புதுசு பிரின்ஸிபல் எதேர்ச்சி அனிதான்னு கூப்பிட்றாங்க. அவங்க கூப்பிட்ட அனிதா ஆஃபீஸ் அனிதா, ஆனால் என் மனைவி திரும்பி என்னன்னு கேட்க, அந்த அட்மிஷனுக்கு கடவுள் கிருபையாக எங்களை தயவு செய்தார். இப்படியா எங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்க போது என் ஆஃபீஸ் வாழ்க்கையிலேயும் நிறைய போராட்டங்கள், ஒரு ஒரு கம்பெனியாக மாறி மாறி மாறி வந்து கடைசி கோவிட் டயத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தேன். அங்கே ஒரு 2 வருடம் நல்லா போயிட்டே இருந்துச்சு. கடைசியாக பிரைமெக்ஸ் கேன்சர் லேபுன்னு சொல்லிட்டு என் கூட ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃபோட ஹஸ்பண்ட் தான் ஜிஎம்மாக இருந்தார். அப்போ அங்கே கேம்ப் கோஆர்டினேட் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நான் நல்லா பண்ணுவேன்னு என்னை ரெஃபர் பண்ணனால என்னை கூப்பிட்டாங்க. இதன் மூலியமாக நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், உடனே என்னை சேர்த்துக்கிட்டாங்க. இப்படியா என் கடந்த வாழ்க்கை 2021-22 அங்கே ஒர்க் பண்ணேன். இப்படியா போயிட்டே இருந்துச்சு. நிறையா கம்பெனி போனேன், பிஸ்னஸ் நல்லா பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் இன்க்ரீஸ் ஆக சேலரி இன்க்ரீஸ் ஆக கடவுளை நான் டோட்டலாகவே மறந்துட்டேன். கடவுளை விட்டு ரொம்ப சர்ச்சுக்கு போவேன், ஜோம் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் அந்த ஒரு ஒரிஜினலான கடவுளை தேடக்கூடிய அந்த ஒரு சிந்தை வாஞ்ச எதுவுமே எனக்குள்ளே இல்லை. நான் டோட்டலாக உலகபூர்வமாக தான் இருந்தேன். ஸோ 2023 மார்ச் மாதம் கரெக்டாக எங்களுக்கு ஈஸ்டர் அன்னைக்கு முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றோம். முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றுமே
நான் கடவுளை விட்டு ரொம்ப இது பண்ணேன். ஆனால் எனக்கு சிறு பிள்ளையில

வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 27 ஊழியக்காரங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க என் தலையில் கை வச்சு நீ ஒரு பெரிய ஊழியக்காரனாக வருவேன்னு சொல்லி எனக்கு ப்ராபசி சொல்லியிருக்காங்க. இது என் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு அனுகூலமாக எனக்கு நடக்கலை. ஆனால் 2023 அந்த தொடங்கினதுலேருந்தே என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு நெருடல், இத்தனை ஊழியக்காரங்க நம்மளை ஊழியக்காரன் ஆவேன்னு சொல்லியிருக்காங்களே, ஆனால் நம்ம கடவுளை விட்டு இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கமே, நமக்குள்ளே எந்த ஒரு ஒரு ஊழியத்துக்கு உண்டான ஒரு சிம்டம்ஸ் இல்லையே. ஒரு ஊழியக்காரங்கன்னா எப்படி பக்தியாக இருப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, கடவுளை ரொம்ப நேசிப்பாங்க, கடவுளை பற்றி சொல்லுவாங்க, நம்ம இப்படி உலகபூர்வமாக இருக்கமேன்ற ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு வெப்ராலம், ஒரு அரிச்சல் எனக்கு இப்படியா போய்கிட்டே இருந்துச்சு. இப்படி போயிட்டே இருந்த சூழ்நிலையில் 2023 ஜூலை 16 அன்னைக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு, நான் எண்ணி முடியாத ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு, என் ஹெட்டே இப்படி டோட்டலாகவே இந்த ரைட் சைடு ஹெட்டே டோட்டலாக ஓப்பன் ஆகி அடிபட்டிருக்கேன். இது அடிபட்டது கூட எனக்கு தெரியாது. ஜூலை 16 நான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்பெக்ஸின் சொல்லி ஒரு இருமல் டானிக் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு மெடிக்கல் செக்கப்புக்காக என் டீமோடு போயிருக்கேன். லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேனில் போகாமல் நான் வண்டியில் போயிருக்கேன். வண்டியில் போகும்போது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டு, விடிய காலையில் 5 மணி அளவில் எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, 5 மணிக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ரோட்டில் கிடந்திருக்கேன். யார் எனக்கு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. ஜூலை 16 அன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆகஸ்ட் 26 எனக்கு பழைய ஞாபகம் வருது. திடீர்னு முழிச்சுட்டு என் ஒய்ஃப்கிட்ட கேட்குறேன், கேளம்பாக்கம் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் தான் என்னை அட்மிஷன் போட்டிருந்தாங்க, என் ஒய்ஃப்கிட்ட கேட்குறேன் எப்படி எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்போ என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகி 1 மாதத்துக்கு மேலே ஆகுது, நீங்கள் கோமாவில் இருந்தீங்க, இன்றைக்கி தான் உங்களுக்கு பழைய ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு அப்படியே ரொம்ப அப்செட்டாக இருந்துட்டு அப்புறம் கடவுளில் தான் ஜோமனை ஏசப்பா எனக்கு ஏன் இந்த சோதனை, இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு, இப்படி ஆனது கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து பார்த்தவங்க என்ன யார் யார் வந்தாங்க போனாங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு பழைய ஞாபகமே வருது. இது வரைக்கும் எனக்கு அந்த அடிப்பட்ட இன்சிடெண்ட்டு எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலை. 8 மணிக்கு நம்ம கிளம்பணும், எப்படி ஆச்சு எதுவுமே எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. இப்படி ஒரு துயர சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. இப்படி ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் நான் கடவுள் உண்மையான அன்பை நான் ருசிக்க ஆரம்பித்தேன். ஏசப்பா எப்படி ஒரு உயிருள்ள சாட்சியாக என்னை வச்சுருக்காரு, இந்த உலகத்துக்கு என்னை ஒரு உயிருள்ள சாட்சியாக கொண்டு வந்து வச்சுட்டாரு ஏசப்பா. ஏன்னா நான் எத்தனையோ பேர் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கடவுளே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க, ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி லிவிங் காட், வேறு யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. நமக்கு எந்த நேரத்தில் என்ன தேவைகள் இருக்குது, ஏற்ற நேரத்தில் எல்லாமே. நான் கூட லவ் மேரேஜ் பண்ணதை நினச்சி ஒரு நேரம் யோசிப்பேன், நம்ம இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கோம், நமக்கு லவ் மேரேஜ், ஆனால் இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அதுக்கும் அவர் ஒரு மீனிங்ஃபுல்லான திங். என் ஒய்ஃப் மாத்திரம் அந்த இடத்துல இல்லைன்னா வேறு யாருக்கும் இவ்வளோ போல்ட்னஸ் வராது. அவ்வளோ தைரியமாக இருந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு என்னை ரெக்கவரி ஆகிறதுக்கு. 6 மாதம் அவங்க இருந்து என் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிட்டு ஒரு 21 லேக்ஸ் ஆச்சு என் உயிரை காப்பாற்றுறதுக்கு. அந்த 21 லேக்ஸும் கடவுள் அதிசயமாக எங்களை நடத்தினார், கடனே இல்லாமல் நடத்தினார். உண்மையிலே ஒரு பெரிய மிராக்கிள் தான் என் வாழ்க்கையில் செஞ்சார். நான் எதிர்பார்க்காத என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை இது. இது மாத்திரம் இல்லாமல் என் கை லெஃப்ட் ஹேண்டு 2 துண்டாக உடஞ்சிருச்சு, டாக்டர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. கடைசி என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த உடஞ்ச 2 எலும்புக்கு நடுவில் ஒரு எலும்பு முளைச்சி இந்த பக்கம் எலும்பையும் பிடிச்சிக்கிச்சு, அந்த பக்கம் எலும்பு முடிஞ்சு, ஆப்ரேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த போன் க்ரஷ் ஆகிடுச்சி, இந்த போன் க்ரஷ் ஆகிட்டு இதுவும் அதுவே செட் ஆகி அதுவே அலைன் ஆகி அதுவே மோல்ட் ஆகி அதுவும் ஃபார்ம் ஆகிடுச்சின்னு. இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்ல, என்னால் பேசவே முடியாது. பேச்சுக்கு இந்த பக்கம் ஒரு வோக்கல் கார்டு, இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டில் 2 வோக்கல் கார்டு இருக்குது. இந்த லெஃப்ட் வோக்கல் கார்டு இன்னுமே ஃப்ரோசன் கண்டிஷனில் தான் இருக்குது, என்னால் பேசவே முடியாது. எண்டோஸ்கோபி பண்ண டாக்டர் சொன்னார், வெறும் ஆச்சரியமாக இருக்குது, இந்த ரைட் சைடு வோக்கல் கார்டு இப்படி பெண்ட் ஆகி இந்த வோக்கல் கார்டை இப்படி டச் பண்ணி பேச வைக்கிறான், இல்லைனா என்னால் பேசவே முடியாது. அவர் சொன்ன ஒரே வேர்டு தான் மெடிக்கல் மிராக்கிள்னு. நீங்கள் டிவியில் வேணால் பார்த்துருப்பீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தான் இந்த மிராக்கிள் நடந்திருக்கு. இவ்வளோ ஷார்ட் டூரியேஷனில் இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்து இவ்வளோ ரெக்கவரி ஆகி இவ்வளோ நார்மல் ஆகி நாங்கள் பார்த்ததே இல்லை. உண்மையிலே உங்கள் விஷயத்தில் அது வந்து பெரிய அதிசயம் அப்படின்னாங்க.
அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சு, என் கூட வேலை பார்த்த பசங்கள்கிட்ட நான் கேட்டேன் எனக்கு என்ன ஆச்சு எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ஸோ அன்றைக்கி கேம்ப்புக்கு நான் விடிய காலையில் போகும்போது எங்கள் பசங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படின்னோடனே நான் ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவேன், நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்படி சொல்லும்போது அந்த அப்பெக்ஸ் கம்பெனி HR எனக்கு கால் பண்ணியிருக்காரு, என் ஃபோனுக்கு இவ்வளோ அடிபட்ட எனக்கு இந்த ஃபோன் மாத்திரம் இன்னும் டேமேஜ் ஆகலை, இந்த ஃபோன் உடஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் அடிபட்டது தெரிஞ்சிருக்காது, இந்நேரம் நான் மறித்து போய் 10 மாதம் ஆயிருக்கும், உண்மையிலே கடவுள் என்னை தயவாக என்னை காப்பாற்றி இன்றைக்கி ஒரு உயிருள்ள சாட்சியாக எனக்கு கடவுள் பிள்ளைகள் மத்தியில் நான் ஒரு சாட்சியாய் விளங்க என்னை நிரூபிச்சிருக்காரு, அவருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அதே போல் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபோன் எடுத்து அவர் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அவர் ஐயோ எந்த லொக்கேஷன் கேட்டு உடனே அவர் கார் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவர் வந்துட்டுருக்க நேரத்தில் எங்கள் பசங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, சார் 10 நிமிஷத்தில் நீங்கள் போயிடுவேன்னீங்களே நீங்கள் எங்கே இருக்கீங்க. அதே ஆம்புலன்ஸ் டிரைவர் ஃபோன் எடுத்து அவர் ஆக்சிடெண்ட் ஆகி ரோட்டில் கிடக்கா இருப்பான்னு எங்கள் பசங்களும் வந்திருக்காங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்து திருப்பூர் GH கொண்டு போயிருக்காங்க, GH-ல அவர் பொழைக்க மாட்டார், அவர் இறந்துருவார், நீங்கள் கொண்டு போயிருங்க அப்படின்ட்டாங்களாம். அப்போ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் என்னை வந்து கேளம்பாக்கம் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என் அடிப்பட்டது விடிய காலையில் 5 மணி, ஆனால் என் ஒய்ஃபுக்கு இன்ஃபர்மேஷன் 9:00 தான் போயிருக்கு இந்த மாதிரி அவர் அடிப்பட்டு. ஏன் என் ஒய்ஃபுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, அது கூட கையெழுத்து போட்டால் தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுனால சொல்லியிருக்காங்க. என் ஒய்ஃபுக்கு 9:00 சொல்லியிருக்காங்க, அவங்க கிளம்பி வந்து சைன்லாம் பண்ணதுக்கப்புறம் 11 மணிக்கு தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 6 மணி நேரம் ஆப்ரேஷனும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கடவுள் கூடவே இருந்து எனக்கு உயிரை காப்பாற்றி இன்றைக்கி நான் ஒரு உயிருள்ள சாட்சியாக கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த என்ன அவர் வச்சுருக்காருன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே போல் எங்கள் சர்ச்சில் கூட நான் அடிபடுறதுக்கு முன்னாடி எங்கள் பாஸ்டர் கேட்குறாங்க, ஒரு பாட்டை அவர் எழுதி ரிலீஸ் பண்ணுறாங்க, இந்த பாட்டை எப்போ பிரதர் ரிலீஸ் பண்ணுறது? அப்போ கூட நான் பெருமையாக எனக்கு July 29 என் பர்த்டே பாஸ்டர், அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் கடைசி பார்த்தீங்கன்னா அந்த 29ஆம் தேதி நான் கோமா ஸ்டேஜ், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் ஆக்சிடெண்ட் ஆகி ரெக்கவரி ஆகி எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போது அந்த பாட்டை கேட்கும் போது உண்மையிலே என் மனசில் ஒரு பெரிய ஒரு இது. அந்த பாட்டு பார்த்திங்கன்னா

இதுபோல் என் வாழ்க்கையில் எண்ணுக்கடங்காத நன்மைகளை என் வாழ்வில் கர்த்தர் செய்திருக்கிறார். இதை நான் இப்போ தான், இப்போ ஆஃப்டர் ஆக்சிடெண்ட் தான் நான் கடவுளுடைய உண்மையான அன்பை நான் ருசிக்கிறேன். இந்த பாட்டு பாடும்போது, ஒவ்வொரு பாடல் பாடும்போதும் அவர் அன்பை ருசித்து நான் பாடுறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெருமையாக, நான் அழகாக இருக்கேன். இந்த உலகத்தில் அழகெல்லாம் மாய, அழகெல்லாம் நிரந்தரமே கிடையாது. இன்றைக்கி நான் எவ்வளோ டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி போகிறேன், இன்றைக்கி எனக்கு இந்த ரைட் சைடு ஆகி இன்னும் ஓப்பன் ஆகலை, ஆக்சிடெண்ட் ஆகி அதில் நர்வில் அடிபட்டனால கொஞ்சம் கன்ஜெக்ஷன் இருக்குது, இன்னுமே எனக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகலை அந்த ஐ. ஆனால் இன்றைக்கி என்னோடய தோற்றமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நான் அழகாக இருக்கேன்னு அந்த மன மேட்டுமே இருந்துச்சோ, இன்றைக்கி டோட்டலாகவே கடவுள் இருந்தாலும் என்ன அந்த டோட்டலாக, அந்த டோட்டலாகவே என்னோடய ஸ்ட்ரக்சர் மாறாத அளவுக்கு கடவுள் எனக்கு அற்புதமாக என் வாழ்க்கையில், என் ஜீவியத்தில் எனக்கு ஒரு பெரிய அதிசயமாய் என்னை வழி நடத்தி இம்மட்டும் காத்த தேவன். எல்லாருமே கேட்பாங்க, இப்போ கூட கேட்பாங்க, 21 லட்சம் எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க, எப்படி சமாளிச்சோன்னு எங்களுக்கே சொல்ல முடியல. எத்தனையோ நண்பர்கள், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு என் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை நான் சம்பாரித்தேன். எங்கள் அப்பா வாழ்க்கையில் அவர் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்கல. என் கூட படித்த அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க மனசில் ஏவி அவங்க நிறையா பேர், ஆண்ட்ரூ பிரதீப்பு, வினோத் பிரபு, நிறையா பேர் சொல்லலாம், மணிசங்கர், நிறைய பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர், சதீஷ் பிரபு, எல்லோரும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி என்ன துபாயில் இருந்தெல்லாம் எத்தனையோ நண்பர்கள் எனக்கு, ஜாபீர்னு ஒரு ஃப்ரெண்டு, ஜியான் ஒரு ஃப்ரெண்டு, எத்தனையோ நண்பர்கள் எனக்கு உதவி பண்ணி இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன். அவங்க கடவுள் ஏவியிருப்பார் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதே போல் என் மனைவி கூட வேலை பார்க்குற எத்தனையோ பேர் கூட நிறைய உதவி இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல, முக்கியமாக என்னை உயிரோடு, உயிருள்ள ஜீவனோடு என்னை வைத்த தேவனுக்கு நான் மிக்க நன்றி சொல்கிறேன். அவரோட அன்பு அளவில் முடியாத அன்பு, இதை யாராலும் உணர முடியாது. ஒரு காலத்தில் நான் சர்ச்சில் போய் உக்காந்துருப்பேன், சர்ச்சில் உக்காந்தேன்னா எனக்கு அப்படி தூக்கமாக வரும். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா, ஆஃப்டர் ஆக்சிடெண்ட், இப்போ தான் அவரோட அன்பை நான் ருசிச்சிருக்கேன். ஒரு பாட்டு பாடினாலும் சரி, என்ன பாடினாலும் சரி, என் கண்ணிலிருந்து அப்படியே அவரோட ப்ரெசன்ஸ் நான் ஃபீல் பண்ணுவேன். அப்படியே என்ன அறியாமல் என் கண்கள்லேருந்து தண்ணி அப்படியே ட்ராப் ட்ராப்பாக வரும். முன்னாடி வந்து ஒரு போலியான வாழ்க்கையில் தான் நான் வாழ்ந்திருக்கேன். கடவுளை பற்றி தெரிஞ்சு நான் உண்மையிலே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கே ஒரு தகுதி இல்லாதவனை தான் இருந்திருக்கேன். இப்போது இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் என்னை தகுதிப்படுத்தி வேறு பிரிச்சிருக்கார். கடவுளுடைய நாமத்தை பற்றி நான் பல ஆத்மாக்களுக்கு சொல்லி, என் மூலியமாக எத்தனையோ நண்பர்கள் எத்தனையோ உபத்திரத்தில் இருக்காங்க, எத்தனையோ விதமான கஷ்டம் இருக்குது, யார் யாருக்கோ எத்தனையோ பிரச்சனை இருக்குது. எனக்கு தான் பிரச்சனை, நான் ஒருத்தட்ட சொன்னால் அவங்க சொல்கிற பிரச்சனையை கேட்கும்போது அதுக்கு கடவுள் என்னை எவ்வளவோ பாதுகாத்திருக்கார், எவ்வளவோ வழி நடத்தியிருக்கார். எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியிலும், எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலும் உண்மையிலே எங்களை அப்படியே வழி நடத்தினா. அதே போல் எங்கள் சர்ச்சில் உள்ளவங்களும் சரி, எங்கள் சபையை சேர்ந்தவர் எல்லாருமே எங்களுக்கு, எனக்காக ஜெபம் பண்ணாத ஆளே கிடையாது. எங்கள் ஸ்கூல், எங்கள் பொண்ணு படிக்கிற ஸ்கூலில், கேம்பஸ் ஸ்கூலில், அந்த ஸ்கூலே கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 பேர் இருக்காங்க. அவ்வளோ பேரும் எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஆஃபீஸில் உள்ளது நிறைய பேர் கிறிஸ்டியன் இருக்காங்க, அவங்க சர்ச்சில் சொல்லி எத்தனையோ ஊழியக்காரங்க எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. எங்கள் சர்ச்சில் உள்ள எங்கள் மூத்த அங்கிள் அவர் ஒரு 78 வயசில் 10 நாள் எனக்காக ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்து, எங்கள் ஏபி பாஸ்டர் மூத்த மகன் அவரும் என் கூடவே இருந்து, நான் டிச்சார்ஜ் ஆகி வர்ற வரைக்கும் எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு ஜெபத்தில் வழி நடத்தி என் குடும்பத்தை இது பண்ணி எவ்வளோ பாதுகாத்துருக்காங்க. அதே போல் நான் ரெக்கவரி ஆகி வந்த உடனே எங்கள் பிசாசு எப்படியாவது எங்கள் குடும்பத்தை பிரிக்கலான்னு வகை தேடினான் என் மூலியமாக. ஏன்னா நான் வந்து பிசாசு போராட்டத்தினால பல பாவத்துக்குள்ளே நான் சிக்குண்டு, சினிமா, உலகத்து பூர்வமாக ட்ரெஸ் பண்ணுறது, மேக்கப் போடுறது, இப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, குடும்பத்தை பெருமைப்படுத்துறது, நம்ம ஒய்ஃபை இப்படி சந்தோஷப்படுத்தணும், பிள்ளைங்களை இப்படி பண்ணணும், அவங்களுக்கு இதை வாங்கி தரணும், அதை வாங்கி தரணும், இப்படியா என் மைண்டை டோட்டலாக டைவெர்ட் ஆகிடுச்சு. ஆனால் இதிலிருந்து இப்போது டோட்டலாக ஆஃப்டர் ஆக்சிடெண்ட்டு கடவுளுடைய அன்பை நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்தில் இயேசப்பாவை தவிர வேறு யாரும் உயிருள்ள தேவன் கிடையவே கிடையாது. இதை நான் வைராக்கியமாக நம்புகிறேன். நான் ஒரு உயிருள்ள சாட்சி. இன்றைக்கி நான் போய் இப்போ கூட அந்த டாக்டர் போனார்னா சொல்லுவார், உண்மையிலே இட்ஸ் அன் மெடிக்கல் மிராக்கல்,
உன் கண்டிஷனில் ஆப்ரேஷன் பண்ணி ஷார்ட் டூரியேஷனில் இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ ரெக்கவரி ஆகி நான் இது வரைக்கும் நான் யாரையுமே பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் என் மனைவி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் டாக்டர்கிட்டே சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, நான் இந்த வாரம் சர்ச்சில் போய் நான் சாட்சி சொல்லுவேன், என் ஹஸ்பண்டு நெக்ஸ்ட் வீக்கில் அவர் கண் முழிச்சிடும், எனக்கு அவங்க கொடுத்த கெடு வந்து பார்த்திங்கன்னா 6 வாரம் ஆகும் கண் முழிக்க அப்படின்னு சொன்னாங்களாம். கரெக்டாக என் ஒய்ஃப் அந்த அடிப்பட்ட ஆப்ரேஷன் முடிஞ்ச ஃபஸ்ட் வீக்கு சர்ச்சில் போய் இந்த மாதிரி சாட்சி சொல்லிவிட்டு வந்திருக்காங்க, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுன்னு பார்த்தா டாக்டர் சொன்னாராம், உங்கள் விசுவாசத்தை நான் கெடுக்க விரும்பலை, ஆனால் கஷ்டம், 6 வாரமாவது ஆகும், 6-8 வாரம் ஆகும் ஒரு கண் முழிக்க அப்படின்னாங்களாம். அதை சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டே சாட்சி சொல்கிறாங்களாம், மண்டே ஹாஸ்பிட்டல் வராங்க, பார்த்தா டாக்டர் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாராம், என்ன அப்படின்னா நான் உள்ளே போகிறாங்களாம், என்னை அப்படியே எழுப்பி உட்கார வச்சுருக்காங்களாம் பெட்டில், அப்படியே கீழே அப்படி ஒரு மாதிரி குனிஞ்சு இப்படி பார்த்துட்ருக்கேன்னா என் ஒய்ஃபு பயந்துட்டு என்ன என்னன்னு கேட்குறாங்களாம், நீங்கள் பயப்படாதீங்க, நேற்று நைட்லேருந்தே அவர் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னாங்களாம். என் ஒய்ஃபுக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம கடவுளோட நாமத்தை பிரஸ்தாவப்படுத்திட்டு சாட்சியில் சொல்லிட்டு வந்தோம் பாரு, கடவுள் உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ், இம்மீடியட் ரெஸ்பான்ஸு. இதை நான் பெருமைக்காக சொல்லலை, நான் உண்மையிலே இப்போது நான் கடவுளை பிடிச்சதுக்கப்புறம் என்னோடய ப்ரேயருக்கு உடனே உடனே ரிசல்ட் கிடைக்கிது, இதை நான் லைவாக உணர்ந்தேன். எங்கள் வீட்டில் படுத்திருப்பேன், கரண்ட்டு போயிடும், என்னால் அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, எஸ்அப்பா எனக்கு ஒரு 5 மினிட்ஸில் என்னை கரண்ட் வரணும், என்னால் உட்கார முடியல அப்படிம்பேன், 5 மினிட்ஸுமே 2 மினிட்ஸில் எனக்கு கரண்ட் வந்துடும். இப்படியா ஒரு தடவை நடந்தால் பரவாயில்ல, எனக்கு இது மாதிரி நிறைய ஒரு 10-15 தடவை இதே மாதிரி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ரிசல்ட் உடனே உடனே கிடச்சி அப்போ தான் நினச்சேன். அப்போ ப்ரேயர்னால் நம்ம எதையுமே சாதிக்க முடியும், இந்த உலகத்தில் ஏசப்பாவை நம்பி ப்ரேயர் பண்ணால் மாத்திரம்தான். ஏன்னா இந்த காலத்தில் பைபிள் வாசிப்பு இல்லை, எனக்கு சுத்தமாக பைபிள் வாசிப்பே இல்லை, இப்போ நான் 43 வருடங்கள் ஆச்சு, இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ஃபுல்லாக பைபிளை வாசித்து முடிக்கலை. ஆனால் என் மனைவி இந்து பேக்ரவுண்ட்லேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தால் 2 தடவை பைபிள் முடிச்சுட்டு 3வது தடவை பைபிள் வாசிக்கிறான். அப்போ நானே யோசிப்பேன், அப்போ நம்ம தான் நம்ம லைஃப்பை இது பண்ணிட்டோம், கடவுளுக்குள்ளே இருந்தும் அவர் அன்பை ருசித்தும் அவர் எப்படியாப்பட்ட தெய்வம்னு தெரிஞ்சும் நம்ம அவரை விட்டு டீவியேட் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆரம்பத்திலே ஒழுங்காக இருந்தோம், இருந்தாலும் கடவுள் நேர்த்தியான நேரத்தில் நமக்கு தேவைகளை சந்திக்கிற தேவன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் என்னை தொடணும்னு அவர் முன்னாடியே திட்டமும் தெளிவாக வச்சுட்டாரு. அதை குறித்து முன்குறித்து தான் எனக்கு அனிதான்ற ஒரு மனைவியை இணைச்சிருக்காரு. இன்றைக்கி அனிதா இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஒரு வைராக்கியமாக ஒரு பெண்ணாக இருந்து என்னோடய உயிரை 3-4 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்து வைராக்கியமாக இருந்து ஜெபிச்சு என் கூடவே இருந்து என்னை காப்பாற்றி இன்றைக்கி உயிரோடு மீட்டு கொண்டு வந்திருக்கேன். டாக்டர்கிட்டே சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், 4 மந்த்ஸில் என் ஹஸ்பண்டை நான் நடக்க வைக்கிறேன், அவர் வேலைக்கு போயிடுவார். அவரே ஆச்சரியப்பட்டார், அந்த 4 மந்த்ஸில் நான் நடந்தேன், அன்றைக்கி நான் செக்கப் போகிறேன், டாக்டர் எந்திச்சு நடங்க அப்படின்றாரு. நடந்தால் அவரே பா வெரி கிரேஸ்ஃபுல் டு சி, இட்ஸ் அ மிராக்கிள், இப்படி ஷார்ட் டைமிங்கில் இவ்வளோ ரெக்கவரி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், என் தெய்வன் உண்மையுள்ள தெய்வன், அவர் நினச்சா அவர் எல்லாமே சாத்தியம் இல்லாத காரியத்தை சாத்தியமாக செய்யக்கூடிய ஒரே தேவன் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ ஒன்லி லிவிங் ட்ரூ லவ்விங் காட், என்னை தாயின் கருவிலே முன்குறித்த தேவன். இது எத்தனையோ ஊழியக்காரங்க மூலியமாக எனக்கு ப்ராஃபஸியாக சொல்லியிருக்காங்க, ஆனால் அவருக்கு தெரியும் இந்த 43 வயதில் தான் இவனுக்கு நம்ம ஊழிய பாதையில் வருவான்னு சொல்லி அவர் முன்னாடியே முன்குறித்து திட்டமும் தெளிவுமாக என்னை பற்றி நூக்கன் காணல் எல்லாமே தெரிஞ்ச ஒரே தேவன் அவர் தான். அவர் சித்தத்தின்படி நான் நடக்கணும். அதே போல் எத்தனையோ பேருக்கு கடவுளை பற்றி சாட்சி சொல்லணும்னு ஆசை இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து ஏதாவது பைசா கொடுக்கணுமோ அப்படிலாம் யோசித்துட்டு நிறைய பேர் சாட்சி சொல்லாமல் இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு அப்படி சாட்சி சொல்லணும், கடவுளுடைய நாமத்தை பற்றி பிரஸ்தாபப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரைஸ்ட் காலிங் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க உங்களுக்கு இலவசமாக தான் இந்த ஒரு சுவிசேஷம் மாதிரி தான் இந்த ஒரு சாட்சியை அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி நீங்களும் அந்த கிரைஸ்ட் காலிங் சேனலை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக கடவுளுடைய நாமத்தை உயர்த்துங்க, அவருடைய நாமத்தை உயர்த்த உங்களுக்கு ஆசீர்வாதம், அவர் அமுக்கி குலுக்கி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர் தருவார் கண்டிப்பாக. ஏன்னா இது என் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டு, இதை வந்து நான் சொன்னால் தான் உங்களுக்கு அவர் தேவன் எப்படியாப்பட்ட அன்புள்ளது, அவங்க உண்மையிலே இறக்கமுள்ள தேவனுங்க, நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி ஒரு அன்பான தேவன் இந்த உலகத்தில் கிடையாது.
பாவிகளை நேசிக்க தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். இந்த உலகபூர்வமான மனுஷங்க, இப்போ நான் தப்பு பண்ணேன்னு என் ஒய்ஃபுக்கே தெரியும், இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் அவங்க ஒரு மாம்சீகத்தில் இருக்கும்போது இப்படிலாம் பண்ணிட்டாரே நம்ம ஹஸ்பண்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தேவன் நம்மளை மன்னித்து ஒரு அன்பாக நம்மளை நேசித்து இன்றைக்கு எனக்கு ஜீவனையும் கொடுத்து கடவுளை பற்றி நான் பேசுகிறதுக்கும், ஸோ எனக்கு ஒரே ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், பிரசங்கம் பண்ணால் மாத்திரம் ஊழியம் கிடையாது. ஏன்னா அது ஒரு ஊழியம், பிரசங்கம் பண்ணுறது கடவுளோட நாமத்தை நம்ம சொல்கிறோம், ஆனால் கடவுளுடைய சாட்சிக்கும் அதுக்கு ஒரு வல்லமை உண்டு. ஏன்னா எனக்கு இப்படி ஒரு பேட் இன்சிடெண்ட், இது பேட் இன்சிடெண்ட் இல்லை, இட் வாஸ் மை கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து கடவுள் என்னை டீவியேட் பண்ணுறாரு, 43 வருஷத்தில் எனக்கு ஒரு புதிய வழியை எனக்கு டீவியேட் பண்ணுறாரு, கடவுளுக்குள்ளே நான் வரணும் அப்படின்றத பிரஸ்தாவப்படுத்துறதுக்கு. நான் எனக்கு பாட்டு நல்லா வரும், நான் காலேஜ் டைமில் ஃபுல்லாக சினிமா பாட்டு இந்த மாதிரி தான் பாடி ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனால் கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தணும், அவருடைய பாட்டை நான் பாடணும்னு தான் எனக்கு ஆசை. ஒரு சின்ன பாட்டோடு நான் இந்த சாட்சியை முடிக்கிறேன்.

0: உங்கள் கிருபை இல்லைனா, இயேசுவோடைய கிருபை இல்லைனா நம்மளால் இந்த உலகத்தில் எதுவுமே சர்வே பண்ண முடியாது. இயேசப்பா உயிருள்ள தேவன். யார் யாரெல்லாம் தேவனே மறுதளிக்கிறாங்களோ, தேவனை தூசிக்கிறாங்களோ, எல்லாரும் இயேசப்பா தான் உண்மையான தேவன் என்று பிடிச்சிக்கங்க. இந்த உலகத்தில் வேறு எந்த தெய்வமும், நான் ஒரு உயிருள்ள சாட்சியாக சொல்கிறேன், இந்த இயேசப்பாவை தவிர இந்த உலகத்தில் பாவிகளை நேசிக்கிற தேவன் வேறு யாருமே கிடையாதுங்க. எப்பேற்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும் அவர் ஒரு நொடியில் மன்னித்து நமக்கு ஒரு மறுஜீவனை கொடுத்து, மறுவாழ்வை கொடுத்து நம்மளை தகுதிப்படுத்துவார். இதுதான் இயேசப்பாட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த அன்பை நான் உணர்ந்துட்டேன். இந்த அன்பை நீங்களும் உணருங்க. கிரைஸ்ட் காலிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக கடவுளுடைய சாட்சியை நீங்கள் சொல்லணும். இது மூலியமாக பல ஆத்துமாக்கள் ரட்சிக்க பண்ணணும். எத்தனையோ பேர் இந்து சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த இந்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை இயேசப்பாவுக்கு கொடுங்க. அவர் வந்து உங்களை பூஜை பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லலை. எங்கே ஒரு இடம் கிடைச்சாலும் அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு, இயேசப்பா என்னை காப்பாற்றுங்க, எனக்கு நீங்கள் துணையாக இருங்கன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அந்த இடத்துல தேவனுடைய மகிமையை உங்களால் உணர முடியும். இதை நான் இப்போ ஒவ்வொரு நாளும் உணர்கிறேன். கடவுளுடைய பாட்டை பாடும்போது அவரோட ப்ரெசன்ஸ் என்னை நிரப்புது. கண்டிப்பாக அதை நான் ஃபீல் பண்ணுறேன். இதை வந்து எல்லோரும் நீங்கள் நேசித்து கடவுளுக்காக வாழுங்க. இப்போ நான் பாடினேன், நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் ஓப்பனாக சொல்ல போனால் இப்போ என்னால் பாடவே முடியாது, என்னால் பேசவே முடியாது. இதுதான் உண்மையான என்னுடைய நிலைமை. நீங்கள் என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, ஆனால் இவர் எப்படி பாடினார் நீங்கள் யோசிக்கலாம். இந்த எண்டோஸ்கோபி பார்த்த டாக்டர் சொன்னார், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, லெஃப்ட் சைடு இந்த இடத்துல ஒரு வால்வு மாதிரி இருக்குமா, வோக்கல் கார்டு, இது ரெண்டுமே வேலை செஞ்சால் மாத்திரம்தான் நம்மளை நார்மலாக நம்மளால் பேச முடியும், பாட முடியும். ஆனால் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற வோக்கல் கார்டு எனக்கு இப்போ வரைக்குமே ஃப்ரோஸ் கண்டிஷன், ஃப்ரோசன் ஆகி அப்படியே உறைவு உறைஞ்சி போய் இருக்குது, அது வேலையே செய்யலை. ஆனால் இந்த ரைட் சைடு வோக்கல் கார்டு இப்படி டேர்ன் ஆகி இதை டச் பண்ணி பேரலைஸ் பண்ணி என்னை பாட வைக்கிது, பேச வைக்கிது. உண்மையிலே இதுக்காக கடவுளுக்கு நான் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நான் சினிமா பாட்டு பாடினவன் காலேஜில், பெருமைக்காக எனக்கு குரல் நல்லா உண்டு. ஆனால் நான் சங்கீதம்லாம் படித்ததில்லை, ஆனால் குரல் நல்லா வரும். சினிமா பாட்டு பாடினேன், என் நல்லா ஃபெமிலியரும் ஆனேன். இப்படி பாடின என்ன 18-20 வருடங்களுக்கு அப்புறம் கடவுளுடைய நாமத்தை உண்மையிலே ஓப்பனாக சொல்லப்போனால் அடிப்படுறதுக்கு ஒரு 1-2 மந்த்துக்கு முன்னாடி என் மனசில் ஒரு கடவுளுடைய பாட்டை சர்ச்சில் பாடணும்னு எனக்கு ஒரு உணர்த்தல் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த டைமில் என் தொண்டை கட்டிக்கிச்சு. எனக்கு ஒரு வெக்கப்படுவேன், ஸ்டேஜ் ஃபியர் உண்டு. நம்ம ஸ்டேஜில் போய் பாடினா நம்ம திடீர்னு திக்கிட்டோம்னா 4 பேர் நம்மளை சிரிப்பாங்களே, சர்ச்சில் எல்லோரும் இது பண்ணுவாங்களே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எங்கள் சர்ச்சில் திட்டக்கிட்ட ஒரு 25 தடவை நான் பாடிட்டேன். எல்லோரும் கூப்பிட்டு நல்லா பாடுறீங்கன்னு சொல்லத்தக்க கடவுள் எனக்கு குரல் வளத்தை கொடுத்துருக்காரு. டாக்டராலே நம்ப முடியாத ஒரு விஷயம், இவர் எப்படி பாடுறாரு. எண்டோஸ்கோபி பார்த்தார், அவர் டாக்டர் சொன்னார், அப்பா அப்படின்னார். நான் பயந்துட்டு, என்ன சார் எதுவும் அப்பான்றீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. இல்லைங்க, லெஃப்ட் சைடு வோக்கல் கார்டே ஒர்க் ஆகலை, ஆனால் ரைட் சைடு வோக்கல் கார்டு பெண்ட் ஆகி அதை டச் பண்ணி பேச வைக்கிது, இட்ஸ் அண்ட் ரியலி மிராக்கல் அப்படின்னாரு. ஸோ வாழ்க்கையில் என் வாழ்க்கையை மிராக்கலாக மாற்றின என் தேவதற்கு கொடான கொடி நன்றி. நான் சாதாரணமாக சாட்சி சொன்னால் யாருக்கும் புரியாது, நான் ஒரு உயிருள்ள சாட்சி. இன்றைக்கி நான் மறித்து போயிருந்தா கரெக்டாக 10 மாதம் முடிஞ்சு 11 மாதம், இந்த ஜூலை வந்தால் எனக்கு பிறந்த நாள் கரெக்டாக 1 இயர் கம்ப்ளீட் ஆகும். எனக்கு சொல்லப்போனால் 6 வருஷம் ஆகும்னாங்க. நான் நார்மல் கண்டிஷனுக்கு வர்றதுக்கே 6 இயர்ஸ் ஆகும், நார்மலாக நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பழைய ஞாபகமே வராதுன்னாங்க. ஆனால் கடவுள் எல்லாமே டோட்டலாக என்னை ரிவர்ஸில் கொண்டு போனார். யாருமே நம்பலை, எப்படி அதுக்குள்ளே ஷார்ட் டூரியேஷனில் இப்படி பழைய ஞாபகத்தெல்லாம் வந்து இவர் எப்படி இவ்வளோ ரிமம்பரன்ஸாக இருக்கார். அப்போ கூட பாருங்களேன், நம்ம தேவன் எவ்வளோ ஒரு உயிருள்ள தேவன் பாருங்கள். நான் நினப்பேன் ஒரு நேரம் நம்ம கோமாவில் போயிட்டோம் இப்படிலாம் இருந்தேன். ஆனால் அந்த வேதனை, வலி வேதனை கூட என் பிள்ளைக்கு அந்த வேதனை வரக்கூடாது. நான் என்ன ரத்த வெள்ளத்தில் துடித்து கிடந்தேன்னே எனக்கு தெரில. என் கூட வேலை பார்த்த பையன் சொன்னான், உங்கள் மூக்குலேருந்து ரத்தம் வந்துச்சு, கண்ணுலேருந்து ரத்தம், காதுலேருந்து ரத்தம், வாயிலேருந்து ரத்தம், உங்கள் ஃப்ரெண்ட் போர்ஷனை செதஞ்சு போய் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ கண்டிப்பாக நான் விடிய காலையில் 5 மணிக்கு ரோட்டில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. நான் என்ன வேதனைப்பட்டு எப்படி துடித்து கிடந்தேன்னே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வேதனையை கூட இந்த பிள்ளை வந்து தாங்க மாட்டான், அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை இம்மிடியேட்டாக கோமாவில் கொண்டு போய் கடவுள் கொண்டு போய் எனக்கு எப்படி ஆப்ரேஷன் வந்துச்சு, எத்தனை மணி நேரம் பண்ணாங்க, எனக்கு என்ன நடந்துச்சு, நான் நார்மல் கண்டிஷன் வர்ற வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆஃப்டர் ஜூலை 16 அடிபட்டதுக்கப்புறம் ஆகஸ்ட் 26 தான் எனக்கு பழைய ஞாபகம் வருது. அதுக்கப்புறம்தான் எனக்கு யார் வந்து என்னை பார்த்தாங்க, நான் எப்போ எப்படி ஆனேன், எப்படி என்னை டிசார்ஜ் பண்ணாங்க. அது முன்னாடி வரைக்கும் நடந்த ஒரு சம்பவம், அதில் கூட நம்ம தேவன் நம்மளை பாதுகாத்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம இது பண்ணி நம்ம நம்ம பிள்ளை கஷ்டப்படுவானே, நமக்கு அவனுக்கு அந்த வேதனையை காட்டக்கூடாதுன்னு சொல்லி என் தேவன் எனக்காக எத்தனையோ காரியம், ஒரு காரியம் ரெண்டு காரியம் இல்லை இல்லைங்க, என் வாழ்க்கையில் அவர் பெரிய அற்புதமாக என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா அது என் ஏசப்பா நால மாத்திரம்தான் முடியும், வேறு யாருமே கிடையாது. எனக்கு இந்த உலகத்தில் அவரை விட்ட வேறு யாருமே இல்லை, அவர் தான் உயிருள்ள தேவன். யார் யாரெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ ஏசப்பாவை மறுதளிக்கிறேன், எல்லோரும் ஏற்றுக்கங்க. நீங்கள் உங்கள் பிரச்சனையை அவர்கிட்ட கொண்டு போங்க, மனுஷங்கிட்ட முறையிடாதீங்க, ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மறு நிமிஷமே பதில் கொடுப்பார். மறு நிமிஷம்னா நான் சொல்கிறது ரொம்பலாம் லேட் இல்லைங்க, ஒரு சொடக்கு போடுற தூரம்தான். ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் அவர் அதிசயமான அசாத்தியமான காரியங்கள், ஒருத்தங்க சொல்லுவாங்க இந்த காரியம்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நடக்காதுன்ற நேரத்தில் தான் கடவுள் அந்த இடத்துல நடக்க வைப்பார். அப்படி தான் என் வாழ்க்கையும் நடத்தினார். அதனால் எல்லோரும் ஏசப்பாவை பிடிச்சிக்கங்க. உங்களுக்கு சாட்சி சொல்லணுன்னா கிரைஸ்ட் காலிங் சேனலை அணுகுங்க. உங்களுக்கு இலவசமாக அவங்க இந்த ஒரு சாட்சியின் இதை அவங்க இலவசமாக பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சாட்சின்னு சொல்லி மறுதளிக்காதீங்க. கடவுளோட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும்னா அவரை பற்றி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நீங்கள் சொல்லணும். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு அது ஒரு டச்சபிளாக இருக்கும், கடவுள் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போது எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேனியல் பாஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்தாருக்காகவும் அவர் நடத்தி கொண்டிருக்கிற ஊழியத்துக்காகவும் நம்ம ஒரு சிறு ஜபத்தோடு இந்த சாட்சியை முடிக்கிறேன். எசப்பா இந்த நாளுக்காக நன்றி, எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே என்னை உயிரோடு மீட்டீரே, என்னை மறு ஜீவனை கொடுத்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு நீர் எனக்கு ஒரு கிருபை பாராட்டின தயவுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. டேனியல் பாஸ்டர் உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன். அவருக்கு நீர், அவர் தேவர்களெல்லாம் நீர் அறிகிற தெய்வனப்பா. எப்படி நீர் என்னுடைய கஷ்ட சூழ்நிலையிலேருந்து என்னை மீட்டெடுத்தீரோ அவர் பண்ணுற ஊழியத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துங்க. யார் யார் மூலியமாவது அவருக்கு சாட்சி சொல்கிறதுக்கு அவருக்கு நிறைய சாட்சியை கொண்டு வாங்கப்பா. அவர் தேவையிலெல்லாம் சந்திங்க, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அந்த ஊழியத்தை நீர் கூடவே இருந்து வழி நடத்துங்கப்பா. நீர் பலப்படுத்துங்க, தாங்குங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்குறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
1: அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200031353 கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto his holy name.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான காலவேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த ஆராதனையிலே நாம் இப்பொழுது ஜெபித்த பிரகாரமாக சமாதானத்தின் தேவன் நம்முடனே கூட எப்பொழுதும் இருக்கிறார்.
1: As we pray, the God of peace is with us all the time.
0: அவருடைய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானமாக இருக்கிறதால எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம்.
1: The peace which is beyond our understanding.
0: Hallelujah. எல்லா புத்தி என்று சொல்லும் பொழுது மனுஷர்கள் இன்றைக்கு பல விதங்களிலே யோசிப்பார்கள்.
1: People may think in different ways.
0: பல கேள்விகள் கேட்பார்கள்.
1: They may ask lot of questions.
0: ஆகவே மனுஷனுடைய புத்திசாலித்தனத்துக்கும் மனுஷனுடைய அறிவுக்கும் மனுஷனுடைய இந்த உலக ஞானத்துக்கும் மேலான ஒன்றுதான் இந்த தேவ சமாதானம்.
1: The God of peace is beyond all our intellectual, all our things.
0: அந்த சமாதானத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: The Lord has given such peace in our
0: lives. Hallelujah. ஆனால் இந்த உலகத்திலே மனிதர்கள் நிம்மதி தேடி அலைகிறார்கள்.
1: The people are wandering for peace.
0: ஆனால் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை.
1: They don't have peace at all.
0: கோவில்கள் ஏராளமாய் உண்டு.
1: There are lot of temples.
0: ஆனால் நிம்மதி அங்கே கிடைப்பதில்லை.
1: But there is no peace there.
0: குளங்கள் உண்டு.
1: There are
0: ஏரிகள் உண்டு. குட்டைகள் உண்டு. மலைகள் உண்டு.
1: Mountains.
0: ஆனால் எல்லா இடத்திலும் போய் எங்க போய் சுத்தி வந்தாலும் சரி,
1: Wherever they go,
0: அங்கே நிம்மதி கிடைக்காது.
1: No peace at all.
0: மனிதன் சமாதானம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்.
1: And man is wandering.
0: ஆண்டவர் நமக்கு இலவசமாக அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்.
1: Freely the Lord has given the peace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது பணத்தினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: Not by money.
0: அல்லது இந்த உலக மாயையினால் சிற்றின்பங்களினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: The peace is not because of the worldly pleasures.
0: இந்த உலக பிரகாரமான மேன்மையினால் வருகிற சமாதானம் அல்ல.
1: The peace is not because of the greatness of this world.
0: ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம்,
1: the Lord's peace,
0: நம்முடைய வெறுமையிலே,
1: in the emptiness,
0: நம்முடைய கண்ணீரின் மத்தியிலே,
1: in the midst of tears,
0: நம்முடைய பாடுகளின் மத்தியிலே,
1: in the midst of suffering,
0: ஏமாற்றங்களின் மத்தியிலே,
1: in the midst of disappointment,
0: வெட்கத்தின் மத்தியிலே,
1: in the midst of shame,
0: அவமானத்தின் மத்தியிலே,
1: in the midst of shame,
0: நிந்தைகளின் மத்தியிலே,
1: in the midst of reproach,
0: கஷ்டங்களின் மத்தியிலே,
1: in the midst of trouble,
0: பாடுகளின் மத்தியிலே,
1: in the midst of suffering,
0: உபத்திரவங்களின் மத்தியிலே,
1: in the midst of tribulation,
0: தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார்.
1: God has given the peace.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஆம்.
1: Yes.
0: ஏதாவது ஒரு விதத்திலே மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள்.
1: People are suffering in different matters.
0: பல விதங்களிலே அவர்கள் பல இன்னல்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: They are struggling with a lot of problems.
0: இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்கிற ஒரு பெரிய கேடான ஒரு காரியம் என்னவென்றால் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: And they are killing others.
0: சக மனிதர்களோடு யுத்தம் பண்ணிக்கொண்டு நாட்டை இன்னொரு நாடு அழித்துக் கொண்டிருக்கிறது.
1: They are fighting each other. One country is
0: அவர்கள் மனிதர்கள் தானே என்று நினைப்பதில்லை.
1: They don't consider they are also
0: ஆனால் கர்த்தர் சொன்னார்.
1: But the Lord said,
0: கடைசி நாட்களிலே யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்பட்டு

0: ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டிருக்கிறார், ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: People are getting enmity with each other.
0: ஆகவே தான் நீதிமன்றம் இன்றைக்கு பல கோடி வழக்குகளால் நிரம்பி இருக்கிறது.
1: The court is filled with the millions of cases.
0: அதை இன்னும் அவங்களால் தீர்த்து வைக்கவே முடியல.
1: They could not solve it.
0: சிறைச்சாலையிலே குற்றவாளிகள் நிரம்பி வடிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: In prison and the people are overflowing.
0: ஆஸ்பத்திரிகளிலே வியாதியஸ்தர்கள் நிரம்பி கொண்டிருக்கிறார்.
1: In hospitals the patients are overflowing.
0: இதெல்லாம் எதை காட்டுகிறது?
1: What it shows?
0: மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையிலே அவன் நன்றாய் வாழவில்லை என்பதை காட்டுகிறது.
1: In man's life they are not having proper comfort.
0: அவனுடைய வாழ்க்கை ஒரு குறைவுள்ள ஒரு வாழ்க்கையாகவே இருக்கிறது.
1: The life is having lackings.
0: அருமையானவர்களே,
1: their children of
0: ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்.
1: That's why Jesus came to this world.
0: எதற்காக வந்தார்?
1: What for he came?
0: நான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்.
1: Thief is coming to steal and destroy.
0: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்,
1: I have come to give life.
0: ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
1: The life should become abundant.
0: நான் என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்.
1: I give eternal life for my
0: ஜீவன் கொடுக்கிறார்.
1: He gives life.
0: பரிபூர்ண ஜீவன் கொடுக்கிறார்.
1: Abundance of life.
0: நித்திய ஜீவன் கொடுக்கிறார்.
1: Eternal life.
0: இந்த மூன்று விதமான ஜீவனை இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் கொடுக்க முடியும்.
1: Only the Lord Jesus can give all these lives.
0: ஆகவே ஜீவன் என்றால் வாழ்வு.
1: Life means
0: நல்வாழ்வு.
1: Good life.
0: பரிபூர்ண ஜீவன் என்றால் நிறைவான வாழ்வு.
1: Abundance life means it's a fullness.
0: நித்திய ஜீவன் என்றால்
1: eternal life.
0: நித்தியமான வாழ்வு.
1: Eternal
0: everlasting life. ஆகவே தேவன் தந்த வாழ்வு,
1: God's life,
0: அது அநித்தியமான வாழ்வு அல்ல.
1: It's not temporary one.
0: அது நித்தியமான வாழ்வு.
1: It is eternal.
0: இந்த உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்வு அல்ல.
1: It will not get over in this world.
0: நிலையான வாழ்வு, நித்தியமான வாழ்வு.
1: It is the permanent life.
0: எவ்வளவு ஒரு மேலான ஒரு தரிசனம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: What a great vision the Lord has given to us.
0: அதற்காக தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
1: That's why we are running.
0: Hallelujah. ஆனால் அதை விட்டு இன்றைக்கு உலகத்தில் பாருங்க என்ன சொல்றாங்க.
1: Look at the world.
0: இந்த கிறிஸ்தவர்கள்லாம் மதத்தை பரப்புறாங்க.
1: The Christians are spreading the religion.
0: இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க.
1: They are earning money.
0: இந்தியா தேசத்தை தான் தேசமா மாத்த பாக்குறாங்க.
1: They want to change India into Christian country.
0: இப்படி அநேகர் தவறான விதங்களிலே வேதத்தையும் இயேசுவையும் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: They are not understanding properly the Lord Jesus and the Bible.
0: வேதத்தினுடைய மகத்துவத்தை அவர் அறியாதபடியினாலே தூஷிக்கிறார்கள்.
1: Since they are not understanding the greatness of the
0: Lord, தூஷிக்கிறார்கள்.
1: They are blaspheming against the minister of God.
0: கிறிஸ்தவர்களை தூஷிக்கிறார்கள்.
1: They are telling blasphemy against the
0: church. சபைகளை தூஷிக்கிறார்கள்.
1: They are telling blasphemy against
0: the church. நம்முடைய விசுவாசத்தை தூஷிக்கிறார்கள்.
1: They are blaspheming about the faith.
0: யாராவது குற்றம் கண்டுபிடிப்பாமா பார்க்கிறார்கள்.
1: They want to find a fault.
0: உடனே தூஷிக்கிறார்கள்.
1: Again, immediately they blaspheme us.
0: இந்த கிறிஸ்தவர்கள் இப்படிதான்.
1: The Christians are like this.
0: ஆகவே தான் வேதம் சொல்கிறது.
1: That's why the Bible says.
0: பிரியமானவர்களே, அவர்களுக்குள்ளே நீங்கள் நல்லடக்கையுள்ளவளாய் நடந்து கொள்ளுங்கள்.
1: Beloved, you walk upright.
0: நல் மனசாட்சியுடைய நடந்து கொள்ளுங்கள்.
1: Have good consciousness.
0: அவர்கள் உங்களை குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு.
1: They should not find fault.
0: ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
1: But then the Lord said,
0: உலகம் உங்களை பகைக்கும்.
1: World will get enemy.
0: ஏனென்றால் என்னை அது முதலாவது பகைத்தது.
1: First of all, it had enmity with me.
0: என்னை அது பகைத்தபடினால் அது உங்களையும் பகைக்கும்.
1: Because of that, it will.
0: ஆகவே நாம் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க முடியாது.
1: We should not be friend to the world.
0: உலகம் நம்மை பகைக்கிறது.
1: World will get enmity.
0: சத்தியத்தின் நிமித்தம் பகைக்கிறது.
1: Because of the truth.
0: நாம் அவர்கள் செய்கிற காரியங்களை நாம் செய்யாதபடினாலே நம்மை பகைக்கிறது.
1: Since we are not doing their works.
0: அவர்களோடு சேர்ந்து கொண்டு குடித்து வெறித்து விபச்சாரம் பாவம் இவர்களை செய்து கொண்டுதான் அவர் நம்மை பகைக்க மாட்டார்.
1: If we commit with sins with them, they will not
0: அந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறபடினாலே பகைக்கிறார்.
1: Since we resist the sin, they get enmity.
0: Hallelujah. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: Children of God,
0: இதற்கு நடுவிலே ஒரு பக்கம் பிரஜாதி மக்கள் மத்தியிலே நிந்தைகள்,
1: The midst of Gentiles,
0: அவமானங்கள்,
1: Shame,
0: நமக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது.
1: It is increasing.
0: தூஷணங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது.
1: The blasphemy is increasing.
0: கடைசி காலத்தில் தூஷிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: In the last days they will blaspheme against you.
0: இது ஒரு பக்கம் இருக்க,
1: One side this.
0: கர்த்தருடைய பிள்ளைகளில் அநேகர்,
1: God's people,
0: கிறிஸ்தவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கொண்டு அவர்கள் இன்றைக்கு தவறான காரியங்களை பேசிக்கொண்டு
1: Christians are blaming each other.

0: பல பிரிவினைகளினாலே அவர்கள் சாட்சி கெட்ட ஒரு ஜீவியை செய்து கொண்டு
1: because of separation and they don't have proper witness.
0: ஆகவே அது பிரஜாதி மக்களுக்கு முன்பாக சாட்சி கேடாக காணப்படுகிறது.
1: Before the Gentiles and it is not having good witness.
0: ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்?
1: What we supposed to do?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த உலகத்துக்கு
1: for this world
0: அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதற்கு, அந்த குருட்டு கண்கள் திறக்கப்படுவதற்கு,
1: the blind eyes should be open,
0: சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிற அந்த கண்களை திறப்பதற்கு,
1: Satan blinded them,
0: நாம் இந்த சுவிசேஷமாகிய ஒளி, இதுதான் ஒளி,
1: the light of gospel,
0: இது ஜீவ ஒளி,
1: it is the living
0: இந்த
1: light,
0: இந்த சுவிசேஷமாகிய இந்த ஒளியின் மூலமாக,
1: through the light of this gospel,
0: அவருடைய கண்கள் பிரகாசிக்க வேண்டும்,
1: the eyes should be shining forth.
0: அவர்கள் இந்த சுவிசேஷத்தின் ஒளியை பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான் சாத்தானோட மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார்.
1: Satan blinded their heart not to see the light of
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. ஆண்டவர் சொன்னார், யாரும் நரகத்துக்கு போகாம ஆத்மா ஆதாயம் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டுவாங்கன்னு சொன்னார்.
1: The Lord said he gained the souls and bring them.
0: அவங்க என்ன சொல்றாங்க?
1: In the heaven.
0: இவங்க ஆட்களை திருடுறாங்க.
1: They are stealing.
0: எங்க மதத்தை மாத்துறாங்க.
1: Changing the religion.
0: அப்படி தவறான காரியங்களை சொல்றாங்க.
1: They misunderstand.
0: நம்ம மதம் மாற்றவில்லை.
1: We are not changing the religion.
0: ஆத்மாக்களை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறோம்.
1: We lead the souls to eternal life.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: எப்படி தவறான காரியங்கள் வருவதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை அவர்கள் காண முடியாமல் தவிக்கிறார்கள்.
1: They are not seeing the greatness of Jesus and they are struggling.
0: லாசரு வியாதிப்பட்டு அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு 4 நாள் பொறுத்து இயேசு வருகிறார்.
1: And Lazarus died and after 4 days Jesus came.
0: அப்போ மரியாளே இயேசுவை சந்திப்பதற்கு அவள் சற்று வருத்தம் அடைந்து இயேசுவை சந்திக்காமல் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
1: Mary was sitting without meeting the Lord Jesus.
0: என் சகோதரன் குணமாக்க இவர் வரல.
1: He didn't come to heal my brother.
0: அவள் குறை சொல்கிறாள் ஆண்டவரை.
1: And she is blaming the Lord.
0: அங்க இருக்கிற மக்கள் என்ன குறை சொல்றாங்க?
1: What people are saying?
0: குருடருடைய கண்களை திறந்த இவர் இந்த லாசருவை சுகமாக்கி இருக்க கூடாதா?
1: He opened the blind eyes and could he not raise the Lazarus also?
0: Hallelujah. என்று சொல்கிறார்.
1: They are telling so.
0: ஆகவே அங்க சுத்தி இருக்கிற மக்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? இதோ நீங்கள் போதித்த போதனைகள் சத்தியங்களை கேட்டுதானே இவர்கள் இருந்தார்கள். இந்த குடும்பம்,
1: this family was listening to the truth.
0: Yen inge inda Lazarus kallarile podirukkar.
1: Why did Lazarus in the tomb now?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Andor Marthaal ku ore or kaaryam da sonnar.
1: And Jesus said to Martha only one thing.
0: Adu enna vendral nee viswasithaal
1: if you believe
0: devanudaiya magimaiyai kaanbai.
1: You will see the glory of God. He said to the disciples
0: inda vyadhi இது எப்படிப்பட்ட வியாதி என்றால்,
1: what kind of sickness?
0: தேவனுடைய மகிமைக்காக வந்திருக்கிற ஒரு வியாதி.
1: It is for the glory of God. It has
0: மரணத்தின் மூலமாகவும்,
1: through the death,
0: அந்த வியாதியின் மூலமாகவும் கூட,
1: through the sickness,
0: ஆண்டவர் மகிமைப்பட முடியும்.
1: The Lord can be glorified.
0: ஏனென்றால்,
1: because
0: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அங்கே நிற்கிறார்.
1: The Lord is standing as the almighty God.
0: அதனால்தான் பவுல் சொல்கிறார் பிலிப்பியருக்கு நிருபத்தில், ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்தியன் சரீரத்தில் என்ன செய்வார்? மகிமைப்படுவார்.
1: Christ will be glorified through my body.
0: கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
1: Christ is my life and death is my gain.
0: ஜீவனாய் இருந்த மாத்திரம்தான் இல்ல,
1: not only with
0: ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும்
1: with the life or death
0: கிறிஸ்தியன் சரீரத்திலே மகிமைப்படுவார்.
1: Christ will be magnified in my body.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக,
1: for the glory of God,
0: amen,
1: amen,
0: அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு முன்பதாக நின்று லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தத்தோடு சொல்லும் பொழுது,
1: when Jesus called Lazarus come out,
0: நான்கு நாள் அழுகி போன பிணமே வெளியே வா என்று சொல்லவில்லை, லாசருவே வெளியே வா.
1: He said, Lazarus, you come out, not the defiled body you come
0: Hallelujah.
1: out.
0: உலகம் அழுகி போன பிணமாக தான் பார்க்கிறது.
1: The world is looking at the defiled body.
0: ஆனால் இயேசு அவனை லாசருவாகவே பார்க்கிறார்.
1: But Jesus looking at
0: Lazarus. வெளியே வருகிறார்.
1: Lazarus came out.
0: கட்டை விடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்.
1: He removed the bandages.
0: அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டது.
1: The name of Jesus was glorified.
0: அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள்.
1: Many started believing the Lord Jesus.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: கர்த்தருடைய நாமம்.
1: The name of the Lord.
0: வல்லமையுள்ள நாமம்.
1: It is powerful.
0: Hallelujah. இந்த கடைசி நாட்களிலே
1: in these last days
0: ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட விரும்புகிறார்.
1: The Lord wants to be glorified in our lives.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும்?
1: How many can say that?
0: என் வாழ்க்கையில இயேசு மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார்.
1: Jesus is glorified in my
0: Hallelujah.
1: life. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னென்னமோ நடக்கிறது, ஆனால் ஆண்டவர் மகிமைப்படுகிறார்.
1: And Jesus
0: சொல்ல முடியுமா?
1: Getting glorified, can you say
0: that? தரிசனம் அதுவா இருக்கிறதா?
1: Do you have that vision?
0: இயேசு மகிமைப்படணும்.
1: Jesus has to be glorified.
0: நான் கஷ்டப்பட்டாலும் இயேசு மகிமைப்படணும்.
1: Though I suffer, he has
0: Hallelujah.
1: to be glorified.
0: Amen. அந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது?
1: How many of you having that assurance?
0: ஆண்டவர் அதற்காக தான் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார்.
1: That's why the Lord keeps us
0: Hallelujah.
1: with the life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.

0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டுமானால்,
1: the Lord has to be glorified in our lives,
0: நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது,
1: when we go through a lot of tribulations,
0: அந்த பாதைகளின் மத்தியில், அது இருள் சூழ்ந்த பாதையா இருக்கலாம்,
1: in the midst of the darkness,
0: நெருக்கமான பாதையா இருக்கலாம்,
1: in the midst of oppression,
0: கரண்டு முரடான பாதையா இருக்கலாம்,
1: in the midst of rotten roads,
0: அது எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி,
1: whatever may be,
0: பள்ளத்தாக்கில் நடுவே போக போகலாம்.
1: When we may go to valleys,
0: நீ பள்ளத்தாக்கின் நடுவே போகும்பொழுது அவர் உன்னை தோளின் மேலே தூக்கிக் கொள்வார்.
1: Though we walk in valleys and he will take,
0: hallelujah,
1: take us in upon his shoulder.
0: கரடுமுரடான பாதைகளிலே உன்னை அவர் கரம் பிடித்து நடத்துவார்.
1: The Lord will hold your hand and walk with you.
0: இருள் சூழ்ந்த பாதைகளிலே வெளிச்சம் வீசும்.
1: In the midst of the darkness there will be light.
0: உம்முடைய வேதம் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது.
1: The word is the light for my path.
0: கர்த்தர் வழி காட்டுவார்.
1: The Lord will show the way.
0: நமக்கு முன்னால் ஒருவர் போய் கொண்டிருக்கிறார்.
1: He is going before us.
0: நாம் அறியாத பாதையில் அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: He leads us.
0: ஒரு குருடனை அவர் எப்படி நடத்துவாரோ அதுபோல தான் நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: And he is leading us as the,
0: கவலை இல்ல.
1: No,
0: என்றால் அவர் முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: Because he is going forward.
0: நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவர்களை சபையாக்கி கொண்டு,
1: I go forward and set right the path.
0: கர்த்தர் சொல்லுகிறார்.
1: The Lord says so.
0: கர்த்தர் நமக்கு முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்.
1: The Lord is going forward.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இப்படிப்பட்டுதான் இந்த நாட்களில் நாம் ஒன்றை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும்.
1: In these days we should understand,
0: நம்முடைய விசுவாசம்,
1: our faith,
0: திடனாய் இருக்க வேண்டுமானால்,
1: if it has to be strong,
0: நாம் அதை ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome.
0: அதை மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome.
0: சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும்.
1: We have to overcome the temptation.
0: பலவிதமான இடுக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுது போராடி நாம் ஜெயிக்க வேண்டும்.
1: We have to overcome the tribulations.
0: யாக்கோபு மனிதரோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டார்.
1: Jacob, he struggled with the man and God and he overcame.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நம்முடைய போராட்டத்திலே எப்பொழுதும் ஒரு வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது.
1: The victory is waiting in the midst of our tribulation.
0: Hallelujah. அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: it may be trial.
0: அது வெட்கமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: it may be shameful condition.
0: அல்லது அவமானமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி,
1: it may be shame.
0: இல்ல ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: though it is oppression.
0: ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் சரி,
1: it may be a great trouble.
0: அதன் மத்தியிலே நீங்கள் நிச்சயமாகவே அதை ஜெயிக்க முடியும்.
1: In the midst of that you can take the victory.
0: ஆண்டவர் மிக தெளிவாய் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்.
1: Jesus said, and you have the tribulation in this world, I have, hallelujah, overcome the world.
0: கர்த்தர் நம்மை அதற்காக தான் அழைத்து இருக்கிறார்.
1: That's why the Lord has called us.
0: அப்படி அதை ஜெயிக்கும் பொழுது,
1: when we take victory,
0: அதிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கும்.
1: The Lord's name is glorified.
0: நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது,
1: when you have different kinds of
0: trials, அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்.
1: Consider that it is joy.
0: ஏன் தெரியுமா?
1: Because
0: அதுல தான் விசுவாசத்தின் பரீட்சை காணப்படுகிறது.
1: The test of faith is there.
0: அதுல தான் உங்களுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது.
1: The faith is growing in that.
0: உங்களுடைய விசுவாசம் அங்கே பலப்பட்டு கொண்டிருக்கிறது.
1: The faith is strengthened.
0: அதற்காக உங்க விசுவாசத்துக்காக ஆண்டவர் உங்களை போட்டு கஷ்டப்படுத்துவார் என்று தவறாய் நினைக்க வேண்டாம்.
1: Don't misunderstand because of faith. Many think,
0: ஓஹோ ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக தண்டிக்கிறாரு.
1: He is punishing to become holy.
0: தண்டிக்கிறது வேறு,
1: punishing is different.
0: சிட்சிக்கிறது வேறு,
1: chastisement is different.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: தண்டிக்கிறது என்று சொல்லும் பொழுது,
1: punishing means,
0: தகப்பன் தன் பிள்ளையை தண்டிக்கும் பொழுது எப்படி தண்டிப்பான்?
1: And the father punishes the
0: ஒரு
1: child.
0: ஒரு சின்ன பெரம்பு எடுத்து
1: taking small
0: பிள்ளையை கண்டிப்பான்.
1: And he will punish.
0: ஒரு பெரிய இரும்பு தடி எடுத்து அடிக்க மாட்டான்.
1: He will not beat with a iron rod.
0: ஏனென்றால் பிள்ளைய சிக்ஷிக்கிறான்.
1: He is chastising.
0: ஆம்.
1: Yes.
0: தண்டனை இன்னும் வரல.
1: The punishment has
0: come. தண்டனை எப்போ வரப்போகுதுன்னு
1: கேட்டீங்கன்னா, when it is going to come.
0: இந்த உலகத்தின் முடிவுக்கு பிறகு தான் தண்டனையே காத்துட்டு இருக்கு.
1: At the end of the world the punishment.
0: அப்பதான் நியாய தீர்ப்பு வரும்.
1: The judgment will come.
0: நியாய தீர்ப்பு வந்த பிறகு தான் தண்டனை.
1: After the judgment there is the punishment.
0: வரல.
1: The judgment hasn't come.
0: கொரோனா வந்த உடனே ஆண்டவர் தண்டிக்கிறாரு.
1: When the corona comes, people
0: அதெல்லாம்
1: say,
0: தண்டனை கிடையாது.
1: That is not punishment.
0: ஆண்டவர் கொரோனாவுக்கு தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not by corona.
0: உன்னை போட்டு துன்புறுத்தி தண்டிக்கிறவர் இல்ல.
1: Not he will not make you suffer.
0: எல்லாவற்றுக்கும் பின்னால ஒரு காரணம் இருக்கிறது.
1: There is the reason for everything.
0: அதை கண்டுபிடிக்கணும்.
1: We have to find out.
0: ஏன் தோல்வி?
1: Why the failure?
0: ஏன் என் வாழ்க்கையிலே இன்னும் என் ஆசீர்வாதம் நிறைவாயில்லை?
1: Why the blessings are not yet full?
0: அதை நாம் கண்டுபிடிக்கணும்.
1: We have to find out.
0: ஆகவே பிரியமான இந்த காலை வேளையிலே,
1: in this morning,
0: கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துற காரியம் என்னவென்றால்,
1: what the Lord is revealing,
0: நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி,
1: whatever may be your situation,
0: அது சோதனையா இருந்தாலும் சரி,
1: it may be trial,
0: அது ஏமாற்றமா இருந்தாலும் சரி,
1: it may be a deception,
0: அது வெட்கமான காரியமா இருந்தாலும் சரி,
1: it may be shameful condition,
0: நெருக்கமான பாதையா இருந்தாலும் சரி,
1: it may be oppressed path.
0: Hallelujah. பவுல் அப்போஸ்தலன் சொல்றது போல நம்ம சொல்லலாம்.
1: As
0: நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் என்ன செய்யறதில்ல, ஒடுங்கி போயிட மாட்டோம். மனமுறிவு அடையறதில்ல.
1: Not in despair.
0: வாழ்க்கையில இருக்குமானால் பிசாசு உன்னை வஞ்சிக்க முடியாது. உன்னை சிலர் நிந்திக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்.
1: Just think that somebody is criticizing.
0: அந்த நிந்தனையை உன்னால் தாங்க முடியவில்லை.
1: You could not bear that reproach.
0: நீ உடனே கோபப்படுகிறாய்.
1: You get angry.
0: எரிச்சல் அடைகிறாய்.
1: You get angry.
0: திருப்பி அவர்களை வகை வசைப்பாடுகிறாய்.
1: Again you are repeating it.
0: உடனே அது பாவமாய் மாறிவிடுகிறது.
1: It becomes sin.
0: பதிலுக்கு பதில் செய்கிறாய்.
1: You do.
0: ஆனால் நிந்தை வந்தா ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும்?
1: When the reproaches come, what you do?
0: இயேசுவுக்கு நிந்தை வந்தது.
1: The reproach came to Jesus.
0: அவர் சிலுவையில போனது ஒரு பெரிய நிந்தை.
1: That is the reproach.
0: எபிரேயர்ல வாசிக்கிறோம், அந்த நிந்தையை அவர் எப்படி சுமந்தாரோ அதுபோல நாமும் அந்த நிந்தையை சுமந்து கொண்டு எங்க போறோமா? பட்டணத்துக்கு வெளியில போறோம்.
1: We have to bear the reproach and we have to go to the outside the city.
0: எபிரேயர்க்கு நிருபத்தில
1: Hebrews
0: நிந்தையை சுமந்து கொண்டு என்ன செய்யணும்? நாம போறோம்.
1: We have to bear the reproach.
0: அந்த வசனம் யாரா படிங்க?
1: உடனே
0: நீ கோபம் அடைவதோ எரிச்சல் அடைவதோ பதிலுக்கு பதில் ஏதாவது செய்யறதோ அல்லது பழி வாங்குவதோ அல்லது அவங்கள தீத்து கட்ட நினைப்பதோ இதெல்லாம் உலகத்தான் செய்யற வேலை.
1: When the reproach
0: நம்மளுடைய வேலை என்ன தெரியுங்களா? நிந்தை சுமக்கணும்.
1: Our job is we have to bear.
0: ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல.
1: Two things said.
0: ஒன்னு நிந்தை சுமக்கணும்.
1: You have to bear the reproach.
0: இல்லன்னா நிந்தையை சகிக்கணும்.
1: You have to endure the reproach.
0: சங்கீத புத்தகத்துல
1: Psalm
0: யாராவது எடுத்து வாசிக்கலாம். 69வது சங்கீதம்
1: 16
0: ஐந்தாவது வசனத்திலிருந்து யாரா படிங்க சீக்கிரமாக.
1: From 5 onwards.
0: 69வது சங்கீதம் உமது நிமித்தம் நிந்தையை நான் என்ன செய்தேன்? எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? இப்போ சந்தோஷமா சொல்றவங்க இங்க இருக்கீங்களா?
1: Anybody can say that?
0: என்ன மிக கேவலமாக பேசினாங்க.
1: They reproached me bad way.
0: நான் சகித்து கொண்டிருந்தேன்.
1: But I
0: யார் நிமித்தம்?
1: For whom?
0: கிறிஸ்துவின் நிமித்தம்.
1: For the Christ's sake.
0: ஆண்டவருக்காக நான் சகிச்சேன்.
1: I endured for the Hallelujah. Christ's sake.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை தூஷிக்கலாம் சீமேயு. தாவீதை தூஷித்தது போல
1: they may reproach you.
0: ஒரு உன்னை தவறான வார்த்தைகளினாலே உன்னை காயப்படுத்தலாம்.
1: With the word words they may
0: unal sagittu kolla mudigiradha
1: do you endure that
0: arumiyana kathile pilligale
1: dear children of god
0: nalla gavanithu kollunga
1: listen carefully
0: kristava jeevim enbadu
1: christian life means
0: inda sangeetha 69 la sollapattirukkirathu siluvai paadai
1: the path of cross it is said
0: nare paadam paadigalai ippozhudhu paathom
1: there are a lot of paths
0: naam kadandhu poga vendiyathu nerukkumana paadai maathramalla
1: not only the path of oppression
0: irulana paadigalal maathramalla
1: not only path of darkness
0: hallelujah மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு எத்தனையோ பாதைகள் நாம் கடந்து போக வேண்டியதா இருக்கு பள்ளத்தாக்கில்
1: we have to cross lots of valleys
0: மலை ஏற வேண்டியதா இருக்கிறது
1: we have to climb the mountain
0: கற்களின் நடுவே நடக்க வேண்டியதா இருக்கிறது
1: in the midst of rocky places
0: சிங்கங்களின் நடுவே நடக்க வேண்டியதா
1: இருக்கு in the midst of lions
0: எதுவா இருந்தாலும் சரி
1: whatever it may be
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of god
0: உன் பாதை
1: your path
0: எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி
1: whatever may be
0: நீ கவலைப்பட வேண்டியதில்லை
1: நீ not worry about it
0: அந்த பாதையிலே உனக்கு முன்னால ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறார்
1: and the one is going forward
0: hallelujah அவர் உன்னை இடராமல் உன்னை வழிநடத்துகிற தேவனாய்
1: he will not make you to be
0: செபையாய் வழிநடத்துகிற தேவனாய்
1: உன்னை
0: கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய்
1: he will hold your hands and lead
0: ஒரு மந்தையை எப்படி இடராமல் செம்மையாய் நடத்துவார் அப்படி உன்னை நடத்துவார்
1: and he will lead you and guide you
0: hallelujah thank you jesus
1: thank you lord
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
1: dear children of god
0: ஆகவே நிந்தையை நாம் சகிக்கலாம்
1: we may endure the reproach
0: நாம் சுமக்கலாம்
1: we may bear the reproach
0: இப்படி நம்முடைய வாழ்க்கையில எது வந்தாலும் சரி
1: whatever may be in our lives
0: hallelujah சோதனை வருகிறது
1: அதை
0: சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று யாக்கோபு சொல்கிறார்
1: james says we have to consider that it is joy
0: ஏன் சந்தோஷமா எண்ணணும் தெரியுமா உங்களுக்கு
1: why should we consider that it is joy
0: எதுக்காக
1: what for
0: சந்தோஷமா அதை நாம் என்றதுனால அதுக்கு பின்னால ஒரு பெரிய சத்தியம் இருக்குது
1: when we consider that it is joy behind that there is that big
0: அது என்னன்னு கேட்டிங்களா
1: what is it
0: எபிரேயருக்கு நிருபத்தில
1: hebrews
0: 4வது அதிகாரத்துல
1: 4
0: நாம் வாசிக்கிறோம்
1: we read that
0: என்ன வாசிக்கிறோம் கேட்டிங்களா
1: what we read
0: அங்கே நமக்காக பரிந்து பேசுவதற்காக hallelujah
1: not to intercede for us
0: 15வது வசனத்துல
1: நம்முடைய
0: பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் ஆமென் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவர்களா இருக்கிற அல்லேலூயா
1: in all points he was tempted
0: ஒருத்தர் சொன்னார்
1: one said
0: நாங்க எங்களுக்கும் கஷ்டங்கிறது உங்களுக்கும் கஷ்டங்கிறது நீங்க என்ன கிறிஸ்தவங்க என்ன
1: you have problems I have problems what is the difference
0: எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது
1: for everyone it is same
0: appo na sonnen
1: then I said
0: yo enak irukra support unukku illaya pa
1: you don't have support what
0: yaar sonnadhu enak court irukudhu enak judge irukraru enak prime irukraru chief irukraru avar irukraru ella sonnaru
1: I have chief court and judge so many things
0: na avaroda periyal orthu irukrar pa appdi sonnen
1: more than everyone I have
0: hallelujah
1: person.
0: யாருங்க
1: who is that
0: world presidenta
1: is it world president
0: அதோட periyal orthu
1: irukrar more than everything
0: hallelujah
1: hallelujah
0: yaar avaru
1: who is that
0: இந்த உலகத்தெல்லாம் உண்டாக்கினவர்
1: the one who created the entire universe
0: அவர் என் கூட இருக்கிறார்
1: he is with me
0: அவர் யாரு
1: who is he
0: இரவும் பகலும் எனக்காக பரிந்து பேசுகிறவர்
1: night and day he is interceding
0: பாவம் இல்லாதவர்
1: no sin
0: hallelujah அவர் நம்ம வேடிக்கை பார்க்கிறவர் இல்ல
1: he is not just looking
0: hallelujah ஏனென்றால் நீ என்ன சோதனை இப்ப அனுபவிக்கிறாய் அதே சோதனை அவர் ஏற்கனவே அனுபவிச்சார்
1: whatever trial you are undergoing he already faced it
0: எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும்
1: in all points he was tempted like us
0: என்ன இல்ல பாவம் செய் hallelujah
1: yet without sin
0: பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார்
1: and without sin there is the chief priest before us
0: hallelujah என்ன இவங்க கிட்ட ரொம்ப தொல்லையாவே இருக்குது அப்படின்னு சொல்றவர் இல்ல
1: இட்ஸ் நாட் யூ வில் நாட் சே லாட் ஆஃப்
0: என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்களேன்னு சொல்றவர் இல்ல
1: யூ வில் நாட் சே யூ ஆர் டிஸ்டர்பிங் மீ
0: 24 மணி நேரத்துல எந்த நேரத்துல நீ இயேசுவே கூப்பிடும் பொழுது சரி
1: 24 hours when you call Jesus
0: hallelujah இதோ இருக்கிறேன்
1: I am here
0: உனக்காக தான் பரிந்து பேசுகிறேன்
1: I will intercede for you
0: கவலைப்படாத தைரியமா இரு
1: be bold
0: hallelujah
1: hallelujah
0: அந்த சோதனையிலே
1: in the midst
0: உதவி செய்யிறதுக்காக நான் வந்திருக்கிறேன்
1: I have come to help you
0: அந்த ஒன்று முதலாம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது
1: the first chapter
0: என்ன வாசிக்கிறோம் கடைசி வசனத்துல எபிரேயர் 2 அதிகாரம் 18வது வசனத்துல அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி செய்யறாராம் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வல்லவர்
1: அவர்
0: என் கூடவே இருக்கிறார்.
1: He is with me.
0: நான் பலவீனம் தான்.
1: I am weak.
0: Hallelujah. ஆனால் என் கூட இருக்கிற ஒரு பலவீனர் இல்ல.
1: But he is not weak at all.
0: அவர் வல்லவர்.
1: He is able.
0: வல்லவர் வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர்
1: கடைசி மட்டும் காக்க வல்லவர்
0: அவர்
1: வல்லவர் வல்லவர் கர்த்தர் மகா வல்லவர் கடைசி மட்டும் காக்க வல்லவர்.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது,
1: when you are tempted,
0: நீங்கள் நிந்திக்கப்படும் பொழுது,
1: when you are reproached,
0: நீங்கள் ஒரு சிறுமையான பாதையிலே போய் கொண்டிருக்கும் பொழுது,
1: when you are afflicted,
0: நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
1: You need not be ashamed.
0: ஐயோ, தலகுனிய வேண்டிய அவசியம்
1: இல்லை. You need not put your head down.
0: Hallelujah. கர்த்தர் சொல்ற என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை.
1: The Lord says my people will never be ashamed.
0: ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை.
1: My people will never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: He will never be ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் வெட்கப்பட்டு போவதில்லை?
1: Why he will not be ashamed?
0: Hallelujah. என் கூட ஒருவர் இருக்கிறார்.
1: There is one with me all the
0: time. Amen. எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது?
1: How many of you having that
0: assurance? நாம என்ன செய்றோம்?
1: What we do?
0: நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது,
1: when we get a problem,
0: நாம் உடனே அதை நம்முடைய கையில எடுக்கிறோம்.
1: We take that problem in our hands.
0: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
1: What the Lord says.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் உன் கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக,
1: in order to be with you all the time,
0: நான் ஒரு தேற்றரவாளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்.
1: I have given the comforter.
0: அவர் என்ன செய்றாரு?
1: What he does.
0: ரோமர் 8:26 வசனத்தை வாசிக்கும் பொழுது,
1: Romans 8:26
0: என்ன வாசிக்கிறோம்? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா.
1: He makes intercession for us with groanings.
0: நம்ம என்ன சொல்றோம் அடிக்கடி சாட்சி?
1: What we say?
0: நான் 10 வருஷமா ஜெபம் பண்ணையா,
1: I prayed for 10 20
0: வருஷமா ஜெபம் பண்ணேன்,
1: 20 years I prayed.
0: ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: I say a secret.
0: நீங்க ஜெபம் பண்றதுனால எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
1: Not because of your prayer. ஜெபம்
0: பண்ணாத விட்டுறாதீங்க. பாஸ்டர் சொன்னாரு ஜெபம் பண்ண வேண்டாம்னு.
1: Don't quit your prayer. ஜெபம்
0: பண்றது நீங்க பண்ணுங்க.
1: You do your prayers.
0: நாம பண்ற ஜெபத்தினால இல்ல.
1: Not because of our prayers.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னது எதுக்காகனா,
1: வாட் ஃபார் ஹி ஆஸ்க்ட்,
0: நீ கேட்டு கேட்டு வாங்கிக்கணும்னு சொல்றதுக்காக இல்ல.
1: நாட் ஆஸ்கிங் அண்ட் கெட்டிங்.
0: ஜெபம் பண்ணாதான் கொஞ்சம் ஆவியில இருக்க முடியும்.
1: When you pray,
0: ஜெபம் பண்ணாதான் உன் சிந்தை கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கும்.
1: When you pray, you have
0: ஜெபம் பண்ணாதான் கொஞ்சம் ஆண்டவரை நெருங்கி ஜீவிப்பேன்.
1: When you pray, you come
0: to the Lord. பரிசுத்தத்துக்காக தான் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார்.
1: And for your holiness.
0: ஆனா நம்முடைய தேவைகளை சந்திக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார்.
1: The Holy Spirit is with us to meet
0: all our needs. அவருக்கு என்ன தேவை அவருக்கு தெரியும்.
1: He knows what we need.
0: அவர் அந்த நேரத்துல என்ன செய்யணும் அவருக்கு தான் தெரியும்.
1: He knows what he
0: நமக்கு தெரியாது.
1: We may not be knowing.
0: அவர் எல்லாம் அறிந்து வர்றேன்.
1: He knows everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ ஒடுக்க, அதனால தான் சொல்றோம்.
1: That's why.
0: நாங்கள் ஒடுக்கப்பட்டும் என்ன செய்வதில்லை? மனமுறிவு அடைந்து
1: போவதில்லை. We will not be crushed.
0: நெருக்கத்தில் இருந்தாலும் சரி.
1: Though we are in oppression.
0: எங்களுக்கு தெரியும். யோபு சொல்றாரு 36:16 வசனத்துல.
1: Job says in
0: 36:16 என்ன சொல்றாரு?
1: What he says in
0: 36. அவர் உம்மை நெருக்கத்தில் நின்று விடுவித்து ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்வார்? வைப்பார். உன் போஜன பந்தி கொழுமையான பதார்த்தத்தால் நிரப்பி இருக்கும். ஒரு விசாலத்தில் உன்னை கொண்டு வருவார்.
1: He will bring to the broad place.
0: Hallelujah. நீ ஒடுக்கப்பட்டிருக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஒடுக்கத்திலிருந்து உடனே உன்னை விடுதலையாக்கி உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உன்னை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக உன்னை நிலைநிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார்.
1: The Lord will deliver you from all kind of operations and he will give the gladness and he will glorify his name.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லா அத ஒடுக்கமில்லாத அவர் உம்மை நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் என்ன செய்வார்? வைப்பார்.
1: He will bring to the broad place.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நீங்க தைரியமா இருக்கலாம்.
1: You can be bold.
0: என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.
1: My people will never be ashamed.
0: ஏசாயா புத்தகம் 45:7 எடுங்க.
1: In Isaiah.
0: அங்க என்ன வாசிக்கிறோம்?
1: What we read.
0: இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஏசாயா 45:17 இருக்கா?
1: ஐசாயா 45:17, you will never be ashamed.
0: என்றென்றைக்கும் உள்ள, எல்லாம் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன,
1: everlasting,
0: என்றென்றைக்கும் உள்ள,
1: an everlasting,
0: சதா காலங்களிலும்,
1: all the time.
0: Hallelujah. உங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இவ்வளவுதான்.
1: Your retirement age is this.
0: உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு.
1: There is limitation in this world.
0: ஆனா நமக்கு என்ன கிடையாது தெரியுமா?
1: For us,
0: அவர் நித்தமும் உன்னை நடத்தி,
1: everlastingly he guides you. Daily,
0: மரண பரியந்தமும்,
1: till your death.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் உன்னை நடத்துவார்.
1: He will guide you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நடத்துவார்.
1: He will lead you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏசாயா 50:7 வாசிக்கும் பொழுது,
1: Isaiah 50:7,
0: கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார்,
1: the Lord is,
0: ஆகையால் நான் வெட்கப்படேன்,
1: I never be
0: ashamed, வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன்.
1: I know I am not ashamed.
0: என் முகத்தை நான் என்ன செய்யறேன், கற்பாரை போல் ஆக்குறேன். Hallelujah.
1: I make my face.
0: ஆகவே நம்முடைய இடுக்கமான சூழ்நிலைகளிலே,
1: at the time of oppression,
0: நாம் என்ன செய்யணும்னு சொன்னா,
1: what we supposed to do,
0: நம்மை திடப்படுத்திக் கொண்டு,
1: we have to strengthen ourselves,
0: ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு,
1: leaning upon the Holy Spirit,
0: நம்ம நம்பிக்கை,
1: the hope,
0: பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை,
1: the hope in the Holy Spirit,
0: அது எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிறது,
1: what kind of hope it is,
0: அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது என்று ரோமர்கள் 5 வாசிக்கிறோம்.
1: Romans 5 we read it will never make you ashamed.
0: உன்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை உன்னை என்ன செய்யாது, வெட்கப்படுத்தாது.
1: The hope will never make you ashamed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே தான் நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: You never be ashamed.
0: ஓரபால சந்தரபா. Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: How
1: many of you believing?
0: Romans
1: 10:11.
0: Whoever
1: believes,
0: தேவப்பிள்ளையே,
1: children of God,
0: நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை.
1: You never be ashamed.
0: வெட்கப்பட்டு போவதே இல்லை.
1: You never be ashamed.
0: வெட்கப்பட்டு போவதே இல்லை.
1: Never be ashamed.
0: வெட்கப்பட்டு போவதே இல்லை.
1: Never be ashamed.
0: Amen.
1: Amen.
0: நாம் என்ன செய்யணும்?
1: What we supposed to
0: do? நாம் நிற்க வேண்டிய அஸ்திபாரம் எங்க இருக்கு?
1: Where is our foundation?
0: 1 Peter 2:6 இருக்கு.
1: 1 Peter 2:6
0: என்ன வாசிக்கிறோம்?
1: 2:6.
0: அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை எங்க வைக்கிறேன்? சியோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன், நீங்க எது மேல விசுவாசமா இருக்கீங்க? உங்க ஜபத்திலையா?
1: Where are you having your faith?
0: Hallelujah.
1: In your prayers?
0: நீங்க ஜெபம் பண்ணாம கூட இருக்கலாம்.
1: You may not be praying.
0: Hallelujah. ஆனால்
1: but
0: உங்களுடைய நம்பிக்கை,
1: your hope.
0: Hallelujah. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அஸ்திபாரம்,
1: the foundation.
0: Hallelujah. அந்த ஜீவனுள்ள கல்,
1: the living stone.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen. அது உங்களை வெட்கப்பட்டு போக விடாது.
1: It will never make you to be ashamed.
0: ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும்,
1: still the Lord is with you,
0: நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: You never be ashamed.
0: கர்த்தர் உனக்காக பரிந்து பேசிக்
1: கொண்டிருக்கிறார். The Lord is interceding for you.
0: ஆகவே மாம்ச சிந்தை மரணம்,
1: the mind of
0: ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாய் இருக்கிறது.
1: The mind of spirit is
0: life. ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய அந்த ஆறுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும்.
1: You have to receive the comfort from the Holy Spirit.
0: Hallelujah. பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கும்படி போதனையா இருக்கிறது. 6 பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே. Hallelujah.
1: Have one.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. தேவப்பிள்ளையே,
1: children of God,
0: நீ பார்க்கிற சூழ்நிலைகளை கொண்டு அல்ல,
1: not because of
0: நீ கேள்விப்படுகிற துர்ச்செய்தியை கொண்டு அல்ல,
1: not about the bad news.
0: அநேகர் நிந்திக்கலாம்,
1: people may reproach,
0: அநேகர் வீண் வார்த்தைகளை பேசலாம்,
1: talk against you,
0: உன்னுடைய விசுவாசத்தை கெடுக்கும்படி சில காரியங்களை சொல்லலாம்,
1: they may disturb your faith.
0: ஆனால் நீ உறுதியா இருக்கணும்,
1: but you have to be firm.
0: என்னை ஆண்டவர் அறியாம ஒன்றும் நடக்கல,
1: without God's knowledge nothing will happen. God knows it.
0: ஆதி விசுவாசிகள், ஆதி அப்போஸ்தல சபையானது அப்படித்தான் காணப்பட்டது.
1: Apostle church, it was like that.
0: அப்போஸ்தலர்கள் நிருபம் 9:31 வாசிக்கும் பொழுது,
1: Acts 9:31,
0: அவர்கள் எப்படி இருந்தார்களாம்,
1: how they were,
0: யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலிருந்து சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயந்து பரிசுத்த ஆவியின் என்ன ஆறுதல்?
1: The comfort of the Holy Ghost.
0: சொல்லுங்க.
1: என்ன
0: செய்தார்கள்? அவர்கள் பெருகினார்கள். வளர்ந்தது. நம்முடைய தேவன் சகல ஆறுதலின்
1: தேவனாயிருக்கிறார்.
0: அவர் ஆறுதல் அளிக்கிறார்.
1: He gives comfort.
0: நம்மை ஆற்றி தேற்றுகிறார்.
1: He encourages.
0: நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறார்.
1: He protects us.
0: நாம் ஒருபோதும் உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான். அவர் எப்பொழுதும் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறார்.
1: Always he is looking upon us.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is guiding in different ways.
0: ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
1: He has planned for everyone.
0: என்னுடைய திட்டம் வேற, இவருடைய திட்டம் வேற.
1: My plan is different. ஒவ்வொருத்தருக்கும்
0: ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
1: The Lord is keeping different plans.
0: ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நடத்துவார்.
1: The Lord will guide you.
0: ஹalleluya. அவருக்கு இப்படி நடக்கிற மாதிரி எனக்கு நடக்க அப்படி இல்ல.
1: Not like that.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமா நடத்துவார்.
1: He has planned for everyone.
0: என்ன அவருக்கு தெரியும் யாருன்னு? ஒரு வீட்ல ஏழு பிள்ளைங்க இருக்கானே, நாங்க ஏழு பிள்ளைங்க எங்க குடும்பத்துல.
1: We were seven children.
0: எங்க அம்மாவுக்கு தெரியும்.
1: My mother knows.
0: எனக்கு என்ன
1: what to
0: சாப்பாடு பிடிக்கும்.
1: What I like.
0: எதை கொடுத்தா இவன் நல்லா சாப்பிடுவான்.
1: What he will like.
0: அந்த பெண் பிள்ளைக்கு எதை கொடுத்தா அது சாப்பிடும்.
1: The daughter wants.
0: இப்படி ஏழு பேரும் ஏழு விதமா சாப்பிட்டா கூட.
1: Though we have different ways.
0: ஏழு பேருக்கு ஏழு விதமா சமைச்சு கொடுக்கறாங்க.
1: He makes she makes seven types of food.
0: அந்த காலத்துல எல்லாம்
1: in those days
0: இப்ப இருக்கிற இந்த ஸ்விக்கி அது இது ஆர்டர் பண்ணலாம் சாப்பிட முடியாது.
1: No Swiggy you cannot give
0: இந்த காலத்துல சரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுங்க ஒழுங்கி போங்கன்னு சொல்லி விட்டுறாங்க.
1: And in these days ஆனா
0: எங்க அம்மாலாம் அப்படி இல்ல.
1: My mother is not.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவங்க ஏழு பேருக்கும் ஏழு விதமா சமைச்சு தான் கொடுப்பா.
1: She makes seven types of food.
0: சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா
1: what I'm trying to say

0: உன் தாயும் இப்ப என் தாய் என் கூட இல்ல, எங்க அப்பாவும் கூட இல்ல.
1: மை மதர் அண்ட் ஃபாதர் நாட் வித் மீ.
0: அப்போ ஆண்டவர் சொல்றாரு,
1: தி லார்ட் சேஸ்,
0: தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும்
1: தோ தி மதர் அண்ட் ஃபாதர் லீவ் யூ,
0: கைவிட மாட்டேன்.
1: ஐ வில் நெவர்.
0: ஹalleluya,
1: ஹalleluya,
0: ஹalleluya,
1: ஹalleluya,
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன்.
1: வாட் எ மிரக்குலஸ் காட்.
0: எவ்வளவு ஆச்சரியமான நம்மை நடத்தி
1: கொண்டு. வாட் அமேசிங் காட்.
0: நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த ஏழு பேருக்கும் ஏழு விதமான காரியங்களை அறிந்திருக்கிற அந்த தாய்க்கு
1: இருக்கிற அன்பை காட்டிலும்
0: நம்முடைய தேவனுக்கு தெரியும். என் தலையில எவ்வளவு முடி இருக்குது, இவர் தலையில எத்தனை முடி இருக்குதுன்னு எண்ணி வச்சிருக்கிறாரா?
1: He counted the hairs.
0: நினைச்சு கூட பார்க்க முடியல.
1: He cannot even imagine.
0: உன் தலையில இருக்கிற முடி எண்ணி வச்சிருக்கிறாரு.
1: He counted the hairs of your head.
0: இவ்வளவு செய்யறவர் உன்னை போஷிக்க மாட்டாரா?
1: Will he not feed you?
0: கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார்.
1: The Lord feeds the church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேருக்கு வருமானம் கிடையாது?
1: Many they don't have
0: income. காசு கிடையாது.
1: No money.
0: ஆனா சாவடாம பட்னியா கிடந்தாங்களான்னு கேட்டு பாருங்க.
1: Just ask them whether are in poverty.
0: கர்த்தர் காக்கையின் மூலமாய் போஷிக்கிறவர்.
1: The Lord who feeds through raven.
0: எப்படியாவது போஷிப்பார்.
1: Somehow he feeds.
0: உன்னை பட்னியாய் விட மாட்டார்.
1: He will not allow you to be in.
0: உன்னை வழிநடத்துவார்.
1: He guides you.
0: உன் தேவைகளை சந்திப்பார்.
1: He meets your
0: needs. காட்டு பறவைகளை கவனித்துப்பார்.
1: Look at the birds.
0: Hallelujah. காட்டு புஷ்பங்களை கவனித்துப்பார்.
1: Look at the flowers.
0: அவைகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா?
1: So special.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: children of God,
0: நீ ஏன் மனம் தளர்ந்து போகிறாய்?
1: Why are you disturbed?
0: எனக்கு ஆண்டவர் போதும்.
1: The Lord is enough.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: இந்த காலவேளையில்,
1: in this morning,
0: நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி,
1: whatever may be your situation,
0: கர்த்தரை உறுதியா கெட்டியா பற்றி பிடி,
1: catch the Lord firmly.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் என்ன வேண்டுமோ, என்ன செய்யணுமோ, அதை சரியான நேரத்தில் அவர் செய்து முடிப்பார்.
1: He does at the right time. Hallelujah. For you.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு.
1: There are reasons for everything.
0: Hallelujah. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும்
1: all things
0: நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும் என்று
1: work together for good.
0: We know
1: that.
0: Hallelujah.
1: We know that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தீமைக்கு அல்ல,
1: not for evil.
0: தீமைக்கு அல்ல,
1: not for the evil.
0: உன்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற அவருடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்.
1: All thoughts are good.
0: தீமைக்கு ஏதுவானது அல்ல,
1: not for evil.
0: நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுப்பார்.
1: He will give whatever you expect.
0: எத்தனை பேர் எதிர்பார்த்திருக்கீங்க?
1: How many of you expecting?
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: எல்லாரும் எழும்பி நில்லுங்க.
1: Shall we all stand up?
0: இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு அநேக காரியங்களை நான் சொல்லணும் விரும்புறேன்.
1: I wanted to say many things.
0: கர்த்தர் சித்தமான அடுத்த கூட்டத்தில் உங்களோடு நான் தொடர்ந்து இதை பற்றி பேசுறேன்.
1: The next meeting I can continue.
0: ஒரு காரியத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொள்.
1: You understand one thing.
0: நாம் துன்பத்தின் அப்பத்தை புசித்தாலும்,
1: though we eat
0: துன்பத்தின் பாதையில் நடந்தாலும்,
1: though we walk in the path of
0: hallelujah
1: suffering,

0: ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில நாட்கள் துன்ப நேரம் தான்,
1: அந்த டைம் ஆஃப்
0: ஆனா நம்முடைய கீதம் இன்ப கீதம்.
1: பட் சாங்
0: ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா?
1: We know why.
0: நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துன்பத்தை கொடுத்து உன்னை துவைப்பவர் அல்ல.
1: The Lord will not give trouble.
0: நம்முடைய ஆண்டவர் விரும்புறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான்.
1: The Lord is interested in one.
0: உன் ஆத்துமா வாழ்ந்து சுகமா இருக்கிறது போல,
1: as your soul,
0: நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து,
1: you live in everything,
0: நீ சுகமா இருக்க போகிறாய்.
1: You are going to be.
0: உன் குடும்பம் செழிப்பாய் இருக்கும்.
1: Your family will be.
0: உன் பிள்ளைகள் செழிப்பாய் இருப்பார்.
1: Your children.
0: உன் எதிர்காலம் செழிப்பாய் இருக்கும்.
1: Your future.
0: நினைக்காத ஆண்டவர் உன்னை வெட்கப்பட்டு போக விடுவார் என்று.
1: Don't
0: ஒரு பெரிய வெற்றி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய உயர்வு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் அநேகருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை சாட்சியாக நிறுத்த போகிறார். எல்லாரும் கர்த்தரை வாயில திறந்து சோத்ரி சோத்ரி சோத்ரி எல்லா கர்த்தரை சோத்ரிப்போம்.
1: ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்தாவே, துதிக்கிற கர்த்தாவே. ஹலேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவர் சகல ஆறுதலின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் கர்த்தாவே. நீர் எங்களை சமாதானத்தின் தேவன். ஹலேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கர்த்தாவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ தாய் தகப்பன் கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்ரம். இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா அவமானங்களின் மத்தியில ஆண்டவரே, நிந்தையின் மத்தியில கர்த்தாவே, போராட்டங்களின் மத்தியில, பிரச்சனைகளின் மத்தியில கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தாவே, நீர் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. நித்தமும் எங்களை வழிநடத்துகிறீர் கர்த்தாவே. நாங்கள் ஒருபோதும் கர்த்தா வெட்கப்பட்டு போக நீர் எங்களை விடுவதில்லை. நீர் எங்களை அனுதினமும் நீர் போஷித்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தரேன் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொன்னது போல கர்த்தாவே, எந்த தாழ்ச்சியும் இல்லாதபடி நீர் எங்களை வழிநடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய தகப்பனாக இருந்து தாயாக இருந்து நீர் எங்களை தேற்றுகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் எங்கள் மீது நீர் நேசம் வைத்திருக்கிறீர், அன்பு வைத்திருக்கிறீர். எங்களுக்காக நீர் ஜீவனையே கொடுத்தீர். அந்த ஜீவன் பரிபூர்ண அடியும்படியாய் நீர் வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்ரம்ப்பா. நாங்கள் நிந்திக்கப்படும் பொழுது, அவமானப்படுத்தப்படும் பொழுது கர்த்தாவே, ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே, நாங்கள் உமக்குள்ளே திடப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக உம்மேல் நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ளவர்களாய் காணப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. அதோ கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அவமானத்தை சுமக்க கர்த்தாவே ஆண்டவர் நீர் கற்றுத் தருவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நிந்தையை சுமக்க நீர் எங்களை கற்றுத் தருவீராக. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சகிக்க நீர் எங்களை கற்றுத் தருவீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா விதமான அவமானங்களையும் நிந்தைகளையும் போராட்டங்களையும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் சகித்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எப்படியாய் கர்த்தாவே நீர் சிலவேளை எல்லாவற்றையும் எங்களுக்காக சகித்தீரோ, அப்படியாய் நாங்கள் சகித்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எந்த நிலையில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உமக்குள்ளே நாங்கள் திடப்படுத்திக் கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். நீர் எங்களோடு கூட இருப்பீராக, தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்துவீராக. எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: ஏசாயா 30:18-22 வசனங்களில் தேவனுடைய மனதுருக்கம் எவ்வாறு நம்மை பாதுகாக்கின்றது என்பதை பாடலாக பாடுவோம்.

கிறிஸ்மஸ் வந்தாச்சு, ஹாப்பி கிறிஸ்மஸ் வந்தாச்சு.

வாழ்க்கையில் பலவித தோல்விகளை சந்தித்து தற்கொலை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்து தற்கொலை செய்ய நான் செல்லும் பொழுது என்னுடைய தாய்மாமா என்னை அழைத்து ஏசாயா 53:5 வாசிக்க சொன்னார்கள். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை அவர்கள் வாசித்து ஆண்டவருடைய பாடுகளை விளக்கி கூறும் பொழுது, முதல் முறையாக நான் பாவி என்பதை உணர்ந்து முழங்கால் படியிட்டு என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன், மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன், வாழ்க்கை மாறினது, கர்த்தர் என்ற அநேகருக்கு ஆசீர்வாதமாய் என்னை வைத்திருக்கிறார். அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் பல தோல்விகளை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறீர்களோ, வேதனைக்குள் இருக்கிறீர்களோ, இயேசு உங்களுக்காக காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இயேசுவை விசுவாசியுங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு உங்களை சுகப்படுத்த முடியும். இயேசு உங்களுக்கு வாழ்க்கை அமைத்து தர முடியும்.

எத்தனையோ நாட்கள் என்னை ஊழியத்துக்கென்று நீங்க அழைத்திருக்கீங்கப்பா. மனுஷனிடத்துல நான் அதிகமா பேசினபடினால நீங்க பேசின வார்த்தை எனக்கு புரியலப்பா. உங்க அன்பை விட்டு தூரம் போன ஒரு துரோகி நான்ப்பா. இந்த பாவிய கூட நேசிச்சிங்களப்பா.

சின்ன வயசுல இருந்தே எங்க சர்ச்சில் நம் பாடற் குழுவில் இருந்தாலும் என் இருதயம் உங்களை விட்டு தூரம் இருந்துச்சுப்பா. ஒரு வெள்ளை அங்கேயே போட்டுக்கொண்டு வெள்ளை அடிக்கப்பட்ட கலரிக்கும்ப்பா என் வாழ்க்கை மாறினுச்சுப்பா. பரிசுத்தம் இல்லாமல் நான் வாழ்ந்துட்டேன்ப்பா.

0: கிறிஸ்தவர்கள் அன்பு நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 2:20 முதல் 3:5 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே ஆவியிலே நடப்பது என்பது விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசத்தினாலே ஜீவனோடு இருக்கிறேன், விசுவாசத்தோடு நான் அனுதினமும் நடப்பேன் என்பதுதான் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் வேதவசனம் சொல்லாத அனுபவங்களை குறித்து பேசுகிற மனிதர்களை குறித்து ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 3:6 முதல் 8 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே ஆபிரகாமுக்கு பின்னர் எத்தனை வருடங்கள் கழித்து நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது? விசுவாசிகளுடைய விசுவாசத்திற்கு அடையாளம் என்ன? நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? வாருங்கள் ஆழமாக கற்றுக்கொள்வோம்.
1: பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியத்தை வலியுறுத்துவதற்காக பவுல் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை உதாரணமாக கொடுத்தார். தொடர்ந்து ஆகாரை குறித்தும் சாராளை குறித்தும் சொல்கிறார். இந்த சத்தியம் தொடர்ந்து 4:10 கடந்து செல்கிறது. இப்பொழுது நாம் இந்த புத்தகத்தின் மைய பகுதிக்கு வந்திருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு கவனமாக படிக்க வேண்டும். கலாத்தியர் 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இதே சத்தியத்தை ஆதியாகமம் 15:6 இவ்விதமாய் வாசிக்கிறோம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதே வசனம் ரோமர் 4:3 எடுத்து ஆளப்பட்டிருக்கிறது. இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களை குறித்து குறிப்பிடுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவதற்கு ஒரு உன்னதமான உதாரணம் ஆபிரகாம். பவுலப்போஸ்தலன் இந்த உதாரணத்தை ரோமருக்கு எழுதும் நிருபத்திலேயும் குறிப்பிடுகிறார். இங்கே கலாத்தியரிலேயும் அதை குறித்து தெளிவாய் எழுதுகிறார். ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு பின்னர் 400 கழித்தே இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீதிமானாக்கப்பட்டான் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் விருத்த சேதனம் என்ற கட்டளையை பெற்றுக்கொள்ளும் முன்னதாகவே அவன் நீதிமானாக்கப்பட்டு விட்டான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் விசுவாசத்திற்கு அடையாளமாகத்தான் அவன் விருத்த சேதனம் செய்ய முடியாய் தேவன் கூறினார். இன்றைக்கு விசுவாசிகளுடைய விசுவாசத்திற்கு அடையாளம் என்ன? ஞானஸ்நானம். பிரியமானவர்களே, விருத்த சேதனமோ ஞானஸ்நானமோ யாரையும் ரட்சிக்காது. உள்ளான வாழ்க்கையிலே விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு வெளி அடையாளம் தான் ஞானஸ்நானம். அதுபோல ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேயும் விருத்த சேதனம். பவுலப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் அனுபவம் ஆதியாகமம் 15 நாம் பார்க்கிற சம்பவம். லோத்துவையும் அவனுடைய கூட்டத்தாரையும் கிழக்கு தேசத்து ராஜாக்களின் கரங்களில் இருந்து ஆபிரகாம் மீட்டுக் கொண்டு வந்த பொழுது செருப்பிலே கட்டக்கூடிய ஒரு கயிறு கூட எனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டார். தேவன் ஆபிரகாமுக்கு காட்சி கொடுத்து சோதோம் குமர அரசர்களின் கரத்திலிருந்து நீ எதையும் வாங்காதது சிறந்ததுதான் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று கூறினார். ஆபிரகாம் மிகவும் நடைமுறையான ஒரு மனிதர். எனவே நேரடியாக தனது உள்ளத்தின் எண்ணங்களை தேவனோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். இன்று நாமும் அவ்வாறுதான் செயல்பட தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாமின் பதில் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 15:2 அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தராயிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்ன? ஆபிரகாமே, அதை குறித்து நீ என்னிடத்தில் பேசியது மிகவும் மகிழ்ச்சிதான். உன்னிடத்திலே ஒன்று நான் கூற விரும்புகிறேன் என்று பேச துவங்குகிறார். தேவன் ஏற்கனவே ஆபிரகாமிடத்திலே அவனுடைய சந்ததி கடற்கரையின் மணலத்தினையாக வானத்து நட்சத்திரங்களின் எண்ணிக்கைக்கு தக்க இருக்கும் என்று கூறியிருக்கிறார். வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை எவருமே எண்ணி முடியாது. எந்த ஒரு தொலைநோக்கியை வைத்து நீங்கள் பார்த்தாலும் தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஒரு சிறிய பகுதியைத்தான் நாம் பார்க்க முடியும்.

விசுவாசிப்பாய் என்றால் அழிந்து போகப் போவதில்லை, நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று சொல்லுகிறார். நாம் சொல்ல வேண்டிய பதில் என்ன? ஆமேன் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படி செய்வீர்கள் என்றால் நீங்களும் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவீர்கள். இதைத்தான் ஆபிரகாமும் செய்தார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அந்த நேரத்திலே அவனை நீதிமான் என்று கர்த்தரும் அறிக்கை செய்தார். ஆபிரகாமுடைய செயலினாலா? இல்லை, ஆபிரகாமுடைய செயல்கள் குறைவுள்ளவைகளாகத்தான் இருந்தன. தேவனிடத்திலே கொடுப்பதற்கென்று எந்த பரிபூரணமும் ஆபிரகாமிடத்திலே இல்லை. அந்த குறிப்பிட்ட காலத்திலே ஒரு பரிபூரணம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும் ஆபிரகாமுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டபடியினாலே அவர் கர்த்தருக்குள் பூரணமடைந்தார். இதுதான் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்பது. தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட்டவராய் ஆபிரகாம் நின்றார். அடுத்ததாக ஆபிரகாம் தேவனிடத்தில் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்கு எழுதி கொடுக்க முடியுமா என்பது போல கேட்கிறார். என்னையா சொல்கிறீர்கள்? நான் எத்தனை முறை இந்த வேத பகுதியை வாசித்திருக்கிறேன், ஆபிரகாம் ஒரு முறையும் இவ்வாறு சொல்லவில்லையே என்று யோசிக்கிறீர்களா? ஆதியாகமம் 15:7 வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம் என்ன சொன்னார்? அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். இந்த வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், ஐயா, அதை கொஞ்சம் எழுதி கொடுக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. நீங்கள் சொல்லலாம், கொஞ்சம் பொறுங்கள், அப்படி எதுவும் இங்கே சொல்லப்படவில்லையே என்று கேட்கலாம். பிரியமானவர்களே, அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டு புறாவையும் 1 புறா குஞ்சியையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அந்த நாட்களிலே ஜனங்கள் இவ்வாறுதான் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலேயும் எரேமியா 34:18 இந்த பழக்கத்தை குறித்து நீங்கள் பார்க்கலாம். அந்நாட்களிலே யாராவது இப்படி உடன்படிக்கை செய்வார்கள் என்றால், அதாவது ஒரு மனிதர் நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கும் பொழுது அடுத்தவர் நானும் இப்படி இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்வேன் என்று ஒப்புக்கொள்ளும் பொழுது அவர்கள் ஒரு மிருகத்தை 2 வெட்டி ஒன்றை வலதுபுறமும் மற்றொன்றை இடதுபுறமும் வைப்பார்கள். பின்னர் 2 கைகோர்த்தவர்களாக அந்த 2 துண்டுகளுக்கும் நடுவாக நடப்பார்கள். இதுதான் அவர்கள் செய்த உடன்படிக்கையை உறுதி செய்யும் அடையாளம். எனவே இப்பொழுது ஆபிரகாம் இந்த பலிக்கான மிருகங்களை எல்லாம் ஆயத்தம் செய்து காத்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் முழுவதும் காத்துக் கொண்டிருந்தார். பறவைகள் அந்த பலியின் மேலே இறங்கி சாப்பிட முற்பட்டது. அவைகளை ஆபிரகாம் துரத்தி கொண்டே இருந்தான். தேவன் ஆபிரகாமை சந்திக்க நேரம் பிந்திவிட்டது. நடந்தது என்ன பாருங்கள், 12 சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. ஆபிரகாம் கையெழுத்து போடும் நேரத்திலே அயர்ந்த நித்திரை செய்து கொண்டிருந்தார். தேவனே ஆபிரகாமை தூங்க செய்தார் என்றும் சொல்லலாம். காரணம் என்ன? பலி துண்டுகளுக்கு இடையே ஆபிரகாம் தேவனோடு நடக்க வேண்டியதில்லை. அதாவது ஆபிரகாம் எந்த ஒரு காரியத்தையும் தேவனுக்கு வாக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது புரிகிறதா? தேவன்தான் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். எனவேதான் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. தேவன் செயல்பட துவங்கினார். ஆதியாகமம் 15:17 சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. பலிகளுக்கு இடையிலே ஆபிரகாம் தேவனோடு நடந்து செல்லவில்லை. ஆனால் தேவன் பலிகளுக்கு நடுவாக கடந்து சென்று தன்னுடைய உடன்படிக்கையை உறுதி செய்தார். ஆபிரகாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவன் கொடுத்த வாக்கை விசுவாசிக்க வேண்டும். இந்த உடன்படிக்கையானது ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் மேலே வைக்கப்படவில்லை. அதாவது ஆபிரகாம் ஒவ்வொரு நாள் ராத்திரியிலேயும் ஜெபித்தால் ஆண்டவர் அதை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை. ஒரு நாள் அதை குறித்தவன் ஜெபிக்க மறந்து போகலாம். அப்படி செய்தால் அந்த உடன்படிக்கையிலே எந்த பயனும் இல்லை. எனவே தேவனே சகல காரியங்களையும் வாக்கு பண்ணுகிறார். அவரே உடன்படிக்கை செய்கிறவராய் செயல்பட்டார். இந்த உடன்படிக்கையானது தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை சார்ந்திருக்கிறது. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, 2000 முன்னதாக இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் சிலுவையிலே

அறிக்கும்படியாக கடந்து சென்றார். ஒவ்வொரு நாளும் நீ ஒரு குறிப்பிட்ட ஜபத்தை சொல்ல வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே கேட்கவில்லை. அல்லது நீ ஒரு நல்ல பிள்ளையாக இருந்தால் நான் உன்னை ரட்சிப்பேன் என்றும் தேவன் சொல்லவில்லை. உங்களுக்காக மரித்த தேவனுடைய ஒரே பேரான குமாரனை நீங்கள் விசுவாசித்தால் போதும் என்று சொல்கிறார். அவர்தான் நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார். அவரே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் நிச்சயம் உங்களையும் ரட்சிப்பார். இதுதான் புது உடன்படிக்கை. பிரியமானவர்களே, பழைய உடன்படிக்கையை அவர் ஆபிரகாமோடு கூட செய்தார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு ஆமேன் என்று கூறினான். ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றும் தேவன் நம்மை பார்த்து கேட்பதும், என்னுடைய ஒரே பேரான குமாரன் உனக்காக சிலுவையிலே மரித்ததை நீ விசுவாசிக்கிறாயா? அதை நீ விசுவாசிப்பாய் என்றால் நீ ரட்சிக்கப்படுவாய். எத்தனை மகத்துவமான காட்சி இது இல்லையா?

0: கலாத்தியர் 3:7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகளென்று அறிவீர்களாக. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் முன்னதாகவே தேவன் ஆபிரகாமுக்காக இதை செய்தார். ஆபிரகாமுடைய சிறந்த கிரியைகளின் நிமித்தமாக தேவன் இந்த உடன்படிக்கையை ஆபிரகாமோடு செய்யவில்லை. நீ என்னை விசுவாசிப்பாய் என்றால் உனக்காக நான் இதை செய்கிறேன் என்று கூறினார். எனவேதான் ஆபிரகாம் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்றான். பிரியமானுலே, ஒரு உறுதியான அஸ்திவாரத்தின் மேலே உங்கள் விசுவாசம் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் அருமையானுலே, நீங்கள் தேவன் அண்டை வருவீர்கள் என்றால் அவரை பூரணமாய் விசுவாசிக்கிறவர்களாய் வர வேண்டும். அவர் உங்கள் இருதயத்தின் வாசல் அண்டையிலே நிற்கிறார். அதற்கு மேல் அவர் வர முடியாது. கதவை உடைத்து கொண்டு எந்த இருதயத்திற்குள்ளும் அவர் செல்கிறவர் அல்ல. அவர் உங்கள் இருதய கதவை தட்டி கொண்டுதான் உங்களோடு பேசுகிறார். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 இவ்விதமாய் வாசிக்கிறோம். வாசிக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். விசுவாசத்தினாலே நீங்கள்தான் உங்கள் இருதய கதவை திறக்க முடியும். நீங்களும் நானும் கர்த்தராய் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டது போலவே நாமும் ரட்சிக்கப்படுகிறோம். கலாத்தியர் 3:8 பாருங்கள். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. புரிகிறதா? புறஜாதியான மக்களை தேவன் விசுவாசத்தினாலேதான் நீதிமானாக்கப் போகிறார் என்பதை வேதம் முன்னாக கண்டு உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு முன்னதாகவே அறிவித்து விட்டது. பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கே எந்த நச்சையிலும் இல்லாமல் விசுவாசம் மாத்திரமே போதும் என்று தேவன் சொல்லும் பொழுது நாம் ஏன் வித்தியாசமான காரியத்தை செய்ய நினைக்க வேண்டும்? ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்ததினாலேயோ வேறு நற்செயல் எதையும் செய்ததினாலேயோ தேவன் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை. விசுவாசத்தினாலேதான் அதை கொடுத்தார். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் நியாயப்பிரமாணத்திற்கு நேராக கிரியைகளுக்கு நேராக விசுவாசத்தை விட்டு திரும்ப வேண்டும் என்று கேட்கிறார். 8 இறுதியிலே ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு யார் சுவிசேஷத்தை முன்னறிவித்தது? எப்பொழுது அவர் அதை செய்தார்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் இறுதி பகுதிக்கு வரும்பொழுது ஆதியாகமம் 22 அதை குறித்து நாம் பார்க்கலாம். அதாவது ஈசாக்கை தேவனுக்காக அவர் பலியாக கொடுத்த பொழுது. பலியாக கொடுத்த பொழுது என்று நான் சொல்லும் பொழுது ஐயையோ, ஈசாக்கை பலியிடவே இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம், பலியிடுவதற்கு சில வினாடிகளுக்கு முன்னர் தான் தேவன் அந்த பலியை நிறுத்தினார். தேவன் அதை தடுத்தராவிட்டால் அது நடைபெற்றிருக்கும். தேவனிடத்திலே தனக்கு விசுவாசம் இருக்கிறது என்பதை ஆபிரகாம் நிரூபித்து காட்டிவிட்டார். அதாவது ஈசாக்கை பலியிட்டாலும் மீண்டுமாக ஈசாக்கை உயிரோடு எழுப்ப முடியும் என்று ஆபிரகாம் விசுவாசித்தார். எபிரேயர் 11:19 நாம் அதை குறித்து பார்க்கிறோம். இப்பொழுது ஆபிரகாமுடைய விசுவாச செயலுக்கு தேவனுடைய பதிலை கவனியுங்கள். வாசிக்கிறேன், ஆதியாகமம் 22:15-18. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாந்தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த நேரத்திலேதான் தேவன் ஆபிரகாமுக்கு நற்செய்தியை பிரசங்கித்தார். ஏனென்றால் ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தது தேவன் ஏசு கிறிஸ்துவை நமக்காக பலிபீடத்திலே வைத்ததற்கு ஒரு முன் அடையாளம். ஆபிரகாமுடைய குமாரனை தேவன் தப்பவிட்டாலும் தன்னுடைய சொந்த குமாரனை தேவன் தப்பவிடவில்லை. நம் எல்லாருக்காகவும் அவரை பூரணமாக ஒப்புக் கொடுத்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்று பவுலப்போஸ்தலன் விரும்புகிற காரியம், ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பூரணமாய் கீழ்ப்படிந்தார். தேவன் கட்டளை கொடுத்த பொழுது தனது சொந்த குமாரனை பலியிட அவர் மனமுவந்து முன் வந்தார். நிறுத்து என்று தேவன் சொன்னபொழுது அதை நிறுத்தினார். தேவனுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். தன்னுடைய செயலின் நிமித்தமாகவும் தனக்கு தேவன் மேலே விசுவாசம் இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டினார். மீண்டுமாக ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். தேவன் அதை நீதியாக எண்ணினார். சிலர் என்ன நினைக்கிறார்கள்? ஆபிரகாமை குறித்து பவுலப்போஸ்தலன், ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறார். ஆனால் யாக்கோபு 2:20 சொல்லும் பொழுது, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டாமோ என்று யாக்கோபு சொல்கிறார். மேலும் 21:1 நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தில் செலுத்தின போது கிரியையினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் என்று கேள்வி எழுப்புகிறார். ஆனால் தொடர்ந்து யாக்கோபு சொல்லும் பொழுது, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே என்று கூறுகிறார். ஜான் கால்வின் என்பவர் சொல்லும் பொழுது, விசுவாசம் மாத்திரமே ரட்சிக்கிறது, ஆனால் ரட்சிக்கும் அந்த விசுவாசம் தனியாக இருப்பதில்லை என்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால், ரட்சிக்கும் விசுவாசமானது வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது. அந்த விசுவாசம் ஒரு மனிதனை செயல்களுக்கு நேராக, கிரியைகளுக்கு நேராக வழி நடத்துகிறதாயிருக்கிறது. எனவே யாக்கோபு நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை குறித்து இங்கே கூறவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். விசுவாசத்தின் கிரியைகளை குறித்து யாக்கோபு பேசுகிறார். அதாவது நற்செயல்களை விளைய பண்ணுகிற விசுவாசத்தை குறித்து அவர் பேசுகிறார். கிரியை உங்களை ரட்சிக்கும் என்று சொல்வது குதிரைக்கு முன்னாலே ஒரு வண்டியை வைப்பது போல இருக்கிறது. ஆனால் இன்று சிலர் வண்டியின் மேலே குதிரையை வைக்கிறார்கள், அதாவது கிரியைகளின் மேலே தங்கள் நம்பிக்கையை வைக்கிறார்கள். இங்கே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம், விசுவாசம் கிரியைகளுக்கு நேராக நம்மை வழிநடத்த வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவருடைய விசுவாசம் அவருடைய கிரியைகளுக்கு நேராக அவரை வழிநடத்தியது. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமா இல்லையா என்பது அவருக்கு தெரியும். நாம் உண்மையான இருதயத்தோடு நாம் அவரை விசுவாசிக்கிறோமா என்பதும் அவருக்கு தெரியும். ஞாயிறு தோறும் ஆலயத்திற்கு செல்கின்ற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, உங்கள் விசுவாசம் உண்மை உள்ளதா? உங்களை கிரியைகளுக்கு நேராக அந்த விசுவாசம் வழி நடத்துகிறதா? திருச்சபையில் உள்ள மற்ற விசுவாசிகளை நீங்களே மாற்றலாம். உங்கள் அண்டை வீட்டுக்காரர்களை நீங்களே மாற்றலாம். ஏன் தேவன் மேலே உங்கள் விசுவாசத்தை வைத்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடாது? பிரியமானவர்களே, நீங்கள் நடிக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வைக்கலாம். உங்கள் விசுவாச வாழ்க்கை உங்களிலே உன்னதமான கிரியைகளை வெளிப்படுத்தும். யாக்கோபு 2:10 கவனமாய் படிப்பீர்கள் என்றால், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்பதற்காகத்தான் இதை அவர் கூறுகிறார். ஆதியாகமம் 15:16 ஆபிரகாம் உண்மையான விசுவாசம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை தேவன் அறிந்துவிட்டார். யாக்கோபு கூறும் கிரியை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் அல்ல. ஆபிரகாமின் காலத்திலே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 2:23 சொல்லும் பொழுது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் சிநேகிதன் எனப்பட்டான் என்று கூறியிருக்கிறார். எனவே இந்த இரண்டு வேத பகுதிகளையும் நீங்கள் கவனமாக படிப்பீர்கள் என்றால், இதில் எந்த விதமான எதிர்மறையான சத்தியங்களும் சொல்லப்படவில்லை. இரண்டு பேரும் ஒரே காரியத்தை தான் சொல்கிறார்கள். ஒருவர் ஒரு சம்பவத்திலே காணப்படும் விசுவாசத்தை முதலாவது பார்க்கிறார்கள். யாக்கோபு விசுவாசத்தை குறித்து இறுதியாக பார்க்கிறார். ஒருவர் விசுவாசத்தின் ஆணி வேரை பார்க்கிறார்கள், மற்றும் ஒருவர் விசுவாசத்தின் கனியை பார்க்கிறார். விசுவாசத்தின் ஆணி வேர்தான் விசுவாசம் மட்டுமே உங்களை ரட்சிக்கும் என்பது. ஆனால் அந்த விசுவாசமானது வாழ்க்கையிலே கிரியைகளை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே கிரியை காணப்பட வேண்டும். நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் என்பதற்கு உங்களுடைய வார்த்தைகள் மாத்திரமல்ல, உங்கள் நடக்கைகள் தான் உண்மையான ஆதாரமாயிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிற பலருடைய வாழ்க்கையிலே நாம் அன்பை பார்க்க முடிகிறதில்லை, சந்தோஷத்தை பார்க்க முடிகிறதில்லை, சமாதானத்தை பார்க்க முடிகிறதில்லை. ஆவியின் கனி இல்லாத ஒருவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உண்மையாகவே தங்களுடைய ரட்சிப்பிற்காக தேவனை விசுவாசித்திருக்கிறார்களா என்பது சந்தேகத்திற்குரியதுதான். ரட்சிப்பிற்காக தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அவரை போல வாழ தங்களை அர்ப்பணித்திருப்பார்கள். தூய ஆவியானவர் அவர்கள் மூலமாக வாழ அனுமதி அளிப்பார்கள். அப்பொழுது ஆவியின் கனியை அவர்கள் வாழ்க்கையிலே எல்லாரும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தந்து அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையிலேயும் மகிமைப்படுத்துவாராக. ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஆபிரகாமிற்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் கழித்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் ஆபிரகாமிற்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் கழித்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ 350 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 400 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 450 ஆண்டுகள்.
2: அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா? விசுவாசிகளுடைய விசுவாசத்திற்கு அடையாளம் ஞானஸ்தானம். விருத்த சேதனமோ ஞானஸ்தானமோ யாரையும் ரட்சிக்காது. விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு வெளி அடையாளமே ஞானஸ்தானம். நீங்கள் தேவனண்டை வருவீர்கள் என்றால் அவரை பூரணமாய் விசுவாசிக்கிறவர்களாய் வர வேண்டும். அவர் உங்கள் இருதயத்தின் வாசலண்டை நிற்கிறார். அதற்கு மேலாக அவரால் வர முடியாது. கதவை உடைத்து கொண்டு எந்த ஒரு இருதயத்திற்குள்ளும் அவர் செல்கிறவர் அல்ல. அவர் உங்கள் இருதய கதவை தட்டி கொண்டுதான் உங்களோடு பேசுகிறார். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று இயேசு கிறிஸ்து இன்று உங்களை அழைக்கிறார். நீங்கள் அவருக்கு உங்கள் இருதய கதவை திறப்பீர்களா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
4: நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 6:18.

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

நீர் ஆசீர்வதிப்பீர். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதித்து அவரை துதிப்போம். அவரை துதிக்கும் பொழுது அவரை போல் யாருமே இல்லை என்று நாங்கள் கண்டு கொள்வோம். அவர்தான் உண்மையான தெய்வம். எல்லாருமாய் சேர்ந்து அவரை துதிப்போம். ஹல்லேலூயா.

பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்து நாங்கள் ஒரு ஜனக்கூட்டமாய் அவரை துதித்துக் கொண்டிருக்கும் வேளையில் வானத்தை துறந்து தூதர்களை அனுப்பி நாம் அவர் பாதத்தில் விழுந்து அவரை ஆராதிக்க ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களுக்கு அவருடைய கிருபைகளை ஊற்றுவாராக. அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கிற வேளை இந்த நேரத்தில் நாம் தேவனுக்கு நம்முடைய கையை உயர்த்தி கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது திறக்கப்படாத கதவுகளை ஆண்டவர் திறந்து தருவார். வெற்றியை அவர் எங்களுக்கு கொடுப்பார். உண்மையுள்ள தெய்வம் அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.

அப்பா சுற்றி சுற்றி வருவேன், உம் சமூகத்தையே உற்சாகமாய் நான் பாடுவேன், உம் அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். இதுதான் சங்கீதம் 26.

0: எனக்குள்ளே
1: இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எழுந்து நின்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் மரியாளுடைய பாடல் 46-55 முடிய மொத்தமாக அந்த சாங்கை நாம் வாசிச்சுட்டு அதிலிருந்து ஒரு வசனத்தை கையில் எடுக்க போகிறோம் இன்னைக்கு. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது, தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்து உள்ளவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார், பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் எந்தெண்டைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். ஜெபமுங்க.
2: தகப்பனே, உங்களை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறப்பா. தாழ்மையின் அடிமையை கண்ணோக்கி பார்த்த அன்பு தேசர் ஆண்டவரே, இந்த மரியாளுடைய பாடலுக்காக கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம். நீங்க என்ன சொல்லுகிறீரோ அதையே நாங்கள் சொல்லி சொல்லி சொல்லி ஆண்டவரே இந்த சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் உள்வாங்கி அற்புதங்களை காண ராஜா உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அண்ணன் வழியாக எங்களோடு நீங்க பேசி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ள போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
1: எப்பவுமே எந்த ஒரு காரியத்தை நமக்கு செய்யறதுக்கு முன்னாடி அவர் முதல்ல நம்மகிட்ட கேட்கிற காரியம், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்பதை நீ
2: விசுவாசிக்கிறாயா?
1: அற்புதங்கள் எல்லாமே விசுவாசம் என்கிற ஒரு கதவு வழியா தான் உள்ள பிரவேசிக்கும்.
2: ஆமென்.
1: இன்னைக்கு அற்புதங்கள் நடக்குதுன்றத, அற்புதம் நடந்திருக்குன்றது பைபிள்ல இருக்கு, இன்னைக்கு அற்புதம் நடக்குது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு இந்த தலைமுறையில ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஜனம் வேணும்.
2: எஸ்.
1: அந்த கூட்டம் தான் நீங்களும் நானும்.
2: ஆமென்.
1: அதனாலதான் தேவன் என்ன செய்வாருன்னா, அவருடைய செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய விசுவாசத்தை நமக்குள்ள தூண்டுவாரு. விசுவாசம் தூண்டப்படுகிறதுனா ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணின காரியம் நம்ம குடும்பத்துல முண்ட போகுதுன்னு அர்த்தம்.
2: ஆமென்.
1: இந்த செய்கையை வந்து நீங்க மறந்துடவே கூடாது. இட்ஸ் எ ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன்.
2: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: என்ன ஆக்ஷன் அது?
2: ப்ரொஃபெட்டிக்கல் ஆக்ஷன்.
1: அந்த நவம்பர்ல ஆண்டவர் சொன்னார், சீர்காழியில நான் பிரசங்கம் பண்றப்ப எல்பெத்தேல் சர்ச்ல, ஏஜி சர்ச்ல, ஆண்டவரே எனக்குள்ள நான் புதைச்சு போட்ட காரியத்தை கிண்டாதீங்க. என்ன செய்யாதீங்க?
2: கிண்டாதீங்க.
1: ஆண்டவன் சொல்ல, நீ புதைச்சத நான் கிண்ட வரல, உனக்குள்ள நான் விதைச்சத முண்ட வைக்க வந்திருக்கேன்.
2: ஆமென்.
1: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
1: இப்படினா முண்டுது, இப்படினா
2: கிண்டிறது.
1: இதெல்லாம் என்னன்னா ஃபெய்த் பிரின்சிபிள். ஆண்டவர் வந்து ஏன் இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நம்முடைய ஃபெய்த்தை கண்ணாப்புனான்னு தூண்டுறாருன்னா, அவருடைய காரியம் நம்ம வாழ்க்கையில் அவர் வாக்கு பண்ணின காரியம் இது போல வருகிற ஆண்டுல முண்ட போகுது.
2: ஆமென். எஸ்.
1: முண்டுகிறது அப்படின்னா ஜெர்மினேஷன், ஒரு காரியம் முளைச்சு வர்றது. ஜெர்மினேட், ஒரு வேர்டு என்னன்னா, ஒரு சீட் என்னன்னா
2: முளைச்சு வர,
1: முளைச்சு வர்றதுதான் என்னது தமிழ்ல, ஒரு தூய தமிழ், அதுக்கு பேர் என்னது? முண்டுகிறது.
2: முண்டுகிறது.
1: அது முண்ட போகிறது என்பதை எப்படி நீங்க நிச்சயப்படுத்தலாம்னா, ஆண்டவர் விடாம தம்முடைய வார்த்தையை தந்து நமக்குள்ள ஃபெய்த் அப்படி தூண்டிக்கிட்டே இருப்பார்.
2: ஹல்லேலூயா.
1: அதான் நம்பர்ல இருந்து நடக்குது என்ன?
2: எஸ்,
1: நம்பருக்கு நடந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்டர் என் ஃபெய்த்தை வந்து ஆண்டவர் வர்றப்பெல்லாம் தூண்டுறார் அப்படின்னா, அவருடைய காரியம், அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியம், அவருடைய காரியம் உங்க வீட்டுல முண்ட போகுது.
2: ஆமென்.
1: உங்க தொழில முண்ட போகுது.
2: ஆமென்.
1: உங்க தரிசனத்துல, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைங்க லைஃப்ல அது என்ன செய்ய போகுதுன்னா
2: முண்ட போகிறது,
1: முளைச்சு வரப்போகுது. அதனாலதான் ஆண்டவர் தம்முடைய காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு முன்னாடி தம்முடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் தந்து நம்மளை என்ன செய்கிறார், விசுவாசத்தை தூண்டுகிறார்,
2: தூண்டுகிறார். ஹல்லேலூயா.
1: அற்புத அடையாளங்களின் ஆண்டு.
2: ஆமென்.
1: எதெல்லாம் நாரி போச்சு, எதெல்லாம் செத்து போச்சு, எதெல்லாம் நாரி போச்சு, எதெல்லாம்
2: செத்து போச்சு,
1: செத்து போச்சு, எல்லாத்திலையும் கை வைக்க போறாரு.
2: ஆமென்.
1: வாக்குத்தத்த ஆராதனை இப்பவுமே ஆரம்பமாயிருச்சு.
2: ஆமென்.
1: டிசம்பர்லயே,
2: எஸ்,
1: நவம்பர்லயே அந்த போடுனா டிசம்பர்ல என்னென்ன போட போறாரு தெரியல.
2: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: பைபிள் எதுக்குன்னா, எதை சும்மா வாசிச்சுட்டு போறதுக்கு இல்ல, அதுல இருந்து நான் வாசிக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசின காரியம் என் வாழ்க்கையில நடக்கும்ன்றத நான் அப்படியே 100% விசுவாசிக்கணும்.
2: எஸ். ஹல்லேலூயா.
1: இருக்கிறத ஈஸியா எல்லாரும் அழைச்சிடலாம், ஆனா என் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல
2: அழைக்கிறவர்.
1: இடம் வாங்குறதா இருக்கட்டும், அல்லது வேற எந்த காரியமா இருக்கட்டும், எத்தனை கோடி தேவைனாலும் எப்படிதான் கூப்பிடணும், இருக்கிற மாதிரி பேசணும்,
2: இருக்கிற மாதிரி பேசணும். ஹல்லேலூயா.
1: பேசணும்,
2: இருக்கிற மாதிரி பேசணும்.
1: நான் விசுவாசம் என்ன செய்யணும், இல்லாதவைகளை
2: இருக்கிறவைகளை போல அழைக்கிறது.
1: ஆதியாகமத்துல வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். பார்த்தின்படி வெளிச்சம் என்ன செஞ்சு
2: உண்டாயிற்று.
1: தேவன் அது நல்லது என்று கண்டார்.
2: எஸ்,
1: சொல்லுங்க. சொன்னார்,
2: சொன்னார்,
1: கண்டார்,
2: கண்டார்.
1: நீங்க கண்டத சொல்ல போறீங்களா, சொன்னதை காண போறீங்களா?
2: சொன்னதை காண போகிறோம். ஹல்லேலூயா.
1: மனுஷன் எதை சொல்லுவான், அவன் கண்டதை சொல்லுவான்,
2: கண்டதை சொல்லுவான்.
1: ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் சொல்றதை சொல்லு, நீ சொன்னதை காண்பாய்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
1: So God says and he saw.
2: Yes.
1: அவர் சொன்னார்,
2: அது கண்டார்.
1: நீங்க ஆதியாகமம் 1 அதிகாரத்துல திரும்ப திரும்ப வரும், சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார், சொன்னார்,
2: கண்டார்.
1: வெளிச்சம் உண்டாக கடவுது என்று
2: சொன்னார்,
1: அது நல்லது என்று
2: கண்டார்.
1: வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்று
2: சொன்னார்,
1: அது நல்லது என்று
2: கண்டார்.
1: சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார், சொன்னார், கண்டார். அப்ப நான் ஒரு

0: ஜலத்தின் ஆகாய விரைவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். என்ன செஞ்சா?
1: சொன்னார்.
0: சொன்னபடி ஆயிடுச்சா?
1: ஆயிற்று.
0: ஏழாவது வசனம், அது அப்படியே
1: ஆயிற்று.
0: ஆயிற்று. பத்தாவது வசனம், தேவன் அது நல்லது என்று
1: கண்டார்.
0: கண்டார். சொல்லுங்க. சொன்னார்.
1: சொன்னார்.
0: அப்படியே ஆயிற்று.
1: அப்படியே ஆயிற்று.
0: நல்லது என்று கண்டார்.
1: நல்லது என்று கண்டார்.
0: அப்ப சொல்றதெல்லாம் என்ன செய்ய போகுது?
1: அப்படியே நடக்கும்.
0: நம்ம சொல்றது இல்ல, அவர் சொல்றத நம்ம சொல்றப்ப
1: அப்படியே நடக்கும்.
0: ஆண்டவர் அப்படியே செஞ்சிடறாரு.
1: ஆமென்.
0: அதை நாம எப்படி பார்க்க போறோம்? அவர் பார்த்த மாதிரி நம்மளும் நல்லது.
1: நல்லது.
0: ஹல்லேலூயா. நீங்க பார்க்கணும்னா அவர் சொன்னதை சொல்லணும்.
1: எஸ்.
0: அண்ணைய மைண்ட் என்ன சொல்லுது? நடந்தா சொல்றேன்னு. அண்ட சொல்றார், சொன்னா நடக்கும்ன்றார்.
1: ஆமென்.
0: என்ன செய்கிறவர்? மாறாத தேவன். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இப்படிதான் ஆகிறார். இது தேவனுடைய இயல்பு.
1: ஆமென்.
0: இது அற்புதங்களின்
1: மண்டலம்.
0: மண்டலம். இது ஒரு டீச்சிங். இது ஆனா இந்த டீச்சிங் தான் வர நாட்கள்ல பிளஸ்ஸிங்கா மாற
1: போகுது.
0: சில நேரம் நமக்கு தேவை இருக்கலாம், சில நேரம் தேவை இல்லாம இருக்கலாம். ஆனா எப்படினாலும் ஏதோ ஒரு காலகட்டத்துல எல்லா மனுஷனுக்கும் ஒரு தேவை வரத்தான் செய்யும். என்ன இல்லாம இருக்கலாம்,
1: தேவை இல்லாம இருக்கலாம்.
0: ஆனா ஏதோ ஒரு காலம் வர்றப்ப நான் அவரை சார்ந்து நிற்கும். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு லேசான
1: காரியம்.
0: யார சார்ந்துதான் நான் வாழ வேண்டி இருக்குன்னா, என்னோடு பேசுகிற ஆண்டவர் ஒருத்தர் எனக்கு இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: அவருடைய சத்தத்தை நான் கேட்டு அதை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அது என் வாழ்க்கையில நடக்குது. இதை நான் ருசிச்சதுனால எல்லாத்துக்கும் நான் யார மட்டும்தான் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: அவரை மட்டும் தான் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
0: இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் தன்னோட தேவைக்கு ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து கர்த்தர் அவங்களோட பேசி அதன்படி அற்புதத்தை செய்வார்னா நீங்க யார சார்ந்துக்குறீங்க?
1: கர்த்தரை மட்டும்தான் சார்ந்துக்குவோம்.
0: யார நம்பி வாழ்வேன் நானு?
1: கர்த்தரை நம்பி மட்டுமே வாழ்வேன்.
0: இந்த வாழ்க்கை முறைக்கு நம்மள வரணும். நம்ம பிள்ளைகளையும் பழக்கணும்.
1: ஆமென்.
0: அப்ப ரொம்ப காலத்து இருக்க மாட்டேன்டா, காலத்துல என் காலம் வந்தா செத்து போயிருவேன்டா, என்னை பாக்காதரா, உங்க அப்பன் பார்த்த கடவுள் என்ன செய்யறா நீ?
1: ஆறா, உங்க அப்பன் சித்தப்பன் அவரு தாண்டா பெரியப்பன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நான் ஜோபலுக்கு அருமாவுக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்கறேன். அல்லேலூயா.
0: The faith na enna appadina, it's not about trying something.
1: Yes.
0: நீ ஆண்ட ஒரு காரியத்தை நீங்க கட்டி எல்லாம் இழுக்க முடியாது.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்ட ஒரு காரியத்தை
1: கட்டி எல்லாம் இழுக்க முடியாது.
0: மலைய நகர்த்த முயற்சி பண்ணாதீங்க. இது பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும்னு சொல்லி நீங்க சொன்னபடியே ஆகும்னு உங்க இதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிப்பீங்கன்னா நகராத மலை பெயரும்.
1: பெயரும்.
0: ஆண்டவர் மலை நகரும்னு சொல்லல, மலை பெயரும் தான் சொல்லி இருக்கிற.
1: மலை பெயரும்.
0: அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து கயத்தை கட்டி போட்டு என்ன செய்வோம்? மலையை கொஞ்சமாவது நேர்க்க விறுவிறுக்க மூச்சு முட்டை ஏழு ஏழு ஐலசா போட்டு உங்க மலையை என்ன செய்ய முடியாது? நீங்க
1: நகர்த்த
0: முடியாது. ஆண்டவர் சொல்றார், விசுவாசம் இருக்கா? பார்த்து என்ன செய்ய? அந்த மலையை பார்த்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும்னு சொல்லு.
1: சொல்லு.
0: சொன்னதோடனே இல்லாம சொன்னபடியே ஆகும்னு இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசி.
1: விசுவாசி.
0: அது பெயர்ந்து போயிருந்தாங்கிறார்.
1: ஆமென்.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலை இருக்கா?
1: எஸ்.
0: ஒவ்வொரு வீட்டுல ஒரு மலை இருக்கா? நகராத மலை. அதுக்கு பேர் என்ன மலையா பேரு?
1: நகராத பெயர்.
0: ஆண்டவர் சொல்றார், நகராத அந்த மலை டிசம்பர் மாதத்திலிருந்து பெயர தொடங்குகிறது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: மலை நகரமா நகரமா என்ன ஆண்டவர் சொல்றார்? என் விசுவாசத்தின்படி மலை பெயரும் தான்.
1: பெயரும். சொல்லு சொல்லு சொல்லு மகனே.
0: மலைகளை பெயர்க்கத்தக்க

0: பிசாசு வர்றதே கொல்ல வர்றான்.
1: எஸ்
0: திருடன் திருடவும்
1: கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்று வேறு ஒன்றுக்கும் அவன் வாரான்.
0: அந்த சண்டாள பாவி வர்றதே எதுக்குன்னா
1: கொல்ல திருட அழிக்க.
0: ஆனா நம்மளை கொல்ல வர்ற பிசாசுக்கு முன்னாடி நம்மளை நிறுத்தி சொல்றான் அப்படிங்கிற
1: சொல்ற
0: என்ன கையில பிடிச்சு சொல்றான்னு.

0: நீங்க உங்க உங்க உங்க மகனை சில நேரம் கையில பிடிச்சு நீங்க சொல்லி கொடுக்கறப்பட்டே
1: சொல்றா அப்பா அப்பா சொல்ற சொல்ற நீ
2: சொல்ற
1: அப்பா சொல்ற அப்படின்னு என்ன
2: சொல்ற சொல்ற
1: அவனுக்கு தம்பு வருதா
2: வருது
1: அவன் எந்த தைரியத்துல சொல்றான்
2: அப்பா சொல்ற தைரியம்
1: ஆமா வீக்காகிற நம்ம சொல்றத கேட்ட மகனுக்கு தைரியம் வந்து சொல்றானே நம்மளை சிருஷ்டித்தவர் நம்மை உண்டாக்கினவர் நம்மளை படைச்ச தெய்வம் சொல்றாரு
2: உங்களால
1: பேசாம இருக்க
2: முடியாது
1: முடியாது
2: முடியாது
1: முயற்சி பண்ண நகரம் இல்ல
2: விசுவாசிச்சா பெயரும்
1: அது பெயரணும்னா நீங்க எதை பார்த்து பேசணும்
2: மலையை பார்த்து
1: மலையை பத்தி பேசக்கூடாது
2: மலையை பார்த்து பேசணும்
1: எல்லாருக்கும் என்னன்னா நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் சாமி நான் சொல்றத நீ நம்புனா போதுன்ற இது உனக்கு நடக்க போதுன்னு சொல்றேன் இதை உனக்கு நான் செய்ய வல்லவர் என்பதை நீ என்ன செய்யறியா
2: நம்புறியா
1: விசுவாசிக்கிறியா
2: விசுவாசிக்கிறையா
1: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே
2: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே
1: அப்பனா சொல்லு
2: எஸ்
1: என் முன்னாடி விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் சொல்லிட்டு நாலு மனுஷ மக்களை பார்த்தா கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிற அது வந்து ஆண்டவரே விசுவாசம் நமக்குள்ளதான் இருக்கணும் ஆண்டவரே
2: அது வெளியே
1: அதெல்லாம் வெளியே ஓப்பனால என்ன செய்யக்கூடாது
2: சொல்லக்கூடாது ஆண்டவரே
1: நல்லா இருக்கடா உன் விசுவாசம் எத்தனை பேரு போன வாரம் நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் உங்க வீட்டுக்குள்ள சம்பாஷணம் பண்ணீங்க
2: ஆமென்
1: வீட்டு மலை என்ன மலைன்னு எனக்கு தெரியல ஆனா கர்த்தர் எனக்கு சொன்னபடி இந்த அற்புதம் என் வீட்டுல என்ன செய்யா
2: நடக்க போகுதியா
1: அட்லீஸ்ட் கணவன் மனைவியாவது பேசினீங்களா
2: பேசினவர்கள் பாக்கியவான்கள்
1: நீங்க பேசாத வரைக்கும் நகரவே நகர
2: எஸ்
1: பேசாத வரைக்கும்
2: நகரவே நகராது
1: நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்கிறாரு ஏன் தூண்டுறாருனா அவர் காரியம் என் வீட்டுல என் ஊழியத்துல என் தொழில முண்ட போகுது
2: ஆமென்
1: இந்த மண்டலத்துல நாம என்ன செய்யணும்
2: சொல்லணும்
1: அறிவாளி என்ன சொல்லுதுன்னா
2: எப்படி ஆகும்
1: என்னை கோமாளி ஆக்கி வச்சிருச்சு அறிவாளி என்ன ஆக்கி வச்சிருச்சு
2: கோமாளி
1: கோமாளி ஆக்கி ஏத்துக்கிற முடியல மைண்ட்ல என்ன செய்ய முடியல இந்த காரியம் அது எப்படி அது எப்படி அது எப்படி சாத்தியம் என்னன்னா
2: ஆகும்
1: ஆண்டவரால கைய கட்டி போடுறோம் இந்த அவிசுவாசம் இப்ப தேவன் களத்துக்கு வரணும்னா நான் என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும் என்ன தேவன் சொன்னதை அப்படியே ஒத்துக்கணும்
2: ஆமென் அப்படியே ஒத்துக்கொள்ள வேண்டும்
1: ஆனா ஏன் லட்சணம் எப்படி இருக்குன்னா என் வீட்டுல ஒரு காரியம் இல்லைன்னு இருக்கு பாருங்களேன் இனிமே இதெல்லாம் நமக்கு என்னன்னா இல்ல இத என்ன செய்யுது மனசு
2: ஒத்துக்கொள்ளுகிறது
1: சொல்ல வர்றாருன்னு புரியுதா அறிவு என்ன சொல்லுது உனக்கு அது இல்லைங்கறத என்ன செய்ய
2: ஒத்துக்க
1: ஒத்துக்க ஆனா ஆவியனர் என்ன சொல்றாரு, உனக்கு அது இருக்குன்னு சொல்றேன், ஒத்துக்கிற மாட்டியான். இல்லைங்கிறத அறிவு ஒத்துக்கிறது, ஆனா ஆவியானவர் இருக்குன்னு சொன்னா அறிவு என்ன செய்யல,
2: ஒத்துக்க மாட்டீங்க, ஏத்துக்கிற மாட்டீங்க.
1: அப்ப ஃபெய்த்னா என்ன, தேவன் சொன்னதை 100% அப்படியே ஏத்துக்கிறது,
2: ஏற்றுக்கொள்வது.
1: என்ன சொல்லிட்டா தீர்க்கதரிசி எலிசா வந்து, உனக்கு ஒரு பிராணோற்பு காலத்துல ஒரு ஆண் பிள்ளைன்னு என்ன செய்வேன்னா
2: அணைத்துக் கொண்டிருப்பாய்,
1: ஏதேதும் உடைய அடியாளுக்கு என்ன சொல்ல வேண்டாம்,
2: அபத்தம் சொல்ல வேண்டாம்.
1: அவ ஏற்கனவே தனக்கு குழந்தை இல்லைங்கறத ஒத்துக்கிட்டா, ஆனா இப்ப குழந்தை இருக்குன்றது என்ன செய்ய முடியல, அவளால
2: ஏற்றுக்கொள்ள முடியல,
1: ஒத்துக்கொள்ள முடியல. மனுஷனை பிசாசு எப்படி எப்படி சித்திரவதைக்குள்ளாக்குறானே, உனக்கு இல்ல புற, நீ எல்லாம் ஆளை பாரு, உனக்கு எல்லாம் இல்ல புற,
2: ஒத்துக்கட
1: ஒத்துக்கட புற அப்படிங்கிறான். நீங்க என்ன சொல்லணும், முடியாதரான்னு சொல்லணும்.
2: எஸ்,
1: நீங்க என்ன சொல்லணும்,
2: முடியாதரா,
1: ஒத்துக்கிற மாட்டேன், ஒத்துக்கிற முடியாதரா, புற நீ சொல்லணும் நீங்க.
2: எஸ்,
1: பயமா இருக்கா கேக்குறதுக்கு, வீட்டுக்காரரே குடிச்சிட்டு அடிதடியில் உட்கார வச்சுங்களேன், இந்த இவன் எல்லாம் 7 ஜென்மத்துக்கும் திருந்த மாட்டான் அவன் சொல்லுவான். நீங்க சொல்லணும்,
2: ஒத்துக்கிற முடியாதரா, ஊரு ஊரா பைபிளை எடுத்துட்டு போய் கர்த்தரே தேவனு பிரசங்கிப்பாரு, நிறைய குடிகாரர ஆண்டவருக்குள்ள வழி நடத்துவாரு அப்படின்னு
1: உள்ள தலையெழுத்து. அவ்வளவுதான், இவன் எல்லாம் திருந்தி இந்த ஜென்மத்துல என்ன செய்ய மாட்டான்,
2: நாய்க்குப்படவே மாட்டான்.
1: ஒத்துக்க, உன் புள்ள தருதலைங்கிறத
2: ஒத்துக்க,
1: ஒத்துக்க. நீங்க என்ன சொல்லணும்,
2: ஒத்துக்க முடியாதரா.
1: இத சொல்றதுக்குதான் என்ன தேவை,
2: விசுவாசம் தேவை.
1: உனக்கு எல்லாம் வயசாகி போச்சு, இனிமே நீ எல்லாம் என்னத்த பண்ண போற, அவ்வளவுதான் உங்க காடு வா வாங்குது, வீடு
2: என்னன்னு
1: போப்பா சாமி முடிஞ்சு வச்சு போவாங்க. நீங்க என்ன சொன்ன,
2: ஒத்துக்கிற முடியாது.
1: இங்கதான் ஆரம்பமே ஆகுது.
2: ஆமென்.
1: எதெல்லாம் நீங்க உங்களுக்கு இல்லன்னு ஒத்துக்கிட்டீங்களோ அந்த டாபிக கர்த்தர் தொட்டு அது உனக்கு இருக்கும்னு சொல்றேன். நீ என்ன சொல்ல போற, இப்ப இல்லைங்கிறத ஒத்துக்கிற போறியா, அல்லது நான் இருக்குன்னு சொல்றத ஒத்துக்கிற போறியா? விசுவாசம் என்னன்னா தேவன் எது நம்ம வாழ்க்கையில இருக்குன்னு சொல்றாரோ அது அப்படியே என்ன செய்யறதுன்னா ஒத்துக்கிறது.
2: ஆமென்.
1: என்ன செய்யறது,
2: அப்படியே
1: புருஷனை அறியாத அந்த கன்னி தேவன் சொன்னது அப்படி என்ன செஞ்சுக்கிட்டா,
2: ஒத்துக்கொண்டாள், ஏற்றுக்கொண்டாள்.
1: சொல்லுங்களா, உடனே டேவில் சொல்லுவான், நீ சரியா வம்புல என்ன செய்ய போறன்னா
2: மாட்டிக்க போற,
1: நீ பாரு நீ என்ன நிலைமைக்கு ஆளாக போறன்றது மட்டும் என்ன செய்யணும், நீ
2: பொறுத்திருந்து பாரு.
1: நீ ஓவரத்தா ரொம்ப நாள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறன்னா பேசிக்கிட்டு என்னன்னா தெரியுற, நீங்க சொல்லணும், ஏப்பா எனக்குள்ள இருக்கிறவர் அமைதியா இல்லப்பா, அதனால என்னாலே அமைதியா இருக்க முடியாதப்பா.
2: எஸ்,
1: சொல்றது புரியுதா உங்களுக்கு?
2: எஸ்.
1: எப்ப என்னால அமைதியா இருக்க முடியும்னா எனக்குள்ள இருக்கிறவர் அமைதியா இல்ல, அதனால என்னாலும் அமைதியா இருக்க
2: முடியாது.
1: அவர் சொன்னதையே நானும்
2: சொல்லுவேன்,
1: சொல்லிக்கிட்டே இருப்பேன்,
2: சொல்லிக்கிட்டே.
1: கர்த்தர் வாயை திறந்து இருக்கிறாரு, வாசலையும் திறக்காமலா போவாரு,
2: நிச்சயமாய் திறப்பார். அல்லேலூயா.
1: நீங்க போட்ட வாய்ப்பூட்டு இருக்க அது திண்டுக்கலோட பவர்ஃபுல்லான பூட்டு, ஊட்டையாவது உடைச்சிடலாம், உங்க வாய்ப்பூட்ட என்ன செய்ய முடியாது,
2: உடைக்கவே முடியாது.
1: இந்த வாய்ப்பூட்டை உடைச்சு ஒரு வாய்ப்பாட்டை கொடுத்தாரு.
2: ஆமென்.
1: என்ன பாட்டையா கொடுத்தாரு?

0: பூட்டையாவது ஈஸியா என்ன செஞ்சிடலாம், உடைச்சிடலாம். ஆனா நம்ம வாய்க்கு நம்ம ஒரு பூட்டு போட்டிருக்கோம் பாருங்களேன், என்ன பிரசங்கம் பண்ணாலும் வாயை மட்டும் நான் திறந்த ஆமைன்னு என்ன செய்ய மாட்டேன்,
1: சொல்லவே மாட்டேன்.
0: பேசுறவங்களை முறைச்சு முறைச்சு பாப்பனே ஒழிய, பிரசங்கம் பண்றவங்களை
1: முறைச்சு
0: முறைச்சு முறைச்சு பாப்பனே ஒழிய, என் வாய்க்கு நான் போட்ட பூட்ட நானே நினைச்சாலும் திறக்க முடியாதுன்ற. அண்ட சொல்றாரு, வாயில பூட்டா போட்டிருக்கிற வைக்கிறேன் பாருவான், வாயில ஒரு பாட்டுன்றாரு.
1: ஒரு

0: எந்த டாபிக்க பேச மாட்டேன்னு உங்க வாய்க்கு பூட்டு போட்டீங்களோ அந்த டாபிக்க பேச வச்சாரா?
1: ஆமென்.
0: பூட்டு உடைஞ்சிருச்சுங்க. நீங்க போட்ட பூட்டு. ஆமென் சொல்ல மாட்டேன்.
1: நோ மேன் தான் சொல்ல.
0: அல்லேலூயா சொல்ல மாட்டேன். எனக்கு அது இல்லன்றேன்ல, எனக்கு அது நடக்க என்ன இல்ல. என்ன போட்டு வச்சிருக்கீங்க வாய்க்கு?
1: பூட்டு போட்டு வச்சிருக்கீங்களா?
0: ஆண்டவர் சொல்றாரு, பூட்டா ஓடுற பூட்டு வாயில வைக்கிறேன் பாரு. ஒரு பாட்டு.

0: வருது.
1: அல்லேலூயா சொல்லுங்க.
0: அல்லேலூயா.
1: எனக்கு இந்த பாட்டு கேட்காதவங்க எல்லாம் யூடியூப்ல போய் கேளுங்க.
0: அழகான படைப்பேன்னு
1: சூப்பர் சாங்.
0: எஸ்
1: எனக்கு கேட்டுட்டு பயங்கர பட்டு வைப் ஆகி போச்சு எனக்கு அந்த பாட்டை கேட்டு கேட்டு. உடனே பாஸ் கிப்சனுக்கு அடிச்சிட்டேன். அடிச்சு ஐயா என்னையா பாட்டு போட்டிருக்கிறது செம்மையா இருக்கு அந்த பாட்டுங்கன்னா அவருக்கு பயங்கர சந்தோஷம்.
0: அப்பப்ப
1: நம்ம வாய்க்கு போட்டு போட்டாலும் நம்ம வாயில இப்படி ஒரு ரேமா பாட்டை வச்சு பாடுறான்றார் பாருங்களேன்.

0: ஏன் வந்து விசுவாசிக்கிறவனால அமைதியா இருக்க முடியலன்னா அவனுக்குள்ள இருக்கிறவர் பேசிக்கிட்டே இருக்கிறார்,
1: பேசிக்கிட்டே இருக்கிறார்.
0: You never let him down. கொஞ்சம் ஒரு நாள் லைட்டா அப்படி துஞ்சு போன மாதிரி இருந்தாலும் ஒரு பம்ப் பண்ணி விட்டுறாரு, புஷ்னு ஆயிடுறான். The faith walk-ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி நேத்து கிடைச்ச faith-ல நடக்கிறது இல்ல. திரும்ப திரும்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நம்மளோட பேசி பேசி பேசி பேசி நடத்துறப்ப நாமளும் அவரோட சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம், அவர் நம்ம இடத்துல பேசினதே நாமளும் பேச ஆரம்பிச்சோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இதுதான் அற்புதங்களின்
1: மண்டலம்.
0: மண்டலம் ஆவியானவர் தன்னிடத்துல பேசினத அவரோடு சேர்ந்து பேசுறமே சோர்ந்தே போறதில்ல.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: கிரேஸ் வேற, ஃபெய்த் வேற, கிருபை வேறு,
1: விசுவாசம்
0: விசுவாசம் வேறு. கிருபை அப்படின்னா அது ஆண்டவருடைய அன்போட தொடர்புடையது. ஆண்டவர் அன்பை மட்டும் பார்த்துட்டு ஆண்டவருடைய பவரை பார்க்கலன்னா என்ன செய்யறது நம்ம? ஃபெய்த் எதை ரிலீஸ் பண்ணுது? ஆண்டவருடைய பவரை. எகிப்துல இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்த ஜனம் ஆண்டவருடைய கிருபையை பார்த்தாங்களா? மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், மன்னா, கசந்த மாறா,
1: மதுரமாச்சு,
0: காட ஆட
1: ஓட,
0: எதுவும் பழசா போல.
1: எஸ்.
0: கால் வீங்கல, எவனுக்கு கொலஸ்ட்ரால் வந்து குண்டாகல, 40 வருஷத்துல
1: ஒரே சட்டை
0: போட்ட சட்டை பத்தாம போகல, ஒரே ஸ்லிம்மா இருக்கிறான் 40 வருஷமா.
1: எஸ்.
0: எவனும் சுகர் வந்து சாகல, கொலஸ்ட்ரால் வந்து என்னன்னா
1: ஆகல,
0: ஏன்னா மேகத்துக்கு கீழே.
1: Yes.
0: எல்லாம் கிரேஸ் ஆஃப் God.
1: Amen.
0: ஆனா ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அவங்க சுதந்திரிக்க முடியலன்னா என்ன எல்லாம் போயிட்டு?
1: விசுவாசம் இல்லாம போச்சு.
0: எபிரேயர், எபிரேயர் 4வது அதிகாரம் தானே, மன்னிக்கணும், 3வது அதிகாரம் வசனம் 18-19. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்?

0: கீழ்படியாதவர்களை குறித்தல்லவா?
1: ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று
0: பார்க்கிறோம்.
1: வாக்கு தத்தத்தை தந்தது கிரேஸ் ஆஃப் காட். ஆனா வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறவன் தான் ஆண்டவருடைய பவரை பார்க்கிறான்.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: நிறைய கிரேஸ பார்த்துட்டான், ஆனா என்ன பார்க்க போறான்? எழுப்புதல்ல
0: பவரை
1: பார்க்க போறான். பவரை பார்க்கணும்னா என்ன வேணும்? ஃபெய்த் வேணும்,
0: ஃபெய்த் வேணும். ஹல்லேலூயா,
1: ஆமென் சார்,
0: ஹல்லேலூயா.
1: அதனால ஆண்டவரோட எனக்கு ஒண்ணு வேண்டாம், ஆண்டவரே போதும், நீங்க இருக்கிறீங்க, நான் உங்களோட இருக்கிறேன். என்னத்தையோ நான் இருக்கிறத குடிச்சிட்டு வியாதி வருத்தம் இல்லாம நான் வந்து சேர்ந்தேன்னா என்னன்னா
0: போதும்,
1: போதும் ஆண்டவரே. அதுக்கு மேல நான் ஒண்ணு பெருசா என்ன செய்யலன்னா
0: கேட்கலப்பா.
1: 82 தொழில ஆசீர்வதிங்க, ஒரு இடம் வாங்க உதவிச்சிங்க, எனக்கு ஒரு போதும் ஆண்டவரே. அது இல்ல, அது இல்ல. எனக்கு என் லைஃப்ல ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புறாரு, அதை நானும் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
0: ஆமென், ஹல்லேலூயா.
1: அதையே நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன்,
0: விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
1: இந்த காரியம் நடக்கணும்னா எனக்கு என்ன வேணும்னா
0: விசுவாசம்
1: வேணும். Hallelujah.
0: Hallelujah.
1: Our faith releases God's power.
0: Power.
1: Grace releases God's love. And your faith releases God's power.
0: Power.
1: கிருபை ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தும். ஆனா விசுவாசம் தான் ஆண்டவருடைய பவரை ரிலீஸ் பண்ணும்.
0: Amen.
1: இது விளையாட்டு இல்ல. ஆண்டவரே, என் பரம்பரையில என் தலைமுறையில நீங்க வாக்கு பண்ண காரியம் அப்படியே நடந்துருச்சுன்னு நாங்க சொல்லக்கூடிய ஒரு ஜீவனுள்ள சாட்சியா நான், என் புள்ள, என் பேர பிள்ளைங்க, என் நாலு தலைமுறை இருக்கணும் ஆண்டவரே.
0: எஸ்,
1: அல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: வல்லமை உள்ளவர் மகிமையான காரியங்களை இந்த குடும்பத்துல செஞ்சாருன்னு என் குடும்பத்தை குறிச்சு நாங்க சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. அந்த மாதிரி பவர் மோடுக்குல நாங்க வர்ற ஆண்டவரே. அந்த சீரியஸ்னஸ் நமக்கு வந்தாகணும்.
0: ஆமென்.
1: வெள்ளம் போகுது, அடிச்சுக்கிட்டு நம்ம நினைச்ச வேண்டியதான், இதெல்லாம் எடுத்து நம்ம ஒண்ணும் செய்ய
0: முடியாது,
1: முடியாது அப்படிங்கிற நிலைமையில போற போக்குல போகாம ஆண்டவர் தந்த வாக்கு எனக்கு இருக்கிறபடினால இந்த போக்குல என்னால போக முடியாது,
0: முடியாது.
1: போக வேண்டிதான், போ, அப்படியே போக வேண்டிதான். போற போக்குல என்னன்னா
0: போக வேண்டிதான்.
1: வாழ்க்கை என்ன நம்ம கையிலயா இருக்கு, போக வேண்டியதான். அப்படியே எங்க போக போறிய, எங்க போக போறிய? அப்ப இந்த வாக்கு இருக்கிறவன் இந்த போக்க ஒத்துக்கவே மாட்டான்.
0: எஸ்,
1: நல்லா இருக்கடா, எனக்கு என்ன இருக்கு?
0: வாக்கு இருக்கு,
1: வாக்கு இருக்கு.
0: ஒரு

0: என்ன சொல்றாரு, நான் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன், அதையே நீ என்ன செய்யணும், போய்
1: இருக்கு இருக்கு இருக்கு
0: இருக்கு இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லணும்
1: சொல்லணும்.
0: இது சொல்றதுக்கு தேவை தைரியம் இல்ல, இதை சொல்றதுக்கு தேவை
1: விசுவாசம்.
0: அதனாலதான் ஆண்டவர் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி விசுவாசத்தை நமக்குள்ள என்ன செய்கிறார்,
1: தூண்டுகிறார். ஹல்லேலூயா.
0: இத வந்து நான் ஜாயின்ட் டிக்ளரேஷன் சொல்றேன், கூட்டறிக்கை. ஒரு பக்கம் பரலோகம் நம்மளை குறிச்சு சொல்லுது, கீழ இருந்து நானும் ஆண்டவரோட சேர்ந்து நின்று என்ன பண்றேன்னா டிக்ளேர் பண்றேன்,
1: டிக்ளேர்.
0: மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, மருத்துவருடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இது தேராது, இது
1: தேராது.
0: இது யாரோட அறிக்கை,
1: மருத்துவ அறிக்கை.
0: ஆனா விசுவாச அறிக்கை என்ன சொல்லுதுன்னா,
1: தேராது.
0: மருத்துவருடைய அறிக்கைன்னு ஒண்ணு இருந்தா, விசுவாச அறிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல,
1: ஆமென்.
0: மெடிக்கல் ரிப்போர்ட் ஒண்ணு இருந்தா, ஃபெய்த் கன்ஃபஷன் ஒண்ணு இருக்குல்ல,
1: ஆமென்.
0: இல்லையா சொல்லுங்களா,
1: ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: எல்லா ரிப்போர்ட்டும் ஆண்டவர் ஒண்ணு இல்லாம ஆக்குறாரு,
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: என்ன, நீங்க ஆண்டவரோட சேர்ந்து கூட்டறிக்கை பண்ணிட்டு இருக்கீங்க,
1: ஆமென்.
0: எனக்கு ஆண்டவர் கடல எந்த முரண்பாடு என்ன
1: இல்லை,
0: ஆண்டு சொல்ல நான் முரண்படல, நீ முரண்படாத, நான் சொன்ன காரியத்தை உனக்கு செய்யாம உன்னோடு முரண்பட போறது
1: இல்லை,
0: நீ என்னோட என்ன செய்யாத,
1: முரண்படாத.
0: நான் என்ன சொல்றேன், ஆண்டவரே நீங்க சொன்னதை நான் அப்படியே சொல்றேன்றப்ப, அற்புதம் ஓடி வருவதற்கான ஒரு தண்டவாளத்தை நான் போடுறேன். என்ன பாலம் போடுறேன், தண்டவாளத்துல ரெண்டு லைன் இருக்கா,
1: இருக்கு.
0: இந்த லைனும் அந்த லைனும் வேற வேற மாதிரி இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா,
1: ஒரே மாதிரி.
0: ரெண்டு கட்டைகளுக்கு இடையில இருக்கிற அளவு எப்படி இருக்கு,
1: ஒரே மாதிரி.
0: ரெண்டனுடைய சைஸ் எப்படி இருக்கு,
1: ஒரே மாதிரி.
0: இது ரெண்டு கடையில என்ன மாதிரி வேற மாதிரி இருந்தா என்ன ஆகும் கதை,
1: தடம் புரண்டு விடும்.
0: இதே மாதிரிதான் ஒரு பக்கம் தேவன் பேசுறாரு, இன்னொரு பக்கம் தேவன் பேசினதை நான் என்ன செய்யறேன்,
1: பேசுகிறேன்.
0: இந்த ரெண்டு ரெண்டு வார்த்தைக்கு இடையில எந்த பிசர் அடிக்கல,
1: எஸ் ஹல்லேலூயா.
0: நீங்க வீட்டுல ஏன் வண்டவாளம் தெரியாம, வண்டவாளம் போட சொல்றீங்களே, என் லட்சணம் உங்களுக்கு என்னன்னா
1: தெரியாதே,
0: அதெல்லாம் விடுற, நீ முதல்ல என்ன போடுவியா, நான் சொல்றது என்ன செய்வியா, நீ
1: வண்டவாளம் போடுவியா.
0: நீங்க தேவன் சொன்னதை அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நீங்க தண்டவாளம் போட்டீங்க,
1: ஆமென்.
0: இந்த மாதிரி வண்டி வரப்போகுது,
1: எஸ் ஆமென்.
0: தண்டவாளத்துல வண்டி வரும், வண்டவாளத்துல வராது,
1: வராது.
0: ஆனா நீங்களும் என்ன சொல்றேன், என் வண்டவாளம் தெரியாம இந்த பாஸ்ட் வேற, இந்த நவம்பர் மாசத்துல இருந்து இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து எலட்சணம் தெரியாம என்னை போட்டு கொள்ளு கொள்ளுன்னு இந்த மனுஷன் என்ன செய்யறானே, இவனுக்கு விசுவாசம் வந்தா அதுக்கு நாங்க என்னையா
1: பண்ண. ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு எல்லாம் செய்வாரு,
0: வண்டி வரப்போதியா,
1: இது நீயோ
0: யாரெல்லாம் தண்டவாளம் போட்டீங்களா, வண்டி வருது,
1: வாழ்க்கையே
0: சிக்னல் எரிஞ்சிருச்சு.

0: பாத்து
1: நம்ம பாம்பன் பாலத்துல வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுல?
2: முடிஞ்சு.
1: ரெண்டாள் எல்லாம் ஓகே, சிக்னல் எல்லாம் போட்டாச்சுல?
2: போட்டாச்சு.
1: தக்க தக்கன்னு இருக்கு. சும்மா 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறதுனால 100 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் வேகத்துல போற மாதிரி போட்டாச்சு.
2: எஸ்
1: இந்திய
2: கொடியில லைட் வேற, அழகா கலர் கலர்.
1: வேடிக்கை பாக்குறதுக்கு போட்டதா, வண்டி வர்றதுக்கு போட்டதா?
2: வண்டி வர போட்டது.
1: அப்ப இவ்வளவு வேலை எதுக்கு பாத்துருக்காங்க?
2: வண்டி வர,
1: வண்டி வருதுயா?
2: வண்டி வருது.
1: அதே மாதிரிதான் ஆண்டவர் இந்த நவம்பர் மாசத்துல இருந்து கடந்த வருஷங்கள்ல தண்டவாளம் போட்டு முடிச்சிட்டாரு. இனிமே என்ன வரப்போகுதுன்னா, வண்டி வரப்போகுது.

0: பெரிய காரியம் ஓடி வரக்கூடிய ஓடு பாதை தான் விசுவாசம்.
1: இதனியோ நானோ நம்பினாலே வாழ்க்கையே.
0: அங்க ஒரு தண்டவாளத்தை போட்டிருக்காங்க, ஆனா இங்க பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல சிங்கங்காட்டுல தேவன் ஒரு தண்டவாளத்தை போட்டாரு.
2: ஆமென்.
0: எழுப்புதல் வருதே
2: வருதே.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.

0: என்னோடு தேவன் பேசுகிற காரியத்தை நாம் என்ன முழுங்கல.
1: எஸ்
0: தேவன் என்னிடத்துல பேசுற காரியத்தை நான் தாராளமா பேசுறேன்.
1: ஆமென்.
0: அந்த இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா தண்டவாளத்தை ஆண்டவர் போட்டார்.
1: எஸ்
0: தண்டவாளம் போடுறதுக்காக தான் வாய்க்கு ஒரு கடிவாளத்தை போட்டு விட்டார்.
1: ஏய்
0: அடங்காதவனே, வாய வச்சுக்கிட்டு
1: மாறு,
0: வெள்ளம் என்ன பேசிட்டு இருக்காதரா, சொன்னது மட்டும் என்ன செய்யடா, நீ
1: பேசு.
0: தேவன் சொன்னதை மட்டும் பேசுறவங்க ஆண்டவர் உங்க வாய்க்கு கடிவாளம் போட்டு தண்டவாளம் போட்டிருக்காரு.
1: ஆமென்.
0: உங்க மண்டவாளத்தெல்லாம் தூக்கி தனியா வச்சிருங்க. ஆனா இப்போதைக்கு கரண்ட்ல நீங்க யாருன்னா தண்டவாளம். இதுலதான் வண்டி வரப்போகுது.
1: எஸ்
0: இதுலதான் அவர் வாக்கு பண்ணின அற்புதங்கிற மகிமையான காரியம் இதுலதான் ஓடி வரப்போதே,
1: ஓடி வரப்போதே.
0: நம்மளால ஒரு தடை வந்துடக்கூடாது. அதாவது நம்ம வாயினால ஒரு தடை வந்துடக்கூடாது.
1: எஸ்
0: வாயை வச்சுக்கிட்டு இருக்கணும். சுவிசேஷம் 1:18-20 முடிய வாசிக்கலாமா?
1: அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி,
0: இதை நான் எதனால் அறிவேன்,
1: நான் கிழவனாய் இருக்கிறேன்,
0: என் மனைவியும்
1: வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்று.
0: அதாவது தேவதூதனே லிட்டரலா நமக்குள்ள மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து ஆவியனர் பேசல. சகரியா காலத்துல பொன் தீபீடத்துக்கு பக்கத்துல வந்து நின்னு தூதன் நின்னு லிட்டரலா
1: பேசுகிறார்.
0: இப்படி பேசுறாரு. இவ்வளவு தூரம் பேசியும் சகரியாவுக்கு என்ன செய்ய முடியல, பேசின காரியத்தை
1: விசுவாசிக்க முடியல.
0: ஏன்னா அவர் மண்டவாளம். அப்படி அவருடைய மண்டவாளம் என்ன மண்டவாளம், நானும் கிழவேன், என் மனைவி யாருன்னா கிழவி ஆயிட்டா. இந்த நேரத்துல நீங்க பாட்டுல என்னென்ன நீங்க என்ன செய்றீங்கன்னா
1: பேசுறீங்க
0: பேசுறீங்க. உடனே ஆண்டு சொல்றார், டேய் அற்புதத்துக்கு தேவை பலன் இல்ல, விசுவாசம் தான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அற்புதத்துக்கு தேவை
1: பலன் இல்ல, விசுவாசம் தான்.
0: தேவ தூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக,
1: நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காப்ரியேல் என்பவன்,
0: உன்னுடனே பேசவும்
1: உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்த.
0: இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிறேன் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினா
1: இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான்.
0: ஓ வாய்க்கு நானே பூட்டு போடுறேன், பூட்ட உடைக்கலான்னு வந்தா நீ என்னன்னா எங்கூட வம்பு பண்ணிட்டு இருக்கிற. அதனால பெரிய காரியம் நடக்க போறதுனால ஓ வாய்க்கு
1: நானே ஒரு பூட்டை போடுகிறேன்.
0: இது நடக்கிற வரைக்கும் நீ என்ன செய்ய மாட்டேன்னா
1: பேசாது,
0: ஊமையா இருப்ப. அப்பனா விசுவாசியாத சகரியாவ ஆண்டவர் தண்டிச்சிட்டாரா? நான் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன்.
1: தேவன் தண்டிச்சிட்டாரா?
0: போட்டாரா ஒரு போடு, இனிமே வாய வச்சுக்கிட்டு சும்மா இருப்பேன் நீ, அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவு குரூரமா தேவனை நினைக்கிறேன். ஆனா ஆக்சுவலா அது இல்லை. அப்படி இல்லை சஹரியா, உன் லைஃப்ல நான் ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போறேன். உன்னுடைய வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது,
1: கேட்கப்பட்டது.
0: என் காரியம் உன் வீட்டுல முண்ட போகுதுன்னு சொல்றேன், நீ என்னடானா அது எப்படி நடக்கும்னு கேட்கிறேன். எப்படி நடக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை தர்றேன். நல்லா தானே பேசிட்டு இருக்கிற, இன்னையில இருந்து நீ பேச மாட்டேன்.
1: எஸ்
0: பேசாதவன் பேசுறது அற்புதம் தான். நல்லா பேசிட்டு இருந்தவனுக்கு பேச்சு வராம போனதும்
1: அற்புதமே.
0: அப்ப சகரியா வெளியில வந்து பேசலாம் நினைக்கிறாரு,
1: வார்த்தை வரல,
0: சைகையில தான் பேசுறாரு. வீட்டுக்கு போனாலும் இதுல தான் பேசுறாரு.
1: சைகை
0: சைகை பண்றப்பெல்லாம் சகரியாவோட ஃபெய்த் அப்படி பம்ப் ஆகும்.
1: ஆமென்.
0: ஆனா நல்லா தானடா தூபம் கட்டிக்கிட்டு இருந்தோம், நல்லா தானடா தோத்திரம் தோத்திரம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு இப்படி வாயை கட்டி விட்டாரு. நல்லா பேசின வாய் கட்டப்பட்டிருக்குண்ணா, ஒரு பவர் வேலை செய்யுதுன்னு அர்த்தம்.
1: எஸ்
0: அப்ப வாயில வேலை செய்யற பவர் வாழ்க்கையில வேலை செய்யாதா?
1: ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
0: என் வாயில கிரி செய்யற பவர் என்னோட வாழ்க்கையில கட்டாயம் என்ன செய்ய
1: கிரி செய்ய
0: ஒரு சைகையில காட்டிட்டு பாரு. எலிசபெத் போய் உனக்கு எனக்கு குழந்தை
1: பறக்க போகுது,
0: எப்படியான்னு கேட்டா
1: வாய் பேச.
0: சகரியா தன்னோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்பதற்கான அடையாளத்தை
2: ஒரு பெரிய காரியம் நம்ம லைஃப்ல என்ன செய்ய போதுன்னா
1: நடக்க போகுது.
2: நம்ம பேச நினைச்சாலும் நம்மளால என்ன செய்ய முடியல,
1: பேச முடியல. ஹல்லேலூயா.
0: ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கற்பம் செத்து போனாலும் ஆண்டவர் சொல்றார், என் கூட ஒத்து போ.
1: எஸ்,
0: உன் கற்பம் செத்து போச்சு, உன் சரீரமோ
1: செத்து போச்சு.
0: இப்ப நான் அதுக்கு வரல, நான் சொல்ற காரியத்தோட
1: ஒத்து போ. அல்லேலூயா, அல்லேலூயா.
0: ஆண்டவர் உங்களோட பேசுற காரியத்தை ஒத்துக்கிட்டீங்களா? உங்க வீட்டுல ஆண்டவருடைய காரியம் உண்டும்.
1: ஆமென்.
0: வருகிறது ஆண்டு, ஆனா அதுல பல காரியங்கள் உண்டும்.
1: ஆமென்.
0: நீ தப்பு பண்ணிட்ட, என்ன பண்ணிட்ட?
1: தப்பு பண்ணிட்ட.
0: சமீபத்தில் என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் போன வரம் பார்த்தேன். அவன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தது வந்து அவனுக்கெல்லாம் புரியவே இல்லை. அவன் நினைக்கிறான், என்னடா இப்படி இருக்கான், இப்படி போயிட்டான், இவன் என்னத்துக்காவான், என்ன செய்வான், அப்படிதான் நினைச்சானா. அன்னைக்கு நானும் ஏஞ்சல் உட்காந்துருக்குறேன், எங்க முன்னாடி உட்காந்துருக்குறான். டே, வண்டி வண்டியாக கடனா இருக்குடா, என்ன பண்றதுன்னு என்னன்னா
1: தெரியல.
0: அவனுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லி, அவனுக்கு ஒரு ஜபத்தை போட்டு, அவனை ஆசீர்வதிச்சு நம்புடா டே. அப்பதான் அவன் கட்டி சுத்த அவுக்குறான். நான் நினைச்சேன் நீ வந்து அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைச்சேன், இப்படி போயிட்டானே நான் நினைச்சேன். இன்னைக்கு நீ தாண்டா எப்படி இருக்கன்னா.
1: ஆமென்.
0: நீங்க தப்பு பண்ணல, உங்களை குறிச்சு ஆண்டவர் உங்களிடத்துல பேசுனத ஒத்துக்கிட்டீங்க.
1: ஆமென்.
0: நல்லா இருப்பீங்க.
1: எஸ், நல்லா இருப்பீங்க.
0: உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க பிள்ளைங்களை குறிச்சு, ஊழியத்தை குறிச்சு ஆண்டவர் பேசின வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாது,
1: விழாது.
0: சகரியா பாடியிலே கொடுத்தாரு பாருங்களேன். சகரியா அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறது என்ன செஞ்சாருனா,
1: விட்டுட்டார்.
0: எனக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் நல்லா பேசிட்டு இருந்தவன் நாவு கட்டப்பட்டிருக்குன்னா இது ஒரு பவர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. இது நீங்க தான்.
1: Yes, Lord.
0: இது
1: நீங்க தான்.
0: நீங்க எனக்கு வாக்கு பண்ணினதை நீங்க நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமா நான் என்ன செய்யறேன்,
1: நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா.
0: எங்களுக்கு சீர்காழியில போறப்பதான் இதை ஆரம்பிச்சாரு ஆண்டு. முன்றது எங்க ஆரம்பிச்சாரு?
1: எல்பெத்தேல் சீர்காழி சபையில.
0: சீர்காழி எல்பெத்தேல் சர்ச்ல. அங்கதான் நாங்கள் இந்த தொட்டிலு ஜோகனோட கதையெல்லாம் சொன்னதை, சாரி சாட்சியை சொன்னதை இன்னொரு சேனலில் எடுத்து அவர் பெருசாக ஃப்ளாஷ் பண்ணி 54 வயசில் குழந்தை பிறக்க போதா?
1: ஆமாம், 54 பிளஸ்ல.
0: 54 பிளஸ்ல ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது. 52 கெடா ரெடி.
1: 20 நூற்றாண்டின் ஆபிரகாம்
0: இவர் தான் அப்படின்னு போட்டு விட்டானுங்க. எத்தனை செய்தியை நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கோம், எவனாவது ஆயிரக்கணக்கில் பார்த்தானா, இதை மட்டும் 40,000 பேருக்கு மேலே
2: பார்த்தேன். எஸ்,
0: நாலு நாளுக்குள்ள,
2: நாலு நாள்.
0: இதை மட்டும் எத்தனை பேர் பார்த்துட்டான்?
2: 40,000.
0: மதியம் கூட செக் பண்ணி 42,000 பேர் பார்த்துருக்கிறான்.
2: எஸ்,
0: சரி உள்ள போய் நான் அந்த கமெண்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க எவனாவது வருத்திருக்க நான் பார்ப்போன்னு உள்ள போய் பார்த்தா 99% கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, எனக்கு 45 வயசு ஆச்சு, எனக்கு 50 வயசு ஆச்சு, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 13 வருஷம் ஆச்சு, எனக்கு 15 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு இனிமேல் குழந்தை இல்லைன்னு நாங்கள் நினச்சி நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் உங்க விசுவாசத்தை பார்க்குறப்ப எங்கள் ஃபைலை நாங்களும் ஓப்பன் பண்ணிட்டோம்.
2: ஆமென்.
0: எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பேரின்படியே குழந்தை என்னன்னா பிறக்குன்னு எத்தனை பேர் கீழே எங்களுக்கு குழந்தை. அப்போ தான் ஒரு அம்மா எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, பாஸ் யுவர் ஃபெய்த் கன்ஃபஷன் ட்ரிகர்ட் so many people's faith அப்படின்னு போட்டுருந்தாங்க. உங்க விசுவாசம் அநேக அநேகருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்ணி விட்டுருச்சுன்னு அப்படி தூண்டி
2: விட்டு. ஆமென், ஹல்லேலூயா.
0: அட ஃபாதர் சொன்னாங்க, டேய் ஓ விசுவாசத்தை பார்க்குறப்ப எனக்கு பயமா இருக்கு, ஆனா உன்னோட சேர்ந்து நானும் ஆமேன்
2: ஆமேன் சொல்றேன் அப்படின்னா.
0: என் பிள்ளைய எவனாவது யூடியூப்ல வருத்த எடுத்துடக்கூடாது, அதுக்கு தான் எனக்கு பயமா இருக்கு. நாங்க வருத்தாலும் நான் தான்ப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு.
2: ஆமேன்.
0: வருத்தாலும்
2: ஆமென்.
0: ஆண்டவர் சொன்னதா என்னன்னா
2: ஜெயிக்கும். ஆமென்.

0: மதுரையில மத்தியானம் ஒரு விசிட்டிங் முடிச்சுட்டு நானும் ஹோட்டலும் நானும் ஏஞ்சலும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பாஸ்டர் ஜான்சன் ஒருத்தர் சென்னையில் இருக்கிறார். அவர் ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறார். அண்ணே, இந்த மாதிரி உங்களோட நான் ஃபோனில் பிடிக்கணும்னு நினச்சேன், நீங்கள் ஏதாவது மீட்டிங்கில் பிஸியாக இருப்பீங்க, அதனால் ஒரு வாய்ஸ் நான் மெசேஜ் நான் போடுறேன்னு சொல்லி அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தார். என்னதான் நமக்குள்ள தேவன் சொல்ற காரியத்தை நாம அறிக்கை பண்ணி நம்ம ஃபெய்த்ல நம்ம அசைக்க முடியாம இருக்கிறப்ப, அந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் கூட அறிஞ்சிடாத இன்னொரு நபருக்குள்ளேயும் அதே காரியத்தை கர்த்தர் பேசுறப்ப உங்க ஃபெய்த் எப்படி இருக்கும்? கேட்கலாமா என்ன
1: பேசினாருன்னு
0: சொல்லி கேட்கலாமா? போடுங்க பாப்பா.
2: ஒரு ஒரு மெசேஜ் உங்களுக்கு பாஸ் பண்ணணும், அதுக்கு தான் நான் இந்த வாய்ஸ் மெசேஜ் விடுறேன். ஐ தாட் ஆஃப் காலிங் யூ பட் நாட் ஷுர் நீங்கள் எங்கேயாவது மினிஸ்ட்ரியில் இருப்பீங்க, அதனால் ஐ டென்ட் கால் யூ. நார்மலாக ஐ மீன் மை ப்ரேயர் லிஸ்ட், அப்பா பேர் உங்கள் பேர் எல்லாரும் ஜெர்மனுவேன். லாஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு மேலே, ஒரு 1 மந்தாகவே ஐ ஐம் சீயிங் அ விஷன். அதில் வந்து எனக்கு வந்து எக்ஸாக்டாக உங்கள் ஏஜ் தெரியாதுன்னே, ஒரு 54-55 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பட் இருந்தாலும் ஆண்டர் வந்து ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார்னே, ஒரு தொட்டில் அதில் வந்து ஒரு ஒரு பேபியை நான் பார்க்குறேன், கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படின்னு பொருட்படுகிற ஒரு பேர். இப்போ எங்கள் சர்ச்சில் வந்து இது மாதிரி ஒரு ப்ராஃபட்டிக்கலாக ஒரு கேர்ள் பேபி ஆண்டர் கொடுத்தாரு. ஸோ அவளுக்கு வந்து நாங்கள் வந்து ஜொஹானா கிரேஸ்னு பேர் வச்சோம். ஜொஹானானா கிரேஸ், ஸோ கிரேஸ் கிரேஸ் அன்லிமிட்டட்னு பேர் வச்சோம். உங்களுக்கு வந்து ஆண்டர் வந்து ஐ திங்க் நான் பார்க்குறப்ப அது ஒரு ஒரு ஒரு தீர்க்க தரிசியான ஒரு பாயாக இருந்துச்சு. ஸோ கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படின்ற ஒரு பேர் வைக்கணும். ஐ டோன்ட் நோ இது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரா, இல்லை இதை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியலண்ணே. பட் இதை நான் பார்த்தேன், ஒரு இது ஒரு 1 மந்த் 1.5 மந்த்ஸ்க்கு முன்னாடியே எனக்கு இது ஆண்டவர் நான் காட்டினார். பட் நான் ஒரு மல்டிபிள் டைம்ஸ் எதையும் கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் யார்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஸோ கிரேஸ் அன்லிமிட்டெட் இஸ் கோயிங் டு கம் இன் ஏ ஹேண்ட் வெரி சூன். ஆண்டவர் வந்து வெகு சிறு விரைவில் இதை உங்களுடைய கையில் கொண்டு வந்து வைப்பார். நான் வந்து இயேசு நாமத்தில் நம்புகிறேன். ப்ராஃபஸாய் ஐ டிக்ளர் அண்ட் டிக்ரி தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். எவ்வளோ ஏஜ்னு எனக்கு தெரியாதுன்னு, பட் ஆண்டவர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கூடிய சீக்கிரம் இது நடக்கும், அதை நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு ப்ராஃபஸ் பண்ண வார்த்தைக்காக நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு செய்வார் நம்புகிறோம். பட் இது வந்து திட்டவட்டமாக நான் கைகளில் பார்த்தேன். இது எப்போவுமே இந்த நிறைய பேருக்கு இந்த ப்ராஃபஸி சொல்லுவோம் குழந்தை பிறக்குன்னு, பட் இந்த ஃபிசிக்கலாக ட்ரீமில் இந்த விஷனில் பார்த்துட்டா அதுலேருந்து கரெக்டாக ஒரு கூடிய சீக்கிரம் நாட்டில் நடந்துருனேன். இப்போ நான் ப்ராஃபஸி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100-200 குழந்தைக்கு மேலே பிறந்திருக்குனேன். இந்த கடைசி விஷன் பார்த்து அந்த டைமுக்கு அப்புறம் கன்ஃபார்மாக நடந்துடும். ஸோ உங்களுடைய விஷனை நான் பார்த்தேன். கர்த்தர் நாம் மேம்படுத்தும். கிரேஸ் அன்லிமிட்டெட் இது ஒரு பாயோட் பாயா ஆண்டர் கொடுக்குறாங்கன்னா என்ன பேர்னு, அதான் கேர்ள் பேபிக்கு ஜொஹானா கிரேஸ்ன்னு நாங்கள் வச்சோம். பாய்க்கு எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களை ஆண்டவங்கள்ட்ட பேசியிருக்க வாய்ப்பு கிட்டிருந்தா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பட் ரொம்ப முக்கியம், இட்ஸ் கம்மிங் சூன். ஆண்டவர் கண்டிப்பாக அறிகிறார். உங்களோட ஊழியத்தில் அது ஒரு பெரிய டெஸ்டிமனியாக மாறி பேசிய நாமத்தினால நாங்கள் நம்புகிறோன்னே. உங்களுக்காக நான் காக்கும் போது எங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். அடுத்த வருடம் திரும்பி நம்ம மீட் பண்ணுவோம். ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரோக்ராம் நான் மார்ச்சில் ஆர்கனைஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக வாங்க. காட் பிளஸ் யூ. டைம் இருந்தால் கால் பண்ணுங்க.
0: இல்லை இல்லையா சொல்லுங்களேன்.

0: ஆக்சுவலா ஜான்சனுக்கு எனக்கு குழந்தை இல்லைன்னு தெரியும்.
1: எஸ்
0: ஆனா இப்ப நான் ஜொகான் டிக்ளேர் பண்றேன்றது தெரியாது அவருக்கு.
1: எஸ்
0: திரும்ப போன் பண்ணி கேட்டேன், ஜான்சன் ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன், ஆனா எனக்கு ஒன்னும் தெரியாது. 1 மந்த் எனக்கு இப்படி வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நான் சொல்லி 150-200 குழந்தைங்க வந்து பிறந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், நீங்க ஜொகானா கிரேஸ்ன்றீங்க, எனக்கு ஆண்டவர் தந்தது யாவே இஸ் கிரேசியஸ் அப்படின்னா ஜொகானன். அவர் சொன்னாரு, ஒரு மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் அந்த குழந்தைய நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா.
1: ஆமென்.
0: மூங்கில் ஊஞ்சல் தொட்டில்.
1: எஸ்
0: சீர்காழியில எனக்கு கிஃப்ட் பண்ணது மூங்கில் ஊஞ்சல் தொட்டில்.
1: எஸ்
0: தொட்டில்.
1: எஸ்
0: நான் ஜான்சனுக்கு அனுப்பினேன், பாஸ்டர் இதை தான் எனக்கு கொடுத்துருக்கிறாங்க, அண்ணே இதுலதான் வைக்கிறாங்க அப்படிங்கிற.
1: ஆமென்.
0: எனக்கு என்னன்னா, ஆண்டவரே நான் தான் சொல்றேன், என்கிட்ட நீங்க இவ்வளவு தூரம் நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க, நான் பேசுறத என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சிருக்கீங்க தந்திருக்கிறீங்க. ஆனா பாஸ்டர் ஜான்சன் இருந்து வந்தது என்னன்னா, இந்த காரியம் எதுவுமே தெரியாத ஒரு நபரிடத்துல கத்தர் பேசுறாரு.
1: ஆமென்.
0: கிரேஸ் அன்லிமிட்டெட் அப்படிங்கிற வேர்டு வருது. ஆனா என்ன பேர் வைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. கத்தர் உங்கள்ட்ட பேசிருக்கிறாரா என்னன்னு கூட எனக்கு என்னன்னா
1: தெரியல.
0: அவரு ஜொகானா கிரேஸ்னு பொம்பளை பிள்ளைக்கு வச்சேன், ஆனா ஆம்பளை பிள்ளைக்கு பேரு ஜொகானன்.
1: ஆமென்.
0: ஜொகானன் இஸ் ரியல்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஒரு அற்புதங்களின் மண்டலம். நீங்க இப்ப நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. 25 பிரம்ம முடிச்சு உட்கார்ந்து இருப்பீங்க.
1: ஆமென்.
0: பிரம்ம முடிக்கும் உங்களுக்கு.
1: எஸ்
0: பிரம்ம முடிக்கும். நம்ம தலைமுறையில தேவன் பேசி நமக்கு காரியங்களை செய்கிறாருங்கிறத நிரூபிச்சு காட்டுறதுக்கு நம்ம லைஃப்ல ஒரு காரியம் இருக்கு.
1: ஆமென்.
0: நான் அதை நல்ல மோப்ப முடிச்சிட்டேன்.
1: எஸ்
0: விடுற மாதிரி ஐடியாவே என்னன்னா
1: இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: வரல என்ன பதி செய்து பாருங்க. அவர் வர்றாரு. அவர் சொன்னார், அண்ணே நான் வீட்டுக்கு வந்து எனக்கு த்ரில்லிங்கா இருக்கணே. நான் சொன்னேன், சீர்காழியில மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொடுத்த தொட்டில் என்ன தொட்டில் தான், மூங்கில் ஊஞ்சல் தொட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த போட்டோ பார்த்தா அவருக்கு இன்னும் த்ரில் ஆயிட்டாரு. எனக்கு நான் வீட்டுக்கு வந்தேன்
1: என்னன்னா,
0: புதன்கிழமை வர்றாரு, வந்து ஜோம் பண்றதுக்குன்னே வர்றாரு. நான் சொன்னேன், வர்றது வர்றீங்க, புதன்கிழமை சாயந்தரம் மீட்டிங்க நீங்க முடிச்சுட்டு போங்கன்னு
1: சொல்லிட்டேன்.
0: அதனால அந்த மஞ்ச மேல ஒரு விசேஷத்தை கிருபையை கத்தர் வச்சிருக்கிறாரு. நமக்கு பல முத சொன்ன காரியத்தை இன்னொருத்தர் மூலமா அப்படியே சொல்றப்ப ரெண்டு சாட்சிகளால, ரெண்டு சாட்சிகளுடைய வாக்கினால கத்தர் காரியத்தை என்ன செய்கிறார், ஊர்ஜிதம் பண்ணி
1: ஊர்ஜிதப்படுத்துகிற
0: டீல் முடிஞ்சு.
1: ஆமென். ஆமென்.
0: அது எப்படி ஆகும், இப்படி ஆகும், அப்படி ஆகும், அதெல்லாம் என்னன்னா
1: இல்ல.
0: அது எப்படி ஆகாது, அப்படி ஆகும்,
1: அப்படியே ஆகும்.

0: ஆதியாகமத்துல யோசேப்பு தெளிவா சொல்லுவாரு, பார்வோன்ட்ட போய் 41:32 இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு
1: ரட்டித்தது.
0: எல்லாரும் சொல்லுங்க, ரட்டித்தது,
1: ரட்டித்தது.
0: அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் ரெண்டு முறை பேசுறார்னா அது தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு.
1: எஸ்,
0: நம்பர் ஒன். நம்பர் டூ, அது சீக்கிரத்துல தேவன் செய்ய போறார்.
1: ஆமென்.
0: தேவனால நிச்சயப்பட்டிருக்கு,
1: தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது.
0: அது சீக்கிரத்தில் ஆண்டவர்,
1: அதை சீக்கிரத்தில் ஆண்டவர்
0: செய்ய போறாரு,
1: செய்ய போறாரு.
0: அதனாலதான் இந்த சொப்பனம் பார்வோனுக்கு
1: ரட்டித்தது. ஹல்லேலூயா.
0: The fact that Pharaoh dreamed the same dream twice.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரே சொப்பனத்தை ரெண்டு முறை. Hallelujah.
1: Hallelujah.
0: And emphasizes God's determination to do this and do it soon. இத செய்ய தேவன் தீர்மானிச்சிட்டாரு, சீக்கிரத்துல செய்ய போறார்.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen சொல்லுங்க.
1: Amen.
0: It means that these events have been decreed by God. இது எதை குறிக்குதுன்னா இந்த சம்பவங்கள் எல்லாமே தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு. And he will soon make them happen. இத சீக்கிரத்துல தேவன் என்ன செய்ய போகிறார்,
1: செய்ய போகிறார்.
0: ஆனா அறிவு என்ன சொல்லுது, அது எப்படி
1: ஆகும்,
0: அது எப்படி,
1: அது எப்படி,
0: இங்கதான் இதை கலட்டி
1: வெளியே வச்சுட்டு
0: அது அப்படியே.
1: ஆமென்.
0: It's a miracle. It's a miracle.
1: Yes.
0: 1950 இன்னைக்கு வர்றப்ப கூட மத்தியானம் உட்காந்து நான் பாக்குறேன் ஓரல் ராபர்ட்ஸ் அவங்களுடைய கிளிப்பிங்ஸ். 1950 அவருடைய மீட்டிங்ஸ், 10th மீட்டிங் நடந்த சயின்ஸ் மிரக்கிள்ஸ் நடக்க முடியாத லட்சை வச்சுட்டு வர்ற ஒரு குழந்தைய தூக்கி மடியில வச்சுக்கிட்டு மனதுருக்கத்தோட ஜோம் பண்ணி அந்த காலை ஆட்டி இது பண்ணி வச்சு ஜோம் பண்றாரு. அவ்வளவுதான், ஒரு ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் தான், அந்த 1 நிமிஷம் தான் அந்த ப்ரேயர். அவர் மடியில இருந்து கீழே குழந்தைய பையனை இறக்குறாரு, குதிச்சு இறங்குறாங்க கீழே.
1: ஆமென். எஸ்,
0: இறங்குறாங்க. அம்மாக்கு த்ரோட்டு, கண்ணு டிம் ஆகி, கையெல்லாம் மல்டிபிள் இஷ்யூ. அவங்க வந்து சொல்றாங்க, உங்களே எனக்கு மங்களா தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. முகத்துல அவ்வளவு சோகம். அவர் கேக்குறாரு, இதை செய்ய ஆண்டவருக்கு வல்லமை உண்டுன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேக்குறாரு. விசுவாசிக்கிறேன் அப்படின்றாங்க. தலையில அப்படி கை வச்சு உடனே பவர் மேனிஃபெஸ்ட் ஆகுது பாருங்களேன். கண்ணு அப்படி நல்லா தெரியுதுன்றாங்க.
1: ஆமென்.
0: தூக்க முடியாத கைய தூக்குறாங்க. இதான் என்னால விழுங்க முடியல. இங்க முகத்தை பாருங்க, இப்படி பாருங்க.
2: Stretch forth your hands. Open and close them. Glory.
0: அது நம்ம நடந்து.
2: Let's help her rejoice. Shake my right hand. Yes, you have life. Shake this hand. Oh, you do have life. Now, how does your... Look straight at me. Your eyes are clear.
3: Yes, sir, you're as clear as a bell.
2: Oh, I'm so glad. You said I was a blur before, and now I'm clear.
3: Yes, sir.
2: Oh, thank you, God. You see, audience, I'm not always able to convey how I think and how I feel because words are so inadequate sometimes. But this is the way I do believe.
0: ஒரு ஃபிலிமே எடுத்துருக்குறாங்க. நம்ம மதியானம் அந்த ஃபிலிம் ஃபுல் ஃபிலிம் நான் உட்காந்து பார்த்தேன். ஆஸ்மால, அவரும் ஆஸ்மால சாக இருந்தவர் தான் ஆண்டவர் ஓரல் ராபர்ட்ஸ் சோகம் கொடுத்துருக்கிறார். இந்த பையனுக்கு வந்து நிற்கிறான், அவனால மூச்சே விட முடியாது, மேல கையை வைக்கிறாரு. இவனுக்கு இப்போ ஆண்டவர் ஹீல் பண்றாரு அப்படின்றாரு, மூச்சை இழுத்து விடுறா அப்படிங்கிறாரு. இன்ஸ்டண்டா எவ்வளவு இழுத்து விட முடியுமோ அவ்வளவு மூச்சு இழுத்து விடுறான்.
3: Hallelujah.
0: இவனுக்கு வந்து திக்குவாய், இவனுக்கு வந்து பேச்சே வராது. இப்படிதான் பேசுறான். இருக்கோய் கைய வச்சு ஜோம் பண்ண உடனே பேச்சு அவ்வளவு ஃப்ளோ, ஃப்ரீ ஃப்ளோ.
2: In my Savior's name, let him talk for the rest of his life. Without stammering or stuttering, heal his flesh and heal so that the fear leaves him and may he never stammer again in Christ's name. Eddie, did you feel the Lord?
3: Yes, sir.
2: Where did you feel him?
3: All over.
2: Eddie, are you going to talk?
3: Yes, sir.
0: அடுத்து ஏஏ ஆலன். ஏஏ ஆலன் வந்து 1960 உள்ளவர். அவர் ஒரு ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட். அவர் வீல் சேர்ல வந்த ஒரு மனுஷனை சேலஞ்ச் பண்றாரு. எல்லாம் ஃபெய்த் பவர், ஃபெய்த் என்னன்னா பவர் சொல்லிட்டு இவர் இப்ப நடக்கிறாரு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த காலை வீல் சேர்ல இருக்கிறத வச்சு அந்த காலை எடுத்து வச்சு பார்த்தா இயேசு நாமத்துல நடங்குறாரு. அவர் பாட்டு வந்து நடக்கிறார். நர்ஸ் ஓடி வர்றா பின்னாடி இருந்து பதறிக்கிட்டு அந்த நர்ஸ் வந்துச்சு. அடுத்து மேலே ஏறிட்டு இந்த மவுண்டைன் தான் இந்த கதை தான். உன்னுடைய மலை என்ன செய்யுதுன்னா பயிர்ந்து சமுத்திரத்துல
1: அள்ளுண்டு போகுதுன்னு
0: அவர் அவர் வச்சிருந்த கிளச்ச குடுங்கன்னு கேட்டாரு. அந்த கிளச்சை வச்சுக்கிட்டு ஸ்டேஜிலே மிதிச்சு மிதிச்சு கிளச்சை உடைச்சு அந்த கிளச்சை நாலு துண்டாக்கி எந்திரிச்சு நடந்து ஒரு கையில கொடுத்து ஓ மலையை தூக்கிட்டு போன்றாரு. 1960
1: எஸ்
0: 1950 ஓரல் ராபர்ட்ஸ், டிஎல் ஆஸ்பான், ஏஏ ஆலன் இவங்க பீரியட்ல நடக்கும்னு சொன்னா என்னோட தலைமுறையிலையும் நடக்கணும்.
1: ஆமென். எஸ் எஸ்
0: நான் வந்து தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்கிறாங்க, நான் ஒரு குழந்தையக்கா எய்ம் பண்ணி நினைச்சுக்கிறாங்க. நான் குழந்தையவே எய்ம் பண்ணல. குழந்தைய கத்தர் திணிக்கிறார் கையில.
1: எஸ்
0: ஆனா இது ஒரு பெரிய மூவா மாறப்போகுது. பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இன்னைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் என்பதற்கான ஒரு சாட்சியா ஆண்டவர் என்ன ஏஞ்சலையும் சூஸ் பண்ணிருக்கிறார்.
1: எஸ்
0: அது நடந்த பிறகு சொன்னா நல்லா இருக்காது, நடக்கிற முன்னாடி சொன்னா தான் வீரியம். அதனால அதுக்கு முன்னாடி எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்.
1: எஸ்
0: எவ்வளவு சொல்லணுமோ
1: சொல்லிக்கிட்டே.
0: நீங்க தானே உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க தானே கேட்டீங்க, நீங்க தான் பார்க்க போறீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இருதா பாருங்க.
2: கிரிப்ளிங் ஆபரேஷ்.
0: ஆலன் இவர். ஏ ஆலன் ஃபுட்டேஜ்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
2: What do you think about it?
4: Oh, it's wonderful.
2: You're walking.
4: Yes, I'm.
2: What do you think about it?
4: Oh, I don't know what to say.
2: You're healed.
4: Yes. Amen.
5: No more than this man couldn't walk except these crutches. He had to walk on his own. Amen.
2: This is his mountain. Tell you, I want everyone that's got a mountain come down here and stand in front of me. I'm going to speak.
0: எங்க அட்ல நடக்க போது எத்தனை பேர்
1: விசுவாசி. ஆமென்.
0: இப்ப இது எந்த வருஷம் நடந்தது?
1: 1950
0: 74 வருஷம்.
1: எஸ்
0: அல்லது 64 வருஷத்துக்கு முன்னாடி பெல்ஸ் ஆஃப் ரிவைவல் னு சொல்லி பெலிசர் தூர்த்து போட்ட துறவுகளை ஈசாக்கு என்ன செஞ்சானாம்? தோண்டி சுரக்கிற நீரூற்றை கண்டான். போன தலைமுறையில முந்தின தலைமுறையில இந்த மாதிரி பவர் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. நமக்கு என்ன ஆசைனா எங்க தலைமுறையில மேனிஃபெஸ்ட் ஆகும்.
1: ஆமென் அப்பா.
0: அதுக்கான டீச்சிங் உண்டு, அதுக்கான ஃபெய்த் எங்களுக்கு தர்றீங்க. உங்க காரியம் உண்டு.
1: எஸ் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: சூப்பர் சிங்கர் எல்லாரும் ரசிக்கிறோமா?
1: ரசிக்கிறோம்.
0: இனிமே அவர் ரசிக்கிறோமா?
1: ரசிக்கிறோம்.
0: ஒருத்தர் மட்டும் ரசிக்கிறீங்களா? மொத்த குடும்பமும் ரசிக்கிறா?
1: மொத்த குடும்பமே.
0: அப்ப உலகத்துல ஒருத்தன் பண்றத மொத்தமா உட்காந்து ரசிக்கிறான், கர்த்தர் சொல்றாருங்கிறத ஒத்தையில ஒருத்தன் விசுவாசிக்கிறான்.
1: எஸ்,
0: உலகத்தை ரசிக்க முடியும், வார்த்தைய யாரோட பேசுறாரோ அவன் மட்டும்தான் விசுவாசிக்க முடியும்.
1: ஆமென்.
0: உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை கர்த்தர் தூண்டுறாருன்னா விளையாண்டுறாதீங்க. உங்க ஃபேமிலியில ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய உங்களை முன்கூறிச்சதுனாலதான்.
1: ஆமென்.
0: மீண்டும் மீண்டும் உங்களிடத்துல பேசி உங்க ஃபெய்த் அப்படியே கர்த்தர் தூண்டிக்கிட்டே இருக்கிறார்.
1: ஆமென்.
0: உலகத்தை ரசிக்கிறவன் இல்ல, உங்க வார்த்தையை நான்
1: விசுவாசிக்கிறவன். ஹல்லேலூயா.
0: இரண்டாவது, உங்களிடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை பேசியிருப்பார்னா நீங்க வேணா எல்லாத்தையும் சொல்லலாம், ஆனா எல்லாத்தையும் அதை பேச மாட்டார் ஆண்டவர்.
1: ஹல்லேலூயா.
0: மரியாள்கிட்ட பேசினத யோசேப்பிட்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: அவங்களுக்கு குழந்தை பிறந்தத பெத்லகேம சுத்தி இருந்த ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்கள்ட்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: சிமியோன்ட்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: அண்ணாள்ட்ட பேசினாரா?
1: பேசினார். சாஸ்திரி கிட்ட பேசினாரா? பேசினார்.
0: எலிசபெத் கிட்ட பேசினாரா?
1: பேசினார்.
0: சகரியாட்ட பேசினார?
1: பேசினார்.
0: கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் வருது. மனுக்குளத்தை ரெண்டா பிரிக்க போகிற ஒரு சரித்திரம் வெளிப்படுறப்ப அதை குறிச்ச வெளிப்பாடு ஆண்டவர் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும்தான் தந்தார்.
1: ஆமென்.
0: அதனால உங்க காரியத்தை ஆதரிக்க அநேகர் இல்லாம இருக்கலாம், விசுவாசிக்க நீங்க இருக்கிறீங்க ஆண்டவருக்கு.
1: ஆமென்.
0: எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும்,
1: நடக்கும்.
0: இந்த கர்த்தரிடத்துல நான் என்ன செய்யறேன்?
1: நம்பிக்கையா இருக்கிறேன்.
0: நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல அசைவு இல்லாமல் எப்படி இருங்க?
1: உறுதியாய் இருக்க கடவுள்.
0: உறுதியா இருங்க.
1: ஆமென்.
0: அற்புதங்களின் ஆண்டு ஆண்டவருடைய காரியம் முண்ட போது.
1: எஸ்.
0: உங்க வீட்டுல.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் சொன்ன வாக்கு விசுவாசிக்கிற உங்க வீட்டுல.
1: எஸ்.
0: அவர் காரியம்
1: முண்ட போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: உங்களை ஒரு அற்புத சாட்சியா கர்த்தர் எடுக்கிறார்.
1: ஆமென்.
0: எனக்கு என்ன ஆசைன்னா ஆண்டவரே இந்த விசுவாசத்துக்குள்ள பாடி ஆஃப் கிறைஸ்ட கொண்டு வரணும், அதுக்கு எங்களுக்கு ஒரு சாட்சி வேணும். அதுக்கு தான் தொங்குறேன் ஆண்டவரே. ஜொகானன் ஜொகானன்.
1: ஆமென்.
0: நான் கேக்குறது இது ஒண்ணுக்காண்டுதான். எனக்கு ஒரு பெரிய ஆசை, எனக்கு ஏஞ்சலுக்கு அப்படி இல்லை. இது வந்து என்னன்னா ஒரு பெரிய வந்து இந்த தலைமுறைக்கு என்ன ஆக போகுதுன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதமா போகுது. ஆண்டவர் வல்லமை உள்ளவருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஆண்டவரே எங்களை நீங்க முன்கூறிச்சிங்க, அதுக்காக உமக்கு
1: ஸ்தோத்திரம்.
0: அந்த ஒரு சாட்சிக்காக தான் வல்லவர் என்ன செஞ்சாரா? மகிமையான காரியங்களை
1: செய்தார்.
0: நாம் மரியாள் பாடினாங்க.

0: கத்தர் பேசியிருக்கிறார்ல, உங்க மகனை குறிச்சு பேசியிருக்கிறார்ல, உங்க மகளை குறிச்சு பேசியிருக்கிறார்ல, உங்க கணவரை குறிச்சு, உங்க மனைவியை குறிச்சு, உங்க தொழிலை குறிச்சு, உங்க ஊழியத்தை குறிச்சு பேசியிருக்கிறார்ல. எப்படி பொய்யா போகும், எப்படி பொய்யா போகும். சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்ற என் ஆண்டவர் மகிமையான காரியத்தை உங்க குடும்பத்துல செய்ய போகிற ஆண்டு, மகிமையான காரியத்தை, அதிசயமான ஒரு காரியம் அவருடைய வாக்கின்படியே உங்க வீட்டுல ஆண்டவருடைய காரியம் முண்டுகிறத நீங்க பார்க்க போகிற ஒரு விசேஷித்த வருஷத்துக்குள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வருகிறார். தண்டவாளத்தை போட்டுட்டாரு, தண்டவாளத்தை போட்டுட்டாரு, அவரும் நீங்களும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை பண்ணிட்டீங்க. பொய்யா போகாது. மனுஷருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்க போகிறது. இது எப்படி ஆச்சு, இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், இன்றைக்கும் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிறார் என்பதற்கான ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக உங்களை முன்குறிச்சு உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைங்களை, உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் இந்த தலைமுறைக்கு ஒரு அற்புதமாக, ஒரு அடையாளமாக வைக்கிறார். சொன்ன காரியம் ஒண்ணு கூட தரையில விழாது. தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க, தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரோட சேர்ந்து கூட்டு அறிக்கை பண்ணுங்க. மருத்துவ அறிக்கை இல்ல, விசுவாச அறிக்கை தான் பவர்ஃபுல் ஆனது. டாக்டரோட ரிப்போர்ட் இல்ல, ஆண்டவருடைய ரெவலேஷன் தான் பவர்ஃபுல் ஆனது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. மாத்திரையில குணமானவன் இல்ல, நீ விசுவாசத்தினால குணமானவங்கிறத இந்த தலைமுறைக்கு சாட்சியா சொல்ல நான் உன்னை முன்குறிச்சிருக்கிறேன், நம்புகின்றார் ஆண்டவன். மருந்து இல்ல, வார்த்தை தான் உனக்கு மருந்து. என்னுடைய வெளிப்பாடு தான் உனக்கு மருந்து, என்னுடைய வெளிப்பாடு தான் மருந்து, என்னுடைய தீர்க்க தரிசனம் தான் உனக்கு மருந்து. அதுதான் அரு மருந்து. மருந்து செய்யாத வேலையை வெளிப்பாடு செய்யும். என்னோடு சேர்ந்து நீ சொன்னதை உன் கண்ணு காணும். உனக்கு நான் சொன்னதை நீ அப்படியே சொன்ன, நீ சொன்னபடியே உனக்கு ஆகும், அத உன் கண்ணு காணும். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி, இந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம், இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள ஃபெய்த்தை தூண்டி விட்டுருக்கீங்க, இல்லைன்னா எங்களால் இப்படி எல்லாம் பேச முடியாது. நாங்க எங்க வாய்க்கு ஒரு பெரிய பூட்டு போட்டு வச்சிருக்கோம், ஆனா அந்த பூட்டை உடைச்சு இன்னைக்கு எங்க வாயில ஒரு பாட்டை வச்சு திரும்ப திரும்ப பாட வைக்கிறீங்க. என்ன உங்க காரியம் எங்க வீட்டுல முண்டு ஆண்டவரே. 25வது வருஷம் மறக்க முடியாத வருஷம். அப்படி ஒரு பெரிய காரியத்தை தேவரே எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், நிறுவதற்கு தயசெய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்ற அந்த வாக்கு அப்படி நிறைவேறட்டும். இதுதான் அந்த நேரம். மகிமையான காரியங்களை செய்யுங்க, வெற்றி சிறங்க. உங்க நாமம் பரிசுத்தம் உள்ளது. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சங்கீதம் 22:4-5.

தன் சகோதரன் தன்னோடு போர் செய்ய வருகிறார் என்று அறிந்த ஜேக்கப், உன் தேசத்துக்கு திரும்பி போ, நான் கூட இருப்பேன், நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை ஜெபிக்கிறான், ஜெயம் எடுக்கிறான்.

கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. சத்துரு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நம்மை விழுங்கும்படிக்கு வகை தேடி வந்த போதெல்லாம் நம்மை காத்தது அந்த கிருபை அல்லவா?

மறைத்து போனது நிமித்தம் தன்னந்தனிமையாய் நின்று கொண்டு மரியாளும் மார்த்தாளும் கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார்கள். இயேசு அங்கே கடந்து வருகிறார். அவர்கள் போய் இயேசுவின் சமூகத்தில் விழுந்து, நெருங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லி, அவளும் அவர்களோடு வந்திருந்த யூதர்களும் அழுகிறதை இயேசு கண்டபோது அவரும் கண்ணீர் விட்டு அழுது, ஒரே சகோதரனாகிய லாசருவை உயிரோடு எழுப்பி அந்த மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் ஒரு அடைக்கலத்தை கொடுத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் கூப்பிடும் நேரமெல்லாம் ஓடி வந்து நம்முடைய குறைகளையும் போக்கி நமக்கு புதிய பலனை தந்து நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார்.

8 திருப்போம். 34 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதக்காரன் ருசித்து பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவரதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து கடந்த 3 வாரங்களாக நாம் போதித்து வருகிறோம். முதலாவது எபிரேயர்களது நிருபம் 12 அதிகாரத்தின் மூலமாக சிட்சை எப்படி உண்டாகிறது என்பதை குறித்து பார்த்தோம். கர்த்தர் சிட்சிக்கிற விதம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகிற எல்லா பொல்லாப்புகளுக்கும் கர்த்தர் தான் காரணமா? அநேகர் சொல்லுகிறார்கள், இவையெல்லாம் கர்த்தருடைய சிட்சை, கர்த்தர் இப்படிதான் சிட்சிக்கிறார், இப்படிதான் நம்ம வழி நடத்துகிறார், இதெல்லாம் கர்த்தருடைய சிட்சை. சில நேரத்தில் தீமையை கொடுக்கிறார், ஏனென்றால் அது கர்த்தர் சிட்சிக்கிற விதம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் அவன் செய்கிறது தவறு என்று தெரிந்தால் அவனை சிட்சிக்கிறது இப்படிதான் சிட்சிக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அது அப்படி அல்ல என்பதை நாம் தெளிவாக எடுத்து காண்பித்தோம். மாம்ச பிரகாரமான தகப்பன்மார் மாம்ச பிரகாரமாக நம்ம சிட்சிக்கிறார்கள். அவர்கள் இந்த மாம்சத்தில் 2 போட்டாதான் நமக்கு விளங்குது இல்லையா? ஆனா ஆவிக்குரிய தகப்பனாயிருக்கிற நம்முடைய பரலோகப்பி தான் மாம்சப்படி நம்மை சிட்சிக்கிறது கிடையாது, அவர் ஆவிக்குரியபடி சிட்சிக்கிறார். மாம்ச பிரகாரமான தகப்பன்மார் மாம்சத்தின்படி சிட்சிக்கும் போது ஆவிக்குரிய தகப்பன் ஆவிக்குரியபடி சிட்சிக்கிறார். அது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உண்டாகிருக்கிற சிட்சை. எப்போதும் தேவன் நமக்கு பொல்லாப்பு செய்பவர் அல்ல. சிட்சை என்று சொல்லுகிற வார்த்தையே புதிய ஏற்பாட்டில் பல இடங்களிலே போதனை என்றுதான் வருகிறது. தேவனுடைய வார்த்தையை போதிப்பதை குறித்து தான் சிட்சை என்கிற அதே வார்த்தை தான் அந்த இடத்துல உபயோகப்படுத்திட்டு இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் அட்மானிஷன் என்கிற வார்த்தை எல்லாம் அதுல இருந்து தான் வருது. சிட்சை என்று எபிரேயர் 12 சொல்லி இருக்கிற அதே வார்த்தை போதிப்பதை குறித்து மற்ற இடங்களிலே போதனை என்று அங்கே மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆகையால் சிட்சை வேற ஒன்னும் இல்லை, சிட்சை போதனை தான். தேவன் தம்முடைய வார்த்தையை போதித்து நம்மை சிட்சிக்கிறார், அதுதான் அவர் சிட்சிக்கும் முறை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய விதத்திலே நம்மை சிட்சிக்கிறதா இருக்கிறது. அதை கொண்டுதான் ஆவிக்குரிய தகப்பனாகிய அவர் ஆவிக்குரியபடி சிட்சிக்கிறார் என்று பார்த்தோம். ஆனால் இவை எல்லாம் பார்க்கும்போது உடனே ஒரு பெரிய கேள்வி, நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய பேருக்குள்ள 1008 கேள்விகள் கர்த்தரை குறித்து. அவர் அவ்வளவு நல்லவர் அல்ல என்பதை அநேக கிறிஸ்தவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர் என்பதை பிரசங்கம் பண்ணும் போதே எல்லாருக்கும் 1000 கேள்வி, அது எப்படி இப்படி சொல்லி இருக்குது, அங்க இங்க அப்படி சொல்லி இருக்குது, இங்க ஆண்டவர் இப்படி பண்ணார்ன்னு இருக்குது, அங்க இப்படி பண்ணார்ன்னு இருக்கு, அப்ப அப்படியும் பண்றாரு இல்லையா அப்படின்னு. கர்த்தர் நல்லவர் என்பதை போதித்து பாருங்க, நிறைய இடத்துல ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு 1008 கேள்வி, கர்த்தர் நல்லவரா இல்லையா என்பது குறித்து 1008 கேள்வி. ஆகவேதான் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியமும் பெரிய ஒரு முன்னேற்றம் அடையாமல் இருக்கும், ஒரு பெரிய விரக்தியோடு உள்ளத்திலே தேவனுக்கு முன்பாக ஒரு கோபத்தை வைத்துக் கொண்டு அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தேவனோடு பெரிய ஐக்கியமோ உறவோ அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கை தோல்வியானதாக விரக்தி உள்ளதாக இருக்கும். ஏனென்றால் தேவனை பற்றி 1000 கேள்விகள், அவருக்கு உள்ளத்திலே பதிலளிக்கப்படாத கேள்விகள் 1008 இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பது திட்டவட்டமா வேதத்தில் விளங்குகிறது. இதை நாம் அலசி ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர் அல்ல, பொல்லாததை செய்கிறார் என்பது போல இருக்கிற வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். அது உண்மை அப்படிதான் சொல்லுதா, அதன் அர்த்தம் அதுதானா என்பதை பார்க்கும் போது நம்முடைய மனதிலே தெளிவு உண்டாகிறது. மனதிலே தெளிவு உண்டாகும் போது ஆண்டவரை குறித்த ஒரு நல்ல எண்ணம் உள்ளத்தில் உண்டாகிறது. ஒரு நல்ல எண்ணம் நமக்குள்ள உண்டாகும் போது ஆண்டவர் இன்னும் அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறோம், நல்லா ஐக்கியப்படுகிறோம். ஆண்டவரை குறித்து ஒரு அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பயம் நம்மை ஆட்கொள்ளாது. ஆண்டவருடைய உறவிலேயும் ஐக்கியத்திலேயும் நாம் வளர ஆரம்பிக்கிறோம். அது ரொம்ப முக்கியம். அது இல்லை என்றால் இந்த காரியங்கள் ஒரு பெரிய தடையாக மாறிவிடுகிறது. ஆகியால் தான் அப்படிப்பட்ட வசனங்களை அலசி ஆராய்ந்து நாம் பார்க்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, பகுத்து அறிய வேணும் என்று. ஏன் பகுத்து அறிய வேணும்? இங்க எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகவே இதை பகுத்தறிய வேண்டும். ஆகவே யோபை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். யோபு ஒரு நல்ல மனுஷன் என்பதை முதல் 1-2-3 வசனங்களை சொல்லுகிறது. ரொம்ப உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷன் என்று. ஆனால் இந்த நல்ல மனுஷனிலே ஒரு கோளாறு.
நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், நல்லவர்களா இருந்தால் போதாது. நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர், எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய நல்ல கிறிஸ்தவ விசுவாசிகள் இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்ல விசுவாசியா? நல்ல விசுவாசி. நல்ல விசுவாசியா இருப்பது நல்லதுதான், நல்ல விசுவாசியா இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும், அதை நான் குறைவு சொல்லல. ஆனால் நல்ல விசுவாசியா இருக்கிறது போதாது, அதுதான் சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு இது புரியுறது இல்ல. ஒரு நல்ல விசுவாசிக்கு எப்படி இப்படி நடக்கலாம்? ஒரு நல்ல விசுவாசிக்கு எப்படி இப்படிப்பட்ட தீமைகள் அவருக்கு வந்து நேரிடலாம்? ஒரு நல்ல விசுவாசிக்கு இப்படி எல்லாம் நடக்கலாமா? யோபு உத்தமமான மனுஷன், நல்ல மனுஷனாச்சே. இதுதான் அநேகருடைய கேள்வி. இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கை குறித்தும் அநேகருக்கு தான் கேள்வி. நான் நல்ல விசுவாசியாச்சே. நல்ல விசுவாசி இல்லைன்னு யாருமே சொல்லல. நல்ல விசுவாசியா இருக்கிறது தப்புன்னு யாரும் சொல்லல. நல்ல விசுவாசியா இருக்கணும், அவசியம். நல்லவர்களா இருக்க வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க நான் சொல்றதே. ஆனால் நல்லவர்களா இருக்கிறது போதாது. நிறைய நல்லவர்கள் கர்த்தருடைய வார்த்தை குறித்த அறிவும் ஞானமும் விவேகமும் இல்லாதபடினாலே பிசாசுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறார்கள் என்பது குறித்து போன வாரத்தில் பார்த்தோம். இதை புரிந்து கொள்ளாமல் கர்த்தரை நாம் தவறு சொல்லுகிறது தவறு. கர்த்தர் மேல எல்லா தவறையும் வைப்பது தவறு. யோபு நல்ல மனுஷன்தான், உத்தமமான மனுஷன்தான். அவன் ஒன்னும் பெரிய அளவில் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அவன் பெரிய திருடிரல, கொலை செய்திடல, வேசித்தனம் விபச்சாரம் பண்ணல, அவன் பெரிய குற்றங்கள் எதுவும் செய்திடல. நல்ல மனுஷன்தான். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இந்த உலகமும் சகல காரியங்களும் சில ஆவிக்குரிய விதிமுறைகளை அடிப்படையாக வைத்துதான் இயங்குகிறது. சென்ற வாரத்தில் அதுக்குதான் பயத்தை குறித்து அதிகமாக போதித்தோம். ஏனென்று சொன்னால் இந்த சரீர பிரகாரமான உலகத்திலே, இயற்கை உலகத்திலே பல விதிமுறைகள் இருக்குது, விதிகள் இருக்கிறது. புவி ஈர்ப்பு விதின்னு ஒன்று இருக்குது, லா ஆஃப் கிராவிட்டி. இந்த லா ஆஃப் கிராவிட்டின்றது நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதும் வேலை செய்யுது, முழிச்சிருக்கும் போதும் வேலை செய்யுது, எப்பவும் வேலை செய்யுது. நமக்கு யாரும் இது எனக்கு தெரியாதியான்னு சொல்ல முடியாது. உளுந்த பிறகு கை காலை உடைச்சிட்ட பிறகு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் கத்துக்கணும். லா ஆஃப் கிராவிட்டி படி தான் வாழணும். எனக்கு இந்த லா ஆஃப் கிராவிட்டின்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரியாதியா? நான் நினைச்சேன் 20-ஆம் மாடியிலிருந்து ஒரேடியா குதிச்சிடலான். குதிச்சா காக்கா எல்லாம் பறக்குது, நாம ஏன் பறக்க முடியாது? நாமளும் லேண்ட் ஆகிடலாம் நினைச்சேன். ஆனா இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியாது, இழுத்துரும்னு கை காலெல்லாம் ஒடிஞ்சு போச்சு அப்படின்னா டூ லேட். அது விதி, அது வேலை செய்யுது. விதினா லா சொல்றேன், லா. விதினா வேற மாதிரி நினைச்சு கூடாது. சிலர் ஜனங்களுடைய மன மைண்ட் எப்படி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியாது. அதனால தெளிவா பிரசங்கம் பண்ண வேண்டியதாரு. அவர் சொல்லிட்டாரு விதின்னு அப்படிம்பாங்க. பிறகு அதை சொல்ல நானு விதின்னு சொன்னா லாவை சொல்றேன். பிரமாணம் அப்படி சொல்லுவோமே, பிரமாணம், இயற்கை பிரமாணங்கள். புவியீர்ப்பு பிரமாணம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. நீங்க அதை மீறினா பல தீமைகள் நேரலாம். அதை மீறினா அதற்கேற்ற தண்டனையை நாம் பெற்று விடுகிறோம். அது அது வந்து பெரிய கடவுளுடைய தண்டனை அப்படிலாம் கிடையாது. அது புவி ஈர்ப்பு பிரமாணம் வச்சிருக்காரு, அது கீழ்படிஞ்சு கரெக்டா நடக்கணும். 1வது மாடியிலிருந்து தொப்புன்னு கீழே குடிச்சா, எனக்கு அப்படி ஒரு ஆள் தெரியும் பாருங்க, நல்ல குடிப்பாரு. குடிச்சிட்டு இந்த போர்ட்டிகோ மாதிரி ஒரு இதுல உட்காந்துட்டு 4 பேரோட உட்காந்து குடிச்சிட்டு, இந்த வீடுகள்ல போர்ட்டிகோ மாதிரி இருக்கும் இல்லையா முன்னாடி, அந்த கார்போர்ட் மாதிரி, அதுக்கு மேல உட்காந்து குடிச்சிருந்துருக்காரு. திடீர்னு ஏதோ ஒரு உற்சாகத்துல, மதுபானம் சில நேரத்தில் சில உற்சாகங்களை ஏற்படுத்துது பாருங்க, தவறான உற்சாகத்தை. தடார்னு இறங்கிட்டாரு கீழே, என்னத்தையோ பார்த்து படார்னு கால் எடுத்து இப்படி வச்சாரு கீழே இறங்கினாரு. அடுத்த நாள் வர்றாரு, பாவம் பருதாமா அடுத்த நாள். பிறகு கொஞ்ச நாளைக்கு பொறுத்து சில மாசங்களுக்கு பொறுத்து பாக்குறேன், அவரை ரொம்ப தெரிஞ்சவர் எனக்கு அந்த காலத்துல. அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஆனா இவர் குடிகார அண்ணன் பாருங்க, குடியில வந்து அந்த புவியீர்ப்பு பிரமாணத்தை பற்றி மறந்துட்டாரு. மறந்துட்டு அன்னைக்கு பாக்குற கால் இப்படி வளைவா இருக்குது. என்னென்ன இப்படி இருக்குது கால், என்ன என்ன ஆச்சு என்ன? அதுதான் பாங்க, உட்கார்ந்து ஒரு நாள் கொஞ்சம் ஜாஸ்தி குடிச்சிட்டேன், குடிச்சுட்டு என்னமோ நினைச்சு மடார்னு இறங்கிட்டேன் அப்படின்ற. இப்ப இவர் கடவுளை திட்டலாமா? கடவுள் எப்படி என்ன எப்படி பண்ணலாம்? நான் யாரு தீங்கு செய்தேன், யாருக்கு நான் என்ன பண்ண? நான் பாட்டு உட்காந்து ஒரு ஒரு ஒரு சின்ன பாட்டில வாங்கி லேசா குடிக்கலாம்னு பார்த்தேன். கடவுளை என்ன காப்பாத்த வேண்டாமா? கடவுள் உங்களை காப்பாத்துறதுக்கு தான் இருக்காரு. ஆனால் இந்த புவியீர்ப்பு பிரமாணங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, என்ன பண்றது? அதன்படிதான் வாழணும். இயற்கை பிரமாணம், இது போல ஆவிக்குரிய பிரமாணம் இருக்குது பாருங்க. அதுதான் யோபுவின் வாழ்க்கையிலே
அவன் ஒரு பிரமாணத்தை மீறிவிட்டான். அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் எல்லாம் அவன் கெட்டவன்றதுனால நடக்கல, அவன் பொல்லாதவன்றதுனால நடக்கல. ஒரு நல்ல விசுவாசியவன், அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் மத்தியிலேயே ஒரு நல்ல உத்தமமான ஒரு மனுஷன் தான், நல்ல ஒரு கிறிஸ்தவன் சொல்லலாம். இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் படி சொன்னா நல்ல பாவங்களும் செய்யாம ஒரு ஒழுங்கா இருக்கிற ஆளு, அப்பேற்பட்ட ஆளு, ஆனா கொஞ்சம் ஞானம் இல்லாத ஆளு சில விஷயத்துல. ஏன் என்று சொன்னால் ஒரு பயம் அவனை ஆட்கொள்ளுகிறது. பயம் என்ன? விசுவாசத்துக்கு எதிரான சக்தி என்று பார்த்தோம். விசுவாசம் வந்து இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தின் படி பார்த்தா விசுவாசம் என்கிறது ஒரு பெரிய ஒரு சக்தி. மலைகளை கூட பெயர்க்குமாம் விசுவாசம். அது ஒரு போர்ஸ், அது ஒரு லா, அது ஒரு பிரமாணம், விசுவாச பிரமாணம் அப்படின்னு இருக்குது ஆவிக்குரிய உலகத்தில். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் எழுதி இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் இருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்திலே நாம் வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்றால் விசுவாசத்தை கொண்டுதான் வாழ வேணும், இல்லைன்னா வேற வழியில வாழவே முடியாது. நான் இப்படி வாழ்ந்துருவேன், அப்படி வாழ்ந்துருவேன், அப்படி எல்லாம் வாழ முடியாது. விசுவாசம் தான் பிரமாணம், விசுவாசத்தின்படி தான் வாழணும். இப்படிதான் வச்சிருக்கார் ஆண்டவர். விசுவாசம் இல்லைன்னா அது ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கவே இருக்காது. இந்த விசுவாசம் எப்படி இருக்குது? அதுக்கே அது அந்த அது போலவே ஆவிக்குரிய உலகத்திலே ஃபியர், பயம் என்கிறது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு பிரமாணம். விசுவாசத்துக்கு நேர் ஆப்போசிட், அது எதிர்மறையானது. விசுவாசம் என்ன செய்தோ அதற்கு எதிர்மாறாக அது செய்கிறது. எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்பப்படுகிறவர்கள்னா நம் விரும்புகிறவைகளின் உறுதி அப்படி சொல்லலாம். நம்புகிறதுனா எதையோ நம்பி இருக்கிறோம், விரும்பி இருக்கிறோம், அதன் உறுதி. விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நாம் விரும்பி கேட்டுக்கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதற்கு உறுதியா இருக்கிறது விசுவாசம். பயம் என்ன தெரியுமா? ஆப்போசிட். பயம் நாம் விரும்பாதவைகள் நிச்சயமாய் நடக்கும் என்கிற உறுதி. இருக்கிறீங்களா? விசுவாசம் நாம் விரும்புகிறவைகள், நாம் விரும்பி கேட்டுக் கொள்ளுகிறவைகள், அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்கிற உறுதி. அது நமக்கு உண்டாயிருக்கிறது என்ற உறுதி. அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை குறித்த உறுதி விசுவாசம். பயம் என்னன்னா நாம் வேண்டாதவைகள், விரும்பாதவைகள், இவைகள்லாம் வந்து நமக்கு நேரிடுமோ என்கிற நேரிடும் என்கிற உறுதியை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறது. இதுதான் யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது என்பதை நான் போன வாரத்தில் சுட்டி காண்பித்தேன். பயத்தை குறித்து அதிகமாக பேசணும். ஆவிக்குரிய விசுவாசிகள் இதை நல்லா தெரிஞ்சு வைத்துக் கொள்ளணும். நல்லவர்கள் தான் நாம், ஆனால் ஆவிக்குரிய பிரமாணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் வெறும் நல்லவனா இருந்தா போதாது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஞானத்தையும் அறிவையும் பெற்றவர்களா இருக்க வேண்டும். அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வழிவகுக்குகிறது. ஆகவே விசுவாசிகளை தயவு செய்து அறிந்து கொள்வோம். அறிவுள்ளவர்களா இருப்போம். அறிவில்லாமல்தான் ஜனங்கள் அழிந்து போகிறாள்னு சொல்லி இருக்குது விசுவாசிகளை குறித்து. அறிவில்லாததுனால என்னுடைய ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் என்று, சங்காரமாகிறார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. அறிவில்லாமல் எப்படி ஆவிக்குரிய காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை குறித்த பெரிய அறிவு நமக்கு உண்டா இருக்க வேண்டும். நம் நல்லவர்களா இருக்கலாம், ஆனால் பயத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தால், பயம் நம்முடைய வாழ்க்கையில வந்து தங்குவதற்கு, நம்மை ஆட்கொள்வதற்கு, நம்மிடத்தில் பெருகுவதற்கு, நம்மை பிடிப்பதற்கு நீங்கள் அனுமதித்தீர்கள் என்றால், எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் சரி, நீங்க சிகரெட் குடிக்கிறது இல்ல, குடிக்கிறது இல்ல, நான் அது பண்றதில்ல, இது பண்றதில்ல, பண்றதில்லன்றதுக்கு 15 லிஸ்ட் வச்சிருப்பாங்க, அவ்வளவு நல்லவர்களா இருப்பாங்க. ஆனால் இந்த பயம் என்கிற இந்த ஒரு காரியத்தை வாழ்க்கையில் அனுமதித்து விட்டால் ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை நாம் மீறி விடுகிறோம். விசுவாசம் கிரியை செய்யாதபடிக்கு ஒரு பெரிய தடையை ஏற்படுத்தி விடுகிறோம். ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு தோல்வியை நாம் சந்திக்க நேரிடுகிறது. ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி, தோல்வி, அடியை நாம் அங்கே நமக்கென்று நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால் இந்த புவியீர்ப்பு பிரமாணத்தை கவனிக்கலாம் எப்படி அடி விழுதோ அது போலதான். பயம் என்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை மீறி விடுகிறோம். மீறி விடும் போது எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நேரிடுவதற்கு நாம் வழியை வகுத்து விடுகிறோம். சொன்னா யோபுவை சுற்றி தேவன் வேலி அடைச்சிருந்தார், எல்லா பக்கத்தையும் வேலி அடைச்சிருந்தார்னு போட்டிருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க பின்னால முன்னால சைட்ல எங்கேயும் பிசாசு நுழைய முடியாது. அவ்வளவு வேலி அடைச்சிருக்காரு, அவ்வளவு பாதுகாப்பு, எல்லா சைட்லயும் அடைச்சிட்டாராம். அழகா போட்டிருக்கு ஆங்கிலத்தில், ஆன் ஆல் சைட்ஸ், எந்த பக்கம் பிசாசு நுழைய முடியாது. அவனுடைய கம்ப்ளைண்டே அதுதான், நுழைய முடியலையே, இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறேன் என்று. ஆனால் அவனுடைய பயம், யோபுடைய பயம் அதுக்கு வழிவகுத்து விட்டது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். திருப்போம் யோபு 1 அதிகாரத்துக்கு. போன தடவை இந்த
பயத்தை குறித்து பேசணும், அது குறித்து இன்னும் தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். என்றால் இது ஒரு பெரிய ஆவிக்குரிய பிரமாணம். இதை நாம் சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தோல்விகளை சந்திக்க நேரிடுகிறது. யோபு 1:19-21 வரை வாசிக்கிறேன். வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டில் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இது இவனுடைய பிலாசபி. என்ன நடந்தது என்பதை குறித்து ஏதாவது நடக்கும் போது நாம் என்ன பண்றோம், உடனே பிலாசபர்ஸ் ஆயிடுறோம். நம்ம எல்லாருமே பெரிய தத்துவம் பேச ஆரம்பிச்சிடறோம். ஏன் இப்படி நடந்தது அப்படின்றதுக்கு பெரிய விளக்கங்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே அப்படிதான் ஒரு விதத்துல. ஏன் இப்படி நடந்ததுன்றதுக்கு அப்படியே கொஞ்சம் அலச ஆரம்பிக்கிறோம், ஆராய ஆரம்பிக்கிறோம். அலசி ஆராய்ஞ்சா பரவாயில்ல, அது வேதத்தை வைத்து அரசு ஆராய்ந்தா பரவாயில்ல, தெய்வீக ஞானத்தின்படி அலசி ஆராய்ந்தால் பரவாயில்ல. யோபு அப்படி அலசி ஆராயல, அவன் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன சொல்ற ரியாக்ஷன், ஒரு பிலாசபர் மாதிரி பேசுறான். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய், அது எவ்வளவு உண்மை சொல்றாங்க எல்லாரும். சரி உண்மைதான் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், ஆனால் அது உண்மை இல்ல பாருங்க. அதுதான் அது விளக்கி சொல்லியிருக்கேன், நான் திரும்ப சொல்ல விரும்பல. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லுவது உண்மை கிடையாது. கர்த்தர் கொடுத்தார், ஆனா இங்க எடுத்தது கர்த்தர் கிடையாது. அதை நான் இன்றைக்கு போதிக்க போகிறேன். அவன் இங்கு ஞானம் இல்லாமல் பேசுகிறான், அறியாமல் பேசுகிறான், தெரியாமல் பேசுகிறான், ஞானம் இல்லாமல் பேசுகிறான். நல்ல மனுஷன், ஒரு உத்தமமான மனுஷன், அவன்கிட்ட ஒன்னும் பெரிய பாவங்கள் கிடையாது, தப்பு கிடையாது. இன்னும் கேட்டா 22 வாசித்துட்டு அங்க நிறைய பேர் இடருகிறார்களா, 22 சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க பாத்தீங்களா ஐயா, அவன் சொன்னது ரொம்ப 100% உண்மை. கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு சொன்னான் இல்லையா, வேதம் என்ன சொல்லுது அதை பற்றி? வேதம் சொல்லுது இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்படியா சொல்லிருக்கீங்க? அவன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தான்னு சொன்னது கரெக்ட், இவன் பாவம் செய்யல, அவன் சொன்னது பாவம் அல்ல, அவன் கரெக்டா தான் சொன்னான்னு சொல்லி, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொஞ்சம் மனசையும் யூஸ் பண்ணணும், ஆவியானவருடைய உதவியும் யூஸ் பண்ணணும், கொஞ்சம் சிந்தித்து அலசி ஆராய்ந்து பார்க்க வேணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு சொன்னது ஏதோ அவன் சொல்றான், இத வந்து கர்த்தருடைய வார்த்தையா, இது வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றோமே. அவன் ஒன்னும் பாவமே செய்யல, இப்படி சொன்னது பாவமே கிடையாது, தவறே கிடையாது என்று 22 சொல்லுகிறது என்று அநேகர் இன்றைக்கு அதை சொல்லுகிறார்கள். அவன் தேவனை பற்றி குறை சொல்லல, யோபு பாவம் செய்யவில்லை இவை எல்லாவற்றிலும் என்று சொல்லி இருக்கிறதே. அப்புறம் எப்படி நீங்க 21 கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்ன்றது தவறு என்று சொல்லலாம் என்று அநேகர் கேட்கிறார்கள். நல்லா கவனிக்க வேண்டும், யோபு இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி இருப்பது எதுனா, தேவனை பற்றி தேவன் தான் இப்படி செஞ்சிட்டாரு, எனக்கு தீங்கு செஞ்சிட்டாரு, எனக்கு பொல்லாப்பு செஞ்சிட்டாரு, தேவன் எனக்கு கொடுமை பண்ணிட்டார், தேவன் கெட்டவர் அப்படின்னு அவன் பேசல, அதான் இங்க சொல்லி இருக்குது. அவன் தேவனை பற்றி ஒரு குறையா சொல்லல. இன்னும் கேட்டா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான், ஒரு நல்ல மனுஷன் பாருங்க, அவன் வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை பற்றி குறையா சொன்னான், அவன் குறை சொல்லல, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படி எடுக்கலாம், நான் இவ்வளவு உத்தமமா வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, கர்த்தர் எனக்கு எப்படி எப்படி செய்யலாம், கர்த்தர் எனக்கு இந்த தீங்கு எப்படி பண்ணலாம், இந்த பொல்லாப்பை என்னுடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தர் அனுமதிக்கலாம், அப்படி எல்லாம் குறை சொல்லல. அது வரைக்கும் இவை எல்லாவற்றிலும் அன்றைக்கு நடந்த அது வரைக்கும் அவன் பண்ண அந்த காமெண்ட் வரைக்கும் கர்த்தர் பேர்ல எந்த குறைவும் அவன் சொல்லவில்லை, கர்த்தர் குறையா சொல்லல. இன்னும் கேட்டா கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றான், அதை தான் சொல்லி இருக்குது. அவன் சொன்னது ரைட்னு சொல்லல, அவன் குறை சொல்லல தேவனை. நிறைய விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய விசுவாசிகள், அவர்களும் இந்த வசனத்தை ரொம்ப உபயோகப்படுத்துவாங்க. கர்த்தர் கொடுத்தார் எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், அவன் கர்த்தரை குறை சொல்லவே மாட்டாங்க. நல்ல ஆட்கள், கர்த்தர் கொடுத்தாரியா கர்த்தர் எடுத்தார் போட்டோம்,
நாளைக்கு இன்னொரு தீங்கு நடந்து அது அது அப்படி போச்சுன்னா கத்தர் கொடுத்தாரியா கத்தர் எடுத்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவங்க பல்ல கடிச்சிட்டு கத்தர் கொடுத்தாரு கத்தர் எடுத்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆட்கள் பாருங்க, கத்தரை பற்றி குறை சொல்ல மாட்டாங்க. இவர் பாவம் செய்யற ஆட்கள் கிடையாது. இவர் கத்தரை பற்றி குறை சொல்ற கத்தர் இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தரை ஸ்தோத்திரிப்பாங்க. அவர்களுக்கு நடந்த தீமைகளுக்காக அவர்கள் நடந்த பொல்லாப்புகளுக்காக கத்தரை துதிப்பாங்க ஸ்தோத்திரிப்பாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம், கத்தாவே நீர் கொடுத்தீர் நீர் எடுத்தீர், இதெல்லாம் நீர் கொடுத்தீர், நிலத்தை கொடுத்தீர், வீட்டை கொடுத்தீர், பிள்ளைகளை கொடுத்தீர், எல்லாத்தையும் கொடுத்தீர், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீர், கத்தருக்கு ஸ்தோத்திரம், கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்க நல்ல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். யோபு போல நல்ல மனிதர்கள் வழங்குச்ச 22வது வசனம் 22வது வசனம் அதை தான் சொல்லுது. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்படின்னு சொன்னா அவர் நல்ல மனுஷன், கத்தரை குறை சொல்லல, கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்லி அவரை ஸ்தோத்தரிச்சான ஒழிய அவன் குறை சொல்லவே இல்லை. ஆனால் அதன் பிறகு வாசித்தீர்கள் என்றால் குறை சொல்றான் நிறைய இடத்துல. அதன் பிறகு வரும் அதிகாரங்கள்ல இந்த தவறான ஒரு அடிப்படையில் அவன் வாழ்ந்து கொண்டு கர்த்தர் தான் கொடுத்தார் கர்த்தர் தான் எடுத்தார் நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னாலே அது பலவிதமான தவறான எண்ணங்களுக்கு வழிவகுக்கிறது. பின்னாலே பல இடங்களில் குறை சொல்லுகிறான். டேக்ஸ் பைபிள் என்கிற ஒரு பைபிள் இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. டேக்ஸ் பைபிள்னு ஒரு விலையுறந்த பைபிள், ஒரு 1500 ரூபா 2000 ரூபா ஆகும் வாங்குறதுனா. அதுல பல நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க, ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு அவரு, பல ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி எழுதியிருக்காரு. அதுல இந்த யோபுவின் புஸ்தகத்தை அவர் எல்லாத்துக்கும் 50 பாயிண்ட் கொடுக்குறாள், எதை எடுத்தாலும் ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் கொடுப்பாரு, அப்படியே அலசி ஆராய்ஞ்சி வச்சிருக்காரு அவரு. யோபு கிட்டத்தட்ட 75 முறை அவன் 74 முறை அவன் தேவனை குறித்து குறை சொல்றான். இதுக்கு பிறகு இதுவரைக்கும் குறை சொல்லல, இதுக்கு பிறகு குறை சொல்றான், 74 முறை குறை சொல்றான்னு சொல்லி கணக்கு போட்டு அதை வசனம் வாரி எழுதி வச்சிருக்காரு அவர். ஆகவே இதுவரைக்கும் குறை சொல்லல, இதுவரைக்கும் தேவனை பற்றி குறை சொல்லல அவன், இதுவரைக்கும் யோபு பாவம் செய்யவில்லை, கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார்ன்னு தான் சொன்னான். அதன் பிறகுதான் குறை சொல்லுகிறான், அதன் பிறகுதான் அவன் பேசுகிறான். நல்லா கவனிக்க வேண்டும், ஞானம் அவனுக்கு இல்லை, தனக்கு நடந்த காரியத்தை குறித்த விவேகம் அவனுக்கு இல்ல, அறிவு இல்ல, சரியான தெளிவு கிடையாது, ஆகையால் இப்படி பேசுகிறான். உண்மையில பார்த்தா அது உண்மை அப்படி நடக்கவில்லை. வாழ்க்கையில ஞானம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஞானம் இருந்திருந்தால் பயத்தை அனுமதித்திருக்க மாட்டான், ஞானத்திற்கு அவன் செவி கொடுத்திருப்பான், ஆனால் பயத்தை தன்னுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கவே மாட்டான். பயத்தை அனுமதியாதிருந்தால் இவைகளுக்கெல்லாம் வழி உண்டாயிருக்காது. பெரிய ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தை குறித்த அறிவு இல்லாமல் அவன் வாழுகிறான். விசுவாசம் எப்படி வல்லமையாய் கிரியை செய்து மலைகளை பெயர்க்கிறதோ அது போல பயம் வந்து மலைகளை உருவாக்குகிறது, பிரச்சனைகளை உருவாக்குகிறது, அழிவையும் நாசத்தையும் ஏற்படுத்துகிறது, பிசாசுக்கு வழியை திறந்து விடுகிறது. தெய்வீக பாதுகாப்பு நம்மை சுற்றி போடப்பட்டிருந்தாலும் நம்முடைய பயம் நாமே பிசாசுக்கு கதவை திறந்து விட்டது போல, பிசாசு அதை உடைச்சிட்டு உள்ள வர முடியாது, பிசாசு தேவனுடைய வேலையை நகர்த்த முடியாது, பிசாசு அதை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் பயப்படும் போது அது ஒரு ஆவிக்குரிய பிரமாணமாயிருக்கிறது, அந்த வேலையின் கதவுகள் அந்த பயத்தின் மூலமாய் திறக்கப்படுகிறது, பிசாசானவன் தாராளமாய் நம்முடைய வாழ்க்கையில் நுழையும்படியாக வழி உண்டாகி விடுகிறது. இந்த ஒரு அறிவு இந்த உத்தமமான மனுஷனுக்கு இல்லாமல் போய்விட்டது. நல்ல மனுஷன் எல்லாம் சொல்லுவோம், நல்ல மனுஷன், நல்ல மனுஷங்க, ஆனால் ஞானத்தை சரியா எப்படி ஆவிக்குரிய ஜீவியம் காரியங்கள் நடக்கிறதுங்கிற பற்றி ஒரு சரியான அறிவு அவனுக்கு இல்ல. நீதிமொழிகளுக்கு திருப்போம், ஞானத்தை பற்றி ஒரு காரியத்தை வாசிப்போம். ஞானத்தை எப்படி தேட வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஞானம் எவ்வளவு முக்கியம், வாழ்க்கையில வெற்றி வேண்டுமா, வாழ்க்கையில ஜெயத்தோடு வாழ வேண்டுமா, நமக்கு எதிர்த்து வருகிற சகல சத்துருவின் கிரியை நாம் மேற்கொள்ள வேண்டுமா, வல்லமுள்ளவர்களா வாழ வேண்டுமா? ஞானம் ரொம்ப முக்கியம், வெறும் நல்லவர்களா இருந்தால் போதாது. நிறைய நல்ல கிறிஸ்தவர்கள் பிசாசு நடையில தோல்வி அடைகிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை குறித்து அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது. தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர்கள் ஞானத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. ஞானம் இல்லாதனால நல்லவர்களா இருந்தாலும் தோல்வியாகிறது. வாசிப்போம் நீதிமொழிகள் 1:20 இருந்து. ஞானமானது வெளியே நின்று
கூப்பிடுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பாருங்க, வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க, விளக்கி சொல்றேன். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, அது சந்தடியுள்ள தெருக்களில் சந்தியிலும் ஒலிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? அதாவது பேதைகள் சொன்னா ஒண்ணு தெரியாதவங்க, கெட்டவங்க இல்ல, இன்னசென்ட், ஒண்ணு தெரியாதவர்கள். இன்னும் சிலர் ஞானத்தை நிந்திக்கிறார்கள், முட்டாள்தனத்திலேயே வாழ விரும்புகிறார்கள். அவர்கள் நினைத்துக் கொள்றாங்க, அவர்களுக்கு நல்லவர்களா இருந்தா போதும், நான் இதை விட்டேன் அதை விட்டேன், நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், எனக்கு ஜபம் இருக்குது, உபவாசம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அப்படியாக்கும் இப்படியாக்கும், அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க சிலர். பாருங்க, என் கடிந்து கொள்ளுதலை கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா தான் கர்த்தருடைய ஞானம் உண்டாகிறது. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள், என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்வதெல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும். இன்னசென்ட் பீப்புளை பற்றி சொல்லியிருக்கு, பேதைகள் ஒன்னும் அறியாமல் இருக்கிறவங்க, அவருடைய மாறுபாடு, அவருடைய அறிவில்லாத அந்த தன்மை அவர்களை கொல்லுமாம். மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். நிறைய பேர் இதை வாசிட்டு அந்த 26 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது பயங்கரமா சொல்லியிருக்கு. அதாவது என்ன சொல்றாங்க, கர்த்தர் இப்படி பண்ணலாம் ஐயா, என்ன சொல்லியிருக்காரு, நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன், நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். இப்படி சொல்லலாமா, கத்தர் இப்படி பண்ணலாமா, சிரிப்பேன்றாரு. நமக்கு வர பிரச்சனையை பார்த்து அவர் சிரிப்பாராம், நம்ம கூப்பிடும் போது வரமாட்டாராம், புயலும் சூறாவளியும் நேரிடும் போது நெருக்கமும் இருக்கணும் வரும்போது ஆகடியும் பண்ணுவேன், நகைப்பேன், சிரிப்பேன், கேலி பண்ணுவேன்றாரு ஆண்டவர். இது நல்லதா, இப்படி பண்ணலாமா? அதான்யா, கத்தர் நல்லவர்னா என்னால ஏத்துக்கொள்ள முடியல, இப்படிலாம் பண்ணுவாருன்னு எழுதியிருக்க அப்படிங்கிறாரு. கத்தர் அப்படி பண்ணுவாருன்னு எழுதியில்ல, நல்லா வாசித்து பார்க்கணும். ஞானம் பேசுது, ஞானம் தான் பேசுகிறது. ஞானம் சொல்லுது, நான் வந்து உங்களை தேடி வந்து உங்க கதவை தட்டி உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணியாச்சு. என்னை வெளிப்படுத்த விரும்புகிறேன், என்னை காண்பிக்க விரும்புகிறேன், என்னை உங்களுக்கு நிறைவாய் கொடுக்க விரும்புகிறேன். ஆனா கொடுக்க விரும்பினாலும் நீங்க அதை வெறுக்கிறீங்க. வெறுக்கும் போது என்ன ஆகிறது, நீங்கள் உங்களுக்கு ஆபத்து வரும்போது, புயலும் சூறாவளியும் நேரிடும் போது, இணருக்கமும் இடுக்கணும் வரும்போது, ஆபத்து கால வரும்போது, அப்பொழுது நான் வரமாட்டேன். ஏன் என்று சொன்னால், ஏற்கனவே நீங்கள் விசுவாசத்தில் இயங்குகிறது கிடையாது, மூடத்தனத்தில் இயங்குகிறீர்கள், பயத்தில் இயங்குகிறீர்கள், ஆவிக்குரிய பிரமாணத்தை குறித்து கவலைப்படுகிறது இல்லை, அதை குறித்த அறிவு உண்டாகிறது இல்லை, அதை குறித்த அறிவை வெறுக்கிறீர்கள். ஆகவே பிரச்சனை வரும்போது ஐயோ ஐயோ கூப்பிடும் போது நான் அப்பொழுது வர முடியாது, வரமாட்டேன். ஏன் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிறது ஞானத்தினாலும் தேவனை அறிகிற அறிவினாலும் வசனத்தின் அறிவினாலும் வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆகவே ஞானத்தினாலும் அறிவினாலும் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். ஞானத்தை திடீர்னு ஆபத்து நேரத்தில் கூப்பிட்டா வரப்போறதில்லை. ஒவ்வொரு நாளும் ஞானத்தையும் அறிவையும் நாம் பெருக்க வேண்டும். ஆவிக்குரிய பிரமாணங்களை
புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள நாம் முயற்சி எடுக்கும் போது, முயற்சி எடுக்காமல் இருக்கும் போது நமக்கு ஆபத்து வரும்போது அது கை கொடுக்க போகிறது இல்லை, ஞானம் கை கொடுக்க போகிறது இல்லை. அதை பற்றி தான் இங்க சொல்லி இருக்கிறது. ஆபத்து நேரத்தில் ஞானம் நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும். ஞானத்தின்படி நடந்து கொண்டால், தேவனை அறிகிற அறிவை வளர்த்தால் உங்களுக்கு ஆபத்து நேரும் போது உங்களுக்கு அது கை கொடுக்கும். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவை உங்களுக்கு அது போதிக்கும், வழி அது காட்டும். வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு காரியம் ஞானம் தான், அறிவு தான். தேவனுடைய வார்த்தை அறிகிற அறிவு, ஞானம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்றால், அதை வெறுத்தால், அதை வேண்டாம் என்று தள்ளினால், அதற்கு முதலிடம் கொடுக்காவிட்டால் வாழ்க்கையில் ஆபத்து நேரிடும் போது, சூறாவளி வரும்போது, புயல் வரும்போது அது நமக்கு கை கொடுக்காது. அதான் இங்க சொல்லியிருக்கு. கர்த்தர் நான் வந்து உதவி செய்ய மாட்டேன்னு சொல்ல, அவர் சொல்ற ஞானம் உங்களை தேடி வருது, நீங்க ஞானத்தை தேடி போங்க. ஞானம் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது, உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஞானத்தை விரும்புங்கள், ஞானத்தை நாடுங்கள், ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஞானத்தில வளருங்கள், தேவன் அறிகிற அறிவில வளருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த பிரமாணத்தை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி எல்லாம் இயங்குகிறது, கர்த்தரிடத்தில் நான் எப்படி வருவது, எப்படிப்பட்ட பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறான், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வாழுகிறேன், எப்படி நான் வாழ வேண்டும், விசுவாசம் என்றால் என்ன, பயானா என்ன, இந்த பிரமாணங்கள் எப்படி கிரியை செய்வது என்பது குறித்த அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். ஞானம் தேடி வருது. இந்த காலை வேளையில ஞானம் தேடி வந்து கொண்டிருக்கு, போதிக்கிறோம். அநேகர் இதை கேட்டுட்டு இதை ஒரு துச்சமா ஒருவேளை மதிக்கலாம், இதை ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்டது போல கேட்டு அவங்க பாட்டுக்கு பேசாம போயிடலாம். போயிட்டு இதை கை கொள்ளாமல், இதை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருசா எண்ணாமல், இத ஒரு முக்கியமான காரியமா எண்ணி, இதை தங்களுடைய வாழ்க்கையிலே அவள் கொண்டு வராமல், இதை ஒரு சாதாரணமாக காரியமாக எண்ணலாம் எண்ணினால் அப்பதான் சொல்லி இருக்குது. அசட்டை பண்ணுகிறோம். அசட்டை பண்ணும் போது, ஆபத்து நேரும் போது இந்த ஞானம் வந்து கை கொடுக்காது. இந்த ஞானத்தை இம்பைப் பண்ணி கொண்டால், இதை ஏற்றுக்கொண்டால், நம்முடைய வாழ்க்கையில் இதை வைத்தால், சரி என்ன கேட்டோம், பயத்தை பற்றி பிரசங்கம் பண்ணாங்க ரெண்டு வாரமா. பயம் ஒரு பெரிய ஆவிக்குரிய பிரமாணமா இருக்கிறது, விசுவாசத்துக்கு எதிரான ஒரு பிரமாணம். விசுவாசம் நம்மளை தூக்குது பிரச்சனையிலிருந்து, பயம் நம்மளை பிரச்சனைக்குள்ள தள்ளுது. விசுவாசம் வெற்றியை கொடுக்குது, பயம் தோல்வியை கொடுக்குது. விசுவாசம் வாழ்வை கொடுக்கிறது, பயம் அழிவை கொண்டு வருகிறது. பயத்துக்கு நமக்கு வாழ்க்கையில் இடமே கொடுக்க கூடாது. பயத்தின் எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதை அனுமதித்தால் பிசாசை நாம் உள்ள அனுமதிக்கிறோம் என்கிற காரியத்தை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை தள்ளினால், அது வேண்டாம், இது எனக்கு முக்கியம் இல்லை என்று சொல்லி அப்படி வாழ்ந்தால், ஆபத்து வரும்போது, பிரச்சனை வரும்போது ஞானம் உங்களுக்கு கை கொடுக்காது. எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கை கொடுக்காது. ஆனால் இதை ஏற்றுக்கொண்டால், பிரச்சனை வரும்போது நாம் நம்மை அலசி பார்க்க முடியும், என்ன பிரச்சனை, எப்படி நாம் இடம் கொடுத்தோம், பயத்தை வெளியேற்ற முடியும், விசுவாசத்துல வாழ முடியும், ஜெயிக்க முடியும். ஞானம் நமக்கு கை கொடுக்கும், ஞானத்தை ஏற்றுக்கொண்டால். ஞானத்தை தள்ளினால் அது நமக்கு கை கொடுக்காது என்று வேதவசனம். நீதிமொழிகள் 3:21 இருந்து வாசிப்போம், அந்த வசனத்தையும் சேர்ப்போம். நீதிமொழிகள் 3:23 வாசிப்போம், 21. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும், உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படித்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார் என்று எழுதியிருக்கிறது. அதாவது, நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், கால் இடராது, படுக்கும் போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். சரியான திகழும் துஷ்டரின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். இத யோபு 3 கம்பேர் பண்ணுவோம். யோபு 3:25-26 வசனங்களை நாம் இதோடு ஒப்பிட்டு பார்ப்போம். யோபுவுக்கு நடந்த காரியங்களை, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. எக்ஸாக்ட் ஆப்போசிட் பாருங்க,
இங்கே சொல்லி இருக்குது, நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், கால் இடராது, படுக்கும் போது பயப்படாது இருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். எப்ப அது அப்படி இருக்கும்? இவைகளை உன் கண்களை விட்டு பிரியாமல் இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, மெய் ஞானத்தின் நல்ல ஆலோசனையும் காத்துக் கொள்ளும் போது, அது உன் ஆத்மா ஜீவனும் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது, எப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது எப்ப ஞானத்தை எடுத்து நம்முடைய கழுத்துக்கு அலங்காரமாக, நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனாக ஞானத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, தெய்வீக ஞானத்தை விரும்பி அதை நாடும் போது, கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டாகிற அறிவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அது கழுத்துக்கு அலங்காரமாம் ஆத்மாவுக்கு ஜீவனமாயிருக்கும். அது பயமின்றி வழியில் நடப்பாய், கால் இடராது, படுக்கும் போது பயப்படாது இருப்பாய், படுத்துக் கொள்ளும் போது நித்திரை இன்பமாயிருக்கும். அருமையானவர்களே, அப்படிதான் இருக்குதா? தேவனுடைய வார்த்தையின் அறிவு நமக்கு அதிகமாய் உண்டாயிருக்கும் போது நிச்சயமாய் அது உண்டாயிருக்கும். அறிவில்லாதிருக்கும் போது யோபுவுக்கு நடந்தத நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நல்ல மனுஷன் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க யோபு நல்ல மனுஷன். ஆனா தூங்கும் போது பயம் எப்பவுமே இருந்துட்டு இருக்குது அவருக்குள்ள. நல்ல மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், உத்தமமான மனுஷன், தூங்கும் போது பயம், காலையில் எந்திரிச்ச உடனே பயம். என்ன பயம்? என் பிள்ளைகள்லாம் அதை தப்பு பண்ணிட்டாங்களோ, சரி என்ன பண்ணலாம், தப்பு பண்ண அந்த காலத்துல பலியிடலாம், அவள் பாவ நிவாரணத்துக்காக பலியிடணும் பாருங்க. அதுதான் முறை, ஆண்டவர் கத்து கொடுத்த முறை. போய் பலியிடுறாரு, சரி பலியிட்ட பிறகு வந்து தூங்கலாம் இல்லையா, பலியிட்ட பிறகும் பயம், இந்த பலி போதுமா, சரி சாயந்தரம் வேணா ஒழுங்கு பண்ணப்பா, இன்னும் ரெண்டு ஆட்டுக்கடா வாடி, சாயந்தரமும் நம்ம பலியிட்டுவோம், இதுக்குள்ள இன்பிட்வீன் கேப்ல ஏதாவது தப்பு பண்ண போறானு பசங்க, காலையிலும் சாயந்தரத்துக்குள்ள ஏதாவது தப்பு பண்ணிட்டானா, இல்ல அந்த பலி சரியா கேட்கலன்னா என்ன பண்றது, இன்னும் எதுக்கும் சாயங்காலமும் பலியிட்டுருவோம், சரி சாயங்காலம் பலியிட்ட பிறகாவது போய் ஒழுங்கு நிம்மதியா தூங்க வேண்டாமா, தூக்கம் கிடையாது பாருங்க. பசங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா, ஏதோ தீமை நமக்கு வந்து நேரிடுமோ, ஏதாவது பொல்லாப்பு வந்து நமக்கு நேரிடுமோன்னு பயம், காலையில சீக்கிரமா பலியை ஏற்பாடு பண்ணுப்பா, திருப்பியும் எதுக்கும் பலி, காசுதான் இருக்குது, பணக்கார கத்த நிறைய ஆசீர்வச்சிருக்காரு பாருங்க, போடு பலிய, ஆட்டுக்கடாவும் மாட்டுக்கடா எல்லாம் போட்டு பலியிட்டு, சரி காலையில பலிட்டு திருப்பியும் பயம் பாருங்க, ஓயாத பயம் சொல்லுறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பு நேரிட்டது, தத்தளிக்குது அவனுடைய உள்ளம், இப்படிதான் வாழ்ந்து கொண்டு வருகிறான். நல்ல மனுஷனா இல்லையா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, நல்ல மனுஷன். இன்னைக்கு நான் கேட்கிறேன், எத்தனை நல்ல கிறிஸ்தவர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இப்படி வாழ்ந்து கொண்டு இதை ஒரு ஆவிக்குரிய ஜீவன் நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஆவிக்குரிய ஜீவன் என்ன நினைக்கிறாங்க, சரி நான் அதை பண்ணல, இதை பண்ண குடிக்கல, நான் திருடல, நான் கொள்ள அடிக்கல, நான் கொலை பண்ணல, நான் அது பண்ணல, இது பண்ணல, நான் நல்லவன், சரி நல்லவன். ஆனா நல்ல மனுஷருடைய உள்ளத்துல என்ன இருக்கு பாருங்க, விசுவாசம் கிரியை செய்தா பயம் இருக்குதா, பயம் பெரிய அழிவின் சக்தி. இந்த பயத்தோடய தூங்குகிறார்கள், பயத்தோடய எந்திரிக்கிறார்கள், பயத்தோடய வாழுகிறார்கள், பயம் அவர்கள் ஆட்கொள்ளுகிறது, தத்தளிப்பா இருக்கிறது அவருடைய வாழ்க்கை. ஆனா அதை நீக்கணுமே, இந்த பயம் என்னத்துக்கு நமக்கு, நம்ம கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறார், நம்ம நேசிக்கிறார், நம்ம சுத்தி வேலி போட்டிருக்காரு, பிசாசு உள்ள நுழைய முடியாது, நான் பாவம் செய்தா அதை நான் அறிக்கையிட்டா கர்த்தர் அதை சரி பண்ணிடுறாரு. ஒன்னு யோவான் ஒன்னு என்ன ஒன்னு ஒன்பது என்ன சொல்லிருக்கு, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் நம்மை சுத்திகரித்து அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை சுத்திகரித்து கழுவுகிறதா, சுத்தமாக்குகிறதா. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் பாவத்தின் குற்ற உணர்விலே பயத்திலே இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சந்தேகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பயம் அவருடைய வாழ்க்கையில பிசாசுக்கு வழியை வகுக்குகிறது. அதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேதம் சொல்லுது, ஞானத்தை உன் கண்ணை விட்டு பிரியாமல் வைத்துக்கொள். எப்போ அது முன்னாலே

இன்பமாயிருக்கும், துன்பமாயிருக்காது, இன்பமாயிருக்கும். படுத்தா டக்குன்னு தூங்கணும், அதுதான் கிறிஸ்தவ விசுவாசிக்கு அழகு. இருக்கீங்களா? தூங்கலனா ஏதோ பிரச்சனை, உலகம் எழுந்திரிச்சு என்ன பிரச்சனைன்னு பார்த்து பயம், சந்தேகம், குழப்பம், இவையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் அல்லது வெளியேற்றிட்டு தான் தூங்கணும். ஏன்னா இதெல்லாம் அழிவின் சக்திகள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சுகவீனத்தையும் பலவீனத்தையும் பலவிதமான அழிவையும் ஏற்படுத்தக்கூடிய சக்திகள். பிசாசு அப்படிதான் வேலை செய்யறான் பாருங்க. சந்தேகத்தையும் பயத்தையும் உள்ளத்துல உண்டாக்கி அவைகளால் நாம் ஆட்கொள்ளப்படும் போது பிசாசுக்கு வழிவகை திறந்து விடுகிற. அப்புறம் வந்து கர்த்தர் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு, கர்த்தர் தான், கர்த்தர் ஏன் அப்படி செய்யலாம், நான் எவ்வளவு நல்ல விசுவாசி அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல. நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க பாருங்க, Why do bad things happen to good people? நல்லவர்களுக்கு ஏன் தீமைகள் நேரிடும், நிறைய புத்தகம் உலகத்தில் எழுதியிருக்காங்க. இன்னும் ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, நல்லவர்களுக்கு ஏன் தீமை நேரம், நல்லவர்களுக்கு தீமை ஏற்படாதுன்னு உலகம் பைபிள்ல சொல்லி இல்ல. ஆவிக்குரிய பிரமாணத்தின்படி அதை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு. எப்படி இயற்கை பிரமாணத்தை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டோ, அது போலவே ஆவிக்குரிய பிரமாணங்களை மதித்து வாழுகிறவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு. அதுதான் நீங்க சொல்லிருக்கு, படுத்தும் படுக்கும் போதும் நித்திரை இன்பமாய் இருக்கும். சடுதியானத்திகளும் துஷ்டரின் பாதுகாப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காப்பார். அப்ப பயத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். யோபு நல்ல மனுஷன், மறந்து போகவே கூடாது. இன்னைக்கு இருக்கிற பெஸ்ட் விசுவாசி மாதிரி அந்தாள். ஆனால் ஒரு பிரச்சனை, பயம். காலையிலையும் மாலையிலையும் எந்நேரம் பயம். சுகம் இல்லை, இளைப்பாறுதல், அமைதி இல்லை, தத்தளிப்பு, பயம் அவனுடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு கொண்டிருந்தது. திருப்போம் முதலாம் அதிகாரம் 22 வசனத்துல பார்த்தோம், அன்னைக்கு வரைக்கும் அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை என்று. அதன் பிறகு நிறைய குறை சொல்லுகிறான். தேக்ஸ் பைபிள்ல சொல்லி இருக்கு, 74 முறை 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் முன்பாக அவன் வைக்கிறான். 74, 1-2 இல்ல, 74 குற்றஞ்சாட்டுகளை அவன் தேவன் பேர்ல வைக்கிறான். தேவன் இப்படி பண்ணிட்டார், கர்த்தர் இப்படி பண்ணார். நிறைய நல்ல விசுவாசிகள் வைக்கிற மாதிரி இன்றைக்கு, ஹலோ, நல்ல உத்தமமான நல்ல விசுவாசிகள் இன்றைக்கு செய்யறது போல இவனும் 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் பேர்ல வைக்கிறான். தேவன் எனக்கு இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, நான் என்ன பண்ணேன், நான் கத்திரிக்காக வாழலையா, கத்திர என்ன எப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி 74 குற்றஞ்சாட்டுகளை தேவன் பேர்ல வைக்கிறான். அப்படி வைத்தவன இங்க பாருங்கள், யோபு 42 அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது யோபு கத்திரிக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் எனக்கு தெரியாதையும் என் புத்திக்கு எட்டாதையும் நான் அறியாதையும் அலப்பினேன் என்கிறேன். இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் வேஸ்ட்டுங்கிறான். ஹலோ, இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் ஆண்டவரே என்னுடைய அலப்பு, நான் அலப்புனதெல்லாம் போட்டு குழப்பி வச்சிருக்கிறேன், அதையும் இதையும் பேசி 74 குற்றஞ்சாட்டுகளை சொல்லி உன் பேர்ல அப்படி சொல்லி இப்படி சொல்லி எல்லாத்தையும் நான் அல 6000 சொல்லி தத்துவத்தை பேசி எல்லாத்தையும் போட்டு அலப்பிட்டேன், நான் அலப்பினேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உண்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும், என் காது நான் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதே என் கண் உண்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். ஏன் மனஸ்தாபப்படுறான்? கர்த்தரை பற்றி பேசக்கூடாத காரியங்கள் எல்லாம் பேசிவிட்டான், சொல்லக்கூடாத காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டான், கர்த்தரை பற்றி வேண்டாத காரியங்கள் எல்லாம் பேசி அலப்பி வைத்ததுனால அவன் சொல்லுகிறான், நான் இதெல்லாம் பேசிட்டான் ஆண்டவரே, ஆகையாலே தயவு செய்து என்னை மன்னியும், நான் இதெல்லாம் பேசிட்டேன், நான் பேசினது தவறு, எனக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் பேசியிருக்கிறேன் என்று சொல்லி அவன் இப்படி அங்கே அறிக்கை செய்கிறான் பாருங்க. நிறைய பேரு அந்த முதல் சில வசனங்கள்ல வர்றது, நான் நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா திரும்பி போகிறேன், கத்தர்

0: கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், இதே பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இதே பிடிச்சி இதை இவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. இவன் பண்ண தப்ப இவங்க பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவன் வந்து நான் அலப்பிட்டாண்டவரே, நான் போட்டு எல்லாத்தையும் குழப்பிட்டேன், நான் தெரியாத அறியாதெல்லாம் பேசிட்டேன், இதெல்லாம் தேவையே இல்லை, நான் பேசியிருக்க கூடாது என்று சொல்லி அவன் பேசுகிறான். அவன் சொல்றான், தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான், தேவனிடத்தில் அவன் வந்து மனம் திரும்புகிறான். இப்படி பண்ண பிறகு அவர்கள் இந்த 42 அதிகாரத்துக்கு வர்றதே கிடையாது பாருங்க. அவர்கள் அங்கேயே இருந்துட்டு எங்க, அவர்கள் முதல் 2-3 அதிகாரத்திலேயே இருந்துகிட்டு அங்க யோபு சொன்னதையே திருப்பி திருப்பி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய விசுவாசிகள் அப்படிதான் இருக்கிறாங்க. அந்த முதல் 2-3 அதிகாரத்தை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, நானும் இன்னொரு யோபியா. நிறைய யோபுகள் இருக்கிறாங்க இன்றைக்கு. ஆனா 42 அதிகாரத்தில் இருக்கிற யோபு மாதிரி நிறைய யோபு கிடையாது. இந்த யோபு நல்ல யோபு பாருங்க, உத்தமமான மனுஷன். ஆமா, பேசினானா பேசினான், தவறான காரியங்களை பேசினானா பேசினான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்த தப்பு பேசினான். ஆனா கடைசியில என்ன பண்றான், மனம் திரும்புகிறான். அவன் கடைசியில அதெல்லாம் விட்டு மனம் திரும்பி தேவனண்டையில் வருகிறான். அவன் நான் தை செய்தது தப்பு என்பதை ஒத்துக்கொள்ளுகிறான். அங்கே பாருங்க 8 வசனத்தை பாருங்க, 42 அதிகாரம் 8 வசனம். ஆதலால் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலியில் எடுங்கள், என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன், என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். பாருங்க, ஃப்ரெண்ட்ஸும் யோபுனுடைய சிநேகிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த யோபு புத்தகத்தில் வாசிக்கிறான் அவர்களை பற்றி. பயங்கரமான சிநேகிதர்கள். இப்படிப்பட்ட சிநேகிதர்கள் உங்களுக்கு இருந்த விரோதியே தேவையில்லை. அப்பேற்பட்ட சிநேகிதர்கள் வாசித்து பாருங்க யோபுவின் புத்தகத்தை. விரோதிகளே தேவையில்லை. சிலருக்கு அப்படிப்பட்ட சிநேகிதர்கள் நிறைய இருக்காங்க நமக்கும் இல்லையா. அப்படியெல்லாம் பேசுறாங்க ஆளுங்க. அவர்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, யோபு இப்ப கரெக்ட் ஆயிட்டான், அவன் வந்து அவன் இப்ப கரெக்டா பேசுறான். அவன் பேசினது போல நீங்க பேசல, நீங்களும் அவனை மாதிரி உழப்பிட்டு அவனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அவன் வந்து நான் அலப்பினேன் உழப்பினேன் என்ன மன்னி ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான். வந்து நான் பேசுனது தப்பு, நான் என் வாயை மூடிக்கிறேன், எனக்கு புத்தி கெட்டாததையும் நான் அறியாதையும் அலப்பினேன் சொல்லி அவன் மன்னிப்பு கேட்டுட்டான். அவன் மனம் திரும்பிட்டான். அவன் வந்து தான் செய்ததெல்லாம் நான் சொன்னதெல்லாம் தப்பு, 74 குற்றஞ்சாட்டும் தப்பு ஆண்டவரே, நான் அலப்பிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான். அவருக்கும் யோபுவுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இவங்க எல்லாம் பேசினாங்க நான் அவளுடைய தவறுகளை உணரவே இல்லைன்னு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படியே இன்னவர்கள் தத்துவ ஞானிகளாவே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரை பற்றி அதையும் எதையும் பேசி உழப்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இவர்களுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படவில்லை, ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமே தவறாச்சே, இது உண்மை அல்ல அல்லவே, நாம் ஞானத்தை அல்லவா தெரிந்து கொள்ள வேண்டும், இது ஞானம் அல்ல, இது அறிவு அல்ல, விவேகம் அல்ல, கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல என்பதை குறித்த ஒரு உணர்வு அவர்களுக்கு ஏற்படாமல் போய்விட்டது. ஆனா யோபுவுக்கு எப்படியோ அந்த உணர்வு வந்துருச்சு பாருங்க. யோபு எப்படியோ அந்த ஞானத்துக்குள்ள வந்து விட்டான், அந்த உணர்வுக்குள்ள வந்துட்டான். அவன் சொன்னது தவறு என்பதை உணர்ந்து இங்கே அவன் அறிக்கை செய்கிறான். ஆனா யோபு நண்பர்களோ அவளுடைய தவறை உணரவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை, அதை அறிக்கை செய்யவும் இல்லை. ஆகியால் தான் ஆண்டவர் சொல்றாரு, தாசனாய் யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்கிறார். நிதானிக்கல, பகுத்தறியல, எது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது எது பிசாசிட்டிருந்து வந்தது என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே நீங்கள் போய் யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்யட்டும், நான் அவன் முகத்தை பார்த்து உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடக்காதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அதன் பிறகு வாசிப்போம், அதன் பிறகு யோபு 42:10 வாசிப்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இப்பதான் டேர்னிங் பாயிண்ட், அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுகிறது. இந்த சிறையிருப்பை மாற்றினார். God turned Job's captivity என்ற ஆங்கிலத்தில் turned என்று சொன்னால் திருப்பிட்டார். திருப்புறது என்ன, டேபிள் திரும்பிடுச்சு, turning of the table சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னா, முதல்ல யோபுவை பிசாசானவன் சிறைப்படுத்தி வைத்திருந்தான். பயத்தின் மூலமாக அவனுடைய வாழ்க்கையில நுழைந்து அவனை சிறைப்படுத்தி அவனை தனக்கு அடிமையாக்கி அவனை அழித்து அவனுக்கு உள்ள எல்லாவற்றின் மேலும் கையை வைத்து அதை நாசமாக்கி பிசாசானவன் இவனை தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்திருந்தான், சிறைப்படுத்தி விட்டான். அதுதான் இங்க சொல்லி இருக்குது. அவன் சிறைப்படுத்தப்படவில்லை என்றால் அவனுடைய சிறையிருப்பை திருப்பினார் என்று ஏன் சொல்லணும், சொல்ல வேண்டியது இல்ல. யோபு சிறைப்பட்டிருந்தான், பிசாசுக்கு அடிமையாய் போய்விட்டான், பிசாசுக்கு கதவை திறந்து விட்டதுனால அந்த பிசாசு உள்ள வந்து எல்லாவற்றையும் ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டான். பாருங்க, பிசாசுக்கு நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, அந்த காலத்துல பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் நான் போவேன் காலேஜுக்கு, இங்க இருந்து ட்ரெயின் ஏறினா பஸ்ல ஏறி பிறகு போய் ட்ரெயின் ஏறுவோம் காலேஜ் தாம்பரம் போறதுக்கு. டெய்லி இதேதான் போராட்டம் பாருங்க. அந்த பஸ்ல ஏறதுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்க, எல்லாம் தூங்கிட்டு இருப்பான், இன்னும் அதுக்கு மேல ஏறிக்கிட்டே இருப்போம் நம்ம. ஆனா கொஞ்சம் நாம தூங்கிட்டு இருப்போம், எவனாவது ஒருத்த வந்து கொஞ்சம் காலை வைக்கிற கொஞ்சம் இடம் கொடுங்கம்மா, கொஞ்சம் தள்ளுங்க சார் உள்ள லேசா காலை வைப்பான் பாருங்க. இவ்வளவு இடம் கொடுத்தீங்கன்னா அப்படி காலை வைப்பான், கொஞ்ச நேரத்துல பார்த்தா நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, அவன் உள்ள இருப்பான். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, கொஞ்சம் என்னையா கொஞ்சம் இடம் கேட்டா கடைசியில என்ன பிடிச்ச வெளியே தெளிருக்கியா, அது அப்படிதான் சார் இங்க விஷயமே. பிசாசானவன் அப்படிதான் பாருங்க, அவன் கொஞ்சம் இடம் கேப்பான், கொஞ்சம் கேப் கொடுத்தா போதும் அவனுக்கு, லேசா திறந்து விட்டா போதும், லேசா ஒரு வாசல் எங்கேயாவது முன்ன பின்ன சைட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல திறந்து விட்டா போதும், பயமோ அல்லது வேற எந்த பயம் ஒரு காரியம் தான், அந்த ஒரு காரியத்தை பற்றி தான் இப்ப பேசுறேன், பிற பல காரியங்களை பின்னாடி பேசுவோம். பயம் என்கிறது இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தில ஒரு முக்கியமான ஒரு காரியம். அது பயமா இருக்கலாம், இன்னும் சிலருக்கு வேற ஏதாவது இருக்கலாம், பாவம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது பிசாசுக்கு வழி தருகிறதுக்கு, பாவம் சந்தேகம் பயம் கீழ்படியாம தேவனுடைய சித்தத்துல நடக்காம இருக்கிறது, இதெல்லாம் பிசாசுக்கு வழியை திறக்குது பாருங்க. பயம் ஏதாவது ஒரு கொஞ்சம் வழி திறந்து கொடுத்தா போதும் அவனுக்கு, ஃபுல்லா வந்து உள்ள உட்கார்ந்து ஃபுல்லா ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறான். அவன் ஆளுகிற இடம் வந்து அழிவும் நாச மோசம் நிறைந்த இடமா இருக்குது. அவன் பிசாச உள்ள விட்டுட்டா அந்த வீடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த இடம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க. பிசாசுக்கு இடத்தை கொடுத்துட்டா அவன் வந்து சீரழிக்கிறவன், உள்ள வந்து பூந்துட்டு நாசமாக்குகிறான் அவன். இதையே நான் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், இயேசு சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன். உள்ள வருவனே நிறைய பேருக்கு பயமா இருக்குது, நாங்களே அஞ்சாறு பேர் இருக்கிறோம் இவரு வேற வர்றேங்கிறாரு, நிறைய பேருக்கு விருந்தாளி வர்றாங்கனாலே பயம் பாருங்க, எல்லாம் கோழியை வாங்கணும் அதை வாங்கணும் செய்யணும் பிடிக்கணும் அவங்களை கவனிக்கணும், எதுக்கு இப்ப விருந்தாளி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பயம். யாருக்குமே விருந்தாளினா அவ்வளவு ஒரு பெரிச ரொம்ப ஒரு உற்சாகம் ஏற்படுறது இல்லை, ஏற்பட்டாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் போயிடும், ஏன்னா கவனிச்சு கவனிச்சு சலிச்சு போயிடும் இல்லையா. ஏன்னா இன்னொரு ஆளு கெஸ்ட் கெஸ்ட் வந்தா தங்குவாரு, இவரு வேற வர்றேங்கிறாரு, கதவை தட்டுறேங்கிறாரு, நுழைஞ்சா அங்கேயே தங்கிடுறேங்கிறாரு, திறந்தால் உள்ள வருவேன் போஜனம் பண்ணுவேன் பிறகு அங்கேயே தங்குவேன்றாரு. ஆனா அருமையானவர்களே, இயேசு வர்றது பிசாசு வர்றது மாதிரி இல்ல, இயேசு வர்றது அருமையான ஒரு காரியம். இயேசுக்கு கதவை திறந்து விட்டா வாழ்க்கையில அவர் உள்ள வந்து, நீங்க நினைக்காதீங்க அவருக்கு நம்ம நீங்க ஆக்கி போடணும், அவருக்கெல்லாம் நீங்க செய்யணும், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய போற, இது அருமையான விருந்தாளி. ஆகவேதான் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாதது வந்து மூடத்தன் அறியாம, அது ஏதோ பெரிய அவர் வந்துட்டாருன்னா நான் அப்படி செய்ய முடியாது, ஜாலியா இருக்க முடியாது, நான் சந்தோஷமா இருக்க முடியாது, இப்படியா நினைக்கிறாங்க பாருங்க ஜனங்க. இயேசு என் வாழ்க்கையில வந்துட்டாருன்னா அப்புறம் சன்னியாசி ஆயிடணும், அந்த அடி வளர்த்து காவி போட்டு பிறகு நான் எல்லாத்தையும் உலகத்தெல்லாம் வெறுத்து, கிடையாது. அருமையானவர்களே, இயேசு வர்ற வாழ்க்கை கதவை தட்டுறாரு, திறந்தீர்கள் என்றால் உங்களை மாதிரி ஒரு பாக்கியவான் இருக்க முடியாது, திறந்து உள்ள விட்டீர்கள் என்றால் அவர் சொல்றார் நான் உள்ள வருவேன் போஜனம் பண்ணுவேன். போஜனம் அவர் வந்து உங்க வீட்டுல போஜனம் பண்ணாருன்னா உங்க வீட்டுக்கு வாழ்க்கைக்குள்ள வந்தாருன்னு சொன்னா அதுக்கப்புறம் குறைவே கிடையாது. உள்ள வந்து திறந்து விட்டீங்கன்னா அவர் வந்து அங்கே ஆண்டு கொண்டார் என்றால், கிறிஸ்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் திஸ் ஹோம் என்று நிறைய வீட்டுல பாப்பீங்க இல்லையா, எங்க வீட்டுல சின்ன வயசுல இருந்து இருக்குது எனக்கு அந்த விளக்கம், பல வருஷத்துக்கு பிறகுதான் எனக்கு புரிஞ்சது, கிறிஸ்து இஸ் தி ஹெட் ஆஃப் திஸ் ஹோம், கிறிஸ்து இந்த வீட்டுக்கு தலையாயிருக்கிறார் என்று சொன்னால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, அந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அங்க வந்து அவர் சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இல்ல நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும்போது, கிடையாது. நம்ம கஷ்டப்படாதபடி நம்ம காக்கிறவர், நமக்கு பராமரிக்கிறவர், நம்ம தேவையை சந்திக்கிறவர், நமக்கு பலத்தை தருகிறவர், சுகத்தை தருகிறவர், ஆரோக்கியத்தை தருகிறவர். என்ன ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்க, இதெல்லாம் ஒரு இது ஒரு ஆவிக்குரியபடி ஒரு அருமையான ஒரு காரியம். அதே மாதிரிதான் பிசாசு கதவு திறந்து விடும் போது ஆப்போசிட்டா நடக்குது பாருங்க. அவனுக்கு லேசா கதவு திறந்து விட்டா பிரிட்ஜ் எல்லாம் காலி ஆயிடும், சுகம் எல்லாம் போயிடும், ஆரோக்கியம் எல்லாம் போயிடும், பலன் எல்லாம் போயிடும், காசு எல்லாம் போகுது. ஏன்னா பிசாசு உள்ள வந்தாச்சு. இது பெரிய உலக மகா திருடனு. ஏதேன் தோட்டத்திலேயே ஆண்டவர் விடாதேன்னாரு. அவனை உள்ள விட்டுறாத, விட்டு விட்டுனா போச்சு, விடாத. அதனால கேட்ல கரெக்டா காப்பா பென்ஸ போட்டு காப்பு திறக்க கூடாது. ஒரு விரோதி இருக்கிறான், இதை காத்துக்கொள், காடுன்னு சொன்னாரு. அதுதான் ஏன்னா உலக முகாத்த திருடல்தான் தாவப்பானவன். இவன் வந்தான்னா என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஒரு நயா பைசா இல்லாம எல்லாத்தையும் சுருட்டி வாட்டி மொட்டை அடிச்சுட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் உள்ள விடாதுங்கிறார். அருமையானவர்களே சொல்லுகிறேன், நல்லவர்களா இருக்கலாம், பயத்தை அனுமதித்தீர்கள் என்றால், பயத்தை என்டர்டெயின் பண்ணா. என்டர்டெயின் வார்த்தை கொஞ்சம் கவனிக்கணும். என்டர்டெயின் நிறைய பேர் பயத்துக்கு அப்படியே இடம் கொடுக்கறது. பரவாயில்ல இருந்துட்டு போகுது, கொஞ்சம் பயம் தான், ஒண்ணும் அவனு ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கிறது பயம். பயத்தை அனுமதித்து அது வளர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை பயம் ஆட்கொள்ளுமானால் பிசாசுக்கு இடத்தை திறந்து கொடுக்கிறீர்கள். பிசாசத்துக்கு இடத்தை திறந்து கொடுக்கும் போது அழிவும் நாச மோசங்களும் பல விதமான தீமைகளும் நேரிடுது. அப்புறம் வந்து நான் நல்ல கிறிஸ்தவனாச்சே, எனக்கு அத்தர் இப்படி பண்ணாருன்னு சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது. பிசாச வெளியே வைங்க, உள்ள வரக்கூடாது. அவன் வெளியே பார்த்து பொறாமப்படட்டும், அவன் வெளியே நிக்கட்டும். காம்பவுண்ட் சவருக்கு வெளியே அவன் நிற்கட்டும். அவன் உங்களை மீறி உள்ள வர முடியாது. நீங்க பயத்தினால கதவை திறந்து விட்டாதான் வெளியே உள்ள வர முடியும். பாவத்தினால கதவை திறந்தாதான் வெளியே வர முடியும், உள்ள வர முடியும். அவன் நீங்கள தான் முரட்டாட்டம் பண்ணி கதவை திறந்தாதான் அவன் உள்ள வர முடியும். இயேசு உங்களுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளட்டும். இயேசு ராஜாவாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையின் தலைவராய் அவர் இருக்கட்டும், உங்களுடைய குடும்பத்தின் தலைவராய் அவர் இருக்கட்டும். அவருடைய பராமரிப்பும் ஆசீர்வாதம் சந்தோஷமும் சமாதானம் உங்களை ஆட்கொள்ளட்டும். அவன் சிறைப்படுத்திட்டான் பாருங்க, அவன் உள்ள வந்தானா சிறைப்படுத்துறான். இயேசு உள்ள வந்தா விடுதலை ஆக்குகிறார் நம்ம. ஆமென். சிறையிருப்பை திருப்பினாரா? இவ்வளவு நாள் பாவம் சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருந்தான். இவ்வளவு நாள் யோபு சிறையிருப்புல நல்ல மனுஷன், எல்லாம் சொல்லுங்க நல்ல மனுஷன். அது ஏன் திருப்பி திருப்பி சொல்றதுன்னா நிறைய பேருக்கு அது பெரிய ஒரு இது. நல்ல மனுஷனுக்கெல்லாம் அப்படி நடக்குமா? நம்ம நல்லவர்கள் இருந்தா ஒண்ணுமே நடக்காது. நல்லவனுக்கு நடந்ததுதான் இதெல்லாம். உத்தமமான மனுஷனுக்கு நல்லவர்களா இருந்தா போதாது, அறிவோடு இருக்க வேண்டும். சிறையிருப்பை திருப்பினார். திருப்பினார்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நேரம் யோபு வந்து அவன் சிறையிருப்புல வச்சிருந்தான், இப்ப யோபு டேபிள் டேர்ன் ஆயிடுச்சு. இப்ப யோபு பிசாசை சிறைப்படுத்துகிறான், லாக்அப்ல வைக்கிறான் இவன. அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனை ஏற்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். அருமையானவர்களே, ஒருவேளை பிசாசு வந்து பயத்தின் மூலமாகவும் மற்ற காரியங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில வந்து சிறை படுத்தி இருந்தால், நாசமோசங்களை ஏற்படுத்தினால், அந்த சிறையிருப்பை தேவன் திருப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? டேபிளை டேர்ன் பண்ண விரும்புகிறார் தேவன், வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இந்த குரூசேட்ல போகும்போது நான் தான் ஜனங்களுக்கு சொல்லுவோம் பாருங்க, சில நிமிஷம் பேசுவேன் நான், எப்பவுமே அதை சொல்ல நான் தவற மாட்டேன் அவர்களுக்கு. இந்த அருமையான ஜனங்கள் பாவம் எல்லாம் கிராமத்துல இருந்து வர்ற ஏழைகள் ஒன்னும் தெரியாது பாருங்க அவங்களுக்கு. நான் சொல்லுவேன், பிசாசு வந்து தலையில உட்காந்துகிட்டு ஆட்டி இருக்கிறான். நிறைய பேர் பிசாசு வாழ்க்கையில பூந்துகிட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறான். பல விதமான அழிவுகளை அவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். நீங்க எல்லாம் பிசாசுக்கு வாழ்க்கையை திறந்து விட்டீங்க. எல்லாம் மந்திரவாதம் பில்லிஜுனியா அது இது எல்லா விதமான காரியத்தையும் வச்சு உங்க வாழ்க்கைய பிசாசுக்கு ஃபுல்லா திறந்து கொடுத்து அவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறான். நான் பிரசங்கிக்கிற இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால், இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்தால், அந்த பிசாசு உங்களை இன்றைக்கு ஆட்டி படைச்சு உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குறது. பிசாசின் மீது உங்களுக்கு அதிகாரத்தை தர்றார். அதான் முதல் அவர் பண்ற வேலை. சிறையிருப்பை திருப்புகிறார். ரிட்டர் ரிவர்ஸ் ஆயிடுது எல்லாம். அவன் உங்களை சிறையிருப்புல வச்சிருந்தது மாறி இப்ப நீங்க அவனை சிறையிருக்க பண்ணுகிறீர்கள். அவன் மீது அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறார். இயேசு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். அவனுடைய அதிகாரங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார். நீங்கள் வெற்றியுள்ளவர்கள வாழ முடியும் தான் சொல்லுவேன் நான் ஜனங்களுக்கு. அருமையானவர்களே, அதே சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் இங்கே இருக்கலாம். உங்கள் சிறையிருப்பை தேவன் திருப்ப விரும்புகிறார். அதில் எனக்கு மாறாத நம்பிக்கை இருக்கிறது. திருப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயத்தை நீக்க வேண்டும், பாவத்தை அகற்ற வேண்டும். பிசாசுக்கு என்ன வழி, என்ன வழியை திறந்து கொடுத்ததோ அந்த காரியங்களை நீக்க வேண்டும், போக்க வேண்டும்.
1: தேவன் சிறையிருப்புகளை திருப்புகிறவர், நல்லவர். என்ன ஆச்சு? இதை வாஸ்து முடிச்சிருவோம். சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தறிந்தார். கத்தர் பாருங்க எப்படி பண்றாரு, அவர் மைண்ட் எப்படி திங்க் பண்ணது பாருங்க. இன்சூரன்ஸ் கம்பெனியும் என்ன சொல்லும், போனதுல ஒரு 70% தர வாங்கிக்கணும். ஆனா கத்தர் என்ன சொல்றாரு, பாப்பா போச்சா, இந்த பிசாசு இப்படியா பண்ணான், எவ்வளவு பெரிய வெற்றியை நான் தர்றேன் பாரு. பிசாசு அழுகணும் இன்னும், அப்பேற்பட்ட வெற்றியை உனக்கு நான் தர்றேன். நீ இழந்து போனதுக்கு டபுளா தர்றேன். உனக்கு இழப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கா? கத்தர் சிறையிருப்பை திருப்பும் போது டபுளா வரும், அதை விசுவாசிக்கிறேன். கத்தர் டம்புறவர் ரெண்டு மடங்கு கொடுங்கிற. பிசாசு இருந்ததை அழிச்சிரான், கத்தர் ரெண்டு மடங்கு ரெட்டத்தனையா திருப்பி கொடுங்கிறார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கத்தர் அவன் மேல் வரப்பண்ண சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவன் கொடுத்தார்கள். கத்தர் யோபின் மேல் முன்னிலையை பார்க்கலும் அவன் பின்னிலையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 1,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திலும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும், இரண்டாம் மகளுக்கு கெட்சியாள் என்றும், மூன்றாம் மகளுக்கு கேரானுப் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்தியை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தாப்பன் அவர்கள் சகோதரன் நடுவே அவர்கள் சுதந்திரத்தை கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 100 தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூர்ண வயதுள்ளவனாய் மரித்தான். சிறையிருப்பு திருப்பப்பட வேண்டிய வாழ்க்கை கம்ப்ளீட்டா டேர்ன் ஆயிடுச்சு எல்லாம். பிசாசு ஒன்றுமில்லாமல் போன அவனுடைய அதிகாரம் அளிக்கப்பட்டது. வெற்றி யோபுவுக்கு, ரெண்டு மடங்காக கத்தர் அவனுக்கு தருபிசா அளித்ததை ரெண்டு மடங்காக அவனுக்கு கர்த்தர் தந்து அவனுடைய வாழ்க்கையில வாழ்க்கையை நன்மையால் திருப்தி ஆக்குகிறார். அடுத்த வாரம் தொடர போறேன். ஒரு காரியத்தை நன்றா அணிந்து கொள்ள வேணும், பிசாசு பொல்லாத பிசாசு, கர்த்தர் நல்லவர் இல்லையா? டெவில் இஸ் அ பேட் டெவில், காட் இஸ் அ குட் காட். எல்லாரும் சொல்லுங்க, ஆங்கிலத்திலே சொல்லுங்க, டெவில் இஸ் அ பேட் டெவில், God is a good God. அது அழகா வருது பாருங்க இங்கிலீஷ்ல. அது சில தமிழ்ல அழகா வருது, சில இங்கிலீஷ்ல நல்லா வருது. கர்த்தர் நல்ல தேவன், அவர் ஒருபோது நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல. நல்லவர்களா இருந்தால் போதாது, ஆவிக்குரிய பிரமாணங்களை அறிந்து அதன்படி வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அறிந்து அதன்படி வாழ வேண்டும். பிசாசின் மீது ஜெயத்தை எடுக்க வேண்டும். பிசாசை வாழ்க்கையிலிருந்து வெளியே தள்ள வேண்டும். வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் வாழ்க்கையில். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நல்லவர்களா இருப்பது அவசியம். அதற்கு மேலாக அறிவுள்ளவர்களா இருந்து பிசாசை ஜெயித்து வென்று ஜெயத்தோடு வாழ்வது மிகவும் முக்கியம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. நல்ல தேவன் அவர். நம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நல்லவர், வல்லவர், போதுமானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநேகருடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறவர், திருப்புகிறவர். உங்களுக்கும் இன்றைக்கு அது நேரிட முடியும். அநேகருக்கு அவசியமா இருக்கலாம் அது, இன்றைக்கு அது நேரிட முடியும். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார், வெற்றியை தருவார். பிசாசு தோற்கடிக்கப்பட்ட பிசாசு, ஒன்றுமில்லாதவன் அவன், அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவனுக்கு நாம் தான் இடம் கொடுக்கிறோம் அநேக நேரத்தில், ஆனா அவனுக்கு அதிகாரம் கிடையாது. இயேசு நாமத்தில பயத்தையும் சந்தேகத்தையும் தேவனுக்கு பிரியமில்லாத சகல காரியங்களை வெளியேற்றுவோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நிலைநாட்டுவோம். அதுக்கு புறமான எல்லா காரியத்தையும் இயேசு நாமத்தில் வெளியேற்றுவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கேட்ட சத்தியத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

எனக்கு தெரியப்படுத்துது. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாசத்தில் பேரின்பமும் உண்டையா. சமூகத்தை வாஞ்சித்து தாகத்தோடு வந்திருக்கிறோம்.

ஆண்டவரே, இந்த இரவில் எங்களோடு நீர் பேசும். அப்பா, இத்தனை தூரம் பயணித்து இந்த இடம் மட்டும் வருவதற்கு என் அப்பன் எதற்காக என்னை மறுபடியும் இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் என்னை கொண்டு வந்தீரோ, அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றும்படி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் மனதார ஜெபிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களுக்காக பேசும், எங்களை கொண்டு பேசும், எங்கள் புத்தி தெளிய பேசும், எங்கள் சந்தேகங்கள் விலக பேசும், எங்களுக்கு கேள்விக்கு பதிலுண்டாக பேசும், எங்கள் ஆத்துமா உற்சாகப்பட பேசும், எங்கள் கிருபை பெருக பேசும், எங்களை இன்னும் பலனடைய பேசும், எங்களை இன்னும் தீர்மானம் உள்ளவர்களாக பேசும். ஆண்டவரே, தீர்மானம் உள்ளவர்களாக்க பேசும். ஆண்டவருடைய கரத்தில் என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருந்து இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் நம்மோடு பேச போகிறார் அப்படி சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு பேச போறார். ஆமே. சரி, அப்ப முழுக்க முழுக்க கர்த்தர் தான் நம்மோடு என்ன செய்யணும், பேசணும். உண்மையிலே சொல்றேன், நான் வாயை வாடகைக்கு கொடுத்து பிழைக்கிறவன் பார்த்துக்க, அதனால வாய் மட்டும்தான் நம்மளுது, வார்த்தையெல்லாம் அவருது. அதனால ஏதாவது கோளாறு குழப்பம் இருந்தா அவர்கிட்ட கேளுங்க. வாய் பாவம், கர்த்தர் கிருபை தருவாரா. இப்போ எல்லாரும் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவே நமக்கு உதவி செய்யட்டும். எல்லாரும் அப்போஸ்தலர் 11 எடுங்க. அப்போஸ்தலர் 11 ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். 11 21 ஒன்று கவனிங்க, எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. 23, அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் இருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்ப 24 வசனத்தை படிக்க போகிறோம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாக இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் ஒரு பெரிய எழுப்புதலை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு நான் சொல்ல போகிற காரியங்கள் நம்முடைய திருச்சபையில் அல்லது திருச்சபையின் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை ஏன் ஆவியானவர் பேசுகிறார்? அவரும் விரும்புகிறார், அவரும் விரும்புகிறார். வேகமாக ஓரிரு வார்த்தைகளை மட்டும் அமீன் முதலாவது சொல்ல போகிறேன். 21 முதல் வரி சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. ஒன்று எழுதிக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த இரவு நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிற வார்த்தை, இதை ஒவ்வொருவரும் நான் விரும்புகிறோம். ஆமாவா இல்லையா?

கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். என் வாழ்வாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். எங்கள் சபையில் எங்கள் ஊழியர்களோடு கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். எங்கள் வாழ்வில் கர்த்தருடைய கரம் வேண்டும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். நம்பர் ஒன். சரி, ரெண்டாவதாக தோத்திரம். அதே தொடர்ந்து அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆனார்கள். அப்போ சபைக்குள் சபைக்கு வெளியிலே விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. எழுதி கொள்ளுங்கள், விசுவாச வளர்ச்சி உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, அக்கர்த்தருடைய கரத்தை அவர்கள் கண்டார்கள். இரண்டாவதாக விசுவாச வளர்ச்சியை அவர்கள் கண்டார்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்ப நம்முடைய சபைகளில் இந்த நாட்களில் என்ன உண்டாக வேண்டும்? விசுவாச வளர்ச்சி. ரெண்டு காரியம், ஒன்று சபைக்குள் வளர்ச்சி, ரெண்டு சபைக்குள் பெருக்கம். விசுவாசிகள் இப்ப என்னிடத்துல 8 கிலோ விசுவாசம் இருக்குன்னு வைங்க, அது 16 வளரணும். அதே நேரத்தில் இவ்வளவு 8 கிலோ விசுவாசம் வச்சிருக்கிற 100 பேர் இருக்கிறவர்கள் 200 பேராக வளரணும். ஒன்று குவாலிட்டியிலும் உண்டாகணும், ரெண்டு குவாண்டிட்டியிலும் உண்டாகணும். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது வேதம் சொல்லுகிறது விசுவாச வளர்ச்சி. விசுவாச வளர்ச்சி, இந்த இதை விரும்புறீங்களா நீங்க? ஆமே விரும்புறீங்களா? அப்போ உங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக அநேகர் கர்த்தரிடத்தில் என்ன செய்தார்கள்? திரும்பினார்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை, கர்த்தரிடத்தில். அப்போ இதுக்கு வந்து நீங்க என்ன தலைப்பு கொடுக்கலாம்? ஆமே திரும்புதல். சொல்லுங்க திரும்புதல். இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்களே. திரும்புதலுக்கு ஆங்கிலத்தில் என்ன வேர்டு பயன்படுத்தலாம்? டர்ன். ஆமென். இப்போ இவங்க என்ன செய்தாங்க? இதுவரையிலும் இப்படி பயணித்து கொண்டே இருந்தார்கள். இப்போ கர்த்தருடைய கரம் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுது. உலகத்தை பார்த்து, பணத்தை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து, பாவத்தை பார்த்து, உலகத்தின் பயணங்களை பார்த்து பயணித்து கொண்டவர்கள் மேல் தேவனுடைய கரம் வெளிப்பட்ட பொழுது இனி உலகம் வேண்டாம், தேவனுக்காக செயல்படலாம் என்று அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு டர்ன், ஒரு திரும்புதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணுமா இல்லையா? நம்ம வீட்டில் நடக்கணுமா இல்லையா? ஆமென். நம்ம சபையில் நடக்கணுமா இல்லையா? இயேசுவின் நாமத்திலே இந்த சபையில் அது உண்டாகட்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த ஜபங்களின் மூலமாய் விசுவாச பரிவர்த்தனை உண்டாகட்டும். இந்த ஜபங்களின் மூலமாய் அநேகர் தேவ சித்தத்திற்கு நேராக திரும்பட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்போ ஒரு ஒரு ஒரு 8 வீடு வரைக்கும் போயிட்டு வாரீங்களா? இருந்த இடத்திலிருந்து போங்க. இருதயத்தில் எகிப்திற்கு திரும்பினார்கள் அல்லவா, அது மாதிரி உங்க வீட்டிலே திரும்ப வேண்டிய யாராகிலும் இருக்கிறார்களா? உங்கள் வீட்டில் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டிய யாராகிலும் இருக்கிறார்களா? உங்கள் தெருக்களில் திரும்ப வேண்டியவர்கள் இருக்கிறார்களா? உங்கள் சபையில் திரும்ப வேண்டியவர்கள் இருக்கிறார்களா? அப்ப இன்றைக்கு ராத்திரியில் தகப்பனே, இதை வார்த்தையாக அல்ல எங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களாக்க நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஒன்று கர்த்தரின் கரம், ரெண்டு விசுவாசம், மூன்று திரும்புதல். மூன்று என்ன? திரும்புதல். சரி, அப்புறம் 23 வசனத்துக்கு வாங்க. 23 வசனத்துல அவன் தேவனுடைய கிருபையை கண்ட பொழுது. என்ன வார்த்தை இருக்கு? தேவ கிருபையை கண்ட பொழுது. அப்ப அந்த சபைக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவ கிருபை. அந்த சபைகளில் என்ன இருந்தது? தேவ கிருபை. அப்ப ஒன்று தேவனுடைய கரம், ரெண்டு

விசுவாச பரிவர்த்தனை. மூன்றாவதாக திரும்புதல் உண்டாயிற்று, திரும்புதல் உண்டாயிற்று. நாலாவது தேவ கிருபை, தேவனுடைய. உண்மையில நான் இன்னைக்கு சொல்லுகிறதெல்லாம் ஒரு வாரம் பிரசங்கம் பண்ண வேண்டிய காரியங்கள். தேவனுடைய கிருபை. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தோத்திரம் 24ல், ஆமீன், கடைசி வார்த்தையை கவனிங்க. 24ல கடைசி வார்த்தை, அநேக ஜனங்கள் கர்த்தரிடத்துல சொல்லுங்க. அடுத்து என்ன உண்டாயிற்று? சேர்க்கப்பட்டார்கள். எங்கிருந்து? சேர்க்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்ப சேர்க்கப்படுதல் என்று சொன்னால் என்ன? தோத்திர எண்ணிக்கையில் பெருக்கம் உண்டாயிற்று, சேர்க்கப்பட்டார்கள். அப்ப இந்த நாலு காரியம், ஒன்று தேவனுடைய கரம், இரண்டாவதாக விசுவாச பரிவர்த்தனை, மூன்றாவதாக அமை திரும்புதல் உண்டாயிற்று, நாலாவதாக தேவனுடைய கிருபை, ஐந்தாவதாக தோத்திரம் சேர்க்கப்பட்டார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இரவிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த ஐந்து காரியங்களையும் எங்கள் சபை, எங்கள் ஊழியம், எங்கள் கூடாரம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாவையா சொன்னிய? அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லணும், எப்பா இந்த ஐந்து காரியங்களும் அந்த சபையின் அனுபவம் அல்ல, எங்கள் சபையின் அனுபவம் ஆக விரும்புகிறேன். அப்படித்தானே பைபிள் என்ன சொல்லுது? ஒரு வார்த்தையாகிலும் வெறுமையாய் திரும்புவது இல்லை, ஒரு வார்த்தையாகிலும் பொய்யாய் போவது இல்லை. ஆமேன்னா? அப்ப இன்னைக்கு நம்ம இதுக்கு மேல கை வச்சுட்டு, ஐயா இந்த படித்த வார்த்தைகளை என் கண்கள் பார்க்க துடிக்கிறது சுவாமி. ஆமேன். ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன், ஆமென். இதே ஆலயத்திற்குள்ளே பல ஆயிரம் ஜனங்களை காண கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த சபையில் தேவனுடைய கரத்தை காண கிருபை தருவாராக, விசுவாச வளர்ச்சியை காண கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அநேக இந்த சபைக்கு நேராய் திரும்புகிறதை காண ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த சபைக்கு வரும் பொழுதெல்லாம், இந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுதெல்லாம், இவர்களிடத்திலே தேவ கிருபையை கண்டு சந்தோஷப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த சபையிலே திரளான ஜனங்கள் சேர்க்கப்படுவதை கண்டு சந்தோஷப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு இது மேல அவ்வளவு ஆழ பிரியம் இருக்குமானால், இந்த வசனத்தின் மேல அல்லது உங்க கையில் இருக்கிற டயரி மேல கை வச்சுட்டு, அப்பா இதை என்னைக்கு எங்க கண்கள் காண செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுருங்களேன், ஆண்டவர்கிட்ட கேட்டுருங்க. நீங்க ஜோம் பண்ணுவீங்கல்ல, தோத்திர என்றைக்கு இந்த ஐந்து காரியங்களையும் என் கண்கள் காணப்போகிறது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறா, அது இப்பொழுதும் இங்கு இருக்கிறதப்பா, அது இப்பொழுதும் இங்கு இருக்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுது, ஆவியானவர் சொல்லுகிறா, இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். அல்லேலூயா, ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், அழுகிறவனுடைய கண்கள் அழுகிறவற்றை காணாமல் கல்லறை செல்லாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம கண் அதை பார்க்கும், நம்ம கண் அதை பார்க்கும், நம்ம கண் அதை பார்க்கும். அல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா.

ஆண்டவரே, எங்க கண்ணதை பார்க்கணும் ஐயா, கண்ணதை பார்க்கணும். ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மேடைகளுக்கு நேராக ஓடும் பொழுது நான் அடிக்கடி சொல்லுவேன், 26 ஆண்டுகளாக பிரசங்கிக்கிறேன், ஆயிரக்கணக்கான மேடைகளில் பிரசங்கிச்சிட்டேன், ஆயிரக்கணக்கான செய்திகள் பேசிட்டேன் பாஸ்டர், ஆனா இத்தனை வருடங்கள் பேசினவைகளை கண்கள் காண துடிக்குது. ஒருவேளை கண் மூடுவதற்கு முன்னே சீக்கிரமாய் நம்முடைய தாய் மண்ணிலே இவைகளை எல்லாம் கண்டு மகிழ்ச்சியோடு கண்மூட கத்தர் கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க,

ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப நம்ம இந்த ஐந்து விதமான காரியங்களுக்கும் ரகசியம் என்ன, இதெல்லாம் நமக்கு சாதாரணமாகவே தெரியும். நம்ம எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்டுட்டோம் இல்ல, எத்தனையோ முறை இதை நம்ம படிச்சிருக்கோம். நான் ஆண்டு விட்டு அடிக்கடி கேட்பேப்பா, இது என் ஊழியத்துல நான் பார்க்கணும், நான் எழும்பி நிற்கிற இடத்துல நான் பார்க்கணும், என் குடும்பத்தில் நான் இதை பார்க்கணும். அப்போ இது எப்படி, எப்போ இது இவங்களுக்கு கிடைச்சிச்சு? இதை நான் வேதத்தில் தியானிக்கும் பொழுது அந்த சூழல்களை ஒன்று பின்னால் பார்த்தேன். அதாவது இந்த சபை ரொம்ப நெருக்கப்பட்ட காலம், பயங்கர பிரச்சனை, அவங்களால பகிரங்கமாய் ஒரு இடத்துல கூடி ஆராதிக்கவே முடியாது, பகிரங்கமா ஒரு இடத்துல கூடி ஜபம் பண்ணவே முடியாது. இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்தாலே கொல்லப்பட்ட ஒரு காலம். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னால் தண்டிக்கப்பட்ட ஒரு காலத்துல தான் இந்த பாக்கியம் எல்லாம் இவர்களுக்கு இருந்திருக்கு. ஆனா ஏன் அப்படியானால் இவர்களுக்கு அந்த வாய்ப்பு, இந்த பாக்கியம் கிடைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு நான் வேதத்தை தேடின பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அமேன். சில நிமிடங்கள் அப்படியே கொஞ்சம் மேலே வாருங்க பார்க்கலாம், அமேன். 16 வசனம் முதல் நம்ம படிக்க போகிறோம். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையையும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். நீங்க நல்லா கவனிங்க, இந்த வேத பகுதியை நான் கவனித்தேன். சபை எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை நினைவு கூற ஆரம்பித்ததோ, நீங்க நல்லா கவனிங்க. சிலரை நீங்க கவனிங்க, சபையில வருவாங்க, தோத்திரம், நன்றாய் ஜெபிப்பார்கள், நல்ல பாட்டு பாடுவாக, ஆராதிப்பாக, அமேன். செய்திகளை கேட்பாக, செய்தியை கேட்ட உடனே மார்க் போடுவாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை விட இன்னைக்கு மெசேஜ் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுல்ல, பெட்டரா இருந்துச்சுல்ல, எஸ். போன வாரம் அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினதை விட இந்த வாரம் இந்த பாஸ்டர் ரொம்ப அழகா பேசினார்ல, சூப்பர். நேற்றைக்கு ராத்திரியை விட இன்னைக்கு ரொம்ப நலக்கு, நமக்கு புரிஞ்சதில்ல. இப்படி கேட்டுட்டு போகிற ஒரு காலம் இருந்துச்சு. கேட்டுட்டு டைரியில எழுதி பாஸ்டருக்கு நம் மதிப்பிட்டு சென்ற ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைய செய்திக்கு ஒரு 60 கொடுக்கலாம், நேற்றைய செய்திக்கு ஒரு 47 கொடுக்கலாம், பட் முந்தானத்து செய்தி 87 கொடுக்கலாம். இப்படி செய்தியை கேட்டு போன ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இப்போ சபை என்ன செய்து தெரியுமா, காண்டுகளுக்கு முன், மாதங்களுக்கு முன், வருடங்களுக்கு முன், ஆமே, சில இரவுகளுக்கு முன், சில நாட்களுக்கு முன் கர்த்தர் தங்களோடு பேசின தேவ வார்த்தைகளை அமர்ந்து நினைவு கூற ஆரம்பித்தார்கள். கர்த்தர் இப்படி சொன்னாரே, நம்முடைய குடும்பத்தோடு சொன்னாரே, நம்முடைய தேசத்தோடு சொன்னாரே, நம்முடைய ஊழியரோடு சொன்னாரே, நம்மோடு கூட சொன்னாரே. தேவ வார்த்தைகளை சபை நினைவு கூற ஆரம்பித்த பொழுது அவர்கள் அறியாத ஒரு கரம் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பித்தது. நான் சொல்றது புரியுதா இல்லையா அவரது, அல்லேலூயா. சிலர் கேட்கிறார்கள், கேட்டு விட்டு விடுகிறார்கள். சிலர் கேட்கிறார்கள், கேட்டு மாமேன் சிந்திக்க தவறி விடுகிறார்கள். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், எந்த சபையில், எந்த குடும்பத்தில், எந்த தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்தில் வசனம் நினைவு கூறப்படுகிறதோ, ஆமென், வாகனத்திலே பயணிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படுமானால், வீடுகளில் அமரும் பொழுது தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படுமானால், ஆலயத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நினைவு கூறப்படுமானால், வசனம் செயல்படுகிற இடத்தில் தேவனுடைய கரத்தின் கிரியைகளை ஜனம் நிச்சயம் பார்க்கும், எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா.
சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, எதை மறந்தாலும் அமீன், வசனத்தை சிந்திக்க மறக்க வேண்டாம். அமீன், அல்லேலூயா. என்னை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னாரே, என் பிள்ளையை பார்த்து ஆண்டவர் இப்படி சொன்னாரு. சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் ஒரு தேவ மனிதன் என்னை பார்த்து இப்படி சொன்னாரு. அந்த வார்த்தை எங்கே? என் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை எங்கே? இன்னும் அது வார்த்தையாகத்தானே இருக்கிறது, அது இன்னும் நடைமுறைப்படவில்லையே. என்னுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை நடைமுறைப்படணுமே என்று எந்த ஒரு தனிநபர் வாழ்க்கையில் வசனம் நினைவு கூறப்படுமோ, வாக்குத்தத்த நினைவு கூறப்படுமோ, நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகள் நினைவு கூறப்படுமோ, அந்த இடத்திலே நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேசத்தை அசைக்கிற தேவனுடைய கரத்தை எந்த தேவ பிள்ளைகள் பார்க்க முடியும்? ஹல்லேலூயா. உடரவ துரிவி சந்தர வரிவிக்கவா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆமென். இப்பவும் கேட்கிறேன், அவருடைய கரத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? அவருடைய கரத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லேலூயா. இப்ப சிலருக்கு என்ன குழப்பம்னா, பாஸ்டர் சிலதெல்லாம் தோத்துறோம், நாங்க கேட்டோம், அதை மறுபடியும் மறுபடியும் என்ன செய்கிறோம், நினைவு கூறுகிறோம். சரி, சிலதை பார்த்தமே, பல பல சிலதை பார்த்தமே, இந்த இடத்தில் இருக்கிற சில தேவனுடைய பிள்ளைகள் மாதங்களுக்கு முன்னே, வருடங்களுக்கு முன்னே, நாட்களுக்கு முன்னே கண்ட சில தரிசனங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் மறைவாக இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கேட்டதை நினைவு கூற சொல்லுகிறீர்கள், ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே சில கடந்த நாட்களில் கண்ட சில தரிசனங்களை நினைவுக்கு கொண்டு வரப்போகிறேன். சில நேரங்களில் சபைகளில் தரிசனங்கள் வருவதுண்டு, தனிநபர்களுக்கு தரிசனங்கள் வருவதுண்டு, சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு தரிசனங்கள் வருவதுண்டு. சில தரிசனங்களை கண்டால், இது ஏன் எனக்கு வருது, இது ஏன் என் குடும்பத்தை குறித்து எனக்கு வருது, என் சபையை குறித்து எனக்கு வருது, சம்பந்தம் இல்லாம எல்லாம் வருதே அப்படின்னு சொல்லி சில தரிசனங்களை நாம் சிந்திப்போம். ஆனா பிறகு என்ன செய்துருவோம், மறந்துருவோம். ஆனா கர்த்தருடைய ஆவியானவை தோத்திர ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுகிறார். அப்போ சிலர் 10 அதனுடைய 19 ஒன்று படிங்க, 19 ஒன்று கவனிங்க. அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். அல்லேலூயா, அமீன். அப்போ ஒன்று, தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க ஆரம்பித்தார்கள், நினைவு கூற ஆரம்பித்தார்கள். ரெண்டு, ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நினைவு கூற ஆரம்பித்த பொழுது பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இதுவரை உணராத கர்த்தருடைய கரத்தை அவர்களால் உணர முடிந்தது, இதுவரை காணாத விசுவாசத்தை அவர்கள் உணர முடிந்தது, இதுவரை திரும்ப மாட்டேன் என்றவர்கள் திரும்புவதை காண முடிந்தது, இதுவரை இல்லாத தேவ கிருபையை அவர்களால் உணர முடிந்தது. வேதம் சொல்லுகிறது, அநேகர் சேர்க்கப்பட்டதை இவர்கள் கண்கள் கண்டது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையும் அவர் கொடுத்த தரிசனமும் மறந்து விடுவதற்கல்ல, சிந்தனை செய்வதற்காக. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அமீன் உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரம் புசிக்கின்ற திட்டத்தை கொடுத்த பொழுது, அமீன், விரிகுளம்புள்ள மிருகங்களை புசிக்க கர்த்தர் அனுமதித்தார். என்னதுங்க விரிகுளம்பு? அதப்படின்ன அமீன், பிரிந்திருக்கின்ற விரிகுளம்புள்ள தோத்திரம் மிருகங்கள். அடுத்து இரண்டாவது சொன்னார், அசை போடுகிற. என்னது? அசை போடுகிற. நீங்களும் நானும் யாரு தெரியல, ஆனா மாடு அசை போடுகிறது, ஆடு அசை போடுகிறது இல்லையா,
நல்ல மென்று சாப்பிடுவாது. அப்போ இது இந்த ஏன் இதை சொல்றேன்னா, அசை போடுகிற அனுபவம், அதை நம்ம அங்க போக வேணாம், பிற வீட்டுக்கு போக முடியாது. அசை போடுதல் என்றால், இப்ப சபையில பிரசங்கம் கேட்டாச்சு, மார்க் போட்டு அந்தால எந்திரிச்சு பேரப்படாது, பிறகு நம்ம எந்த ஆலையும் போக வேண்டியது வரும். அதனாலதான் சொல்றேன், நம்ம போகிற வழியிலே நம்ம கேட்ட வசனத்தை குறித்த சிந்தனை. ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை பேசினார்? என் பாஸ்டர் இந்த வார்த்தை இன்றைக்கு பேச காரணம் என்ன? எந்த இடத்திலே, நல்லா கவனிக்கணும், கேட்ட வசனத்தை குறித்த சிந்தனை வெளிப்படுமோ கர்த்தருடைய கரம் செயல்பட ஆரம்பிச்சிடும். சொல்லது புரியுதா இல்லையா? சில எல்லா வார்த்தையும் நமக்கு நினைவுக்கு வராது, ஆனா 100 வார்த்தை கேட்டா ஒரு 3 வார்த்தைகளை உங்களால மறக்கவே முடியாத வருத. அதுதான் உங்களுக்கு எதிர்காலம், அதுதான் உங்களுடைய எதிர்காலம், அதுதான் உங்களுடைய தரிசனம், அதுதான் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம், அதுதான் கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை. அப்போ இன்றைக்கு இரவிலே கர்த்தர் சொல்லுகிறார், தரிசனமும் தேவனுடைய வார்த்தைகளும் எந்த இடத்திலே அசை போடப்படுகிறதோ, எந்த இடத்திலே நினைவு கூறப்படுகிறதோ, அந்த இடத்திலே என் கிரியைகளை என் ஜனங்கள் பார்ப்பார்கள். ஒரு அல்லேலூயா, ஆமென். இயேசு சொன்னார், மறந்துடாதீங்க. இயேசு மறக்கிறவங்களுக்கு தோத்திரம், சப்போர்ட்டிவே கிடையாது பருத. அவர் வந்து நினைவு கூறத்தான் சொன்னார். இயேசு நினைவு கூற சொன்னவைகள் எவை? அவன் தரிசனத்தை நினைவு கூறணும், தேவனுடைய வார்த்தைகளை நினைவு கூறணும். அப்படி போனால் இன்னும் ஒரு வாரம் ஆகும் கூட்ட முடிய, பரவாயில்லையா? தோத்திரம், இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறுங்கள். சொல்லுங்க அம்மே, அல்லேலூயா. அப்ப தரி பக்கத்துல கேளுங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறந்துடாதீங்க, அமை தரிசனத்தையும் மறந்துடாதீங்க. இதை நினைவு கூறும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சில ஆட்கள் டைரியில எழுதுவாங்க, அதோட விட்டுருவாங்க. டைரியில எழுதக்கூடாது, இருதயத்துல எழுதணும்னு தான் கர்த்தர் சொன்னார். தனிமையா இருக்கிற நேரத்திலே இப்படி சொன்னதுண்டே அப்பா, இப்படி சொன்னதுண்டே, திரளான ஜனங்களை உனக்கு தருவேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் துக்க நாட்கள் முடியும் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் முழங்காலுக்கு பலன் வரும் என்று எனக்கு சொன்னதுண்டே, ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாக போகாது என்று எனக்கு சொன்னதுண்டே, உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் என்று எனக்கு சொன்னதுண்டே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று என் அப்பன் எனக்கு சொன்னதுண்டே. அசை போட்டுக்கிட்டே இருங்க, கர்த்தருடைய கரம் உங்களுக்கு முன் சென்று உங்களுக்காக பலத்தவைகளை செய்வதை நிச்சயமாய் பார்க்க முடியும். இந்த ஆண்டுகளிலே என் தேவனாகிய கர்த்தர் அதை செய்வார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை நாம் காண்போம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நினைவு கூர்ந்த பொழுது கீழே சொல்லப்பட்ட 5 விதமான மாற்றங்களையும் அவர்கள் கண்டார்கள். ஆமே. 5 விதமான மாற்றங்கள் என்ன? கர்த்தருடைய கரம், 2 விசுவாசம், 3 திரும்புதல், 4 தேவ கிருபை, 5 சேர்க்கப்படுதல் அல்லது அமேன் தோத்திரம் எண்ணிக்கையில் பெருக்கம். அமே அல்லேலூயா. இதை எப்பொழுது கண்டார்கள்? 1, தேவனுடைய வார்த்தை நினைவு கூறப்படும் பொழுது. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், சபையிலே வேத வசனம் வெளிப்படணும். எப்பவுமே நான் சொல்லுவேன், நான் சில சபைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டு ஆராதனை அப்படியே போகுது. இன்னைக்கு வர வர எது குறைஞ்சிட்டே இருக்குது? செய்தி குறையுது, வசனம் குறையுது. ஆமா, ஒரு முறை கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பாஸ்டர் இப்படியே சொன்னார், தோத்தரம் பாஸ்டர், என் ஜனங்களை நான் கஷ்டப்படுத்துறதே இல்லை பாஸ்டர், 20 மினிட்ஸுக்கு மேல நான் என்ன செய்ய மாட்டேன், பிரசங்கமே பண்ண மாட்டேன். அப்ப இவர் சொல்றார், பிரசங்கம் மக்களுக்கு என்னவா? கஷ்டமா. அவர் சொல்றார், என் ஜனங்களை நான் என்ன செய்ய மாட்டேன்,
எப்ப பேசுற உனக்கே பிரசங்கம் கஷ்டம்னு நினைச்சா கேட்கிறவனுக்கு படு கஷ்டமா எல்லாம் இருக்கும், விளங்கும். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஆனா தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கே வேத வசனங்கள் நினைவு கூறப்பட்டதோ, எங்கே வேத வசனங்கள் நினைவு கூறப்பட்டதோ அங்கே இவர்கள் இந்த ஐந்து விதமான ஆசீர்வாதங்களையும் கண்டார்கள். அப்போ நம்ம சபை வளர்ச்சி, நம்ம சபையில் மாற்றம், நம்ம குடும்பத்தில் மாற்றத்திற்கு முதல் தேவை என்ன தெரியுமா? வசனம் வெளிப்படணுங்க. அல்லேலூயா. நான் என் சபையில 10 வருஷம் ஊழியம் செய்தேங்க, இப்ப 26 வருஷம் ஆச்சு என் சபைக்கு. தோத்திரம் ஆமீன். 10 வருஷம் ஊழியம் செய்தேன், 52 பேர் தான் என்னால கிறிஸ்துவண்டை நடத்த முடிஞ்சிச்சு. 52 பேர் தான். அப்ப நீங்க ஒரு மாதிரி பாக்குற மாதிரி எனக்கு தெரியுது, 10 வருஷம் என்னையா செய்தேன் அப்படித்தானே? அது தெரியாம தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அற்புதங்களுக்கு குறைவே கிடையாது. பிசாசு பிடிச்சவங்களை சென்னையிலிருந்து அழைச்சிட்டு வருவாங்க, வியாதியஸ்தர்கள் ஆம்புலன்ஸ்ல கொண்டு வரப்படுவாங்க, கை கால் கட்டப்பட்டு மனநோயாளிகள் கொண்டு வரப்பட்டாங்க. தோத்திரம், வியாதிகள் விடுதலை பெற்றது, அற்புதங்கள் நடந்துச்சு. பேய் இந்தால போச்சு, பிடிச்சவன் இந்தால போனா. நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவித்தோம். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஆமீன். அற்புதங்கள் நடந்துச்சு, அடையாளங்கள் நடந்துச்சு, கிரியைகள் நடந்துச்சு, ஆனா சபை என்ன செய்யவில்லை, வளரவில்லை. அப்போ ஒரு நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே 10 வருஷம் ஊழியம் செய்தனே, சபையில் ஒரு வளர்ச்சி இல்லையே, உண்மையிலேயே நான் ஊழியத்துக்கு லாயக்கா இல்லையா, நீர் என்னை அழைத்தது உண்மைதானா? அப்போ ஆண்டவர் என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, வரங்களை, கிருபையை, விடுதலையை, மனிதனின் தேவையை முன் வச்சு நீ ஊழியம் செய்யாத, வசனத்தை முன்னால வச்சு ஊழியம் செய்யணும். அன்னையிலிருந்து தீர்மானம் பண்ணனே, சாகிறது வரைக்கும் பேசணும், சாகடிக்க பேச. அல்லேலூயா. செத்த வீட்லையும் பெத்த வீட்லையும் பிரசங்கம் தான். தோத்தர் தூங்கினாலும் பரவாயில்ல, தட்டி எழுப்பி உட்கார வச்சு சுக்கு காப்பியும் கொடுத்துட்டு தான் பிரசங்கம். தோத்தர் பேச ஆரம்பிச்சு ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க. வசனம் வெளிப்பட வெளிப்பட முன்னால எல்லாம் பிசாசு பிடிச்சவங்களை கூட்டு உட்கார வச்சு, போறியா வாரியா, போறியா வாரியா, வருவியா போவியா, இப்படிதான் பேசினேன். அதுக்கும் பிறகு அவன்கிட்ட பேசுறதுக்கே இல்லை, ஏதோ இங்கதான் கர்த்தர் பேசுறாரு. வார்த்தை பேச பேச விடுதலை வந்துச்சு, தேவ வார்த்தை பேச பேச விடுதலை வந்துச்சு, ஜனங்களுடைய கட்டுகள் அறுக்க அறுப்படைய ஆரம்பிச்சு, வசனம் செயல்பட்ட பொழுது தேவனுடைய கரம் ஜனங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. அப்ப நம்ம சபையில எது முன்னால நிக்கணும்? வேத வசனம். அல்லேலூயா. அப்ப வசனம் நினைவு கூறப்பட்ட பொழுது இந்த 5 விதமான மாற்றங்களை இவர்கள் என்ன செய்தார்கள்? கண்டார். சரி, 17 வசனத்துக்கு வாருங்க. 17 வசனம் அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 17 வசனத்தை ஒன்னு பாருங்க, எல்லாரும் இணைந்து வாசிப்போம். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வார்த்தை வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான், சொல்லுங்க, தேவனை தடுக்கிறதுக்கு நான், அந்த கடைசி வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, நான் எம்மாத்திரம், நான் இப்ப எம்மாத்திரம், ஒரு முறை கூட சொல்லுங்க, நான் எம்மாத்திரம், பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணினாலும் நான், அதை ரிப்பீட் பண்ணுங்க, நான் சொல்றதுக்கு நீங்க அதை சொல்லுங்க, நான் எம்மாத்திரம், பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணினாலும், எல்லாரும் என்னை போதகர்கள் என்று புகழ்ந்தாலும், எவ்வளவுதான் வரங்கள் என் நிமித்தம் வெளிப்பட்டாலும், பல மணி நேரம் ஜபிக்கிறவனாக இருந்தாலும், எல்லாரும் என்னை புகழ்ந்தாலும், எத்தனை பணம் எனக்கு இருந்தாலும், எத்தனை வீடுகள் கட்டினாலும், எத்தனை பெரிய ஆலயம் கட்டினாலும், எத்தனை வாகனங்கள் வைத்திருந்தாலும், ரெவரண்ட் டாக்டராக இருந்தாலும், அரசாங்க உத்தியோகஸ்தனாக இருந்தாலும், உலகம் அறிகின்ற ஊழியக்காரனாக இருந்தாலும், எப்பொழுது இந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்ததோ கர்த்தர் அவனுக்காய் செயல்பட ஆரம்பித்தார். இந்த வார்த்தை எது? தன்னை தாழ்த்த சபை தவறவில்லை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது பிரதர்? அல்லேலூயா.
எல்லாம் செய்தாங்க, எல்லாம் செய்தாங்க. ஐயோ, இதுக்கு நான் தகுதியே இல்லை பிரதர், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். இயேசு என்ன சொன்னார்? அமை அப்பிரயோஜனமான மனிதன், என் கடமைகளை மாத்திரம் செய்கிறேன், என் கடமைகளை மாத்திரம் சபை. அப்ப நல்லா கவனிங்க, அவர்களை கொண்டு வரங்கள் வெளிப்படுகிறது, அவர்களை கொண்டு அற்புதம் நடைபெறுகிறது, அவர்களை தேவன் தேசம் அறிய ஆசீர்வதிக்கிறார். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐ அம் நத்திங், ஒண்ணுமே இல்லை பிரதர், எம்மாத்திரம், ஒண்ணுமே இல்லை பிரதர். இதை நீங்க நடைமுறை வார்த்தையே என்ன சொல்லுவீங்க? நடைமுறை வார்த்தை புரியற மாதிரி பழிச்சுன்னு என்ன சொல்லுவீங்க? நான் எம்மாத்திரம், நான் ஒன்றும் ஓ தகுதி இல்லை. இன்னும் டீப்பா சொல்லுங்களேன், ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் உன்னை கூட்டி கொண்டு உட்கார வச்சிருக்கேன், ஏதாவது தர்றதுக்கு. அதில்லை, இன்னும் புரியற மாதிரி கேட்கல. ஒத்த காசுக்கு பிரயோஜனம் இல்லை. வெரி குட், வாழ்ந்துருவனி அமை தோத்திரம். ஆனா இத இன்னும் லகுவான ஒரு வார்த்தை, பாமை சபை தேசத்தில் உயர்த்தப்பட்டும் தன்னை தாழ்த்த தவறவில்லை. ஆமாவா இல்லை? ஏய், எல்லாரும் சபையை புகழ்ந்தார்கள். பேதுருவா பயங்கரமான மனிதன், அந்த பிரதரா பயங்கரமான மனிதன், இந்த சிஸ்டரா பயங்கரமான சகோதரி, இந்த பிள்ளையா பயங்கரம், எல்லாரும் புகழ்ந்தாங்க. இவர் போய் சொன்னார், நான் ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒண்ணும் இல்லை, என் பணம் ஒன்றும் இல்லை, என் மேன்மை ஒன்றும் இல்லை, என் கிருபை ஒன்றும் இல்லை, என் அறிவு ஒன்றும் இல்லை, எல்லாம் கிருபை தான்ப்பா. ஆனா சில ஆட்கள் எப்படி தெரியுமா தோத்துறோம், அங்க வீட்டில் ஆபீசரா இருக்கிற மாதிரியே இங்கேயும் ஆபீசரா இருப்பான். அதனாலதான் அங்க மேனேஜரா இருக்கிற பலர் இங்க டேமேஜரா இருக்கிறது. நான் சொல்ல புரியுதா இல்லையா தோத்துறோம்? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து லைட்டா ஒன்று ஸ்மைல் பண்ணுங்க, அவங்களுக்கு புரியும். என்னாவில் இருந்து வர வேண்டிய ஒன்று கிருபப்பா, எம்மாச்சரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ

0: கிருபை தானே. பாருங்க வேதத்தை நம்ம எவ்வளவு ஆழமா படிக்கணும், எத்தனை முறை இதை படிச்சிருப்போம். ஆமாவா இல்லையா? எத்தனை முறை இந்த பகுதியில இருந்து நம்ம பிரசங்கம் கேட்டிருப்போம், நம்ம பேசியிருப்போம் இல்லைங்களா? அங்க சொல்லுகிறார், ஏய் எவ்வளவு கிருபை வரங்கள் வல்லமை வெளிப்பட்ட பொழுது இவர் சொல்றார், இதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம மாத்திரம் பிரதே தோத்திரம் ஒண்ணு மேல பிரதே. பைபிள் சொல்லுது அந்த சபையில கிருபை இருந்துச்சா, இருந்துச்சா, தேவ கிருபை இருந்துச்சா? அஞ்சல ஒரு பாயிண்ட் என்னது, தேவ கிருபை. யாருக்கு கிருபை கிடைக்கும்? தன்னை தாழ்த்துகிறவன் தேவ கிருபை தானே. பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார், அமை தாழ்மை உள்ளவர்களுக்கோ வந்துருச்சா இல்லையா? அப்ப ஒவ்வொரு முறை தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது, அப்பா நான் ஒண்ணும் இல்லப்பா, ஊழியங்களை செய்யும் பொழுது நான் ஒண்ணும் இல்லப்பா, ஆஸ்தி அந்தஸ்து வரும் பொழுது என் குடும்பம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் உங்க கிருபை தாயா, உங்க கிருபை தாயா, என் குடும்பத்துல உங்க கிருபை தாயா, என் பிள்ளைகள் மேல உங்க கிருபை தாயா. இந்த மனநிலையிலோடு யார் யார் செயல்பட்டாங்களோ அவங்க பலிபீடங்களில தேவனுடைய கரம், தேவனுடைய மகிழ்ச்சி, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அற்புதம் இருந்துச்சு. அல்லேலூயா. உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நீங்க என்ன சொல்ல போறீங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? அப்பா ஒண்ணும் இல்லப்பா, பிரதர் இந்த உலகத்தில் என்னதான் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபைக்கு முன்னாலும் ஒண்ணுமே இல்லையே. எத்தனை பேர் உண்மையா கர்த்தரோட பேச போறீங்க? அவன் சொன்ன எம்மாத்திரம்னா, எம்மாத்திரம்னா, ஆண்டவர் சொன்னார் என் பிள்ளைய நான் பயன்படுத்துவேன்னா, நான் ஒண்ணும் இல்லேன்னா, ஆண்டவர் சொன்னா இன்னும் கிருபை கொடுப்பேன்னா, நான் ஒண்ணுமே இல்லைன்னா அநேகரை இவன் மூலமாய் திருப்புவேன்னா, என் கிருபையை நான் ஏமாத்துறேன்னா. பைபிள் அழகா சொல்லுது இந்த சபையை பெருக பண்ணுவேன்னா. எப்ப தேவனுடைய சமூகத்திற்கு முன்னால சபை தாழ்த்த தவறவில்லையோ, தாழ்த்த தவறவில்லையோ, அந்த சபையை தேவன் கட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நேரம் ஆயிருச்சுல்ல, பதினெட்டாம் வசனத்தை படிங்க, போயிருவோம் போயிருவோம். பதினெட்டாம் வசனத்தை ஒண்ணு பாருங்க. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி. கடைசி வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவனை சொல்லுங்க, தேவனை வறுமுறை கூட சொல்லுங்க, தேவனை. அப்ப முதலாவது என்ன செய்தார்கள்? வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள். இரண்டாவது தங்களை தாழ்த்தினார்கள். மூன்றாவது பைபிள் சொல்லுது எப்பொழுதெல்லாம் தருணங்கள் கிடைத்ததோ தேவனை மகிமைப்படுத்த தவறவில்லை. சிலர்லாம் தங்களை உயர்த்துவதற்கு அதிக நேரம் செலவழிக்கிறாங்க. பைபிள் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6:20, நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் உங்கள் சரீரங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் உங்கள் தேவனை என்ன செய்யுங்கள். அல்லேலூயா. அப்ப எந்த சபையின் மூலம், எந்த போதகர் மூலம், எந்த குடும்பத்தின் மூலம், எந்த வாலிபர் மூலம், எந்த சகோதரியின் மூலம், எந்த சகோதரனின் மூலம் தேவன் மகிமைப்படுகிறாரோ அந்த குடும்பத்திலே ஆண்டவருடைய கரம் செயல்படுவதை நம்முடைய கண்கள் பார்க்கோ. அல்லேலூயா. விசுவாசம் வெளிப்படுவதை பார்க்கோ. அல்லேலூயா. அநேகர் திரும்புகிறதை பார்ப்பார்கள். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அமை எந்த இடத்திலே தேவன் மகிமைப்படுகிறாரோ அந்த இடத்துல கிருபை இருக்கும், கிருபை இருக்கும். அல்லேலூயா. அமை உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துற ஒரு தருணத்தையும் நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. சொல்லுது உங்களுக்கு புரியுதா சிஸ்டர்? அதுதான் சிஸ்டர் நம்முடைய வாழ்க்கையினுடைய எனர்ஜி. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிற இந்த வேத எழுத்துக்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு பழைய வார்த்தைகளை போல் இருந்தாலும்
1: சில ஆட்களை நம்ம வெளியே இருந்து பார்க்கும் பொழுது இவனை எல்லாமா கத்தர் பயன்படுத்துவார் அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். பார்த்துக்கிடுங்க, நான் சிலரெல்லாம் தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இவன் கையில தொட முடியாத பயலாச்சே, இவனையுமா ஆண்டவர் பயன்படுத்துறார் அப்படின்னு நம்ம தூரத்தில் இருந்து போய் பார்த்தா தெரியும் பாருங்க. ஆனா ஒரு சிலரோடு ரொம்ப நெருங்கி பழகும் பொழுது, நெருங்கி பழகும் பொழுது உண்மையிலே சொல்றேன், சிலர்லாம் நம்ம ரொம்ப காமெடியா பேசுவோம் இல்ல, சிலவெல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்கான் இவன் அசல் தீர்த்துமா இருக்கந்தான். ஆமே நம்மளே அப்படி பலரும் யோசிச்சிருக்கோம் இல்ல, ஆனா அவங்க கூட தனிய பழகும் பொழுதுதான் அவனுடைய இருதயம் நமக்கு தெரிய வரும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? சில ஆட்கள் உங்களை மாதிரி சிலர் மாதிரி நல்ல ஜெபம் இருக்காது, ஆனா ஆண்டவரை நேசிக்கிறதுல அவன் பைத்தியமா இருப்பான் பாத்துக்க. ஆமா ஆமா, அதுதான். வெளியில பெரிய அளவுக்கு பாடமாட்டான், கைத்தாட்ட மாட்டான், ஒரு மாதிரி என்ன சொல்றது மரகண்ட மாதிரியே நடப்பான். ஆனா ஜோம் பண்றதுக்கு போய் உட்கார்ந்துட்டான்னா அப்படியே தேவ சமூகத்துல கதறிடுவான் பாருங்க. அப்ப பார்த்தாதான் இவனை ஏன் ஆண்டவரை பயன்படுத்துறாருன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையினுடைய சில அனுபவங்கள் நமக்கு சொல்லித்தரும். இந்த இடத்துல அந்த சபைகளுக்குள் ஆண்டவருடைய கரம், இந்த ஐந்து விதமான நலனும் இருப்பதற்கு முதல் காரணம் வேதம் சொல்லுகிறது. எங்க இருந்தாலும் சொல்லி அமீன், வசனத்தை மறக்கல சபை. ரெண்டு, எங்க இருந்தாலும் சரி தங்களை மறக்கல. நான் ஏமாத்தலாம், அல்லேலூயா. தங்களை தாழ்க்க அதான் சொன்னேன், ஒவ்வொரு மணிக்கணக்காக நம்ம பேச வேண்டிய வார்த்தையாக்கும் வேகமா ஓடுது. மூன்று, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. தனிநபர் வாழ்க்கையில ஆண்டவரை மகிமைப்படுத்த கிடைக்கிற ஒரு தருணத்தையும் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நான் தெளிவா உங்களை பார்த்து சொல்றேன், எந்த தனிநபர், எந்த குடும்பம், எந்த சபை ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்கிற இருதயத்தை ஆமீன் ஆழமாய் கொண்டிருக்கிறதோ அந்த சபையை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் என் தேவனாம் கர்த்தர் வைப்பது மிக மிக மிக மிக நிச்சயம் என்பதை உங்களுக்கு ஆள சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வீட்டில் ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா? உங்களை கத்தர் நிச்சயமா உயர்த்த போறாருன்னு அர்த்தம். உங்க தெருவில் கத்தர் உங்களை கொண்டு மகிமைப்படுகிறாரா? தெளிவா சொல்றையா, கத்தர் உங்களை ஏதோ ஒரு கோணத்தில் ஆண்டவர் உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். உங்க சபையில் தேவன் உங்கள் சபையின் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுகிறார் என்றால் உங்கள் ஊழியத்தை தேவன் உயர்த்த போகிறார் என்று அர்த்தம். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆமே. இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் வந்துருச்சா, ஏதோ நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்யத்தான் போறார். நான் அடிக்கடி சபையில சொல்லுவேன், எல எவன் எந்தால போனான்னு நான் நல்லா தான் இருப்பேன், இப்படியே சொல்லுவேன். ஆமே, எவன் எந்தால போனாலும் சரி நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் இருப்பேன். ஏன்னா நான் வசனத்தை நம்புறேன், நான் வசனத்தை நம்புறேன். ஏசப்பா அனுகூலமானவன் வந்தாலும் சரி எதிரானவன் வந்தாலும் சரி ஜெயிக்கிறது நானா தான் இருப்பேன். அப்புறம் நீ என்ன? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமா, அல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாம் ஆண்டவரே நீர் மாற்றத்தை தரப்போகிறதற்காய் நன்றி. ஆமே, நான் நேர மாத்தி ஆண்டவர் வெற்றியை தந்ததற்காக நன்றி. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டேன். நடக்க போகிற வெற்றி அல்ல, நடந்த வெற்றியை பேசுற கூட்டம் இது. பைபிள் அழகா சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் என் ஊழியத்திலே, என் சபையிலே, என் குடும்பத்திலே காணப்படும். ஒன்று, வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள். ரெண்டு, தங்களை தாழ்த்த தவறவில்லை. மூன்றாவது, தேவனை மகிமை. வேணுமா போவோமா? வேணுமா போவோமா? வேணும்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. அல்லே இல்லையா, சொல்ல சொல்லலையே பிச்சிருவேன். ஆ, தோத்துறோம். அப்போ ஒரே ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா? அதுதான் உங்க இந்த மீட்டிங்கினுடைய தலைப்புக்குரிய வார்த்தை அது. சரியா? கர்த்தருடைய நாமத்தில் நான் மனதார வாழ்த்துகிறேன். இப்பவும் சொல்றேன், ஊழியம் வளரும். கண்டிப்பா அல்லேலூயா. ஊழியம் என்ன செய்யும்? வளரும். கர்த்தர் உங்களை மகிமையாய் பயன்படுத்துவார். இந்த தேசத்தில் உங்களை கொண்டு கர்த்தர் தேசத்தை அசைக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். என் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்வார். நிறைய சபைகளுக்கு நம்ம போறோம். சில சபைகளுக்கு இடங்களுக்கு ஏற்ற அபிஷேகம் இருக்கும். சில இடங்களில் கிராமங்களுக்கு ஒத்த அபிஷேகம் இருக்கும். சில சபைகளில் பட்டணங்களுக்கு வேண்டிய அபிஷேகம் இருக்கும். ஆனால் சில சபைகள் தேசங்களின் அபிஷேகத்தை வைத்திருக்கும். அல்லேலூயா, தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு வார்த்தை கூட சொல்லிடட்டுமா? ரைட், அவ்வளவுதான். நீங்க எல்லாம் பாவம் பசிக்கும் இல்ல. சரி, 19 வசனத்தை பாருங்க. 19 வசனம் எங்க நிக்கிறோம் நம்ம? அப்போஸ்தலர் 11 அதிகாரத்துல தானே. சரி, 19 வசனம் சேர்ந்து படிங்க. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை வசனத்தை யூதர்களுக்குள்ளே அன்றி மற்ற ஒருவருக்கும் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமே. அப்ப நீங்க கேட்கலாம், தோத்திரம் பாஸ்டர், இதுல என்ன சொல்ல போறியன்ட்டு. உண்மையிலே நம்ம பழைய விசுவாசிகள் கஞ்சாமுட்டிகளா தான் இருந்திருக்கா. எப்படின்னு கேக்குறீங்களா? தூத்துக்குடியில சுவிசேஷத்துக்கு வரான், வந்து யார தேடுறான்? இங்க யூதர்கள் யார் இருக்கா? எதுக்கு உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போறோம்? எப்படி, எங்க இருக்கிற, எத்தனை நாடுகள் இருக்கு பாருங்க. ஒன்று, பெனிக்கே நாட்டுக்கு போனாக. எங்க போனாக? எங்க இருக்கிறாக? ஐ மீன் அமித் பெனிக்கே நாட்டுக்கு போறாக. அங்க போய் யார தேடுறாக? வழியில 100 பேரை பார்க்கறான். 101 ஒரு யூத மாறான், அவனை கூட்டி சொல்லுதான், இயேசு நேசிக்கிறாருன்ற. மற்ற 100 பேரும் உனக்கு வேண்டாம். அப்புறம் எங்க போறான்? சீப்புரு தீவுக்கு வரான். சீப்புரு தீவுல வந்து யார தேடுறாக? யூதர்களை தேடுறாக. எதுக்காமா? சுவிசேஷம் சொல்லதுக்கு. மத்தவன் நாசமா போனாலும் பரவாயில்ல, இவன் மட்டும் சொர்க்கத்துக்கு வரணும், யூதன் மட்டும் சொர்க்கத்துக்கு வரணும். அப்ப சீப்புரு தீவுல போய் யார தேடுறாக? யூதர்களை தேடுறாக. அடுத்து எங்க வராக? அந்தியோக்கியா வராக. அங்க வந்து யார தேடுறாக? இப்படித்தானே இருந்திருக்கு. ஆரம்பத்துல கொஞ்ச நாள் இந்த நோய் பிடிச்சவனா தான் இருந்திருக்கான். ஆமா, நம்ம சபை, நம்ம குடும்பம், நம்ம தெரு, நம்ம ஊர். நம்ம சபை, நம்ம குடும்பம், நம்ம தெரு, நம்ம ஊர். இப்படித்தான் நோய் பிடிச்சவனா தானே இருந்திருக்கான். ஒரு லேலியா சொல்லுங்க. ஆனா இந்த கூட்டத்தில இருந்து இன்னொரு குரூப் எழும்பி இருக்கு, பாத்துக்கிடுங்க. 20 வசனம், அவர்களில், அதான் சொன்னேன், அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோக்கிய பட்டணத்திற்கு வந்து யூதர்களை தேடவில்லை. யார தேடுனா? கிரேக்கர்களை தேட ஆரம்பித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ யூதர்களை தேடின காலத்தில் கர்த்தருடைய கரத்தை உணரவில்லை. ஆமென். என்னை ஏற்றுக்கொள்கிறவர்களை மட்டும் சுவிசேஷம் சொல்லுவேன். எனக்கு காப்பி போட்டு தருகிறவனுக்கு மட்டும் இயேசுவை பற்றி சொல்லுவேன். காணிக்க தருகிறவனுக்கு மட்டும் ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுவேன். இப்படி தேடிட்டு நடந்தான் கொஞ்ச பேர். இப்ப சிலர் எழும்புறாக. இப்ப சிலர் எழும்பி என்ன செய்யறாக? தோத்தர் ஐயா, இனி யூதனை தேரப்படாது. எவன் கண்ணுல சிக்கிறானோ அத்தனை பேருக்கு இயேசு நல்லவர்னு சொல்லிடுறான். நம்ம சபை எப்படி இருக்கணும்? எந்த குரூப்பு? 2 குரூப்பா, 1 குரூப்பா? ஆ, வெரி குட். அல்லேலூயா. பக்கத்துல கேப்படி சொல்லுங்க, நம்ம இப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா. யூதனை தேடப்படாது, ஒரு வேலையும் விடப்படாது. இனி யூதனை தேடப்படாது, கண்ணுல சிக்கிற ஒரு வேலையும் என்ன செய்யப்படாது. கிரைக்கணா, வாங்க, இயேசு ஒன்னு நேசிக்கிறா. சீப்புரு தீரான, வாங்க, இயேசு ஒன்னு நேசிக்கிறார். தோத்தர் யூதனா, உன்னின்னு வா, இயேசு ஒன்னு நேசிக்கிறார். அப்ப சபை ஒரு ஒரு எல்கையை விட்டு வெளியே வருது. சபை என்கிற எல்கையை விட்டு வெளியே வருது. தன் குடும்பம், தன் சபை, தன் தரிசனம், என் வீடு, என் பட்டணம் என்கிறத வெளியே வந்து எவனை கண்டாலும் விடக்கூடாது. சபை தேசத்தை குறித்த தரிசனம் உள்ளதாய் மாறிச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க, 21. கர்த்தருடைய கரம் யூதர்களை தேடி நடந்தவர்களுக்குள் வெளிப்படாத கரம் கிரேக்கர்களோடு பேசின பொழுது வெளிப்பட்டது. சொல்லுது புரியுதா இல்லையா? அதுதான் விஷயம். அப்ப இன்னைக்கு யூதர்களை தேடுகிறவர்கள் அல்ல எழும்பணும், எவரையும் விடாதவர்களை எழும்பணும். ராஜா அல்லேலூயா. சுவிசேஷம் சபையை விட்டு வெளியே வரணும், பட்டணத்தை விட்டு வெளியே வரணும், தேசங்களை விட்டு தேசம் வரணும். நாளை காலையில கிளம்புறாமே அப்படியா? இல்லை நாளை காலையில போறீங்களாமா அப்படியா? யாரெல்லாம் போற கைத்துக்கு பாப்போம். ஏறு சுவாலி முடிஞ்சு. பசேர் அவங்க போவாங்க, நாங்க வேலைக்கு போண்டி இருக்குல்ல. நீங்க வேலைக்கு போங்க, நாங்க சுவிசேஷம் அறிவிக்க போறோம். அஞ்சு பேர் கிடைச்சா போதுமியா? அப்ப அஞ்சு பேருக்கு மேல வேண்டான்றீங்களா? எல்லாரும் போனோம். பைபிள் அழகா சொல்லுது, கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருக்க ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிங்க. அல்லேலூயா. அப்ப முதல்ல ஒரு அஞ்சு பாயிண்ட் சொன்னமே என்ன? கர்த்தருடைய கரம். இரண்டாவது விசுவாச பரிவர்த்தனை. மூன்று திரும்புதல். நாலு தேவ கிருபை. அஞ்சு சேர்க்கப்படுதல், அதாவது சபை வளர்ந்தது இல்லையா? இந்த ஐந்துக்கும் காரணமாய் இருந்தது என்ன? வசனத்தின் நினைவு கூறுதல். இரண்டாவது தன்னை தாழ்த்த தவறவில்லை. மூன்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நான்கு தேசங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க எல்லையை விட்டு வெளியே வந்தது சபை. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அல்லேலூயா. வேலை வேலைன்னு சுத்தாம கொஞ்சம் சுவிசேஷத்துக்காக போயிருவோம். என்னையா? உங்க குடும்பத்துல கர்த்தருடைய கரம் இருக்கிறதை நிச்சயம் காண்பீர்கள். ஆமே போமா? பாவம் இல்ல எந்திரிங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய ஒரு தீர்மானம் பண்ணிடலாமா இல்லையா? என்ன தீர்மானம்? வசனத்தை நினைவு கூறணும். இன்னும் வசனத்திற்கு வாழ்க்கையில முக்கியத்துவம். ரெண்டு தாழ்த்த தவறவில்லை. ஆண்டவரே ஐ எம் நத்திங், நான் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருக்கு முன்னால தங்களை தாழ்த்தினான். மூன்றாவது தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கடைசி வார்த்தை என்ன சொல்லுகிறது? சுவிசேஷம். அல்லேலூயா. உங்க சபைக்கு தேவன் கொடுத்த தேசத்தை குறித்த தரிசனத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த சபை கிரேக் யூதர்களை தேடுகிற கூட்டம் உண்மையாவா? யூதர்களை தேடுகிற கூட்டம் சிக்கனவனுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்ல போறோம் பாஸ்டர். ஆமென். எவன் கிடைச்சாலும் சரி இயேசு. ஆமென். இயேசு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நம்ம வெளியே வந்துட்டோம். நம்ம வெளியே வந்துட்டோம். சுய நலத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். நம்மை தேவன் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. அம்மா அம்மாவா இல்லையா? அப்ப இனி எவனை ரோட்ல கண்டாலும் ஜோமாக்கணும். ஆ தைரியமா இதுக்கு நீங்க ரெடினா இன்னைக்கு ராத்திரி அந்த கிருபையை உங்க மேல கத்தர் வைக்கிறார். அல்லேலூயா. வைக்கிறார். உண்மையா சொல்லுதேன்பா, முத முதையா என்கிட்ட இருந்த கிருபை எனக்கே தெரியாது. தோத்தரம் பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறேன், கண்டக்டர் வர டிக்கெட் டிக்கெட் டிக்கெட் டிக்கெட் வந்தார். நான் என்ன பண்ணி காசை எடுத்து இந்த மனுஷனுக்கு கையில கொடுத்தேன். காஜ் எடுத்து கையில கொடுத்தான். நல்ல வேலை அடுத்த பஸ்ஸா போனாங்க, சோடா கொடுத்தாங்க, தண்ணிய குடிச்சார் அந்த ஆளு. அந்த ஆளு ஒரு வாக்குமூலம் கொடுத்தா, நல்லா தான் வந்தேன், இந்த தம்பி பைசா தந்துச்சு, என்ன நடந்துன்னு தெரியாது. நீங்க மட்டும் இன்னைக்கு அந்த இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்றேன், சுவிசேஷத்துக்கான வெளியே வருகிறேன் என்று சொல்வீர்களானால் இன்னைக்கு ராத்திரி ஒரு தேவனுடைய கிருபை, ஒரு தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் வைக்கப்படும். நம்மளை கத்தர் வெறுமையா வைக்கல, நம்மளை கத்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்படியானால் கத்தர் நமக்குள் ஏதோ ஒரு அபிஷேகத்தை கத்தர் வைத்திருக்கிறார். மவுண்ட் சர்ச்சுக்கு சொல்றேன், உங்களை கத்தர் ஏதோ ஒன்றை செய்யும்படி அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த இரவில் உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த கை உயர்ந்திருக்கிறது போல் இந்த குடும்பம் உயர்ந்திருப்பதாக, குடும்பத்தில் இவர்கள் உயர்ந்திருப்பார்களாக, வேலை செய்கிற இடத்தில் உயர்ந்திருப்பார்களாக, வாழ்க்கையில் உயர்ந்திருப்பார்களாக, வாழ்விலை உயர்ந்திருப்பார்களாக, ஜபத்தில் உயர்ந்திருப்பார்களாக, சபையில் உயர்ந்திருப்பார்களாக, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒரு உயர்வு உண்டாவதாக. இவர்களை கொண்டு கர்த்தர் பலமானவைகளை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஓசன்னா.

0: சத்தியவான்.
1: தேவன் சொன்ன மாதிரி சிதம்பரம் பாச பர்னபாஸ் அவர்களின் தேவன்
2: யாரு சொல்லது? ஒரு ராச மகராசந்தான்.
3: இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படும் என்று சொல்லி நான் கனவில் கூட நான் நினைத்தவன் அல்ல. நான் இப்பொழுது நினைக்கிறேன், அந்த வாலிப நாட்களிலே இன்னும் நாம் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்திருந்தான், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் இன்னும் நம்மை ஆண்டவர் மேன்மையாக வைத்திருப்பாரே என்று சொல்லி நான் இப்பொழுது அதை வருத்தமாக நினைக்கிறேன். இந்த காரியம் உங்களுக்கு வந்துவிடும். என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன் என்று சொல்லி நான் அப்படியே சொல்கிறேன், நடந்ததை சொல்கிறேன். நீங்கள் யாரும் அதை குறித்து தவறாய் நினைக்க. காரணமான ஒரு குக்கிராமத்தில் இயேசுவை அறியாத குடும்பத்திலே நான் தோறும் குடித்து வந்து என்னுடைய தாயாரை பயங்கரமாக அடித்து சித்திரவதை. தாயாரை அவர் தலைமுடியை இழுத்து அடி அடி என்று சொல்லி அடித்து தெருவில் இழுத்து விடும் பொழுதெல்லாம் நான் அருகிலே இருந்து கதறி, ஒரு மனிதரும் அவரை ஏன் இப்படி செய்கிறாய் என்று சொல்லி கேட்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு துஷ்டனாக இருந்த மாதிரி, உன்னுடைய மகன் வீட்டை கோயிலாக்கி வைத்திருக்கிறான், போய் பாருங்களேன், வீடே அவ்வளவு ஜெகதீபமாக இருக்கிறத கையில் எடுத்தாங்க. எடுத்து இதை முதல்ல தூக்குறியான்னு கேட்டா, என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாரும் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முகப்பிலே வந்து நிற்கிறார்கள். நான் எங்க அம்மா சொல்றாங்க, தம்பி வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு வாமாடி, என் தகப்பனார் போகிறார், பிறகு என்னுடைய தாயார் போறாங்க, அவர்களை நான் பிடித்து கொண்டு சொல்றாங்க, உங்க அப்பா என்னை வழக்கறுப்பதற்காக, அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் டிவோர்ஸ் பண்ணுவதற்காக உன்னை நம்மை அடைத்து கொண்டு போகிறார் என்று. எனக்கு ஒன்றுங்க தம்பி, காலங்காலமாக இந்த குடிகாரனோடு கூட இருந்து வாழ்வதை விட நாம் இருவருமாக சேர்ந்து இந்த ட்ரெயினில் விழுந்து குடித்து குடித்து தன்னுடைய ஈர், அதாவது வயிற்றில் இருக்கிற இந்த ஈரல் அரித்து போய் வயிற்று வலியினாலே நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவதற்குள்ளாக அவர் தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய உயிரை. சூழ்நிலையில் என்னுடைய தாயாருக்கு கன்னத்தில் கேன்சர் வியாதி வந்து எனக்கு ரொம்ப வாஞ்சை என்னுடைய தாயார் உயிரோடு இருக்க வேண்டும். எங்களுடைய கிராமத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்கு சென்னையிலிருந்து ஒரு டீம் வந்து, இயேசு சுகமளிக்கிறவர், இயேசு அற்புதங்களை செய்கிறவர், வியாதியிலிருந்து விடுதலை தருகிறவர் என்ற அந்த வார்த்தையை அந்த நாளிலே நடுவீதியிலே நின்று அவர்கள் சொல்லிக் கொள்ளிலே போய் அங்கே மாடு போடுகிறதான சாணங்களை சேகரித்து அதை ராட்டியாக தட்டி அதை விற்று, அதனால் தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி 7 பேர் அந்த 10ஆம் வகுப்பு எழுதியிருந்தோம். அதுல நான் மாத்திரம்தான் ராஜ்யத்திற்கு நான் போக போகிறேன், எத்தனை நாள் இருப்பேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நான் மரிக்கும் பொழுது என் பிள்ளையை பார்த்துக்கோ என்று சொல்லி இந்த உலகத்தில் ஒருவரிடத்திலும் நான் சொல்லிவிட்டு போவதற்கு, என் பிள்ளையை கொடுத்து விட்டு போவதற்கு யாருமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் பிள்ளை இந்த பைபிளை தூக்கிட்டு போனா என் பிள்ளை பழச்சிக்கணும்னு சொன்னாங்க. மாத்திரமல்ல, என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள். நான் எங்கே இருக்கிறேன் என்று சொல்லி விசாரிப்பதற்கு கூட இருக்கப்படுது. கால் பரீட்சை எக்ஸாமினேஷன் லீவ் விடுவார்கள். அந்த லீவில் ஹாஸ்டலை விட்டு வெளியே வரும் பொழுது நான் எங்கே போவது, யார் எனக்கு உதவி செய்வார்? ஹாஸ்டலில் எல்லாரும் அவருடைய பெற்றோர்களோடு கூட பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இல்லை. அதற்காக நான் வருத்தப்படவில்லை, நான் தனிமையாக போய்விடுவேன். பெட்டி இருக்காது, பிரிட்டானியா டின் அட்டை பெட்டி தான் என்னுடைய பெட்டி பாக்ஸ், அதில் தான் துணி வைத்திருப்பேன். ஒரு பாய் கிடையாது, மற்றவனுடைய பாயில் தான் நான் படுத்திருப்பேன். அரசாங்கத்தில் கொடுக்கப்படுகிறதான சில உதவிகளை பயன்படுத்தி அந்த நாளிலே என்னுடைய படிப்பாளர்கள், தெரியுமா உனக்கு சாப்பாடு தான் போட முடியும், ஆனால் இந்த உதவியெல்லாம் செய்ய முடியாது, இல்லை என்றால் நீ வீட்டை விட்டு நீ வெளியாகி விட வேண்டும் என்று சொன்னேன். உண்மை தவிர எனக்கு வேறொரு கெதி இல்லை. நீர்தான் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதி. என்னை வெறுத்து விட்டார்கள். ஒரு புஸ்தக கடையில் வேலை பார்த்தேன், 175 ரூபாய் சம்பளம். அந்த சம்பளத்தில் ஒரு வீட்டில் சாப்பாட்டுக்காக 100 ரூபாய் கொடுத்துருவேன், 25 ரூபாய் நான் என்னுடைய சோப்பு மற்ற காரியங்களுக்கு வைத்துருவேன், 50 ரூபாய் கத்தருடைய ஆலயத்துக்கு. நான் தூரத்தில் வயல்வெளியில் போய் எவ்வளோ தூரம் சத்தம் போட்டு அழ முடியுமோ அவ்வளோ தூரம் அழுது விட்டு கண்ணை துடைத்து விட்டு முகத்தை கழுவி நான் சபையில் என்ன வேலையாக இருந்தாலும் பாய் போடுகிறதுலேருந்து இந்த இடத்தை பெருக்கிற காரியத்திலிருந்து, இன்னும் சொல்லணும் லேவட்ரி அதாவது டாய்லெட்டை கழுவுகிற வேலையிலிருந்து எல்லா வேலைகளையும் நான் மனப்பூர்வமாக சந்தோஷமாக. அதிலே வந்ததான பிரசங்கியார், நாளைக்கு என்ன எக்ஸாம் தம்பி அந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வான்னார். நான் எடுத்துகிட்டு போனேன், எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி பிரட்டி பார்த்து இந்த கொஸ்டினை படிச்சுக்கோ இந்த கொஸ்டினை படிச்சுக்கோன்னார். இவர் என்னமோ கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறவரை கொடுத்தாங்க. இந்த சாது பெண்ணி ஐயா எந்தெந்த கொஸ்டின்லாம் டிக் பண்ணாரோ அதை அப்படியே வாமிட் எடுத்த மாதிரி வந்து சட்டை ஒரே பேண்ட் அவ்வளோதான். மாத்திரமல்ல ஒரு பேட்டா செருப்பை போட்டிருப்பேன், அதை தைத்து போடுவதற்கு கூட அதை அருந்துகிட்டா தச்சு போட முடியாது. அதனால ஊக்க அதில் போட்டு முடித்து அதன் பிறகு பிஎட் முடித்து ஒரு கல்லூரியிலே நான் ஆசிரியராக வேலை பார்த்தேன். ஆண்டவர் அழைத்த பொழுது வேலையை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு தனிமையாக இருந்த என்னை கத்தர் அழைத்து இன்றைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு மனைவி, இரண்டு பிள்ளைகள், அது மாத்திரமல்ல நிறைய ஜனங்களை, ஒரு 400க்கும் மேலே ஆத்துமாக்களை கொடுத்து ஒரு நல்ல சபையை கத்தர் கட்டி கொடுத்திருக்கிறார்.
1: அவருக்கு காரியங்களை வாய்க்க பண்ணி அவரை நடத்தின அதே தேவன் தான், ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன் சொன்ன மாதிரி சிதம்பரம் பாச பர்னபாஸ் அவர்களின் தேவன். ஆமா, என்னுடைய
2: தேவன்
1: சொல்ற அளவுக்கு நமக்குள்ள ஒரு ஃபெய்த் எழும்புவதாக. ஆமென். கரங்களை தட்டி இந்த அருமையான தேவதாசர ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி நாம் வரவேற்கலாம். தேங்க்யூ. வெல்கம் பாஸ்டர்.

ஹலேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த மாலை நேரத்தில் வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படும் என்று சொல்லி நான் கனவில் கூட நான் நினைத்தவன் அல்ல. பொதுவாக என்னுடைய சாட்சியை நான் யாரிடத்திலும் அதிகமாய் பகிர்ந்து கொள்வதில்லை. கடந்த நாட்களிலே அருமையான பாஸ்டர் அவர்களும் அருமையான பாஸ்டர் ஜூடா இவரெல்லாம் வந்து ஒரு ஊழியர் கூடுக எங்கள் பகுதியிலே நடத்தின அந்த நாளிலே எனக்கு ஏதோ அவரிடத்தில் சொல்லணும் போல தோன்றினது. அதை நான் சொன்னேன். உடனடியாக அவர்கள் இப்படி ஒரு வாய்ப்பினை ஆண்டவர் அவர்கள் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். பாஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்கிறேன். அல்லேலூயா. எனக்கு இப்பொழுது 61 வயசாகிறது. 41 வருடத்திற்கு முன்பாக நான் 20 வயது. நான் இப்பொழுது நினைக்கிறேன், அந்த வாலிப நாட்களிலே இன்னும் நாம் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்திருந்தால் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், இன்னும் நம்மை ஆண்டவர் மேன்மையாக வைத்திருப்பாரே என்று சொல்லி நான் இப்பொழுது அதை வருத்தமாக நினைக்கிறேன். இந்த காரியம் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இளம் வயதின் பக்தியை நினைவு கூறுகிறவர். வாலிப நாட்களிலே நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் மறக்கிறவர் அல்ல, நினைவு கூறுகிறவர். உலகத்திலே எத்தனையோ அன்பு இருக்கிறது, தாயினுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு, மனிதருடைய அன்பு, இதெல்லாம் மாயை என்று கண்டவன் நான். ஆண்டவருடைய அன்புதான் மெய்யான அன்பு என்பதை உணர்ந்து இந்த நாள் வரையில் மனித அன்புக்கு அடிமைப்படாதபடி வாழ கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அருமையான வாலிபர்களே, சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனையும் தேவன் ஒவ்வொரு விதமாய் நடத்துகிறார். ஆனால் என்னை தேவன் நடத்தின விதம், நான் வாழ்ந்த விதம் வித்தியாசமான கோணம். நீங்களுடைய சாட்சியை நான் சொல்கிறேன் என்று சொல்லி நான் அப்படியே சொல்கிறேன், நடந்ததை சொல்கிறேன். நீங்கள் யாரும் அதை குறித்து தவறாய் நினைக்கக்கூடாது. கர்த்தர் என்னை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் தேவன் என்னை தெரிந்து கொண்ட பிறகு நான் நடந்து வந்த பாதை, ஊழியத்திற்கு வந்த பிறகு என்னை நடத்தின பாதை, இந்த மூன்று பாதையில் ரெண்டு பாதையை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி என்னுடைய நேரத்தில் என்னுடைய காரியத்தை நான் சுருக்குகிறேன். நான் சிதம்பரத்திற்கும் அருகிலே ஒரு சாதாரணமான ஒரு குக்கிராமத்தில் இயேசுவை அறியாத குடும்பத்திலே நான் பிறந்தவன். என்னுடைய தகப்பனார் சிங்கப்பூர் சென்று நிறைய சொத்துக்களை சம்பாதித்து ஊரிலே டாம்பிகமாக வாழ்ந்தவர். எங்கள் குடும்பத்திலே ஒரே ஒரு மகன் எனக்கு சகோதரனோ சகோதரியோ வேறு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக அவன் எண்ணத்தை கொடுப்பான் என்று வேதம் சொல்கிறது. அவர் நிறைய சொத்துக்களை சம்பாதித்தாலும் அவர் ஒரு பெரிய குடிக்காரராக இருந்தார். தினந்தோறும் குடித்து வந்து என்னுடைய தாயாரை பயங்கரமாக அடித்து சித்திரவதை செய்வார். நான் அப்பொழுது 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். என் தாயாரை அவர் தலைமுடியை இழுத்து அடி அடி என்று சொல்லி அடித்து தெருவிலே இழுத்து விடும் பொழுதெல்லாம் நான் அருகிலே இருந்து கதறி அழுவேன். ஒரு மனிதரும் அவரை ஏன் இப்படி செய்கிறாய் என்று சொல்லி கேட்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு துஷ்டனாக இருந்தார். அப்படிப்பட்ட குடும்பத்திலே நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தோம். அந்த நாளிலே பாவம் வீட்டிலே இருந்தாலும் பக்தியும் எங்களுடைய குடும்பத்தில் இருந்தது. நான் மிகவும் பக்தி உள்ளவன், விக்கிரக வழிபாட்டிலே அதிகமாக என்னை ஈடுபடுத்தி கொண்டவன். அப்படி ஒரு குடிக்காரனுடைய குடும்பத்தில் பிறந்த நான், என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்வார்கள், இவன் சாக மாட்டானா என்று சொல்லி. நானும் அதற்கு சந்தோஷமாய் அப்பா சாக மாட்டாரே என்று சொல்லி இருவருமாக அவருடைய சாவுக்காக நாங்கள் போராடுவோம். அந்த நாளிலே
நான் விக்கிரக வழிபாட்டில் இருந்தபடினாலே வாலிபர்களுக்காக நான் சொல்கிறேன், ஒருவேளை இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் இந்த இடத்துல வந்திருப்பீர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த இடத்துல வந்து இருப்பீர்கள். நான் அதில் எவ்வளவு தூரம் ரொம்ப ஆழமானவன் என்பதற்காக ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் தொடர்ந்து என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன். ஒரு முறை எங்களுடைய ஊரில் இருக்கிறதான குளக்கரையில் நாங்கள் குளிப்பதற்காக போகும் பொழுது மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள் அவருடைய வலையிலே சிக்கியிருந்ததான ஒரு விக்கிரக சிலையினுடைய தலையை வலையிலே மாட்டினதுனால அதை கரையில் எடுத்து போட்டிருந்தார்கள். நான் அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு, ஆகா சாமி வந்து மேலே நிற்குது, அதனால் இதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலான்னு சொல்லி என் கூட இருந்த ரெண்டு பேரோட சட்டையை கழட்டி சும்மாடு கோழி அந்த தலையை தூக்கிட்டு போய் எங்கள் வீட்டில் வச்சு பயங்கரமாக தீவ ஆராதனை நடக்குது. எங்கள் அம்மா ஒரு விவசாயியாக இருந்ததுனால அவர்கள் வயல்வெளிக்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் இருந்த இடத்துல எல்லாரும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உன்னுடைய மகன் வீட்டை கோயிலாக்கி வைத்திருக்கிறான், போய் பாருங்களேன், வீடே அவ்வளவு ஜெகதீபமாக இருக்கிறது என்று. வந்து பார்த்த உடனே ஒருவேளை எங்கள் அம்மா என்ன நினச்சிருக்கணும், பரவாயில்ல சாமி வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க அப்படி நினைக்கல, தொடப்பக்கட்டையை கையில் எடுத்தாங்க, எடுத்து இதை முதல்ல தூக்குறியான்னு கேட்டாங்க. தூக்குறியான்னு கேட்டவொடனே பக்கத்தில் இருக்கிறவங்க யாருமே காண எல்லாம் ஓடிட்டான். மறுபடியும் நான் அந்த சட்டையை மறுபடியும் சும்மாடு கோழி அதே சிலை எடுத்து கொண்டு போய் ஊருக்கு புறம்பான ஒரு வயல்வெளியில் இருக்கிற ஒரு கோயிலுடைய பின்புறம் ஒரு ஈச்ச மரத்திலே வைத்து விட்டு நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். அப்படி ஒரு விக்கிரக வழிபாட்டிலே மிகவும் ஸ்டான்ச்சாக ரொம்ப பிடிவாதமாக இருந்த குடும்பத்தில் நான் இருந்தாலும் என் வீட்டிலே இந்த குடிகாரனாலே ஒரு நிம்மதி இல்லை. பயங்கரமான சாபம், எல்லா சொத்துக்களும் அழிந்தது. என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாரும் ஒன்றாக இணைந்து வாழ்ந்ததை நான் அதிகமாய் பார்க்கவில்லை. என்னுடைய அம்மாவுக்கு சொந்த ஊர் பக்கத்து தெருவில் இருந்தபடினாலே அடிக்கடி நாங்கள் அந்த என்னுடைய மாமன் வீட்டிலே தான் நான் இருந்தேன். எங்கள் அப்பா ஒரு புறம் இருப்பார், நானும் என் தாயாரும் ஒரு பக்கமாக இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் திடீரென்று நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறேன். என்னுடைய பெயர் மூர்த்தி, பழைய பெயர், இப்பொழுது பர்ணபாஸ் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். நான் வீட்டிலே அந்த ஸ்கூலில் இருக்கும் பொழுது என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாரும் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முகப்பிலே வந்து நிற்கிறார்கள். நான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, தம்பி வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு வாப்பா அப்படின்னாங்க. நான் சொல்லிட்டு எங்கள் அம்மாவோடு கூட போகிறேன். முன்னாடி என் தகப்பனார் போகிறார், பிறகு என்னுடைய தாயார் போகிறாங்க, அவர்களை நான் பிடித்து கொண்டு போகிறேன். நான் கேட்கிறேன் என்னுடைய அம்மாவை பார்த்து, எங்கே போகிறீர்கள் அப்பா, எங்கே நம்மை அழைத்து கொண்டு போகிறார் என்று. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, உங்கள் அப்பா என்னை வழக்கறுப்பதற்காக, அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் டிவோர்ஸ் பண்ணுவதற்காக உன்னை நம்மை அழைத்து கொண்டு போகிறார் என்று. எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நாங்கள் அந்த சிதம்பரம் டவுனுக்கு போவதற்கு ஒரு ரயில்வே கிராஸை கடந்து தான் நாங்கள் போக வேண்டும். அப்படி ரயில்வே கிராஸை கடந்து போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே போன உடனே போலீஸ்காரர்களை பார்த்த உடனே எனக்கு பயம் வந்து விட்டது. நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா போலீஸ்காரில் பார்த்தவொடனே பயமாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு திரும்ப போய்விடுவோம் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்து வரும் பொழுது அப்பொழுது தான் முதன் முறையாக சென்னையிலேருந்து திருச்சி வரையில் சோழன் எக்ஸ்பிரஸ் முதன் முதல்ல விட்டுருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்னுடைய அம்மா சொல்கிறாங்க, தம்பி காலங்காலமாக இந்த குடிகாரனோடு கூட இருந்து வாழ்வதை விட நாம் இருவருமாக சேர்ந்து இந்த ட்ரெயினில் விழுந்து செத்துடலாம் அப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்ல நானும் அதுக்கு சம்மதிக்கிறேன். அவர்கள் அந்த நேரம் பார்த்து சரியாக 3:30 அந்த நேரத்தில் சரியாக அந்த ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக என் கையை அவர்கள் பிடித்து கொண்டு அந்த ரயில்வே ட்ராக்கில் மேலே ஏறுறாங்க. ஏறும் பொழுது ஆரன் அடித்து கொண்டு வருகிறான் அதிவிரைவு வண்டி, அந்த நேரத்தில் அதான் ஃபஸ்ட்டு விட்டுருக்கிறாங்க. அப்பொழுது அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாரும் சத்தம் போடுகிறார்கள், ட்ரெயின் வருகிறது என்று சொல்லி. ஆனால் என் தாய் அதை பார்க்கவில்லை. என்னை பிடிவாதமாக அப்படியே கையை நன்றாக பிடித்து கொண்டு மேலே ஏறும் பொழுது நான் அந்த ட்ரெயின் வருவதை பார்த்து நான் பயந்து போய் அம்மா என்று சொல்லி நான் கதறினேன். இன்றைக்கும் அதெல்லாம் எனக்கு ஞாபகமாக இருக்கிறது. அப்படி கதறும் பொழுது எனக்கு ஒரு மயக்கம், தாயாருக்கு ஒரு மயக்கம், அந்த கல் சறுக்கி கீழே நாங்கள் வந்து விழுந்து விட்டோம். உடனடியாக ட்ரெயினை நிறுத்தி விட்டார்கள்.
அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஓடி வந்து அவர்கள் ஏன் இப்படி இந்த காரியத்தை செய்தீர்கள் என்று சொல்லும் பொழுது இப்படி காரியங்களை நாங்கள் சொன்னோம். பிறகு நாங்கள் வீட்டுக்கு போனோம். தகப்பனார் எங்களை தேடி கண்டுபிடித்து இரவிலே வந்து இருவரையும் பயங்கரமாக அடித்தார். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு எல்லாரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஏன் நீங்கள் இப்படி காலங்காலமாக பிரிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஊரில் இருக்கிறவர்கள் சொந்தக்காரர்கள் எல்லாரும் சமாதானப்படுத்தி என்னையும் தாயும் தகப்பனாரையும் ஒன்றாக வாழும்படி வைத்தார்கள். 1972 ஆண்டிலே அப்பொழுது நான் 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் நாங்கள் சந்தோஷமாகத்தான் இருந்தோம். ஆனால் அவர் குடித்து தன்னுடைய ஈர், அதாவது வயிற்றில் இருக்கிற இந்த ஈரல் அரித்து போய் வயிற்று வலியினாலே நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவதற்குள்ளாக அவர் தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொத்துக்கள் அழிந்து விட்டது, அவரும் மரித்து விட்டார். இந்த சூழ்நிலையில் என்னுடைய தாயாருக்கு கன்னத்தில் கேன்சர் வியாதி வந்து விட்டது. உறவினர்கள் எல்லாரும் எங்களை கைவிட்டார்கள். இந்த நேரத்தில் கேன்சர் வந்துவிட்ட இந்த நேரத்தில் என்ன செய்வது என்று சொல்லி எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. நாங்கள் எத்தனையோ தெய்வங்களுக்கு ஓடி கையெடுத்தோம். எனக்கு ரொம்ப வாஞ்சை என்னுடைய தாயார் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி. நான் வேண்டாத கோயில்கள் இல்லை, போகாத ஸ்தலங்கள் இல்லை, எல்லா இடத்திற்கும் நான் போய் பார்த்தேன். எப்படியாக என்னுடைய தாயார் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவர்களுக்கு இன்னும் வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. 1978 ஆண்டிலே எங்களுடைய கிராமத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்கு சென்னையிலிருந்து ஒரு டீம் வந்து, இயேசு சுகமளிக்கிறவர், இயேசு அற்புதங்களை செய்கிறவர், வியாதியிலிருந்து விடுதலை தருகிறவர் என்ற அந்த வார்த்தையை அந்த நாளிலே நடுவீதியிலே நின்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நான் அந்த வார்த்தையை விசுவாசித்து என் தாயாருக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பாரா அப்படி என்று சொல்லி கேட்கும் பொழுது, விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொன்னார்கள். அது நிமித்தமாக நாங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த நாளிலே நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். அப்பொழுது நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். 1978 அந்த நாளில் நீவ் பேட்டன் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் ஹாஸ்டலிலே இருந்தேன். ஹாஸ்டலில் இருந்து வீட்டுக்கு வருவேன். எங்கள் அம்மாவுடைய வியாதியை பார்க்கும் பொழுது நாளுக்கு நாள் அது அதிகரித்து கொண்டே இருக்கும். நான் எல்லா ஆஃபியல் எக்ஸாமினேஷன், கோட்டல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் முடித்து விட்டு வந்து பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் மேலே அவர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்தது. மரித்தாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போவோம் என்கிறதான ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே வந்து விட்டது. அப்பொழுது நான் ஆனுவல் எக்ஸாமினேஷன் எழுதிவிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது எங்களுடைய கிராமத்தில் ஒரு சிறு குடிசைதான் சபை. அந்த சபையில் ஒரு ஒதுக்குப்புறமாக ரொம்ப டெட்லைனில் பாயில் ஒரு பழைய தலையணை வைத்து அவர்கள் வியாதியோடு கூட இருக்கிறார்கள். நான் பரீட்சை எழுதிவிட்டு போன உடனே அங்கே நான் போய் அம்மாவிட்ட கேட்டேன், நன்றாக இருக்கிறீர்களா என்று சொல்லி. உடனே அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் நன்றாக பரீட்சை எழுதிவிட்டு வந்திருக்கிறீப்பா அப்படி என்று சொல்லி கேட்டார்கள். நான் நன்றாக பரீட்சை எழுதிவிட்டு வந்திருக்கிறேன், ஏனென்று சொன்னால் நான் கஷ்டப்பட்டு உன்னை நான் வளர்த்தேன் என்று. எப்படி அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால், என் தகப்பனார் எங்களை விட்டு அவர்கள் போகும் பொழுது எங்களுக்கென்று எந்த சொத்தும் அவர்கள் வைக்கவில்லை, எல்லாவற்றையும் அழித்து விட்டு போய்விட்டார். எப்படி வாழ்வது? என்னுடைய தாயார் செய்த ஒரு வேலை என்ன என்று சொன்னால், அவர்கள் வயல்வெளியிலே போய் அங்கே மாடு போடுகிறதான சாணங்களை சேகரித்து அதை ராட்டியாக தட்டி அதை விற்று அதனால்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் படித்தேன். ஆகவே தான் அவர்கள் கேட்டார்கள், நன்றாக எக்ஸாம் எழுதியிருக்கிறியா என்று சொல்லி. நான் நன்றாக எழுதியிருக்கிறேன் என்று சொன்னேன். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு, ஒரு 15-20 நாட்களுக்கு பிறகு ரிசல்ட் வந்தது. அப்பொழுதெல்லாம் பேப்பரில் ரிசல்ட் வரும். அப்படி வரும் பொழுது எங்கள் ஊரில் 7 பேர் அந்த 10ஆம் வகுப்பு எழுதியிருந்தோம். அதில் நான் மாத்திரம்தான் பாஸ் பண்ணினேன். அந்த செய்தியை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டோம் சொன்ன உடனே ரெண்டு கையெடுத்தும் அவர்கள் எல்லாரும் நீங்கள் நல்லா இருப்பப்பா அப்படி என்று சொல்லி எல்லாரும் மத்தியில் கையெடுத்து கும்பிட்டாங்க. கொஞ்ச நாட்கள் போனது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் சபையில் நின்று சாட்சி சொன்னார்கள். அவர் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இப்படி
எனக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். நிறைய ஜனங்கள் வரிசையில் நிற்கிறார்கள், எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கிறார்கள். ஆனால் நான் போன உடனே சீட்டு காலியாகிவிட்டது, எனக்கு சீட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள். அவர்களே முடிவு பண்ணிவிட்டார்கள், எனக்கு ஆண்டவருடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகப் போகிறேன் என்று. ஒரு வாரம் சென்று அதே ஞாயிற்றுக்கிழமை எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்களை யாருமே, அதாவது தூக்கி நிறுத்தினா கூட நிறுத்த மாட்டாங்க, அந்த அளவுக்கு தள்ளாடுகிற அந்த சூழ்நிலையில் அவர்கள் எழுந்து நின்று ஒரு சாட்சி சொன்னார்கள். நான் என் பிள்ளையை கஷ்டப்பட்டு நான் படிக்க வைத்தேன், நான் இப்படி வேலை செய்து என்னுடைய வயிற்றை கட்டி நான் பல காரியங்களில் என்னை ஒடுக்கி கொண்டு என் பிள்ளை வாழ வேண்டும் என்று சொல்லி நான் என் பிள்ளைக்காக காரியங்களை செய்தேன். ஆனால் என் பிள்ளை பாஸ் பண்ணிவிட்டது. ஆனால் இப்பொழுது நான் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நான் போகப் போகிறேன், எனக்கு எத்தனை நாள் இருப்பேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நான் மரிக்கும் பொழுது என் பிள்ளையை பார்த்துக்கோ என்று சொல்லி இந்த உலகத்தில் ஒருவரிடத்திலும் நான் சொல்லிவிட்டு போவதற்கு, என் பிள்ளையை கொடுத்து விட்டு போவதற்கு யாருமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் பிள்ளை இந்த பைபிளை தூக்கிட்டு போனா என் பிள்ளை பழச்சிக்குன்னு சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்க, திங்கக்கிழமை மரித்து விட்டார்கள். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிட்டது. ஏன் என்று சொன்னால், அன்பற்ற உலகம் என்னை நேசிப்பதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில், இப்படி தனிமையாக விட்டுவிட்டு போன சூழ்நிலையில் நான் கொஞ்சம் மங்களாய்த்தேன். வாலிபன் அல்லவா, நான் எங்கே செல்வது, யார் எனக்கு உதவி செய்வது என்று சொல்லி வேதனையோடு கூட இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அந்த வார்த்தை என்னை தேற்றியது. உடனடியாக அந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் நான் பொருத்தனை செய்தேன். ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் வாழ்வது உமக்காகத்தான். என் தாயாரும் ஒரு பொருத்தனையோடு என்னை இடத்துல இந்த காரியத்தை சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை அவன் படிக்காதவனாக உம்முடைய ஊழியத்தை செய்கிறான் என்று சொல்லக்கூடாது. நீர்தான் என்னுடைய தாயும் தகப்பனுமாக இருந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினேன். அந்த நாளிலே எனக்கு என்னுடைய ஊழியக்காரர்கள் சொல்லி கொடுத்த ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். சபையிலிருந்து ஊழியக்காரர்கள் எந்த உதவியும் செய்வதற்கான வாய்ப்புகள் அந்த நாளிலே இல்லை. மாத்திரமல்ல, என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள். நான் எங்கே இருக்கிறேன் என்று சொல்லி விசாரிப்பதற்கு கூட ஆள் இல்லை. எங்கோ ஒரு இடத்துல இருப்பேன், சொந்தக்காரர்கள் வீட்டில் இருப்பேன். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே நான் படிக்க ஆரம்பித்தேன். பிளஸ் ஒன் சேர்ந்தேன். ஹாஸ்டலில் இருக்கும் பொழுது கால் பரீட்சை எக்ஸாமினேஷன் லீவ் விடுவார்கள். அந்த லீவில் ஹாஸ்டலை விட்டு வெளியே வரும் பொழுது நான் எங்கே போவது, யார் எனக்கு உதவி செய்வார்கள், யாரிடத்துல நான் இந்த விடுமுறை நாட்களை கழிப்பது, ஒரு கேள்விக்குறி வெளியே வரும் பொழுது. ஆனாலும் எங்கேயும் ஒரு தெரிஞ்சவங்க இடத்துல போய் தங்கி அந்த விடுமுறையை கழித்து விட்டு வருவேன். அதே போல் விசிட்டர்ஸ் டேன்னு இருக்கும் ஹாஸ்டலில், எல்லாரும் அவருடைய பெற்றோர்களோடு கூட பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இல்லை. அதற்காக நான் வருத்தப்படவில்லை, நான் தனிமையாக போய்விடுவேன். எல்லா என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, டேய் மூர்த்தி, என்னுடைய அம்மா தான் உன்னுடைய அம்மா, நீ வாடா, ஒரு பெட்டி இருக்காது, பிரிட்டானி அட்டின் அட்டை பெட்டி தான் என்னுடைய பெட்டி பாக்ஸ், அதில் தான் துணி வைத்திருப்பேன். ஒரு பாய் கிடையாது, மற்றவனுடைய பாயில் தான் நான் படுத்திருப்பேன். அரசாங்கத்தில் கொடுக்கப்படுகிறதான சில உதவிகளை பயன்படுத்தி அந்த நாளிலே என்னுடைய படிப்பை நான் தொடர்ந்தேன். ஒரு நாள் என்னுடைய சொந்தக்காரர் வீட்டிலே நான் தங்கி படிக்கும் பொழுது, அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர்கள் வேலை பார்த்தவர்கள். தன்னுடைய, அதாவது மாதம் அவர்கள் சம்பளம் எடுத்தால் தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்வார்கள். நான் ஒரு வார்த்தை இப்படி கேட்டேன், எனக்கு எதாகிலும் கொஞ்சம் காசு கொடுக்கலாமே என்று. ஆனால் அவர்கள் உடனடியாக என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா, உனக்கு சாப்பாடு தான் போட முடியும், ஆனால் இந்த உதவியெல்லாம் செய்ய முடியாது, இல்லை என்றால் நீ வீட்டை விட்டு நீ வெளியாகி விட வேண்டும் என்று சொன்னார்கள்.
அந்த நாளிலே வேறு வழி இல்லாமல் நான் என்னுடைய துணிமணியெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி என்னுடைய சொந்த கிராமத்திற்கு நான் புறப்பட்டு போனேன். அங்கே கொஞ்ச நாட்கள் இருந்தேன். அந்த நாளிலே எனக்கு இருந்த ஒரு பெரிய வாஞ்சை கத்தரை மாத்திரம் நான் சார்ந்து கொண்டேன். ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறொரு கெதி இல்லை. நீர்தான் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாரும் என்னை வெறுத்து விட்டார்கள். தாவீது சொல்கிறது போல, எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என்று நான் தனிமையான சூழ்நிலையில் என்ன செய்வது என்று சொல்லி எனக்கு புரியவில்லை. ஒரு புஸ்தக கடையில் வேலை பார்த்தேன். 175 ரூபாய் சம்பளம். அந்த சம்பளத்தில் ஒரு வீட்டில் சாப்பாட்டுக்காக ஒரு 100 ரூபாய் கொடுத்துருவேன். 25 ரூபாய் நான் என்னுடைய சோப்பு மற்ற காரியங்களுக்கு வைத்துருவேன். 50 ரூபாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் கொடுத்துருவேன். இப்படி என்னுடைய வாழ்க்கை ஒன்றன் பின் ஒன்றாக கடந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த நாளிலே நான் +2 முடித்து BA படிக்க, BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படித்தேன். எப்படி ஆகிலும் நான் படிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அங்கே வேலை செய்து, இந்த வீட்டு வேலை செய்து, யாராகிலும் எந்த வேலை சொன்னாலும் நான் தட்டவே மாட்டேன். வேலை செய்து அதனால் வருகிறதான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டிருந்தேன். அப்போ சில கிறிஸ்தவ சபையில் நான் ஞானஸ்தானம் எடுத்து அந்த சபையில் அங்கமாக இருந்தபடினாலே கர்த்தரை எப்படி சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்தார்கள். கல்லூரி எனக்கு சரியாக 4:45 முடியும். ஒரு அரை மணி நேரம் நான் கல்லூரியிலேயே இருப்பேன். இருந்துவிட்டு பொழுது போன பிறகு அங்கே இருக்கிறதான அந்த பார்க்கில் பொழுது போன பிறகு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தேவ சமூகத்தில் நான் ஜெபித்து விட்டு வருவேன். மனிதர்கள் செய்கிறதான சில காரியங்களை நினைத்து எனக்கு அழுகிறது போல தோணும். ஆனால் மனிதர்களுக்கு முன்பாக நான் அழ முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, பர்ணபாஸுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஒரு வசதியும் இல்லை, ஆனால் இவன் மாத்திரம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறான், ஒரு நாளாவது இவன் அழுததை பார்க்கவில்லை என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவார்கள். எனக்கும் நான் அழக்கூடியவன் தான். சூழ்நிலையை பார்த்து, இருக்கிற நிலைகளை பார்த்து அழ வேண்டும் என்று எனக்கு அந்த எண்ணம் இருக்கும். ஆனால் அதற்காக நான் என்ன செய்வேன் என்றால், ரொம்ப தூரத்தில் வயல்வெளியில் போய் எவ்வளோ தூரம் சத்தம் போட்டு அழ முடியுமோ அவ்வளோ தூரம் அழுது விட்டு, கண்ணை துடைத்து விட்டு, முகத்தை கழுவி நான் சபைக்கு வருவேன், வீட்டுக்கு வருவேன். என் சபையில் என்னுடைய போதகருக்கு கீழாக நான் வேலை செய்வேன். அவருக்கு துணி துவைத்து போடுவேன். பாஸ்டர் அம்மாவுக்கு வீட்டுக்கான அத்தனை வேலையும் செய்வேன். மாத்திரமல்ல, சபையில் என்ன வேலையாக இருந்தாலும் பாய் போடுகிறதுலேருந்து இந்த இடத்தை பெருக்கிற காரியத்திலிருந்து, இன்னும் சொல்லணும்னா லேவட்ரி, அதாவது டாய்லெட்டை கழுவுகிற வேலையிலிருந்து எல்லா வேலைகளையும் நான் மனப்பூர்வமாக சந்தோஷமாக செய்வேன். எப்படி யோசுவா ஆசரிப்பு கூடாத தேவனுடைய ஆலயத்தில் அவன் அப்படி இருந்தானோ, அதே போல் ஆலயத்தை விட்டு பிரியாதபடி எல்லா காரியத்திலும் என்னை ஈடுபடுத்தி கொண்டேன். ஆனால் படிப்பு ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. BA முடித்து விட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் MA படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசி சில உதவிகளை சபையிலிருந்து எனக்கு உருவாக்கி தந்தார். அந்த உதவிகளை வைத்து MA படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு காலையில் கூட நாம் பார்த்தோம், அருமையான பாஸ்டர் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அழகாக நமக்கு அந்த வேத வசனத்தின் மூலமாய் சில காரியங்களை போதித்தார்கள். அந்த நாளிலே என்னுடைய படிப்பை விட, என்னுடைய காரியங்களை விட, சபையின் காரியங்களை நான் அதிகமாய் நேசித்தேன், உண்மையாய் செய்தேன். உண்மையுள்ள மனிதனுக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த நாளிலே நான் அறிந்து கொண்டேன். ஒரு முறை நான் எக்ஸாமினேஷன் டைமில் எங்கள் பாஸ்டர் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் கூட்டம் வைத்து விட்டார்கள். சென்னையிலிருந்து சாது பெண்ணி என்று சொல்லி எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், இப்படி எக்ஸாமினேஷன் டைமில் இப்படி வச்சுட்டாங்களேன்னு, எல்லா காரியத்தையும் நான் தான் பார்த்தாகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வது, பாஸ்டர் சொல்லிட்டாங்க, நீ என்ன பண்ணுவே தெரியாது, எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும்னு. ஆனாலும் கூட நான் ஆண்டவருடைய ஊழியத்தில் என்னை முழுவதுமாய் ஈடுபடுத்தி கொண்டபடினாலே அந்த நாளிலே வெள்ளிக்கிழமை முதல் எக்ஸாம் எழுதினேன். சனிக்கிழமை எனக்கு எக்ஸாமினேஷன் இல்லை.
நல்ல மீட்டிங் நல்லா முடிந்தது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தது. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கூட்டம் ராத்திரி 9:30 முடிந்தது. ஆனால் திங்கட்கிழமை எக்ஸாம், ரொம்ப டஃப்பான எக்ஸாம். என்ன செய்வது என்று சொல்லி எனக்கு தெரியல. நான் வெளியே போய் யூனிவர்சிட்டி பக்கம் இடைப்பட்ட நேரத்தில் போகும்போது எல்லா மாணவர்களுடைய நண்பர்கள் எல்லாரும் புஸ்தகத்தை வைத்து கொண்டு பயங்கரமாக படித்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த உடனே எனக்கு சொர சொரன ஆயிட்டு, அவ்வளவுதான் இந்த சப்ஜெக்டில் நம்ம ஃபெயில் ஆகிடுவோம் என்று சொல்லி எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. அந்த ஞாயிற்றுக்கிழமை 9:30 தான் என்னை விடுறார். நான் போய் கேட்குறேன், பாஸ்டர் நாளைக்கு எக்ஸாமினேஷன் நான் போகிறேன். அப்பவும் கேட்குறாரு, எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா அப்படி என்று சொல்லி. எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் பாஸ்டர்னு. அப்போ அந்த நாளிலே வந்ததான பிரசங்கியார், நாளைக்கு என்ன எக்ஸாம் தம்பி அந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வானார். நான் எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி பெரட்டி பார்த்து, இந்த கொஸ்டினை படிச்சுக்கோ இந்த கொஸ்டினை படிச்சுக்கோன்னார். இவர் என்னமோ கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மாதிரி. எனக்கு ஒன்றும் புரியல என்ன இவர் சொல்கிறாருன்னு. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவர் டிக் பண்ணது எல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச கொஸ்டினாகவே இருந்தது. உடனே அடுத்த நாளே எக்ஸாமினேஷன் போனேன். அதாவது ராத்திரி 9:30 போனேன். போய் அங்கே இருக்கிறதான இந்த காலேஜில் தான் எப்பொழுதுமே லைட்டு, வீட்டில் இல்லை, அங்கே தான் படிப்போம். அங்கே படிக்கும் பொழுது அவ்வளோதான், என்ன நடந்துன்னு தெரியல, தூங்கிட்டேன். காலையில் 6:00 தான் எழுந்திருக்கிறேன். என்ன பண்ணுறது தெரியல. எல்லாரும் எக்ஸாமினேஷன் சந்தோஷமாக போகிறாங்க. எக்ஸாம் காலில் ஹாலில் உள்ளே நுழைந்து உட்காந்துருக்கும் போது அவங்க கொஸ்டின் பேப்பரை கொடுத்தாங்க. இந்த சாது பெண்ணி ஐயா எந்தெந்த கொஸ்டின்லாம் டிக் பண்ணாரோ அதை அப்படியே வாமிட் எடுத்த மாதிரி வந்திருந்தது. அதை ரொம்ப நாள் வரலையும் வைத்திருந்தேன் நான். ஏன் சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் குறைவை வைக்கிறவர் அல்ல. அவருடைய ஊழியத்தில், அவருடைய காரியத்தில் யார் எல்லாம் முழுமையாய் தங்களை ஈடுபடுத்தி கொள்கிறார்களோ அவர்களை ஒரு நாளும் தேவன் கைவிடவே மாட்டார். அந்த நாளிலே எக்ஸாமினேஷன் முடிந்தது. நன்றாக எழுதிவிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21 பேர் என்னுடைய கிளாஸில். அதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் பாஸ் பண்ணோம். அந்த 3 பேரில் நான் ஒருத்தன். ஆண்டவர் கிருபையாக அந்த சப்ஜெக்டில் பாஸ் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய காரியங்களிலே ஆண்டவருக்காக நாம் நிற்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் மனிதனுடைய அன்புக்காக நான் ஏங்கி ஏங்கி அழுதவன். அந்த நாளிலே எனக்கு சொந்த வீடு கிடையாது, சொந்த எந்த ஒரு வாகனமும் கிடையாது. ஒரே சட்டை, ஒரே பேண்ட், அவ்வளோதான். மாத்திரமல்ல, ஒரு பேட்டா செருப்பை போட்டிருப்பேன். அதை தைத்து போடுவதற்கு கூட, அதை அறுந்துக்கிட்டால் தச்சு போட முடியாது. அதனால் ஊக்க அதில் போட்டு நான் பண்ணுவேன். ஒரு முறை எனக்கு ஷூ போடணும்னு ரொம்ப ஆசை வந்தது. எனக்கு என்ன பண்ணுவது, அந்த நாளில் ஷூ வாங்கினா 90 ரூபா. அந்த 90 ரூபா எனக்கு வாங்கணும்னா என்ன பண்ணுவது, வேறு வழி இல்லை. எனக்கு வயல்வெளியில் போய் வேலை செஞ்சேன். வயலில் போய் வேலை செஞ்சேன். நான் வந்து நாத்தடிப்பேன், அறுவடை செய்வேன். ஏறு மாத்திரம்தான் எனக்கு ஓட்ட தெரியாது, மற்ற எல்லா வேலையும் செய்வேன். அப்போ ஒரு முறை இந்த 90 ரூபாய்க்காக நான் வேலை செய்து அந்த ஷூவை போட்டுக்கொண்டு போகும் பொழுது எனக்கு அது போடவே எனக்கு பிடிக்கல. அதை எடுத்து இன்னொருத்த கொடுத்துட்டேன் நான். கடைசி வரையில் எனக்கு ரொம்ப எல்லா விதத்திலும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளை, என்னை ஆண்டவர் தாயின் கருவிலே உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் தெரிந்து கொண்டு இந்த நாள் வரையில் என்னை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அலேலூயா. 1994 ஆண்டில் எனக்கு திருமணம் நடந்தது. இந்த திருமணத்தின் மூலமாய் கர்த்தர் நல்ல ஒரு சகோதரி எனக்கு கொடுத்தார். 1995 என்னுடைய ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலே மிக கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த நாளிலே கர்த்தர் எங்களை அற்புதமாக போஷித்தார். ஒரு முறை வாடகை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைத்தோம். அதாவது 300 ரூபாய் நாங்கள் இருந்த வீடு, அந்த முதல் மாதம் வாடகையை எனக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஏன் என்று சொன்னால், அந்த நாளிலே ஒரு 4-5 பேர் தான் விசுவாசிகள் இருந்தார்கள். முதல் மாதமே வாடகை கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன நினைப்பார்கள், கிறிஸ்தவர்கள்லாம் இப்படி தான் இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள் அல்லவா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் தயவுசெய்து என்னை வெட்கப்படுத்திடாதீங்க,
எதையாயிலும் ஒன்றை செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி. இப்போ 28ஆம் தேதி வந்தது. நான் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது போஸ்ட்மேன் ஒரு கவரை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த கவரை பிரித்து பார்க்கும் பொழுது அந்த கவரில் ஒரு லெட்டர் இருந்தது. உங்களுடைய ஸ்காலர்ஷிப் பேலன்ஸ் 325 ரூபா செக் இருக்கிறது ஆஃபீஸில், நீங்கள் அதை வாங்கிட்டு போங்கள் என்று சொல்லி. நான் நேரடியாக போனேன், அதை வாங்கினேன். அந்த பணத்தை எடுத்து வாடகை கொடுத்தேன். 10 வருடம் ஒரு குடிசையில் இருந்தோம், 1 மாதமாவது வாடகை பாக்கி இருந்ததே கிடையாது. கர்த்தர் எங்களை அற்புதமாக நடத்தி வந்தார். இப்பொழுது என்ன செய்வது? ஊழியமும் இப்படி இருக்கிறது, யாரும் நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் எங்களோடு கூட பேச ஆரம்பித்தார். நான் உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டேன், மரண தருவாயிலிருந்து உன்னை நான் தூக்கி எடுத்தேன், சாகப்போக இருந்த உன்னை நான் இப்பொழுது உனக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறேன். தாவீது சொல்வான் 118ஆம் சங்கீதத்தில், நான் சாவாமல் பிழைத்திருந்து உமது செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லி. அப்படியாக நான் போகிற இடமெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்த அந்த நன்மைகளை நான் கட்டாயம் சொல்லுவேன். சொல்லும் பொழுது தேவனுடைய அன்பு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரியது என்பதை அறிந்து கொள்ள அது ஏதுவாயிருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்புக்கு இணையான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் கைவிட்டாலும், தாயும் தகப்பனும் கைவிட்டாலும், அல்லது நமக்கு எந்த சோர்ஸும் இல்லை என்று இருந்தாலும், ஆண்டவர் மாத்திரம் நம்மோடு கூட இருப்பாரானால், நாம் ஆண்டவரை சார்ந்து இருப்போமானால், இந்த உலகத்தில் நம்மை வாழ வைக்க அவரால் முடியும். பணமோ பதவியோ படிப்போ இதெல்லாம் அது செகண்டரி தான். ஆனால் தேவன் நமக்கு எல்லா விதத்திலும் உதவியாக அவர் நமக்கு கை கொடுப்பார். நான் எம்ஏ முடித்து அதன் பிறகு பிஎட் முடித்து ஒரு கல்லூரியிலே நான் ஆசிரியராக வேலை பார்த்தேன். ஆண்டவர் அழைத்த பொழுது வேலையை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக வந்தேன். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 90ஆம் சங்கீதம் 15வது வசனத்தில், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி. அந்த நாளிலே எனக்கு நான் தனிமையாக இருந்தேன். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து இவ்வளவாய் பெருக பண்ணினேன் என்று. அப்படியாக நான் தனிமையாக இருந்த என்னை கர்த்தர் அழைத்து இன்றைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு மனைவி, 2 பிள்ளைகள், அது மாத்திரமல்ல நிறைய ஜனங்களை, ஒரு 400க்கும் மேல ஆத்துமாக்களை கொடுத்து ஒரு நல்ல சபையை கர்த்தர் கட்டி கொடுத்திருக்கிறார். அதில் விசேஷம் என்ன என்று சொன்னால், இயேசு நம்மோடு சபையோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அப்பாவுடைய அவங்களுடைய தரிசனத்தில் இணைந்து ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவருடைய அன்புக்கு இணையான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவர்தான் நம்மை உண்மையாக நேசிக்கக்கூடியவர். ஆனால் 3 காரியங்களிலே நான் என்னை முழுவதுமாய் வைத்து கொண்டேன். முதலாவது என்ன என்று சொன்னால், ஆராதனையை நான் உண்மையாய் ஆண்டு

0: 2:17 தேவ காரியங்களிலே உண்மையாக இருந்தேன். பாஸ்டர் அவர்களோடு கூட 14 ஆண்டுகள் என்னுடைய ஊழியக்காரரோடு கூட இருந்தேன். அவர்களுக்கு ஊழியக்காரருக்கு சேவை, ஊழியத்திலும் சேவை, பல விதத்தில் எல்லா காரியத்திலும் மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் உண்மையாய் செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தாயையும் தகப்பனையும் இழந்தவர்களாக, அல்லது என்னுடைய குடும்ப பின்னணியை போல உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை கடந்து வந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான பாஸ்டர் சொன்னது போல, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த ஆசீர்வதிக்க அவராலே முடியும். அது மாத்திரமல்ல, என்னுடைய பிறவிலேயே நான் ஒரு திக்குவாயன், எனக்கு பேச்சே வரவே வராது. அம்மான்னு சொல்வேன், அப்பான்னு சொல்வேன், அவ்வளோதான். என்னுடைய காலேஜில், என்னுடைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் நன்றாக படித்து கொண்டே வருவாங்க. புஸ்தகத்தை எடுத்து ஒரு பத்தியா, ஆனால் நான் என்கிட்ட வந்த உடனே நான் படிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நன்றாக தெரியும், எனக்கு வாய் திக்கும். வாத்தியார் சொல்லுவார், திக்கு வாயினே நீ உட்காரும்பார், எப்படி இருக்கும் பாருங்கள், எவ்வளோ வேதனையாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த 16 என்கிற நம்பர் எனக்கு வரவே வராது. எல்லாம் 1% சார், 2% சார், 3% சார் சொல்லிகிட்டே வருவான். 15 வரலையும் வரும், 16 வந்தவுடனே ஒரு தேங்கும். வாத்தர் சொல்லுவார், திக்கு வாயினா உட்காரும்பார். பேச்சே வராத என்ன, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய பாடலை பாட ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தகுதி இல்லாதவனையும் தகுதிப்படுத்தி அவருடைய ஊழியத்தில் பயன்படுத்தக்கூடியவர். வாலிப பிரயாசத்தில் நீங்கள் இருக்கலாம், வருங்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் காலங்களை ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. தாவீது சொல்கிறது போல, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று. நிச்சயமாய் அழைத்த தேவன், உங்களை தெரிந்து கொண்ட தேவன், கடைசி வரையில் இளம் வயதிலிருந்து முதிர் வயது வரையில் உங்களை தாங்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய நிலையை நாம் பார்க்கும் பொழுது எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. என் சாட்சியை சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டாங்க. எப்படி இவன்?
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கிட்ட ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: இந்த துதி ஆராதனையின் மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நாம் மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிப்பதுதான். இப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள்.

0: ഉയർത്ത് നമ്മെ വിട്ട് പിരിയാത്ത നല്ല സഖിയായ യേശു കർത്താവിന് കരങ്ങളെ അടിച്ച് ഹായ്.
1: അൻപാർന്ന നേർകളെ, നിങ്ങൾ കേട്ടിരിക്കുന്നത് കൊണ്ടിരിക്കുന്നത് തമിഴ് ക്രിസ്തീയ റേഡിയോ
2: അനുദിന ധ്യാനം. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.

0: இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.
1: மறுபடியும் கர்த்தரிந்த புதிய மாதத்திலே கொண்டு வந்து சேர்த்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
2: I praise God, the Lord has brought us in this new month.
1: ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவனாயிருக்கிறார்.
2: Every month, every day, every minute and second, the Lord is bearing us.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அவர் நம்மை தூக்கி சுமக்கிறபடியினாலே நம்மை கர்த்தர் அற்புதமாய் பாதுகாக்கிறார்.
2: The miraculously the Lord is protecting us.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நாம் நடக்கிற நடைகள் அல்ல,
2: not our walk.
1: கர்த்தர் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர்.
2: The Lord is confirming.
1: அவர் நமக்கு முன்னாலே கடந்து செல்லுகிறவர்.
2: He goes forward.
1: இந்த ஆகஸ்ட் மாதத்திலேயும் கூட
2: The month of August.
1: அவர் நமக்கு முன்னாலே கடந்து சென்றிருக்கிறார்.
2: He goes forward.
1: அவர் நம்மை வழிநடத்தும்படியாக,
2: not to lead us.
1: பாதை காட்டும்படியாக,
2: not to protect us.
1: அவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார்.
2: He has come in our midst.
1: அவர் இப்பொழுது நமக்கு முன்னாலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்.
2: He goes forward.
1: என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்.
2: My sheep will
1: listen to me. அவைகளுக்கு பின்னாலே செல்லும். அவைகள் ஒருபோதும் இடறி போவதில்லை.
2: It will never be.
1: என் கையில் இருந்து அவைகளை ஒருவனும் பறித்துக்
2: கொள்வதில்லை. He is the good shepherd.
1: நமக்கு முன்னாலே நடந்து செல்கிறபடியாக.
2: He is going forward.
1: கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
2: Let us all clap our hands and praise the Lord.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Shabara bara bara bara. Uraha bara bala shandara.
2: Thank you Lord. Thank you Lord. Thank you Lord.
1: Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
2: Praise be to his holy name.
1: இந்த அருமையான காலவேளையிலேயும் கூட,
2: even in this wonderful morning,
1: இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான வாக்குத்தத்தத்தை 1 பேதுருவின் புத்தகம் 2:9 நாம் பெற்றுக்கொள்வோம்.
2: 1 Peter 2:9.
1: 1 பேதுரு 2:9.
2: 1 Peter 2:9.
1: நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியால் சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
2: But you are a chosen generation, a royal priesthood, a holy nation, his own special people, that you may proclaim the praises of him and called out of darkness into his marvelous light.
1: Proclaim his praises.
2: Proclaim his praises.
1: அவருடைய துதிகளை சொல்லிக் கொண்டு வரும்படியாக.
2: In order to proclaim the praises.
1: அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக.
2: In order to glorify his name.
1: கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்.
2: The Lord has chosen us.
1: ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையின்படியே.
2: Every month the Lord gives promise.
1: நீங்கள் எனக்கு சொந்தமான ஜனம் என்று சொல்லி.
2: You are my people.
1: நம்மை சொந்தம் பாராட்டின தேவன்.
2: The Lord says.
1: நான் உங்களை எதற்காக சொந்தம் பாராட்டினேன் தெரியுமா?
2: Why I have chosen you?
1: நீங்கள் எதனால் எனக்கு சொந்தமானவர்கள் தெரியுமா?
2: How did you become my own people?
1: நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல.
2: You are not ordinary man.
1: கர்த்தருக்கு சொந்தமானவர்கள்.
2: You are his own people.
1: அப்படியானால் நீங்கள் யார்?
2: Who are you?
1: 4 காரியங்களை இங்கே சொல்லுகிறார்.
2: 4 things that it is.
1: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
2: You are chosen generation.
1: Hallelujah. நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்.
2: A royal priesthood.
1: நீங்கள் பரிசுத்த ஜாதி.
2: Holy nation.
1: அவருக்கு சொந்த ஜனம்.
2: His own special
1: people. நான் இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார்.
2: The Lord is saying,
1: நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்?
2: Who are you?
1: அருமையான கர்த்தருடைய பிள்ளையே.
2: Dear children of God.
1: ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம்.
2: You may be thinking.
1: நான் இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவள்.
2: I am like this.
1: உலகம் என்னை குறித்து இப்படி சொல்லுகிறது.
2: World is saying like this.
1: உலகம் என்னை குறித்து இப்படி பேசுகிறது.
2: World is speaking like
1: this. மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி நினைக்கிறார்கள்.
2: People are thinking like
1: this. மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
2: The others are talking like
1: this. அற்பமாய் எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள்.
2: They are making us simple.
1: என்று பல விதங்களிலே நீ உன்னை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கலாம்.
2: You may be thinking in different
1: ways. யார் என்று நீ உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதல்ல நீ.
2: And you are not
1: what you think. உன்னை குறித்து என்ன பேசுகிறாள் அதல்ல நீ.
2: Whatever other things.
1: உன்னை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் அதுதான் நீ.
2: Whatever the Lord says.
1: ஓ தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்கிறார்.
2: The Lord says.
1: மகனே மகளே,
2: my son and daughter.
1: நீ எனக்கு சொந்த ஜனம்.
2: Chosen generation.
1: நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி.
2: And chosen generation.
1: ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
2: Royal priesthood.
1: நீ பரிசுத்த ஜாதி.
2: Holy nation.
1: என்று கர்த்தர் சொல்கிறார்.
2: The Lord says.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே.
2: Dear children of God.
1: அருமையான காலவேளையிலே.
2: In this wonderful
1: ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற வேண்டுமானால்
2: to be the royal priesthood.
1: Oh, அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்க
2: வேண்டுமானா,
1: இருக்க
2: வேண்டுமானா
1: ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வர
2: வேண்டும்.
1: ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக,
2: பிபோர் யூ சேவ்,
1: இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக,
2: பிபோர் யூ அக்செப்ட் தி லார்ட்,
1: நாம் எங்கே இருந்தோம்,
2: வேர் வேர்,
1: ஒரு அந்தகாரத்தில் இருந்தோம்,
2: இன் தி டார்க்னஸ்,
1: இருளிலே மறைந்து கிடந்தோம்,
2: வி வேர் ஹிடன் இன் தி டார்க்,
1: பாவ இருள்,
2: தி டார்க்னஸ் ஆஃப்
1: மரண இருள்,
2: டார்க்னஸ் ஆஃப் டெத்,
1: பயங்கரமான அசுத்த இருள்,
2: டார்க்னஸ் ஆஃப் பேட் திங்ஸ்,
1: பிசாசின் கிரியைகள்,
2: டார்க்னஸ் ஆஃப்
1: அந்தகாரங்கள்,
2: டார்க்,
1: ஒளிவு மறைவுகள்,
2: ஹை
1: கபடு, சூது, வஞ்சகம்,
2: ஆல் கைண்ட் ஆஃப்
1: பொறாமை,
2: jealousy,
1: பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்கள்,
2: bad habits,
1: தவறான உறவுகள்,
2: long
1: இப்படிப்பட்டதான காரியங்களிலே நீ சிக்கி கிடந்தோம்,
2: we were tangled,
1: அந்தகாரம்,
2: that is the darkness,
1: அந்தகாரத்தில் தடவி திரிந்து கொண்டிருந்தோம்,
2: we were wandering,
1: எந்த ஒரு குருடனும் கண்களை எழுந்த பின்பு அவன் எப்படி தடவி திரிகிறானோ அது போல ஒரு குருடனை போல நீ காணப்பட்டாய்,
2: you were like the blind wandering,
1: அந்தகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பயங்கரமான நரக இருளில், பாதாளத்தின் இருளிலே நாம் கிடந்தோம்,
2: we were in the darkness of hell,
1: ஆனால் தேவன் முதலாவது நம்மை அந்த பாதாளத்தின் இருளில் இருந்து தூக்கி எடுத்தார்,
2: the Lord has taken us from the
1: hell, hallelujah, இன்றைக்கு உலகத்திலே நமக்கு எல்லா நன்மையும் செய்ய யார் வேண்டுமானாலும் வரலாம்,
2: people may come and do the good,
1: ஆனால் உன்னை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்க இந்த உலகத்திலே யாரும் இல்லை,
2: nobody is there to take
1: Jesus,
2: you
1: ஒருவர் மாத்திரம்தான்,
2: only the Lord,
1: நம்மை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியும்,
2: from the hates he takes,
1: அந்தகாரத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியும்,
2: from the darkness,
1: வேறு யாரும் உன்னை தூக்கி எடுக்க முடியாது,
2: others cannot do that,
1: hallelujah,
2: hallelujah,
1: கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்தார்,
2: the Lord has lifted you up,
1: கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்காமல் இருந்தால்,
2: the Lord has not taken,
1: அந்த அந்தகார இருளிலே,
2: in the darkness,
1: விஷ பாம்புகளும்,
2: with the snakes,
1: அருவறுப்புகளும்,
2: அக்னியும்,
1: நெருப்பும், கேவலமான காரியங்களும்,
2: பிசாசின்
1: கிரியைகளும்
2: உன்னை
1: அழித்துக் கொண்டிருந்திருக்கும், நரக வேதனைப்பட்டுக்
2: கொண்டிருப்பார்,
1: ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை விடுதலை
2: ஆக்கிவிட்டார்,
1: பிள்ளைகளே,
2: ஒருவேளை
1: இந்த நாளிலேயும் கூட தூக்கம் இல்லாமல், பயங்கரமான நிம்மதி இல்லாமல், ஒவ்வொரு நாளும் வேதனை வேதனை வேதனை, பாடு பாடு பாடு என்று நீ கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பாயானால், நீ அந்தகாரத்தில் இருக்கிறாய்,
2: you are in the darkness,
1: நீ அந்தகாரத்திலிருந்து வெளியிலே வர வேண்டும்,
2: you have to come out,
1: எங்கே வர வேண்டும் தெரியுமா,
2: where to come,
1: ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வர வேண்டும்,
2: to the marvelous light,
1: நீ சாதாரணமாய் வர முடியாது,
2: you cannot come just like
1: அந்த
2: that,
1: அந்த ஒளி சாதாரண ஒளி அல்ல,
2: it's not ordinary light,
1: வெறும் சூரிய வெளிச்சம் அல்ல,
2: not sunlight,
1: அது வெறும் சாதாரணமான ஒரு ஒளி அல்ல,
2: it's not ordinary light,
1: அது ஆச்சரியமான ஒளி,
2: it's a marvelous light,
1: ஏன் அது ஆச்சரியம் தெரியுமா,
2: why that is marvelous,
1: ஏன் அது ஆச்சரியம் தெரியுமா,
2: why it is marvelous,
1: அந்த ஒளிப்படத்தில் வந்த பிறகுதான்,
2: when you come to the marvelous light,
1: புதையல்களை பார்க்கிறாய்,
2: you can see the
1: அந்த ஒளிப்படத்தில் வந்த பிறகுதான்,
2: when you come to the marvelous light,
1: உனக்காக தேவன் வைத்திருக்கிற அநேக நன்மைகளை உன்னால் காண முடிகிறது, அந்த வெளிச்சத்திற்கு ஆண்டவர் உன்னை கொண்டு வருகிறார்,
2: the Lord is bringing you to the light,
1: அந்த வெளிச்சத்தில் வந்த பிறகு,
2: after coming,
1: அந்த ஒளியிலே நீ வாசம் பண்ணுகிறாய்,
2: you live in the light,
1: அந்த ஒளியிலே நீ நடந்து கொண்டிருக்கிறாய்,
2: you walk in the light,
1: அந்த ஒளியை யாருமே தொட முடியாது,
2: nobody can touch that light,
1: வேதம் சொல்லுகிறது,
2: the bible says,
1: ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன்,
2: our lord lives the nobody,
1: ஒருவரும் சேர முடியாது,
2: nobody can come closer,
1: எந்த பிசாசும் அங்கே வர முடியாது,
2: devil cannot come,
1: எந்த அந்தகார சக்தியும் வர முடியாது,
2: no darkness can come,
1: தேவ பிள்ளையே,
2: the children of god,
1: நீங்கள் சொல்லலாம்,
2: you may say,
1: ஐயோ மந்திரங்கள், ஐயோ சூனியங்கள்,
2: witchcraft,
1: ஐயோ சாபங்கள்,
2: all curse,
1: ஐயோ சத்துருக்கள்,
2: devil,
1: என்று பல காரியங்களை நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய்,
2: you may be saying so,
1: எதுமே அந்த சேர கூடாத ஒளியிலே வர முடியாது,
2: nothing could come there,
1: ஆச்சரியமான ஒளி,
2: it's a marvelous light,
1: சாதாரண ஒளியில் அல்ல,
2: not ordinary one,
1: ஆச்சரியமான ஒளி,
2: it's amazing light,
1: நீ ஒளியிலே இல்லாமல் இருக்கும்போது தான் சாத்தான் உன்னை சொந்தம் பாராட்டுவான்,
2: if you are not in the light,
1: அந்த ஒளியிலிருந்து உன்னை வெளியிலே கொண்டு வந்த பிறகு,
2: after bringing you out,
1: சாத்தான் உன்னை சொந்தம் பாராட்ட முடியாது,
2: Satan cannot inherit,
1: hallelujah,
2: hallelujah,
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of god,
1: ஆகவே தான் மீகா 7:8 வாசிக்கிறோம்,
2: and micah 7:8,
1: சத்துருவே,
2: oh,
1: நீ சந்தோஷப்படாதே,
2: நான்
1: இருளிலே நடந்தாலும் சரி,
2: though I walk in darkness,
1: என் தேவன் எனக்கு வெளிச்சமா இருப்பார்,
2: the Lord is will be my light,
1: என் வெளிச்சமும்,
2: the Lord is my
1: light, என் ரட்சிப்பும்,
2: he is my savior,
1: என் ஜீவனமானவர்,
2: he is my life,
1: நான் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர்,
2: he is the life,
1: யாருக்கு நான் அஞ்சுவேன்,
2: who I get fear,
1: hallelujah,
2: hallelujah,
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of god,
1: கர்த்தர் இப்படி நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தாரே.
2: The Lord brought us from the darkness to the marvelous light.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அல்ல.
2: All cannot receive this blessing.
1: இது ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு என்று கிடைக்கப்படுகிற ஒரு பாக்கியம்.
2: It is for the holy people who are in the
1: Colossians
2: light.
1: முதல் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
2: Colossians 1 and 12.
1: பரிசுத்தவான்களிடத்தில் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு சுதந்திரம் அடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினார்.
2: The saints in the light.
1: எதற்காக?
2: For what?
1: இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி
2: delivering us from the darkness. அன்பின்
1: குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி
2: inheritance of the saints of
1: இருளின் அதிகாரத்திலிருந்து
2: from the darkness.
1: இருளின் அதிகாரம்
2: from the power of darkness.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God,
1: அந்தகாரத்தில் இருக்கிற வரைக்கும்
2: when we are in the darkness,
1: சாத்தானுடைய அதிகாரத்திலே காணப்பட்ட
2: you are under the power of
1: இருளின் அதிகாரத்திலே காணப்பட்ட
2: the power of darkness.
1: அவைகள் உன்னை ஆட்டி படைத்தது.
2: It was ruling you.
1: இன்னொரு வார்த்தையில் நீ அதனுடைய அடிமைத்தனத்திலே காணப்பட்ட
2: you were under bondage.
1: ஆனால் இப்பொழுது
2: but now
1: அது உன்னை அடிமைப்படுத்த முடியாது. விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும்
2: from the darkness to the light
1: சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும்
2: from the power of satan to god
1: திரும்பும்படி
2: not to come
1: நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு
2: to open his eyes
1: இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன்.
2: I send you there
1: இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும்
2: from the darkness to the light
1: சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும்
2: from the power of satan to god
1: திரும்பும்படி
2: to stir
1: hallelujah
2: hallelujah
1: தேவ பிள்ளையே
2: children of god
1: பயங்கர கடன் தொல்லையினாலே நீ அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தால்
2: you are suffering in the debt
1: பயங்கரமான சத்துருக்களுடைய பிரச்சனையில் அவஸ்தப்பட்டுக் கொண்டிருந்தால் பயங்கரமான நிந்தை அவமானங்களிலே நீ சிக்கி
2: இருந்தால்
1: அடிமைத்தனத்தில் நீ சிக்கி
2: இருந்தால்
1: அந்தகாரத்திலிருந்து அந்த சாத்தானின்
2: அடிமைத்தனத்திலிருந்து
1: அதிகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு
2: வந்திருக்கிறார்.
1: முதலாவதாக கர்த்தர் உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர செய்கிற தேவனாயிருக்கிறார்.
2: First of all he brings you out from darkness to the light.
1: ஏனென்றால் தேவன் ஒளியாயிருக்கிறார்.
2: Because the Lord is light.
1: அவர் மெய்யான

0: പ്രകാശിക്ക തുടങ്ങിയിട്ടോ. அவிசுவாசிகளுடைய கண்களுக்கு பிரகாசமாய் இராதபடி பிரபஞ்சத்தின் தேவனானவருடைய மனதை குருடாக்கினான். ஒரு குருடனை போல நீ
1: காணப்பட்டான்.
0: வெளிச்சமாக்கி
1: I made your path into
0: இருளை உன் கண்களுக்கு முன்பதாக வெளிச்சமாக்கி
1: I made the darkness into light.
0: நான் உன்னை கரம் பிடித்து நடக்க பண்ணுகிறேன்.
1: I make you to walk.
0: என் தேவன் இருளை வெளிச்சமாக்குகிறவர்.
1: My Lord will take the darkness to light. In the month of August,
0: தேவ பிள்ளையே,
1: child of God,
0: இதுவரை காணப்பட்ட பலவிதமான இருள்
1: any kind of darkness
0: உன்னை சூழ்வதில்லை.
1: It cannot come closer.
0: என் தேவன் உன் இருளை வெளிச்சமாக்குகிறார்.
1: My Lord changes darkness
0: into light. என் தேவன் இருளை வெளிச்சமாக்குகிறார்.
1: My Lord changes darkness into light.
0: இருளை வெளிச்சமாக்குகிறார்.
1: My Lord changes darkness into light.
0: இனி உன்னிலே யாரும் இருளை பார்க்க முடியாது.
1: Others cannot see the darkness in you.
0: எல்லாரும் உன்னிடத்தில் ஒரு வெளிச்சத்தை பார்க்க
1: முகத்தில்
0: உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில்
1: பிரகாசித்தார்.
0: உன்னை பிரகாசிக்க பண்ணும்படியாக கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை
1: and the light of the sign out of darkness
0: கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை
1: the glory of God in the face of Jesus Christ
0: கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை
1: the knowledge of the glory of God in the face of Jesus Christ
0: உன் மூலமாய் பிரகாசிக்கும்படி
1: in order to shine for
0: ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டு
1: the Lord has chosen you
0: hallelujah
1: hallelujah
0: இனிமேல் நீ இருளில் அல்ல
1: no more in darkness
0: ஏ இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஒரு அந்தகார தன்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது.
1: Why the darkness is ruling you all the time?
0: இருளிலே நீ நடப்பாயானால்
1: if you walk in darkness
0: உனக்கு பரிசுத்தவான்களிடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட உனக்கு ஐக்கியம் கிடையாது.
1: No fellowship with the saints of God.
0: பரிசுத்தவான்களிடத்திலே ஏன் உனக்கு ஐக்கியம் இல்லை?
1: Why you don't have the fellowship with
0: இருளிலே நடந்து கொண்டிருக்கிறாய்.
1: You are walking in the darkness.
0: 1 John 1:7 வாசிக்கிறோம்.
1: 1 John 1 and 7
0: அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால்
1: if we walk in the light
0: ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
1: We will have the fellowship.
0: ஏன் ஒருவரோடு ஐக்கியப்பட முடியல?
1: Why we could not have fellowship?
0: இருளில் நடந்து கொண்டிருக்கிறாய்.
1: You walk in darkness.
0: நீ இருளிலே தடவி கொண்டிருக்கிறாய்.
1: You are wandering in the darkness.
0: வெளிச்சத்திற்கு வரல.
1: You are not coming to the light.
0: நீ ஒளியின் பிள்ளையாய் இருப்பாயானால்
1: if you are the child of light.
0: நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருப்பாயானால்
1: if you are the light of
0: ஒளியிலே நட
1: you walk in the light.
0: அந்த ஒளியிலே நடக்கிறவர்கள்
1: those who walk in the light
0: இருளிலே நடவாமல்
1: they will not walk in darkness.
0: ஒளியிலே நடக்கிறவர்கள்
1: those who walk in light
0: இருளிலே நடவாமல்
1: without walking in darkness
0: ஜீவ ஒளி அடைந்திருக்கிறபடியினால்
1: get the light of life.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: ஒளியிலே நடக்கிறேன் என்று சொல்லியும் உன் சகோதரனை நீ பகைத்தால் நீ இன்னும் இருளிலே நடந்து கொண்டிருக்கிறாய்.
1: If you have enmity with your brother and you are walking
0: வெளிச்சம்
1: in the darkness
0: இல்லை.
1: You don't have light.
0: ஒளி உன்னிடத்தில் இல்லை.
1: You don't have the light.
0: உன் கண்கள் குருடாய் இருக்கிறது.
1: Your eyes are blind.
0: கர்த்தர் உன்னை வெளியிலே கொண்டு வர விரும்புகிறார்.
1: The Lord wants to bring you out.
0: அருமையான தேவனுடைய பிள்ளை.
1: Dear children of God.
0: இந்த ஆகஸ்ட் மாதம்
1: the month of August
0: ஒளியின் மாதமாக
1: the month of light
0: வெளிச்சத்தின் மாதமாக
1: the month of light
0: உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய முகத்தின் ஒளியை உன் மேல் பிரகாசிக்க செய்வார்.
1: The Lord will shine forth.
0: காரில் இருந்த பூமியை மூடும்.
1: And the darkness will cover
0: the earth. Isaiah 60th அதிகாரம் முதல் 3 வசனங்களை கவனித்து பார்.
1: Isaiah 61 and 2 and
0: 3. Hallelujah. அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்?
1: What we read there.
0: Isaiah 61st அதிகாரம் 3 முதல் 3 வசனங்கள்.
1: Isaiah 61st 3 verses.
0: Hallelujah. எழும்பி பிரகாசி.
1: Arise and shine.
0: உன் ஒளி வந்தது.
1: Light has come.
0: கர்த்தருடைய மகிமை
1: glory of the Lord
0: உன்மேல் உதித்தது.
1: Is risen upon you.
0: இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்.
1: Lord will arise
0: இந்த உலகத்திலே
1: in this world
0: இந்த உலகம் முழுவதும்
1: throughout the world
0: பாவக்காரிருள்
1: all sins
0: மூடுகிறது.
1: Covering.
0: அநேகர் அந்த இருளிலே சிக்கிக் கொள்வார்கள்.
1: People will be in the darkness.
0: அது ஒருவேளை வியாதியாகிய இருளா இருக்கலாம்.
1: It may be sickness.
0: அது கொள்ளை நோயாகிய இருளா இருக்கலாம்.
1: It may be
0: அது பாவ நோயாகிய இருளா இருக்கலாம்.
1: It may be sin.
0: பஞ்சம் என்கிற ஒரு இருளா இருக்கலாம்.
1: It may be famine.
0: அது இந்த உலகத்தை

0: போகிறது.
1: It will cover.
0: ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார்.
1: But then the Lord will.
0: ஆனாலும் கர்த்தர் உன்மேல் படிங்க.
1: Lord will arise.
0: ஹல்லேலூயா. இரண்டாவது வசனத்தை படிங்க.
1: Second verse.
0: அவருடைய மகிமை முன்பில் காணப்படும். ஆமென். உன் உதிக்கிற அந்த ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இதுதான் கர்த்தருடைய தரிசனம்.
1: That is the vision of the Lord.
0: உன்னிடத்தில் ஒரு ஒளி வீசும் பொழுது,
1: when you have the light,
0: நீ மனுஷன் பின்னால ஓட அவசியம் இல்லை. எந்த மனுஷனிடத்தில் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம்
1: இல்லை.
0: கர்த்தர் சொல்றார், மகனே,
1: the Lord says,
0: சாதாரண மனுஷர்கள் அல்ல,
1: not ordinary people,
0: இந்த ஒளி பிரகாசிக்கட்டும் பார்,
1: let the light shine,
0: சாதாரண மனுஷன் எல்லாம் வரமாட்டான்,
1: not ordinary people,
0: ராஜாக்கள் உங்ககிட்ட நடந்து வர போறாங்க,
1: the kings will come,
0: விசுவாசிக்கிறியா,
1: do you believe,
0: அவங்க நடந்து வருவாங்க உங்ககிட்ட,
1: the kings will walk and
0: அவங்க
1: come to you,
0: முன்னால கை கட்டி நிப்பாங்க,
1: they will stand before you,
0: விசுவாசிக்கிறியா,
1: do you believe,
0: hallelujah, கர்த்தருடைய வசனம் எல்லாம் ஏதோ கதை அல்ல,
1: it's not a story,
0: கர்த்தருடைய வசனம் எல்லாம் ஏதோ ஒரு விளையாட்டுக்காக பேசுகிற காரியம்.
1: Word of God is not for play.
0: கர்த்தருடைய வார்த்தை எல்லாம்,
1: Word of God,
0: அது ஆவியாகவும்,
1: it is spirit,
0: அது ஜீவனாகவும்,
1: it has life,
0: இருக்கிறது,
1: it is life.
0: Hallelujah.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: we are children of God.
0: ஆகவே தான் கர்த்தர் உன்னை இந்த ஒளியின் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்.
1: That's why the Lord has brought you to the light.
0: இந்த ஒளியின் இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து அந்தகாரத்திலிருந்து உன்னை இந்த ஒளியின் இடத்துக்கு கொண்டு வந்த தேவன்,
1: the Lord who brought you from darkness to the light,
0: உன்னை என்னவாய் மாற்றி விட்டார்,
1: how did you,
0: hallelujah,
1: change you,
0: ராஜரீக ஆசாரிய கூட்டமாக,
1: the royal priesthood,
0: hallelujah,
1: hallelujah.
0: உலகம் உன்னை பார்த்து பிச்சைக்காரன் சொல்லலாம்,
1: the world may say,
0: கடன்காரன் என்று சொல்லலாம்,
1: maybe debtor,
0: கீழ்த்தரமானவர்கள் சொல்லலாம்,
1: maybe the low,
0: மைனாரிட்டி என்று சொல்லலாம்,
1: maybe minority,
0: உன்னை கீழ்ஜாதி என்று சொல்லலாம்,
1: maybe low caste,
0: உன்னை கேவலமாக பேசலாம்,
1: they will mock at you,
0: குறையை சொல்லி உன்னை அழவைக்கலாம்,
1: they may make you to,
0: உன்னை ஒருவேளை தரக்குறைவாய் மனிதன் நினைக்கலாம்,
1: they may put you down,
0: ஆனால் ஆண்டவர் உனக்கு என்ன பதவி கொடுக்கிறார் தெரியுமா,
1: what the Lord gives,
0: நீ ஒரு சாதாரணமான ஆள் இல்ல,
1: you are not ordinary man,
0: இந்த உலகத்துல யாருக்கு இல்லாத பதவி,
1: the great position,
0: உனக்கு ஒரு ராஜரீகம் கொடுக்கிற மகனே,
1: the Lord is giving the priest,
0: உனக்கு ஒரு ராஜரீகத்தை கொடுக்கிறேன்,
1: the royal,
0: ராஜரீகத்தை கொடுக்கிறேன்,
1: the royal,
0: நீ ராஜரீகமா இருப்ப,
1: you will be royal,
0: hallelujah,
1: hallelujah,
0: உன்னை பார்க்கும் பொழுது ஒரு ராஜரீகம் இருக்கும்,
1: you have the royal,
0: hallelujah, அப்படியே தொங்கி போன முகத்தோடு அல்ல,
1: நாட் புட்டிங்
0: வேதனையோடு அல்ல,
1: நாட் வித் பெயின்,
0: அழுது கொண்டு அல்ல,
1: நாட் வீப்பிங்,
0: கண்ணீரோடு அல்ல,
1: நாட் இன் டியர்ஸ்,
0: தேவ பிள்ளையே,
1: சைல்ட் ஆஃப்
0: காட், ராஜரீக நடை,
1: தேர் இஸ் தி ராயல்,
0: ராஜரீக மகிமை,
1: தி ராயல்,
0: ஆமென்,
1: ஆமென்,
0: எதுக்காக இந்த ராஜ மேன்மை,
1: வை திஸ் ராயல்,
0: எஸ்தரை குறித்து சொல்லப்பட்டது,
1: அபௌட் எஸ்தர்,
0: இதற்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைச்சிருக்கலாமே,
1: வை இட் இஸ் கிவன் டு யூ,
0: எதுக்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுத்தேன்,
1: வை ஐ ஹேவ் கிவன் டு
0: யூ, ராஜ மேன்மை நீ அற்பமாய் நினைச்சிட்டியே,
1: யூ ஹேவ் டிஸ்பைஸ்,
0: எதுக்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுத்தேன்,
1: வை ஐ ஹேவ் கிவன் திஸ்
0: கிரேட்னஸ், உனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற தான் அந்த ராஜமேன்மை
1: கொடுத்தது. Not to fulfill the ministry.
0: ஆனால் நீயோ உன் சுய காரியங்களுக்காக,
1: but for your
0: சுய லாபங்களுக்காக,
1: for self profit,
0: காணப்பட்டாய்.
1: But you were there.
0: எஸ்தரோ,
1: but Esther,
0: அந்த ராஜமேன்மையை விட்டு விடவில்லை.
1: She did not leave it.
0: ராஜாவினிடத்தில் சென்றாள்.
1: She came to the
0: பொற்செங்கோல் நீட்டப்பட்டது.
1: Stretched forth the,
0: அவளுக்கு ராஜ்யம் கிடைத்தது.
1: Hallelujah.
0: தேவ ஜனமே,
1: சைல்ட் ஆஃப் காட்,
0: ராஜமேன்மை எதற்காக,
1: வாட் ஃபார் தட் கிங்லி,
0: இந்த ராஜரீகம் எதற்காக,
1: வாட் ஃபார் தட் கிங்லி,
0: வெறும் ராஜா இல்ல நீ,
1: நாட் ஜஸ்ட் கிங்,
0: ராஜரீக ஆசாரியம்,
1: ராயல் பிரீஸ்ட்ஹுட்,
0: வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கிறோம்,
1: ரெவலேஷன் 1:6,
0: அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து,
1: ஹி லவ்ஸ் அஸ்,
0: ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி,
1: ஹி கிளென்ஸ்ட் அஸ் பை,
0: பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக,
1: பிஃபோர் தி ஃபாதர்,
0: ராஜாக்களும்,
1: அஸ் தி கிங்,
0: ஆசாரிகளும்,
1: அஸ் தி பிரீஸ்ட்,
0: ஆக்கின அவருக்கு,
1: அண்ட் ஹி மேட்,
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: நீ உன்னை யாரு என்று நினைக்கிறாய் தெரியாது.
1: We don't know what you think about you. Children of God.
0: என்றைக்கு நீ கீழ்ப்படி ஞானஸ்நானம் எடுத்தாயோ.
1: When you take the baptism.
0: என்றைக்கு நீ ஆண்டவர் விசுவாசின்னு சொல்லி உன்னை ஒப்பு கொடுத்தாயோ.
1: When you commit yourself.
0: அப்பே ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய gift கொடுத்துட்டார்.
1: The Lord has given the big gift.
0: Okay.
1: Right.
0: இனிமேல்
1: hereafter.
0: என்னுடைய ராஜாவாகவும்,
1: as the king,
0: ஆசாரியனாகவும்,
1: as the priest,
0: நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன்.
1: I anoint you.
0: மறந்துடாத,
1: don't forget,
0: நீ சிங்காசனத்திலே உட்காருவே,
1: you sit on the throne,
0: செங்கோலியும் பிடிப்ப,
1: you will take the
0: scepter, அதே நேரத்துல
1: the same time,
0: சணல் தூள் தரித்து கொண்டு,
1: you put on the garment,
0: ஆசாரியனாகவும் இருப்ப,
1: as the priest,
0: நான் எப்படி ஆசாரியனாய் இருக்கிறேனோ,
1: as I am priest,
0: உத்தம பிரதான ஆசாரியராய்
1: as the faithful priest
0: என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
1: the lord jesus christ
0: hallelujah
1: hallelujah
0: எப்படி ராஜரீக ஆசாரியராய் இருக்கிறாரோ
1: as he is priest royal priest
0: அவருடைய சகோதரர்களாகிய நீங்கள்
1: you are brothers of him
0: நீங்களும் ஆசாரிகளாய் இருக்கிறீர்கள்
1: you are also priest
0: hallelujah
1: hallelujah
0: ஒன்று பேதுருவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் வாசிங்க இரண்டாவது வசனத்தை ஒழித்து விடுங்க ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிரு மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலை ஏற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல
1: லிவிங் ஸ்டோன்
0: ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆமென்
1: யெகோ
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆயிரம் வருட சாட்சியிலே இயேசுவுக்கு ஆசாரி ஊழியம் செய்ய வருவார்கள்
1: and they will come to do the priest
0: புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்ல நமக்கு எடுத்துங்கிற பாக்கியம் என்ன தெரியுமா
1: the holy priesthood
0: இப்பொழுதே அந்த ஆசாரி ஊழியம் தொடங்கி விட்டது
1: it has started
0: hallelujah ஏனென்றால் இப்பொழுதே நமக்கு அந்த ஆவிக்கேற்ற பலியை செலுத்துற ஊழியத்தை கொடுத்துட்டார்
1: and the lord has given the ministry
0: ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த வேண்டும்
1: we have to give the sacrifice
0: hallelujah
1: spirit
0: இயேசு என்ன தன்னை எப்படி ஆண்டவருக்கு பிரியமான பலியாய் ஒப்பு கொடுத்தாரோ
1: as the lord jesus committed
0: அந்த பலியை நாம் கர்த்தருக்கு என்று செலுத்தும்படியாக
1: in order to give the spiritual sacrifice
0: நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தேவன் தெரிந்து கொண்டார்
1: as the royal priesthood the lord has chosen
0: துதி பலியை செலுத்தும்படியாக
1: to give praises
0: ஸ்தோத்திர பலியை செலுத்தும்படியாக
1: to give him honor
0: காணிக்கை பலியை செலுத்தும்படியாக
1: to give offering
0: நீ கர்த்தருக்காக என்னெல்லாம் செய்றியோ
1: whatever you do for the lord
0: அத சும்மா ஏனோ தானோன்னு செய்யாத
1: not just like that
0: பலி எப்படி செலுத்துவாங்களோ
1: how they do sacrifice
0: அது போல காணிக்கையாகவும் பலியாகவும்
1: as the sacrifice
0: நீ கர்த்தருக்கு எதை செய்தாலும்
1: whatever you do
0: அது மனப்பூர்வமாக
1: with whole heart
0: அதுதான் பலி
1: that is the sacrifice
0: பலி என்று சொன்னால்
1: sacrifice means
0: முழுவதுமாய் ஒப்பு கொடுப்பது
1: committing yourself
0: அப்படி ஒப்பு கொடுத்து விடு
1: you commit yourself
0: அப்பொழுது நீ ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அவரை மகிமைப்படுத்துவாய்
1: then you will glorify as the royal
0: இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தருடைய பிள்ளையே
1: the month of august
0: கர்த்தர் உன்னை அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் மாற்றி விட்டார்
1: the lord has made you as
0: hallelujah
1: as his own kingdom
0: தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது
1: the god's kingdom is closer
0: கர்த்தருடைய ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது
1: his kingdom is coming
0: அது எப்பொழுது வர போகிறது
1: when it is going to come
0: என்று நீ நினைத்துக் கொண்டிருக்காய்
1: you may be thinking like that
0: கர்த்தர் சொல்கிறார்
1: the lord says
0: இதோ அந்த தேவனுடைய ராஜ்யம்
1: the kingdom of god
0: இல்ல
1: not anywhere
0: அது உன்கிட்ட தான் இருக்கிறது
1: it is in you
0: லூக்கா எழுதின வாசிக்கும் பொழுது
1: லூக் 12 and
0: 30 பயப்படாத சிறுமந்தையே
1: fear not
0: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்களுக்கு தேவன் பிரியமா இருக்கிறார்
1: and the lord wants to give the kingdom
0: அது என்ன ராஜ்யம்
1: what kind of kingdom
0: அசைவில்லாத ராஜ்யம்
1: unshakeable kingdom
0: அசைவில்லாத ராஜ்யம்
1: unshakeable kingdom
0: hallelujah
1: hallelujah
0: அந்த ராஜ்யத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்
1: the lord has promised it
0: அந்த ராஜ்யம் இப்பொழுது உங்கட்ட வந்திருக்கிறது
1: that kingdom has come
0: தேவனுடைய பிள்ளையே
1: children of god
0: அதனால தான் நீ ராஜரீக ஆசாரிய கூட்டம்
1: the royal priesthood
0: நாம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம்
1: we are in the world
0: இந்த சாத்தான் ராஜ்யம்
1: உலகத்தில் இருக்குது
0: அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் எதிராது இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே
1: the kingdom of god is within you
0: hallelujah தேவராஜ்யத்தை தேடி எங்கே ஓட வேண்டியதில்லை
1: need not seek anywhere
0: அது உனக்குள் இருக்கிறது
1: it is in you
0: என்றைக்கு நீ மறுபிறப்பு அடைந்தாயோ
1: when you have born
0: என்றைக்கு நீ மறுபடியும் பிறந்தாயோ
1: when you have born
0: தேவனுடைய ராஜ்யத்தை கண்டுவிட்டாய்
1: you have seen the kingdom of god
0: என்றைக்கு நீ ஜலத்தினால் ஆவியினால் பிறந்தாயோ.
1: When you are born in the spirit and water,
0: பிறந்து விட்டாய்.
1: You are born in kingdom.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: ஆகவே இந்த தேவனுடைய ராஜ்யம்,
1: the kingdom of God,
0: இனிமேல் உன் பலத்தில் இல்ல.
1: Not in your strength.
0: உன் பலத்தில் இருக்கிற வரைக்கும்,
1: if it is in your strength,
0: நீ சோர்ந்து போவாய்.
1: You will be frustrated. You will be wandering.
0: நீ கஷ்டப்படுவாய்.
1: You will suffer.
0: உன்னால் தாங்க முடியல.
1: I could not
0: bear. ஐயோ முடியல ஆண்டவரே.
1: Lord, I could not bear.
0: நடக்க முடியல.
1: I could not walk.
0: ஆண்டவரே தாங்க முடியல.
1: I could not bear.
0: என்னால முடியல.
1: I could not do this.
0: என்னால முடியாது.
1: I cannot.
0: என்று சொல்வாய்.
1: You will may say that.
0: ஆனால் அப்படி அல்ல.
1: Not like that.
0: இனிமேல் என்ன சொல்வாய் தெரியுமா?
1: What the Lord will say.
0: தேவனுடைய ராஜ்யம்,
1: the kingdom of God,
0: பேச்சில அல்ல.
1: Not in speech.
0: அது பலத்திலே இருக்கிறது.
1: It is in the strength.
0: அது தேவராஜ்யம்.
1: That is the.
0: அது பலத்தில் இருக்கிறது.
1: It is in the strength.
0: தேவ பலம்.
1: God's strength.
0: உம் பலம் அல்ல.
1: Not your strength.
0: தேவ பலம்.
1: The king, the
0: இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும்,
1: till you live on this earth,
0: ராஜ ரீக கம்பீர துணியோடு நாம் நடந்து, ராஜ யூதா கோத்திர ராஜ சிங்கம் போல நடந்து கொண்டிருக்க வேண்டுமானால்,
1: as the lion of Judah we have to walk.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல.
1: Kingdom of God in the, not in the talk.
0: பேச்சில் அல்ல.
1: Not in the talk.
0: பேச்சில் அல்ல.
1: Not in the talk.
0: பலத்தில் இருக்கிறது.
1: It is in the strength.
0: உனை கர்த்தர் பலப்படுத்துவார்.
1: The Lord will strengthen you.
0: இந்த ஆகஸ்ட் மாதத்திலே,
1: the month of August,
0: கர்த்தர் சொல்கிறார்,
1: the Lord says,
0: மகனே மகளே,
1: my son and daughter,
0: உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை,
1: the promise,
0: பற்றிக்கொள்.
1: Catch it.
0: இனிமேல்,
1: hereafter,
0: நீ அந்தகாரத்தில் அல்ல.
1: Not in the darkness.
0: உன்னை ஒளி நிறத்தில் கொண்டு வந்துட்டேன்.
1: I brought you to the marvelous light.
0: உன்னை பரிசுத்த ஜாதியா மாத்திட்டேன்.
1: Made you the holy nation.
0: உன்னை ராஜரீக ஆசாரி கூட்டமா மாத்திட்டேன்.
1: The royal priesthood.
0: சொந்த ஜனமா மாத்திட்டேன்.
1: As my own people.
0: இனிமேல் எனக்கு நீ ஆசாரி ஊழியம் செய்யணும்.
1: You will do the ministry.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மனுஷனுக்கு ஊழியம் செய்ய கூடாது.
1: Not to the man.
0: மனுஷனுக்கு அடிமையா இருக்க கூடாது.
1: Not under the bondage.
0: எனக்கு நீ ராஜரீக ஆசாரி ஊழியம் செய்யணும்.
1: You have to do the royal
0: priesthood.
1: You have to lift me up.
0: என்னையே மகிமைப்படுத்தணும்.
1: You have to glorify me.
0: எனக்காக பாடு சகிக்கணும்.
1: You have to endure.
0: எனக்காக நீ அவமானப்படணும்.
1: You have to.
0: எனக்காக நிந்திக்கப்படணும்.
1: You have to be reproached.
0: எனக்காக தான் நீ எல்லாம் செய்யணும்.
1: For me you have to do everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்படியானா,
1: if it is so,
0: என் குடும்பம், என் பிள்ளைங்க, என்னுடைய எதிர்காலம் எப்படின்னு கேட்காத.
1: Don't ask about your family.
0: நீ கர்த்தருக்கு சேவை செய்தால்,
1: when you do ministry for God,
0: கர்த்தருக்கு மாத்திரம் நீ ஜீவிப்பாயானால்,
1: if you live for God,
0: உன் வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார்.
1: The Lord will take care of you.
0: அவர் உன்னை வழிநடத்தி செல்வார்.
1: He will lead you.
0: நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
1: You never.
0: இந்த ஆகஸ்ட் மாதத்திலே,
1: the month of August,
0: சொல்லுங்க, எல்லாரும் எழும்பி நிற்போம்.
1: Everyone stand.
0: நான்,
1: I,
0: கர்த்தருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
1: I am the royal priest.
0: எந்த கூட்டத்துக்கு போறீங்க?
1: Where are you going?
0: எந்த கூட்டத்துக்கு போறீங்க?
1: Where are you going?
0: ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
1: Hallelujah.
0: எந்த கூட்டத்துக்கு போறீங்க?
1: Where are you going?
0: ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு போறேன்.
1: Royal priesthood.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அலட்சியப்படுத்தாத சபை சபன் சொல்லி,
1: don't despise.
0: எங்க பட்டாளத்துக்கு போறேன்னு
1: சொல்லாதே. Don't say I go to Patalam.
0: அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லாதே.
1: Don't say here and there.
0: பால் கிருபாகரன் அல்ல.
1: Not Paul Kirubagaran.
0: மனிதர்கள் அல்ல.
1: Not man.
0: நீ ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிற.
1: Come to the royal priesthood. கரங்களை
0: தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி சோத்ரி.
1: Hallelujah. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நீர் எங்களை மாற்றிருக்கிறதுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சொந்த ஜனமாக நீர் மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே. தெரிந்து கொண்ட ஜனமாய் நீர் எங்களை மாற்றிருக்கிறீர், அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இருளில் இருந்த எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமான ஒளி நிறத்துக்கு நீர் கொண்டு வந்தீரே, அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாதாளத்திலிருந்து எங்களை நீ தூக்கி எடுத்தீரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. பலவிதமான இருளின் அதி ஹாரத்திலிருந்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, உம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு நீரங்களை கொண்டு வந்ததுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, உம்முடைய வெளிச்சத்தண்டையிலே நீங்களை கொண்டு வந்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ எங்களை காண்கிறவர்கள் உம்முடைய வெளிச்சத்தை காணும்படியாய் நீரங்களை வைத்திருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ ராஜாக்கள் கர்த்தாவே எங்களுடைய வெளிச்சத்தண்டையிலே அவர்கள் நடந்து வருவார்கள் என்று சொல்லி சொன்னீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாய் கர்த்தாவே ராஜாக்கள் கர்த்தாவே எங்களிடத்திலே வரும்படியாக நிமித்தமாக கர்த்தாவே நீர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, பரிசுத்த ஜாதியாக பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நீர் எங்களை மாற்றியிருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ நாங்கள் உம்மை துதியை சொல்லி வரும்படியாக, நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக, நாங்கள் உம்மை மகிமையை செலுத்தும்படியாக, ஆசாரிய ஊழியத்தை நாங்கள் செய்யும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா, எங்களை நீர் மாற்றியிருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ராஜாக்களாக ஆசாரியர்களாய் நீர் எங்களை மாற்றியிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இதோ உம்முடைய பார்வையில கர்த்தாவே எங்களை நீர் மேன்மையாக நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்களுடைய பார்வையின்படி அல்ல, உலகத்தின் பார்வையின்படி அல்ல, இதோ உம்முடைய பார்வையின்படி கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம் கர்த்தாவே, அல்லேலூயா, ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம் ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியா இருக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட மேன்மை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களிலே எந்த இருளும் இராதபடி கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் வெளிச்சத்திலே நடந்து கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. வெளிச்சத்து ஆண்டவரே ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட நாங்கள் எப்பொழுதும் ஐக்கியமா இருக்க நீர் கிருபை தாரும். இருளோடு கூட அல்ல கர்த்தாவே, இந்த உலகத்தோடு கூட அல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ஆண்டவர் பரிசுத்த வான்களோடு கூட நாங்கள் ஐக்கியமாக இருந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ண, உம்மை துதிக்க, உம்மை ஆண்டவரே கர்த்தாவே பாட நீர் உதவி செய்வீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழிநடத்துகிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுதும் ஒளியிலே நடந்து கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுவீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருள் தொடாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்வீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே இருளை அல்ல ஆண்டவரே உம்முடைய ஒளியை காணும்படியாக ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நீர் எங்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. மேன்மை நீர் கொடுத்திருக்கிறீர், அதற்கேற்ற ஒரு ஜீவியத்தை செய்யும்படியாய் நீங்களை நடத்துவீராக கர்த்தாவே. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் எல்லா துதிகளையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான இரக்கத்தான் 40வது வால்யூம் வெளியிட கிருபை செய்திருக்கிறார். அவருக்கே மகிமை, அவருக்கே புகழ். அந்த நாட்களிலே இரவெல்லாம் மீன் பிடித்தும் ஒரு மீனும் கிடைக்காமல் மிகவும் கலங்கி இருந்த சீமோன் பேதுருவை அருணாதர் இயேசு தேடி சென்றார், உற்சாகப்படுத்தி அற்புதம் செய்தார். இந்த நாட்களிலே தமது சரீரமாகிய சபையின் மேல் அக்கறை உள்ளவராய் அற்புதம் செய்ய வாஞ்சியாய் இருக்கிறார். சபையே, இன்னும் ஆர்வமாய் வலை வீசுங்கள் என்று நமக்கு கட்டளையும் கொடுக்கிறார். ஆகவே ஒருமனமாய் உற்சாகமாய் வலையில் வீசுவோம். ஊரங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்லுவோம். வலைகள் கிழியத்தக்க, படவுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க ஏராளமான மீன்கள் காண்போம். சபைகள் பெருகட்டும், ஆத்துமாக்கள் அதிகமாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென்.

ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிப்பேன். கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவேன். இதுதான் என் விருப்பம் என்று பவுல் நம்மை தட்டி எழுப்புகிறார்.